இனி தொடர்வது மும்மத பாடல். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். புதன் தலமான திருவெண்காடு ஸ்வேதாரண்யர் கோவில் சீர்காழி அருகில் உள்ளது. இங்குள்ள அகோரமூர்த்தி சன்னதி சிறப்பு மிக்கது. மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவன் முகத்திலிருந்து தோன்றியவர் இவர். இவரது வீர கோலம் காண்போரை மெய்சிலிர்க்க வையும். சிவனின் 64 வித வடிவங்களில் அகோரமூர்த்தி 43வது கோலமாகும். அகோரம் என்றால் கடுமையான வார்த்தை இல்லை, கோரம் என்றால்தான் அசுத்தமான முகம் என்று பொருள். அகோரம் என்றால் அழகான முகம் என்று அர்த்தம். சரணடைந்தவர்களை காப்பதில் இவருக்கு நிகர் இவரே என்பதால் அகோரமூர்த்தி எனப்படுகிறார். மூலவர் உற்சவர் இருவருமே இடது காலை முன்வைத்து வலது காலை அடியெடுத்து வைப்பது போல தன் நடையழகை காட்டும் விதமாக சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஞாயிறு இரவும் 12 மணிக்கும் இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. திருமாலின் அம்சமாக கருதப்படுவது நெல்லி மரம். மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படும் இதற்கு ஹரிபலம் என்றும் பெயர் உண்டு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் துவாதசி பாரணையில் அதாவது உணவில் நெல்லிக்காயை உணவில் சேர்ப்பது அவசியம். நெல்லி மரத்தடியின் நிழலில் வழங்கும் தானத்திற்கு பலன் அதிகம் என்பர். நெல்லி இலையால் விஷ்ணுவை பூஜித்தாலும் நெல்லிக்கனியை பிரசாதமாக படைத்தாலும் வீட்டில் செல்வ வளம் பெருகும். வீட்டில் ஒரு நெல்லி மரம் இருந்தால் அந்த வீட்டுக்கே பெருமை தரும். சீதை கேட்ட மானை தேடி ராமன் சென்றார். அவரை நீண்ட நேரமாக காணாததால் லக்ஷ்மணர் ராமனை தேடி புறப்பட்டார். அதற்கு முன் தன் அம்பினால் தரையில் ஒரு வட்டமிட்டு இதை தாண்டக்கூடாது என்று சீதையை எச்சரித்து சென்றதாக சொல்வர். தாண்டக்கூடாது என்று எச்சரித்து சொன்னதாக செல்வர். இதற்கு லக்ஷ்மண ரேகை என்று பெயர். ஆனால் இந்த செய்தி வால்மீகி ராமாயணத்திலோ அல்லது கம்பராமாயணத்திலோ இடம்பெறவில்லை. செவி வழி கதையாக மக்கள் மத்தியில் இது கூறப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராவணன் துறவி வேடம் அணிந்து சீதையிடம் பிச்சை கேட்டான். அவள் கோட்டை தாண்டி ஆபத்தில் சிக்கினாள், இலங்கைக்கு கடத்தப்பட்டாள். மூலநூலில் இல்லாவிட்டாலும் கூட பெண்கள் தங்களின் வரம்பு அறிந்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் விதத்தில் இந்த சம்பவம் ராமாயணத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இணைந்திருங்கள், இப்பொழுது இந்து பாடல்கள் கேட்கலாம்.

அடுத்து தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கஷ்டப்படுவோரில் பலர் அதில் இருந்து மீளும் வழியை பற்றி சிந்திக்காமலும் தங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்க கடவுளிடம் வேண்டாமலும் தற்கொலைக்கே முயற்பவர்கள். ஒரு குடும்பத்தில் கஷ்டம் தாண்டவமாடியது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது கடைப்பக்கம் போனாலே உரிமையாளர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இதையும் மீறி அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறு பையன் ஒருவன் பசி தாங்காமல் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் கடனுக்கு கேட்டான். அந்த வியாபாரியோ பையனுக்கு திருட்டு பட்டம் கட்டி உதைத்து அனுப்பிவிட்டான். இதை தாங்க முடியாத அந்த குடும்பத் தலைவி அந்த சிறுவனுடன் தற்கொலைக்கு முயன்றாள். அதை பார்த்துவிட்ட பக்கத்து வீட்டிலுள்ள இரக்கமுள்ள ஒரு ஏழை பெண், இது என்ன கோழைத்தனம், கஷ்டம் வந்தால் போராட வேண்டும், நான் கணவனை இழந்தவள், இரண்டு குழந்தைகளை வளர்க்க வீடுகளில் பாத்திரம் தேய்க்கிறேன், கிடைப்பதை கொண்டு சாப்பிடுகிறேன், என்றேனும் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இயேசுவிடம் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன் என்று கூறி பைபிளில் உள்ள ஒரு வசனத்தை சொல்கிறாள் அந்த தாய். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் அந்த பைபிள் வசனத்தை அறிந்து கொள்வோம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்துதான் அந்த நாளை தியாக திருநாள் என்றும் பக்ரீத் என்றும் உலகம் முழுக்க இருக்கும் முஸ்லீம்கள் அனைவரும் கடைபிடிக்கின்றனர். இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். உள்ளத்தில் ரகசியங்கள் அனைத்தையும் ஊடுருவி அறியும் வல்லமை பெற்ற இறைவனிடத்தில் மன தூய்மை கொண்டு எல்லா வழிபாடுகளும் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு, நபியே, நீர் கூறும் நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவனுக்கே உரியவை என்னும் திருக்குரானின் வசனமே ஆதாரம். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றறையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. உள்ளத்தில் இருப்பதை மறைத்து வெளி உலகில் நல்லவர் போல பேசுபவர்களிடம் பழக வேண்டாம். ஒருமித்த மனதுடன் கடவுளை நினைக்கும் உத்தமர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் நலமுடன் வாழ தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் அனைவரின் தனி நலமும் அதிலேயே அடங்கிவிடும். அருட்பெரும் ஜோதியான ஆண்டவன் கருணையின் இருப்பிடமாக உள்ளார். கடலைப் போல பெரிதிலும் பெரிதாகவும் சிறு கடுகு போல சிறியதிலும் சிறியதாகவும் இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கொள்கையுடன் வாழுங்கள். எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண்பதே உயர்ந்த பக்தியாகும். பக்தி மூலம் இறை அனுபவத்தை பெறுவதற்காகவே நமக்கு இந்த உடலும் உயிரும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது. காலத்தை சரியாக பயன்படுத்துவது அவசியம். அரிய மனித பிறவியை பெற்றிருக்கும் நாம் பக்தியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எண்ணமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். கைகள் ஜபமாலையை உருட்ட, வாய் திருநாமத்தை ஜபிக்க, மனமட்டும் உலக விஷயங்களில் அலைந்து திரியக்கூடாது. தியானம் மூலம் கடவுளை எளிதாக அடைய முடியும். விடாமுயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் தியானம் செய்ய மிக அவசியம். நிழல் தரும் மரங்களை பாதுகாப்பதும், பறவைகளை கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுவதும், பக்தர்களுக்கு உதவி செய்வதும் சிறந்த அறச்செயலாகும். பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர் தர்மம் செய்வதை தடுக்கக்கூடாது. பேச்சில் கோபம், கடுஞ்சொல் போய் கலந்திருக்க வேண்டாம். பயத்தில் நடுங்குவதும் தவறு. அறவே பயம் இல்லாமல் இருப்பதும் தவறு. தேவையான சமயத்தில் பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவதும் மனிதனுக்கு அவசியம். தனிமையில் இருந்து மன அமைதியை பெருக்குங்கள். கடவுளின் அருளை பெறுவதற்காக விழிப்புடன் இருங்கள். பலகாலம் கடவுளை வணங்கி பெறுகின்ற நற்பலன்களை எல்லாம் ஒரே நாளில் செய்யும் சிறு தர்மத்தினால் நாம் அடைய முடியும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். நோயை வென்றார், நோபலும் வென்றார். யார் அவர்? அமர்த்தியா சென். இவர் பிறந்த தேதி 3/11/1933. பிறந்த ஊர் மேற்கு வங்கம், சாந்திநிகேதன். கௌரவம் நோபல் பரிசு பெற்றவர். உணவு உற்பத்தி மட்டும் போதாது, அதை வாங்கும் சக்தி மக்களுக்கு வேண்டும். பஞ்சம் வறட்சி ஏற்பட்டால் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் அரசியல்வாதி அல்ல, நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். பொருளாதாரம் மற்றும் அது தொடர்புடைய துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இவர். தனது ஆராய்ச்சி மூலம் அரசு நிர்வாகம், சர்வதேச நிறுவனங்களின் பல துறைகளின் தரத்தை மேம்படுத்தினார். ரவீந்திரநாத் டாகூரின் விஸ்வபாரதி பள்ளியில் படித்தார். 18 வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அதை எதிர்கொண்டு என்ன ஆனாலும் சரி, நம்பிக்கையோடு வெல்வேன் என போராடினார். நோயிலிருந்து மீண்டார். சாந்திநிகேதன், கொல்கத்தா மாநில கல்லூரி, ட்ரினிட்டி கல்லூரி ஆகியவற்றில் படித்தார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். பொருளாதார கோட்பாடு, அரசியல் தத்துவம், பொது சுகாதாரம், பாலின பிரச்சினை உட்பட பல துறைகளில் ஆய்வுகள் செய்துள்ளார். பஞ்சம், பசி, வறுமை சார்ந்து இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் பிரமிப்பானவை. பொருளாதாரம் மற்றும் தத்துவத்தை இணைத்த முதல் பொருளாதார நிபுணரும் இவரே. வறுமையை அளவிட இவர் வகுத்த வழிமுறைகள் ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவின. இவரது சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு கண்டன. மக்கள் முன்னேற்றமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதை வலியுறுத்தினார்.

இது ஆரோக்கியம் காணும் நேரம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சைவ உணவிற்கு பழகிக் கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளைக்கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்து கொள்ளுங்கள். பூசணிக்காய் பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த காய்கறி. இதை உணவில் பார்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டானது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டி இராமல் தடுப்பதுடன் மன உளைச்சலையும் தடை செய்கிறது.

காளான்கள், பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள் இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும் போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்க்க வேண்டும். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை உண்பலாம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம். ஆரோக்கியம் தரும் கிழங்குகள். உருளைக்கிழங்கு. நமது நாட்டில் குளிர் பிரதேசங்களில் இது பயிரிடப்படுகிறது. உருளைக்கிழங்கில் உடலுக்கு வெப்பம் தரும் கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்து அதிகம் உள்ளது. தோலுடன் வேக வைத்து பின் தான் தோலை உரிக்க வேண்டும். வாயுவை உண்டாக்கும் கிழங்கு என்பதால் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, புதினா, எலுமிச்சை ஏதாவது ஒன்றை சேர்த்து சமைப்பது நல்லது. கருணை கிழங்கு. காரா கருணை என்றும் சேனை கிழங்கு என்றும் கூறுவர். கருணைக்கிழங்கை உண்பதால் கபம், வாதம், இரத்த மூலம் நீங்கும், பசி உண்டாகும், இறைப்பைக்கு பலம் சேர்க்கும். கருணைக்கிழங்கை சமைக்கும் போது சிறிதளவு புளி சேர்த்து கொண்டால் கூடுதல் சுவை தரும். கேரட். நமது நாட்டின் குளிர்பிரதேசங்களில் தான் இதுவும் பயிரிடப்படுகிறது. இதில் ஏ, பி, சி விட்டமின்கள் உள்ளன. பச்சையாக உண்ணும் போதும் சுவையுடன் இருக்கும். பாஸ்பரஸ், கால்சியம் போன்றவையும் இதில் அடங்கியுள்ளது. உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் நலம். பீட்ரூட் உண்பதற்கு இனிப்பாக இருக்கும். பி, சி விட்டமின்கள் இதில் அதிகம் உள்ளன. முள்ளங்கி. குடல் வாதம் நீங்கும், பசியை உண்டாக்கும், தொண்டை கம்மல், மூலரோகம், கல்லடைப்பு போன்றவைகளும் போக்கும், உடம்பில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும். வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கில் வெளிரிய மஞ்சள், சிவப்பு என்னும் இரண்டு வகைகள் உண்டு. இதை சர்க்கரை வள்ளி என்றும் கூறுவர். இரத்தத்தை பெருக்கும், மூளைக்கு பலம் தரும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்க. தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள். ஏனெனில் நாம் தள்ளி தள்ளி போடுவது நம் வேலைகளை மட்டும் அல்ல, வெற்றிகளையும் தான். ஆம், இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். முயற்சிகள் கூட தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் நாம் தோற்றுவிடக் கூடாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்றார் வள்ளுவர். எதையும் உரிய காலத்தில் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதே வெற்றி அடைவதற்கான முதல் படியாகும். விதைக்கப்படாத விதைகள் விருட்சமாவதில்லை, செதுக்கப்படாத கற்கள் சிலை ஆவதில்லை, அதுபோல செயலாக்கம் பெறாத சிந்தனைகள் முன்னேற்றத்தை கொடுப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை முந்திய நாளே நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வேலைக்கு தகுந்த நேரம், நேரத்திற்கு தகுந்த வேலை என ஒவ்வொரு வேலைக்கும் உரிய நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதுடன் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் உரிய விதத்தில் உயர்வாகவும் முனைப்புடனும் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டமில்லை என அலுத்துக் கொள்பவர்களால் ஒருபொழுதும் வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் நாளை என்னும் நாளை நம்மால் எப்பொழுதும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும். ஒரு பெரிய கல்லை தூக்குவது சிரமமாக இருக்கும் போது அதை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து விட்டால் எளிதில் தூக்கிவிட முடியும் அல்லவா? அதுபோலவே பெரிய பெரிய வேலைகளை கண்டதும் அவற்றை பார்த்து மலைத்து விடாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்ய துவங்கினால் போதும், எதையும் செய்து முடித்து விட முடியும். காலம் கடத்தாமல், காரணங்களையும் தேடாமல், எதையும் காலமறிந்து செய்து தன்னை மதிப்பவர்களை அக்காலம் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஆகவே வேலைகளை உடனுக்குடன் முடிப்போம், வெற்றி மகுடத்தை தரிப்போம். இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். வந்ததும் வராததும் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அன்றி அதுவரினும் வந்தேதும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு நெடுநேரம் காத்திருந்தார் ஒரு நண்பர். அது வரவில்லை. வேறு எண்கள் உள்ள பஸ்கள் வந்தன. அவற்றில் சில காலியாக வந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அது வண்டி பயணத்திற்கு வேடிக்கையாக சொல்லப்பட்டது. இதுவோ வாழ்க்கை பயணத்தின் பேருண்மை. ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், அது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். நமக்கு முதலில் ஏமாற்றமாகவும் வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாம் நினைத்தது நடக்காமல் வேறு ஒன்று நடந்ததே நல்லது என்று நாம் நினைக்க நேரிடும். சமயத்தில் நாம் நினைப்பது நடந்து விடக்கூடும். அது நமக்கு நல்லதாக அமையாமலும் போகலாம். அதனால்தான் பாரதியார், நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக என்று பாடினார். மாணிக்க வாசகரும், அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே என்று திருவாசக பாடலில் கூறியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்றார். சில சமயம் நாம் தேடியது எதிர்பாராமல் நம் கண் முன்னே வந்து நிற்கும். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அதுபோல. இப்படியாக நடப்பன எல்லாம் இறைவன் செயல் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் எல்லாம் நல்லதற்கே என்று எடுத்துக்கொள்வோம். நான் எதுவும் வெற்றியடைந்திருப்பேன் என்றால் அதற்கு அந்த காரணம் பொருந்தும் என்பதை உறுதிபடச் சொல்லலாம். எல்லாமே நமையாளும் ஈசன் செயல் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். நமக்கு நாமே நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலை ஆனதாம் தத்துவம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவாதேடும் பொருள். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பார் திருவள்ளுவர். துறவிகளுக்கும் அது பொருந்தும். அதனால்தான் துறவிகளை தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக நினைக்கிறோம். இதை விளக்கும் பாடல் கையருகே தெய்வம் இருந்தாலும் அதை தேடி அலையும் மனிதனை பற்றிய அழகான உதாரணம் மூலம் சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு நன்று என்றும் தீது என்றும் வேறுபடுத்தி பார்க்கும் பழக்கம் இல்லை. இறைமையை நாடுபவர்கள் துறவிகள் என்றும் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்களுக்கு எல்லாமே அவன்தான். முடியாது முடியும் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எல்லாம் ஈசன் செயல் என்பார்கள். தானே இறைமை தத்துவம் என்பது அந்த மேன்மக்களுக்கு புரியும். இறைமைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அப்படி அல்லர். சம்பங்கோரையை அறுத்து கட்டாக கட்டாக கூடியவர்கள் அதை கட்டுவதற்கு கயிறை தேடிக்கொண்டு போவார்கள். அவர்களுக்கு புரியாத விஷயம் அந்த சம்பங்கோரையே கயிறாக திரித்து புல் பொதியை கட்டலாம் என்பது. வைக்கோல் போரை போல வைக்கோல் பிரியால் கட்டுவது போல. தேடி தேடுனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன் என்ற தேவாரப் பாடல் போல அங்கும் இங்கும் என்றில்லாதபடி இறைவனை நமக்குள்ளேயே கண்டுகொள்ள வேண்டும். அதுபோல நிர்வாக இயல் தத்துவங்களும் நமக்குள்ளேயே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை நாம் படிக்கும் அனைத்து பழம்பெரும் நூல்களிலும் இருக்கின்றன. வெளியே தேடி போக வேண்டும் என்பது இல்லை. இலக்கியங்களை படித்து நல்ல மனிதர் ஆகுங்கள். நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். நல்ல நிர்வாகிகளும் நல்ல சமுதாயமும் நமக்குத்தானாக கிடைக்கும். எனவே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இப்பொழுது நாம் காண இருப்பது பலம் தரும் பழங்கள். பழங்களை எப்படி சாப்பிடுவது, எப்படி சாப்பிடக்கூடாது என்பது நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இன்று மாதுளம் பழம் பற்றி நாம் காண இருக்கிறோம். மாதுளை கொட்டையுடன் சேர்த்து அரைத்து வடிகட்டவும். இதனுடன் சர்க்கரை பாகு கலந்தால் மாதுளை மணப்பாகு, அதாவது மாதுளை சிரப் ரெடி. இதை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இரத்த சோகை குணமடையும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி பிரச்சனைக்கு மாதுளை மணப்பாகு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த பழம் மாதுளை. இரத்த குழாய்கள் தடிப்பதால் ஏற்படும் இதய நோய்களை தடுக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. அனைத்து வகை புற்றுநோய்க்கும் சிறந்த மருந்து. புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது. குறிப்பாக ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கும். கரு நன்றாக வளர மாதுளை உதவும். எனவே கர்ப்ப காலத்தில் அவ்வப்பொழுது மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து அதன் அளவை குறைக்க செய்யும். துவர்ப்பு சுவை இருக்கும் பழங்கள் அனைத்துமே எலும்புகளுக்கு மிகவும் நல்லவை. மாதுளை எலும்புகளை உறுதிப்படுத்தும். 100 கிராம் மாதுளையில் புரதம் 1.6 கிராம், கொழுப்பு 0.1 கிராம், நார்ச்சத்து 5.1 கிராம், மாவுச்சத்து 14.5, ஆற்றல் 65, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, விட்டமின் சி, மங்கனீஸ், தாமிரம், டயமின், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற அனைத்தும் இதில் இருக்கின்றன. இது ஒரு சிறந்த ஒரு உணவாகவும் கருதப்படுகிறது. மற்றும் ஒரு பழம் வாழைப்பழம். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வறட்சி, வாதம், உடல் சூடு அதாவது பித்தம் இரண்டையும் சமப்படுத்தும். உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியம் அதிக அளவில் இதில் இருக்கிறது. படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து வந்தால் இந்த பிரச்சனை தீருமாம். வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். ஞாபக மறதியை தடுக்க அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடலாம். வேலை பழு காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் சமயங்களில் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையில் செரட்டோனின் ஹார்மோன் சுரந்து மன அழுத்தம் குறையும். வாழைப்பழத்தை மசித்து பஞ்சாமிரதமாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாழைப்பழத்துடன் உலர்ந்த திராட்சை, முந்திரி, பேரிச்சை, சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் ஆகியவற்றை கலந்தும் சாப்பிடலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஒரு பாடல் கேட்போமே. இணைந்திருங்கள். இது MTR FM

மாசி மாதத்தில் விரதங்களை பற்றி அறியலாம். முன்னோர் சாபத்தை துரத்தும் மாசி மக விரதம். ஏதோ ஒரு காலத்தில் நம் வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் மாமியார் மாமனார்களையும் கொடுமை செய்திருப்பார்கள். பெற்றவர்களை கவனிக்காமல் விட்டிருப்பார்கள். காதலித்து கர்ப்பமாகி கைவிட்டிருப்பார்கள். இவர்களது வம்சாவளியை துன்பம் துரத்தி கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அந்த முன்னோர் விட்ட சாபம்தான். இவ்வாறு துன்பப்படுபவர்கள் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர் சாபத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி ஐயா ஏகாதசி ஆகும். இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி என்று அனுஷ்டிப்பது போல காலை முதல் மாலை வரை துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி இரவில் கண்விழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி என்று காலை சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். ஏகாதசி என்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை மனதுக்குள் சொல்ல வேண்டும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி திட்டங்களில் வெற்றி பெற இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். குடிகார கணவர்கள் மனைவியை கருவேப்பிலை போல நினைப்பவர்களை திருத்தி அவர்களிடம் உள்ள தீய குணங்களை விரட்டவும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர். பேய் பயம் இருப்பதாக சிலர் பயந்து கொண்டே இருப்பர். அவர்களுக்கும் இந்த விரதம் நிவாரணம் அளிக்கும். மாசிமக திருநாள் என்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சுவாமி கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடக்கிறது. இதற்கு கடலாடும் விழா என பெயர். மயிலாப்பூரில் வசித்த பூம்பாவை என்ற பெண்ணை திருமணம் செய்ய வந்த சம்பந்தர் அவள் இறந்த செய்தி அறிந்தார். அவளை உயிர்ப்பிக்க கபாலீஸ்வரரை வணங்கி மடலார்ந்த தெங்கின மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடல் ஆனேறு ஊறும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடினார். இதிலிருந்து மயிலாப்பூரில் இந்த கடல் நீராடல் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருவது உறுதியளிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் மாசியில் வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி அன்று சிவராத்திரி வரும். இந்த நாளில் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இரவில் கண்விழித்து சிவாலயங்களில் நடக்கும் நான்கு ஜாம கால அபிஷேகத்தையும் தரிசிக்க வேண்டும். கிராமங்களில் இந்நாளில் விடிய விடிய குலதெய்வ வழிபாடு நடத்துவார்கள். இதற்காக 7 நாட்கள் முன்பதாக பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்குவர். இந்த ஆண்டில் பிரதோஷமும் சேர்ந்து புனிதமான வெள்ளிக்கிழமைகளில் வருவதால் சிவராத்திரி விழா கோவில்களில் களை கட்டும். இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய இந்த பாடல்.

0: படும் சென்னை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய இனிமையான இந்த பாடல்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி பி சீனிவாஸ், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். படம் பவானி.

இந்த புன்னகை என்ன விலை என்று கேட்கிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. படம் தெய்வத்தாய்.

இப்படித்தாயிருக்க வேணும் பொம்பளை என்கிறார் டி எம் சுந்தரராஜன். படம் விவசாயி.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், ஒரே நாள் உனை நான் நீலாவில் பார்த்தது. படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் பி சுசிலா பாடியது. படம் இருவல்லவர்கள்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் என்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் நினைத்தாலே இனிக்கும்.

போதும் நான் சொன்ன கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா, நான் நாளை வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேனு சம்பு, நான் மூணு மெத்தை வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேனு சம்பு. மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

வாமா நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் தந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல், படம் இதய வீணை.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறார்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ போ என்கிறார்கள். படம் இதய கமலம்.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது MTR FM மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மதியம் எம்டிஆர் வானொலியில் காற்றோடு கலந்து வரும் இனிய நிகழ்ச்சிகளுடன் இந்நேரத்தில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் கமி கோயத்திலிருந்து. மனதை துள்ளிசையால் கவர்ந்த இசை ராகங்கள் இசைக்கப் போகும் நிகழ்ச்சி எண்ணிசையில் துள்ளிசை. நிகழ்ச்சியில் ஏஆர் ரஹ்மான் இசை அமைத்த பாடல்கள் இன்று வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கொண்டு வரும் முதல் பாடலின் படம் ஜீன்ஸ் திரைக்காக இசையமைத்து பாடியிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். இதோ பாடல்.

0: ஏஆர் ரஹ்மான் இசை அமைத்த தொல்லிசை பாடல்கள் இசையூற்றாய் இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில் இனி ரோஜா திரையில் இருந்து ஒரு பாடல் ஒலிக்கவிருக்கிறது. எஸ் பி பாலசுப்ரமணியனுடன் இணைந்து சித்ரா குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.
1: ருக்குமணியே ருக்குமணியே, அக்க பக்கம் சப்பா காது ரெண்டும் பூசும் தரி கண்டு சுடியே நசத்தம்.

மன்றிதமிழ் எம்டிஆர் வானொலியோடு இசை கோலம் இட்டு கொண்டிருப்பது இன்னிசையில் தொல்லிசை. இனி உயிரே திரையில் இருந்து பாடலை கேட்கவிருக்கின்றோம். பாடலை பாட ஸ்ரீனிவாஸ், ஹரிஹரன் மற்றும் சுபா குரல்களில் பாடல் இதோ

இன்னிசை ராகங்கள் இசைத்துக் கொண்டிரு. ஏஆர் ரஹ்மான் இசை அமைத்த துள்ளிசை பாடல்கள். பாடல்களை கேட்கும்போது மனது அலைப்பாய்கிறது. அப்படியா, இனி அலைப்பாயுத திரையிலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கிறது. பாடலை சங்கர் மகாதேவனுடன் இணைந்து ஆசா போஸ்லே. குரல் வழியே பாடல் இதோ

நாம் இணைந்திருப்பது ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலியில் இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில். இனி ரட்சகன் திரையில் இடம்பெற்ற பாடல் அளிக்கவிருக்கிறது. உதித் நாராயணன், உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல்களில் பாடல் காற்றலையில் கலந்து இதோ

மனதோடு இனித்திடும் ராகங்கள் இசைத்திடும் வேலைதனில் உறவுகளோடு உள்ளங்களில் ஒலித்துக் கொண்டிருப்பது ஏஆர் ரகுமான் இசை அமைத்த பாடல்கள் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில். இனி தாஜ்மஹால் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கவிருக்கின்றோம். குரல்கள் ஸ்ரீராம் கல்பனா குரல்களில் பாடல் இதோ.

இசைத்தேன் பாடல்கள், இசைத்த செல்லும் நேரம் தனியில் கலந்தே இருப்பது காற்றோடு கவிமலை. இனி மிஸ்டர் ரோமியோ பட பாடல் குரல்கள், அருண் கிரோஸ் குரல்களில் பாடல் இதோ காற்றோடு கலந்து.

இசையால் தழுவிச் செல்லும் நேரம் தனில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி ஜென்டில்மேன் படப்பாடல். குரல்கள் ஷாகுல் ஹமீத், சொர்ணலதா. குரல் வழியே பாடல்.

வாசம் கொன்ற நேசத்துடன் இசை வண்ணத்தை பூசிக்கொள்வது எங்கள் மனதோடு. இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி குரு திரைப்பட பாடல். பாடலை பாட வருகிறார் சின்மை. இதோ பாடல் காற்றோடு கலந்து இசை அலையாக அளிக்கவிருக்கிறது.

இன்னிசை கானங்கள் ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைப்பில் வெளியான துள்ளிசை பாடல்கள். இன்றைய இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நிறைவிலே காதலன் திரைப்பாடல் மனோ சொர்ணலதா குரல்களில் பாடல் அளிக்கிறது.

மகிழ்ச்சி உறவுகளை காற்றோடு இசை வண்ணத்தை அள்ளி தெளித்தது ஏ ஆர் ரஹ்மான் இசை மீட்டிய துளசி பாடல்கள். நிகழ்ச்சி கேட்டு இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தற்போது விடைபெற்றுச் செல்லும் நான் எங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாவுல் கமிக் குவைத்திலிருந்து மீண்டும் வசந்தத்தின் வாசலில் எம்டிஆர் வானொலியில் சந்திப்போம் உறவுகளை.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மதன மாளிகை என்ற படத்திலிருந்து நதிக்கரை ஓரத்து நாணல்களே என் நாயகன் புகழை கேளுங்களேன் என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் KJ ஜேசுதாஸ், SP சைலஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணம் பகை பாசம் என்ற படத்தில் இருந்து எனக்கு பிடித்த ரோசா பூவே எழுத்து செல்லலாமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்லாம் அவளே என்ற படத்திலிருந்து நான் வரைந்த ஓவியமே நல்ல தமிழ் காவியமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. ஜெயச்சந்திரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கம்மா சபதம் என்ற படத்திலிருந்து வா இளமை அழைக்கின்றது என் இதயம் நினைகின்றது என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், டி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

0: இருந்தது.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய மலர் என்ற படத்திலிருந்து அன்பே உன் பேர் என்ன ரதியோ ஆனந்த நீராடும் நதியோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குடும்பத்தின் கதை என்ற படத்திலிருந்து மழைச்சாரலில் இளம் பூங்குயில் அதன் மார்பினில் ஒரு ஆண் குயில் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், பி எஸ் சசிரேகா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்ல பெண்மணி என்ற படத்திலிருந்து இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே.ஜே. ஜேசுதாஸ், சொர்ணா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சதுரங்கம் என்ற படத்திலிருந்து மதனோசவம் ரதியோடுதான், ரதி தேவியோ சதியோடுதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜியராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொன்னது நீதானா என்ற படத்தில் இருந்து வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் பி. ஜெயச்சந்திரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உனக்கும் வாழ்வு வரும் என்ற படத்தில் இருந்து நான் மெதுவாக தொழுகின்ற போது கண் மயங்காமல் இருப்பாளோ மாது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மச்சான பாத்தீங்களா என்ற படத்தில் இருந்து மாம்பூவே சிறு மைனாவே எங்க ராசாத்தி ரோசா கிளி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக வாழ்வு என் பக்கம் என்ற படத்திலிருந்து வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை கண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், பி எஸ் சசிரேகா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ நினைத்தால் வாழலாம் என்ற படத்திலிருந்து வீணை மீட்டும் கைகளே மாலை சூட்டவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற படத்திலிருந்து பனிமழை மேகங்கள் பொழுகின்ற பொழுதினில் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம், T. சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வர். இந்த வேளையிலே அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வோடு தந்து வளமை போல என்றும் மலர இருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

எங்கேயோ தொலைந்து போனேன் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் சட்டென்று மாறுது வானிலை என்ற திரைப்படத்தில் இருந்து. கனடா ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி, நீங்கள் தந்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மழைக்கால மேகம் ஒன்று என்ற வரியோடு வரும் வாழ்வே மாயம் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடனே டிராஞ்சி தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மகனம் கண்டிமா நகரத்திலிருந்து அன்பு விஜயராணி அனுப்பி வைத்த தேவதை ஒரு தேவதை என்று பாடும் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படுத்த பாடல் கேட்போம்.

நீரில் ஓடுதான் கனடா. மொன்றியல் மாநிலம். தனுஷன் தருகின்றார் ஹேய் பனிமலரே என்று கூறும் ஒரு பாடல். காந்தா என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். கேட்போமே.

தொடரும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து படையப்பா திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்று பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல் எனக்கென ஏற்கனவே என்ற வரிகொண்ட பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல் கேட்போம்.

இவர்களோடுதான் வளமையாக வந்து எங்களோடு நீண்ட காலமாக பயணம் செய்கின்றார் கேஜிஸ், மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து. அவரும் இன்று தேன் சிந்துதே வானம் என்ற ஒரு இனிமையான பாடலை பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

இவர்கள் கேட்ட வேளையிலே இவர்களோடு இணைந்து ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தனது பாடலையும் தருகின்றார். அந்த பாடல் பொங்கி எழு மனோகரா என்ற திரைப்படத்திலிருந்து காணாங்குருவி என்ற முதல் பதத்தை கொண்டு பாடலை தருகின்றது.

0: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகளிலிருந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சிங்காரபூமி சிங்கப்பூர். அங்கிருந்து மகாலிங்கம் அழகாக அன்பாக மகிழ்வாக பல விடயங்களை எழுதி தனக்கு விருப்பமான பாடலாக மகாகவி காளிதாஸ் என்ற ஒரு அழியாத காவிய பாடலை கேட்கின்றார். யார் தருவார் இந்த அரியாசனம் என்று கம்பீரமாக பாடுகின்றது அந்த பாடல்.
1: மாதுளம் சிவந்த

0: மாயும் வேண்டுமா.
1: அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் தத்தி தாவி துள்ளட்டுமா என்று கேட்டு பாடுகின்றது பாகன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இப்படி கேட்கின்றார் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன்.

சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் கேட்ட பாடலை தொடர்ந்து ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் இருக்குமல்லவா என்று ஒரு நல்லதோர் பாடல் தந்திருக்கின்றார். நினைப்பதற்கு நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. ஐரோப்பிய மண்ணை விட்டு விடுமுறை பெற்று ஈழத்திருநாடு சென்றாலும் எங்களை மறவாமல், இருப்பினும் நினைப்பதற்கு நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. அத்தான் கடிதம் நல்ல முத்து முத்து என்ற பாடலை தருகின்றார்.

இத்தனை பாடல்களையும் கேட்ட எங்களுக்கு இன்னமொரு பாடல் வருகின்றது. அந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்று கூறிக்கொண்டு, பூக்கள் விடும் தூது என்ற திரைப்படத்தில் மூங்கில் காட்டோரம் என்ற முதல் வரியை கொண்ட பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேன ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் மலரும் தித்திப்பான தேனான பாடல்களை தரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற அன்புடன் தங்கள் விருப்பத்துக்குரிய பாடலை தந்தவளை நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெற்று சொல்ல வேண்டுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நீர் நேரத்திற்கான முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் கன்னி நதியோரம் என்ற வரியெடுத்து நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இன்றும் உங்களோடு இணைந்து இந்த பாடலை செவிம் எடுக்கின்றார்கள் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், ஷண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும்.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை என்ற வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. அந்த பாடலை அன்புடன் கேட்டிருப்பவர் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. வளமை போல இன்றும் சியாமலா பிரபா உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.
1: ஏதாவது பாட்டு பாடு, குழந்தைகளும் தூங்கின மாதிரி இருக்கும், நானும் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாச்சு.
2: உங்களுக்கு காதல் பாட்டு தானே பிடிக்கும்?
1: ஆரம்பம் காதல் டுவேட்டு, முடிவு தாலாட்டு தானே, ரெண்டும் கலந்து மாதிரி பாட.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது வளமை போல தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். தித்திக்கும் பாடல்கள் தேனாக இனிக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் கனத்த இதயங்கள் சுமைதாங்கிக் கொண்டு அமைதி பெறும் வகையிலே ஒரு பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து, நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை என்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் என்று நீண்ட கால உறவு தங்கள் அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் தன்னுடன் இணைத்து தன்னுடைய உறவுகளையும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் இணைக்கும் வேளையிலே உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், அழகு மலர் ஆட என்று பாடுகின்றது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்தில் இருந்து. இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை தந்துவிட்டு அன்புடன் தந்திருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடைய வளமையான உறவுகளோடு.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரத்திற்கான காதுக்கினிய கீதங்கள்.

கேட்க இருக்கும் இனிமையான ஒரு பாடலை அன்புடன் கேட்கின்றார் மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம். இந்த பாடலை நான் நினைக்கின்றேன், அவர் தன்னுடைய அன்பு மனைவியின் பிறந்த நாளுக்காக அன்போடு கேட்கின்றார். கண்ணே கனியே முத்தே அருகே வா என்று அழகாக பாடுகின்றது ரகசிய போலீஸ் 105 திரைப்படத்தில் இருந்து.

மீண்டும் ஒரு பாடல். நீண்ட நாட்களுக்கு பின்பு எப்பொழுதும் என்னோட தளத்திலே உறவாடி கொண்டிருக்கும் அன்பு உறவு ரங்கராஜ் அவர்கள் கேரள மாநிலம் வண்ணாமடையிலிருந்து கேட்கின்றார். அவர் கேட்க இருக்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து கோகிலா, கலையரசன், ரங்கநாயகி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள். ஒலிக்கும் அந்த பாடல் பாச மலர் என்ற திரைப்படத்திலிருந்து மலர்ந்தும் மலராத என்ற வரி கொண்ட இனிமையான பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் தேர்வெடுத்து தர இருக்கின்றோம். அந்த பாடலை அநாதை ஆனந்தன் என்ற திரைப்படத்திலிருந்து அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் என்ற பாடலை அன்பு மகள் ரேவதி ரித்விக் இருவரும் சென்னை கே கே நகரிலிருந்து கேட்கின்றீர்கள்.

தொடரும் பாடல். மிகவும் பழைய காலமாக இருந்தாலும் அற்புதமான கருத்தையும் புதுமையான கருத்தையும் தருகின்ற ஒரு பாடல், மறைந்து கிடந்த பாடலாக இன்று தெரிந்தெடுத்து கொண்டு வந்து தருகின்றார் அன்பு மகள் மஞ்சுளா, வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்தில் இருந்து. அந்த பாடல் முழு துண்டு இடைவேட்டி குடுமியோடு என்று ஆரம்பிக்கும் பெண்கள் மட்டும் என்ற ஒரு பாடல் ஆரம்பித்து பாடுகின்றது தேவகி திரைப்படத்திலிருந்து. எங்கே செவி மடுப்போம் அந்த இனிமையான பழமையான கருத்தாளம் உள்ள பாடலை.

ஒலிக்க இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு பாடல், சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் என்ற பாடலை மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைத்து கேட்டு மகள விரும்புகிறார். நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் அந்த பாடலை என்றும் அவரோடு இணைந்து கேட்க இருக்கின்றார்கள் ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும்.

வளமையாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி தந்திருக்கின்றார் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். அற்புதமான ஒரு தத்துவ பாடல் எங்க ஊர் ராஜாவிலிருந்து தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்று பாடும் அந்த பாடல். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா இந்த கணவனால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி காலத்தை வீட்டுறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கைதான் அந்த சத்தத்தை உண்டாக்கி தருக்கண்டா.

மீண்டும் ஒரு பாடல் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஹிப்பு விஜயராகவன் அவர்கள் மகள்வோடு எழுதியிருக்கின்றார். அவர் நகைச்சுவையையும் கூட்டி எழுதுவதில் வல்லவர். அவர் கேட்ட பாடல் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்ற பாடல். பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வழிவாகி முடிவந்த முதல

இதயம் மயங்காதையா, புதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா.

0: 但是现在正在降临，他在你怀里说他不怕他怕他怕他怕他怕他怕他怕他怕他怕他怕他怕他怕他怕他
1: ¡Gracias!

சண்டிக்கு என்ன சொல்லி போ.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை என்பதை தெரிந்து நேயர் நேரம் என்பதையும் தெரிந்து கொள்வோம்.

0: இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் சமையடுக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை ஒலிக்க வைக்க விரும்பி காற்றலையில் கலந்துவிட வைக்கின்றார் அன்புடன் சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அவர் கேட்கும் இனிமையான பாடல் ஒரு திரைப்படம், மாயா பஜார் திரைப்படத்திலிருந்து கல்யாண சமையல் சாதம் என்ற பாடலை மகிழ்வாக கேட்போம் என்ற வகையிலே அவரோடு இணைந்து நாங்களும் கேட்கின்றோம், ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: கல்யாண சமையல் சாதம்.

வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் நீங்கள் தந்த பாடல். நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற என்றும் அன்புடன் என்று திரைப்படுத்த பாடலை கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர உள்ளது. அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த ஒரு பாடல், துணை முதல்வன் திரைப்படத்து பாடல், கேரள தேவியல்லோ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR F

நேயர் விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் MTR FM ரேடியோ நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தரை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் வாரத்தில் ஒரு நாள் மலரும் உனக்காக நான் நிகழ்வில் வந்து பங்கு பெற்று நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற அன்பு உறவுகள் தங்கள் விருப்பத்திற்கு அமைய பதிந்துவிட்ட பாடல்கள் இப்பொழுது அவர்களுடைய நேயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கின்றன. நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே தொடர்ந்து இந்த பாடல்களை கேட்டு மகிழ்வோம். என் அன்பு உறவுகள் தந்த விருப்ப பாடலாக ஒலிக்கும் உனக்காக நான் நேயர் விருப்ப பாடல்கள். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது முதல் பாடல், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்ற வரி கொண்டு. இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் R. தேவா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் முறை மாமன் என்ற திரைப்படத்திலிருந்து. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் என்று மகிழ்வாக பாடும் அந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா நீங்கள் தந்த பாடலாக நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே. கனடா கலகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் நேயர் விருப்ப பாடல்கள் தொடரும் பாடல் மாலையில் யாரோ மனதோடு பேசு என்று கேட்கும் பாடலை சத்ரியன் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து பதிந்து வைத்தவர் அன்பு விஜய ராகவன், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருப்பது. உனக்காக நான் நேயர் விருப்பம் அலங்கரிக்கும் அடுத்த பாடல் லண்டன் இங்கிலாந்து நாடு. அன்பு கஸ்தூரி, நீங்கள் வந்து இணைந்து பல விடயங்களை பேசி நிகழ்ச்சியை சிறப்பித்த வேளையிலே ஜாதி மல்லி என்ற திரைப்படத்து பாடலை கேட்க விருப்பம், அந்த ராகம் எனக்கு பிடித்தது என்று கூறியபடியால் நாங்கள் முனைந்து கேட்கின்றோம். அழைத்தால் வருவாளே ஸ்ரீரஞ்சனி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகள் கேட்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உனக்காக நான் நேயர் விருப்ப பாடல்கள்.

உடக்ககனான் நிகழ்வை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணா நீங்கள் கேட்ட பாடல். தர்மயுத்தம் திரைப்படத்தில்தான் அந்த பாடல் அழகாக பாடுகின்றது. ஆகாய கங்கை என்ற வரி எடுத்து

உனக்காக நான் நிகழ்வில் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் மனக்கருத்துக்களை பதிந்துவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடலை விருப்பமான காரணத்துக்காக கேட்ட வேளையிலே அடுத்து வரும் பாடலை எனக்காக அன்பு மகள் ரேவதி எனக்கு பிடித்த பாடல் எதுவப்பா என்று கேட்டுவிட்டு தனக்கும் அந்த பாடல் பிடித்திருக்கின்ற கூறியபடியால் ஒலிக்கின்றது அந்த பாடல். இப்பொழுது ஆலய மணி என்ற திரைப்படத்திலிருந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று கேட்டேன்.

அடுத்து வரும் பாடல் மிகவும் இனிமையான ஒரு பழைய பாடலாக இருந்தாலும் அர்த்தமுள்ள பாடல், நினைவுகளில் நிற்கும் பாடல் என்று மல்லியத்தொடர்ந்து வந்து இணைந்து கொள்ளும் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் நினைவை தூண்டும் இந்த பாடல் பல தடவை கேட்பார் அவர். இன்று தன்னுடைய அன்பு மனைவி கலா அவர்களுடைய பிறந்த நாளை எண்ணி இந்த பாடலை நான் கேட்டு மகள விரும்புகிறேன் என்று அவருக்காக இந்த பாடலை கேட்டவேளை மகாலிங்கத்துக்காக அந்த பாடலை ஒலிக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் இருந்து பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா.

அன்புடன் என் அன்பு உறவுகள் வந்து இணைந்து மோன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வை சிறப்பித்த வேளையிலே தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து அன்புடன் சாந்தியும் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து அவர் இன்று தங்களுடைய உறவுகளுக்குள் பலருக்கு திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக ஒரு வாழ்த்து பாடல் தருகிறேன். அதைத்தான் நான் விரும்பி கேட்கின்றேன் என்றபடியால் அந்த பாடல் வருகின்றது. பணக்காரன் திரைப்படத்திலிருந்து 100 வருடம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் என்று பாட இருக்கின்றது. கேட்போமா?

போரை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வந்து இன்றைய பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள், ஆன்மீகங்கள், தொண்டுகள், மக்கள் செல்லும் வழிகள் என்பவற்றெல்லாம் பேசிவிட்டு பாசத்துக்காக ஒரு பாடலை கேட்கின்றார். சகோதர பாசம் வருகின்றார்கள், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் என்ற வேளையில் அன்பு சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து முத்துக்கு முத்தாக என்ற முத்தான பாடலை கேட்ட வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். ஞானசேகரன், நாங்களும் உங்களோடு.

எப்பொழுது வந்தாலும் தன் நினைவுகளை பகிர்ந்து எங்களோடு பங்களித்துவிட்டு கோவை மாநகரம் ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள் விருப்பமான பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலை இறுதியாக தாருங்கள் என்பார். எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்து தன்னுடைய பாடலையும் மகிழ்ந்து இதயத்தை நிறைத்துக் கொள்ளும் வகையில் பல விடயங்களோடு பேசி உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்துவிட்டு இறுதி பாடலாக அவருடைய பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடல், சுந்தர பாண்டியன் திரைப்படத்து பாடல். வெக்கை முளைத்தேன் என்ற வரி எடுத்து பாடுகின்றது. எங்கே கேட்போமே?

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தேனான பாடல்கள் ஒவ்வொருவருடைய எண்ணத்திலும் உதித்த கருத்துக்களை பிரதிபலிக்கும் பாடலாக வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து செல்லும் இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை அழகாக நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று திருப்தியோடு நிறைவேற்றி செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்ற

ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் நேயர் நேரத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் தந்த பாடல். தாயை காத்த தனையன் திரைப்படுத்து பாடல். மூடி கிடந்த இமை இரண்டும் என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக தமிழ் செல்வன், சித்தார்த்தன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கின்றோம்.

தொடரும் பாடல் இதய வீணை தூங்கும் போது என்று ஆரம்பிக்கும் ஒரு அற்புதமான பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று அன்போடு கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நறுமொழியாள், தமிழ் இனியாள் இவர்களும்.

0: இதய வேளை தூங்குபோது பாட முடியுமா?
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கருப்பு பணம் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எவ்வளவு சமதர்மமான பாடல். இந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னோடு இணைத்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களை முனைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அது 7வது மனிதன் திரைப்படத்தில் இருந்து காக்கை சுரகு நிலை என்று பாடுகின்றது. இப்படி பாட வைக்கின்றார். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார். பாடுகின்றது மீண்டும் கூறுகின்றேன், காக்கை சிறகு நிலை என்ற வரியெடுத்து.

உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நேரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும், பாடல்களை எழுதிவிட்டு எங்கள் பாடல் வருகின்றது என்று அவளோடு பார்த்துக் கொண்டிருக்கும் எல்லோருக்கும் பொதுவாக ஒலிக்கின்றது அந்த பாடல். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடலை, வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல், தங்கத் தீரில் வந்திருக்கும் என்ற முதல் வரி கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்த பாடலை உறவுகளோடு உறவுகளாக நீண்ட நாளைக்கு பின் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அன்பு முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்கள், நீங்கள் எப்பொழுதும் அந்த பாடலை கேட்கும்பொழுது உங்களுடன் இணைந்து உறவுகளாக முகமதுவான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைவார்கள் அல்லவா என்றும் இணைகின்றார்கள். சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் என்ற பாடல்தான் சின்னப்பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் வளமுடன் வாழ்க என்ற வணக்கத்தையும் கூறி அன்போடு கேட்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமசுந்தரன் சோமஸ்கந்தன் அவர்கள். எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து கேட்டபடி ஒலிக்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்க நாங்களும் கேட்போம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்து ஒலிக்கும் பாடல் பூங்காற்று திரும்புமா என்று கேட்டு முதல் மரியாதை பாடலை கேட்கின்றார் அன்புடன் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

தொடரும் பாடல் நீங்காத எண்ணம் ஒன்று என்ற வரியோடு ஆரம்பித்து 1981 ஆண்டு திரைக்கு வந்த விடியும் வரை காத்திரு என்ற திரைப்படத்து பாடலாகும். இந்த பாடலை இன்று திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார்.

0: இன்றைய கதம்பம் நிகழ்வில் இணைந்த உறவுகளுள் லண்டன் மாநகரத்தில் இருந்து வந்த கஸ்தூரி இணைந்து சிறப்பித்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்ட வேளையில் அந்த பாடல் அந்த வேளையில் அவருக்கு ஒலிபரப்பது கடினமாக இருந்தது. அதற்காக வேறு பாடலை ஒலிபரப்பினேன். அந்த வேளை கூறியிருந்தேன், உங்களுக்கான நீங்கள் கேட்ட அந்த பாடல் இன்றைய நேயர் நேரத்தில் இணைக்கப்படும் என்று அந்த வேளை அவருக்கு கூறியதையொட்டு இப்பொழுது அந்த பாடல் இணைகின்றது. தேன் கிண்ணம் திரைப்படத்திலிருந்து இடைவரியாக ரூப் தரா மஸ்தானா என்ற வரியும் அங்கே வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை? உத்தரவின்றி உள்ளே வா என்று பாடுகின்றது தேன் கிண்ணம் திரைப்படத்தில் இருந்து.
1: உத்தரவின்றி உள்ளே

0: விஷயத்தெல்லாம் கேக்குது.
1: அட, இந்த ரேடியோல தேங்குன நேரங்க, இப்ப அதனால சினிமா பாட்டா வைப்பாங்க.
2: என்னதான் சினிமா பாட்டா இருந்தாலும் சம்பந்தம் இல்லாம துண்டு துண்டா உள்ள வருது.
1: இப்ப போய் இதெல்லாம் யாருங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க

0: புத்தி கெட்ட மண்டுகளா போட்டு போட்டு வந்திகளா, புத்தி கெட்ட மண்டுகளா போட்டி போட்டு வந்திகளா.
1: ஒலிக்கின்ற இந்த பாடல்களை கேட்டு மகளிர் இந்த வேளையிலேதான் தொடரும் ஒரு பாடல் அம்மன் கோவில் பேரழகு என்று பாடுகின்றது. சொந்தம் 16 திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகேட் சிறவை சந்தனராஜ் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் அழகோ அழகு என்ற சமர் திரைப்படத்து பாடல். ஒலிக்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தை அலங்கரித்து இறுதி பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்பும் வளைகுடா மண் குவைத் நாட்டு ஜோஜ் அவர்களுக்கான பாடல். ஜோஜ், நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் நீ மீன ராசியானால் என்று ஆரம்பிக்கும் வரி சிவப்பு நிலா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

MTRFM ரேடியோ கனடா மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான வேளையிலே வளமை போல் இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் நான் சொன்னதே சட்டம் திரைப்படுத்து பாடல். அதிகாலை நேரம் என்று வரி கொண்டு முழுவதையும் தருகின்றது அந்த பாடல் செவியோரம். அந்த பாடலை அன்புடன் செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஓர் இனிமையான பாடல், நினைப்பது நிறைவேறும் என்ற வரி கொண்ட பாடல். நினைத்தது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்துதான் இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திரு. நாட்டின் மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மாநகரில் டிரான்சி அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான மீண்டும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். மத்திய ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல் சஹானா சாரல் பூத்ததோ என்ற இனிமையான பாடல், சிவாஜி என்ற திரைப்படத்து பாடல்.

பார்த்தேன் ஒரு அழகி என்ற பாடல் வைரம் திரைப்படத்து பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் தனுஷன் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.

0: கொஞ்சம் பழகி பால் அவள் முகம் ஒரு வைரமணி.
1: ஒலிக்கின்ற பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மீண்டும் ஒரு பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன் என்ற முதல் மரியாதை திரைப்படுத்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல்களோடுதான் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தினமும் வந்து பாடல்களை தரும் அன்பு உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் ஒலிக்கின்றது அவர்களுக்குள்ளே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலிலே கேட்கும் பாடல். நாயகன் திரைப்படத்திலிருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இதேவேளையிலே அடுத்த பாடலையும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். கஜினி என்ற திரைப்படத்து பாடலை சுட்டும் வெளி சுடரே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே நீண்ட கால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து கேரிஸ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். குரு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், பறந்தாலும் விடமாட்டேன் என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்.

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகளும் எங்களுக்கு சிங்காரபூமி சிங்கப்பூர் மகாலிங்கம் அவர்கள் தந்த ஒரு பாடல். மிகவும் அற்புதமான பழைய பாடல் தான், சிறந்த பாடலாக எல்லோராலும் மதிக்கப்பட்டு அன்றும் இன்றும் கேட்டால் மகிழ்வூட்டும் பாடல் காத்தவராயன் என்ற திரைப்படுத்து பாடல். எப்படி பாடுகின்றது? வா கலாப மயிலே என்று அழகாக பாடும் இனிமையான பாடலை நாங்கள் கேட்போமா? ஒலிக்கின்றது பாடல்.

0: தேவி,
1: கானகத்தை விட்டு கன்னிமாடத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே, நீ வேண்டுமரம் யாதோ?
0: வரமளிக்க வந்த திருபுர சுந்தரி, நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா?
1: கேள், எது வேண்டுமானாலும் கேள்.

இவர்களோடுதான் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனிவா நகர் நிதேசன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். மிகவும் பிரபல்யமான ஒரு பாடல் வெயில் என்ற திரைப்படத்து பாடல். நாங்கள் எல்லோரும் சிறுபிள்ளையிலே செய்த லீலைகளை எல்லாம் காட்டும் வகையில் வருமான எண்ணும் வகையிலான வார ஞாபகம் மூட்டும் ஒரு பாடல். வெயிலோடு விளையாடி என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட பாடல்.

அடுத்து வரும் பாடல் விண்ணர் ஆடை திரைப்படுத்து பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ என்ற ஒரு சிறந்த பாடலை ஐரோப்பிய மண் என்றவுடன் என்னவள் அவர்கள் ஞாபகம் வரும். அவர் ஈழமணி திருநாட்டில் விடுமுறை நாட்களில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு செய்தி. கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து வந்து இணைந்து கொள்ளும் தோழியர்கள் நீண்ட கால விடுமுறை, இந்த விடுமுறை காலத்தில் அவர்கள் விடுமுறை விடுப்பு எடுத்துக்கொண்டு தங்களுடைய தாய்நாடான ஈழமணி திருநாடு சென்று இந்த வாரம் திரும்புவதாகவும் நலமாக இருப்பதாகவும் நாங்கள் வந்து மீண்டும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே இணைந்து பாட்டுகளை கேட்டு மகிழ்வோம், எல்லா உறவினர்களுக்கும் எங்கள் என்ற நல்ல செய்தியை கூறுங்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இளவரசி காஞ்சனா வசந்தி ஆகியவர்கள். அதனால் அவர்களை இறைவன் அருளால் ஆரோக்கியத்துடன் பாதுகாப்பாக மீண்டும் கனடாவுக்கு வர வேண்டும், எங்களோடு தொடர வேண்டும், மகிழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதி பாடலாக மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்ற பாடலை நூல்வேலி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள். ஒலிக்க வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

இதுவரை நேரமும் நாங்கள் தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். திசை எங்கும் இசை பரப்ப வேண்டும் என்று திசையெங்கும் இருந்து பாடல்களை எழுதி கேட்டு மகிழ்வித்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அன்பர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்றும் கூறி காட்டலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடை பெறுகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் காட்டலையில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு மீண்டும் சந்திப்போம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

நலன் தானே எல்லாரும். எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஆயத்தமாயிருங்க. முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா எல்லோரும் நலமா இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு கண்டுபிடி நிகழ்ச்சி. அப்பா அடுத்து வரும் அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கலம்பத்துல கண்டுபிடி நிகழ்ச்சியோடு காட்டில உங்களோடு மீரா அணிந்திருக்கிறேன். சரி, இங்க பாக்கலாம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வர்றீங்கன்னு முதல்ல பாக்கலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காட்டலுக்கு வரலாம்.

தொலைபேசியிருக்கோம் 5149592379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் அது 6674847465. அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் நார்மல் கால், அதாவது சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு எல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றது வைபர்லையும் கால் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் தான் கூடுதலாக வருகிறது. இங்கே பார்க்கலாம், அலையுங்கள் கண்டுபிடி நிகழ்ச்சி. இந்த பாடலை முடித்து கொண்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்கள் வரும்போது நாங்கள் நினைத்துக் கொள்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கிறீங்க தானே? எத்தனை பேர் ஸ்கூல்ல இருக்கிறீங்க? அங்க கையோ எத்துங்க பாக்கலாம். முதல்ல எல்லாரும் வர வர நீங்க எல்லாம் லேட்டா வர்றீங்க. இப்பொழுது இந்திய இலங்க நேரம் சரியாக 9:16, கனடிய நேரம் சரியாக 10:44. எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கையோ எத்துங்க பாப்பா. பிரகாஷ் புது பிள்ளையோடு சேர்ந்திருக்கிறார். பிரகாஷ் வந்திருக்கிறார். அடுத்தது நாகப்பன். சந்தோஷம் வெற்றி பெறலாம் என்றுதான் நாகப்பன் இப்ப முதலே ஓடி வந்துட்டார். பாக்கலாம், வணக்கம் நாகப்பன். மற்ற எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கை வைத்துங்க பாட்டை கேட்டுக்கொண்டு.

ரெண்டே ரெண்டு பிள்ளைகளோட என்னென்று நான் கிளாஸ் நடத்துறது. பரவாயில்ல, ஒரு பிள்ளை வந்தாலும் நான் சொல்றத கேட்கத்தானே போகுது. ரெண்டே ரெண்டு, அதாவது ஃபங்க்ஷுவாலிட்டியோட அந்த டைமுக்கு சரியாக இந்த ரெண்டு பிள்ளைகள் மட்டும் கிளாஸ் ரூம்ல என்டர் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. சரி, அவங்க நீங்க காப்பி எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அதாவது 10 பேருக்கு மேல போனா அங்கால லேட்டா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வயசு கூட. ரெண்டதுதான் எங்களோட தீர்மானம். பாப்பலாம், யாருன்னு பாப்போம்.

0: எங்க கண்டுபிடி நிகழ்ச்சியில பௌனம்மா எப்படி இருக்கிறீங்க? பௌனம்மா
1: வணக்கம்மா, நலமா இருக்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் பௌனம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்கன்னு இந்த குரல்ல தெரியும்.
1: நலமா அம்மா,
0: என்ன வேட்டி சத்தம் கேக்குது? டுடும் டுடும்.
1: அம்மா, நம்ம ஊர்லமா அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு, அதுக்கு திருவிழாமா?
0: அதான் பாத்தேன். பௌனம்மா, உங்களோட பாட்டை சொல்லுங்க. நாளையான் பாட்டு என்னன்னு பாப்போம். பௌனம்மா, என்ன பாட்டு நாளைக்கு? என்ன பாட்டு உங்களுக்கு முதல்ல
1: சொல்றேன்? இப்ப மறுமுறை சொல்றேன் பாட்டு.
0: சரி சரி, அப்ப நாங்க சொல்லுக்குள் போலாமா பௌனம்மா?
1: சொல்றேம்மா, போலாமா?
0: சரி, போலாம். கண்டுபிடி நிகழ்ச்சியில் முதல் சொல் ஐந்து எழுத்து சொல். இது ஐந்து எழுத்து சொல். முதலாவது எழுத்து எழுந்திரு என்று சொல்லுற சொல்லுக்கு வர்ற ஏனா. இரண்டாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்து தூணா, தூணா துன்பத்துக்கு வரும் தூணா. நான்காவது எழுத்து காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இல்லன்னா, கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்து எழுத்து சொல்ல. முதலாவது எழுத்து எழுந்திரு என்று வருகிற ஏனா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து தூணா, துன்பத்துக்கு வர்ற தூணா. நாலாவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்து எழுத்து சொல் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வரவானும். ஐந்து எழுத்து சொல் இது. இது எல்லோருக்கும் தேவை. எல்லோரும் இதை பாவித்திருப்பார்கள். சிறுவரிலிருந்து பெரியவர் வரை பாவித்திருப்பார்கள். பண்டைய காலத்திலிருந்து இதுவரை இது இருக்கிறது. நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் பிபி பிரகாஷ். வணக்கம் பிபி பிரகாஷ். பிபி பிரகாஷ்
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். ரெண்டாவது ஆளா வந்திருக்கீங்க. எங்க பிபி பிரகாஷ்
1: இப்ப சொன்னதுக்கு சொல்லிட்டாங்களா? ஏ என்ன ரெண்டாவது எழுத்த காணோம்? அது சொல்லலையா? என்ன?
0: இல்ல இல்ல சொல்லல சொல்லல. எங்க கெட்டிக்காரன் எங்க பாக்கலாம்?
1: அது நீங்க சொன்னதம்மா. எழுதுகோளுமா? எழுதுகோள்.
0: கெட்டிக்காரன். இது பேப்பர் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்பாவே நம்பலாது பிரகாஷ்.
1: அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் இல்ல.
0: பாவம் சின்ன புள்ள பிரகாஷ் கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாரு முதல்ல அப்பா. உங்களுக்கு ஒன்று போட்டாச்சு, நீங்க கெட்டிக்காரன். சரியா? நன்றி நன்றி.
1: ரெண்டுமா ஒரு கேள்வி கேட்டாலும் ஒன்னாவது கீர்த்தன பதில் ரெண்டாவது கீர்த்தன பதில் அப்பாவே சொல்லி கொடுத்தானோ, நீ மூணாவது கேள்வி முதல்ல கேட்டு அந்த கேள்விக்கு உள்ள பதில் ஒன்னாவது பதில் நான் சொல்லிட்டேனா? அதுலயும் புத்திசாலி தானே இருக்கணும்ல.
0: என்ன பாட்டு உங்களுக்கு நாளைக்கு? என்ன பாட்டு வேணா
1: நாளைக்கு பாட்டு அடுத்த சொல்றேம்மா.
0: சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: சீனியர் சீனியர் அட்டி துண்டு போட்டாச்சு அவ்வளவுதான்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அங்கே வணக்கம் வணக்கம். மாமா மாமா வணக்கம். மாமா மாமா
1: வணக்கம்மா. எழுதுகோள்மா.
0: கெட்டிக்கார மாமா பிரகாஷ் வந்து ஓடி வந்து சொல்லிட்டாரு மாமா. மாமா உங்களோட பாட்டை சொல்லுங்க நாளைக்கு பாட்டு. நல்ல மாதிரி இருக்கிறீங்களா? என்ன மாமா
1: என்ன
0: மாமா என்ன சரியா? இது முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்றதுக்கு டி, அந்த டி. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நாலாவது எழுத்து இல்ல இல்லன்னா, அதாவது வெள்ளை என்று வெள்ளை வெள்ளைக்கு வார இல்லன்னா வெள்ளை. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை மாமா. மூன்றாவது எழுத்த காணையில நாலாவது எழுத்து வந்து அந்த வெள்ளைக்கு வார இல்லன்னா ஐந்தாவது எழுத்தையும் வருது வருது வருது. பதில் வந்து
1: கடிவாளமும் வராது. இது
0: இல்ல இல்ல. இது வந்து இதில் ஒரு வெளிச்சம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். வெளிச்சம்
1: வெளிச்சம்
0: ஜாமத்துல பாக்கலாம். சரி சொல்லி இருக்கு உங்களுக்கு. அதிகாலை மூன்றாம் ஜாமம் நாலாம் ஜாமத்துல பாக்கலாம். மூன்றாம் ஜாமத்துல சரியா? மாமா சத்தம் போடாம யோசிங்க. நன்றி மாமா. எங்க அடுத்தது எங்க ஓடி வாங்க பாக்கலாம். நான் சொன்ன சொல்லுக்கு உடனே ஓடி வாங்க பாப்போம். யார் கெட்டிக்காரன்னு பாப்போம்.

0: வணக்கம் அருள்.
1: அன்பான காலை வணக்கம்.
0: அன்பான வணக்கம் இந்த அன்பு செல்வத்துக்கு, அருளுக்கு அன்பான வணக்கம். எப்படி இருக்கிறீங்களா ஐயா?
1: நலமா இருக்கு, சுகமா இருக்கு.
0: அம்மா அம்மா நான் நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க உங்களோட சார்ந்த எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லோரும்
1: எல்லாரும் முதல்ல சுகமா இருக்கிறான்.
0: முதல்ல பாட்டை சொல்லுங்க பாப்போம், கெட்டிக்காரன் மாதிரி.
1: எனக்கு நந்தா படத்துல
0: நந்தால
1: நந்தா இல்ல மன்னிக்கோமா, வின்னர் படத்துல எந்த உயிர் தோழியே, வின்னர் படத்துல
0: வின்னர்ல எந்த உயிர் தோழியே,
1: எந்த உயிர் தோழியே
0: எழுத்துக்களை நாங்கள் மறைத்து விடுவோம், அதோட தரவும் கொடுப்போம். அப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சு சொன்னா உங்களுக்கு ஒரு அதாவது நான் இப்ப கொடுத்த சொல்லு நாகப்பன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்று, ஆனா இவர் சொல்ல மாட்டார். கொடுக்கலாம் இருங்க. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து நீங்க உங்களோட தங்கச்சி அக்காவை பேசுங்க போடி என்று, அந்த டி, இரண்டாவது எழுத்து டி,
1: அந்த டி,
0: மூன்றாவது அந்த டி, அதுதான்.

0: சரி அம்மா, சரி
1: நன்றி. எங்க நாகப்பன் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஒருமா
2: நெடுவெல்லிமா
1: கேட்டிக்காரன், கெட்டிக்காரன். அந்த வாய் துரு துருன்னு இருந்தது இல்ல நாகப்பன், அய்யோ அவ சொல்லிடுவாரோ. அந்த டேஷன்
2: சொன்னாலும் எனக்கு மார்க் உண்டு
1: உண்டு. ஏன்டா நீங்க சொல்ல போறீங்கன்னு தெரியல எனக்கு. அதனால கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்.
2: நன்றி.
1: பாட்டு என்ன நாகப்பன் உங்களுக்கு? நாகப்பன் வணக்கம். பிரகாஷ், பிரகாஷ் வணக்கம்.
3: அம்மா அம்மா வணக்கம். மாமாவை கேட்டதை சொல்லிட்டாரம்மா. ரெண்டாவது பெட்டி
1: இல்ல
3: மூணாவது பெட்டி இல்ல வர்றது.
1: என்னடா சொல்லி சொல்லுங்க. அடுத்த சொல்லு அதுவும் ஐந்தெழுத்து சொல், அதுவும் ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். அதுக்கு முன்பாக எங்க எங்களுடைய வீரன், வீரன் வாரார் வணக்கம். எங்களுடைய மகாலிங்கம், மகாலிங்கம்
4: வணக்கம்மா வணக்கம். நலமா விடுவெல்லி
1: கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். நானா சொல்லிட்டாங்களே, நான் அஞ்சு பேர் சொல்லிட்டாங்க.
3: மாமா பேசி முடிச்சதுல இருந்து நான் தொடர்ந்து இருக்கேன் விடுவெல்லின்னு நீங்க சொல்லிட்டீங்க. வானத்துல இருக்கும்னு அதுலயே புரிஞ்சு போச்சு. ட்ரை பண்றேன் எடுக்கல.
1: நாளைக்கு நீங்க கேட்க போற பாட்டை சொல்லுங்க.
3: அப்படிங்களா? உலகில் இரண்டு கிளிகள், அது ஊமை பேசும் மொழிகள். அதுமா
1: என்ன நடந்தது நேற்று நீங்க வரல?
3: நான் வடலூர் போயிருந்தம்மா, 11.5 பையன் வந்தான், அப்பதான் வந்தேன். செல்வகுமார் அடிச்சாரு, டயர்டா இருந்தது, படுத்துட்டம்மா.
1: நீங்க என்ன
3: பூசம்,
1: நீங்க பூசத்துக்கு நீங்க இப்ப நான் குடுக்கும் போது லைனை குடுக்கலையம்மா, லைனை குடுக்கணும். அந்த காலத்துல நான் சரியா ஒரு 19 வயதுல இருந்து லைன் குடுக்கறேன், யாருமே ஆப்படல. இப்ப போய் லைன் கொடுத்து என்ன செய்யறீங்க?
3: நான் அந்த லைனை சொல்லம்மா,
1: 19 வயதுலயே லைன் கொடுக்க முடியாம போச்சு. நீங்க 99 என்னண்டு நான் கொடுக்க போறேன். நீங்க என்ன, நீங்க உங்களுக்கு சொல்ல,
3: எனக்கு
1: உங்களுக்கு சொல்ல கொடுக்கலாம். சொல்லு, நான் இப்ப கொடுத்த சொல்லு, கொடுக்க போற சொல்லு ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். சரியா? முதலாவது முதலாவது எழுத்து வில்லுக்கு வர மீனா. இரண்டாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நாலாவது எழுத்து லானா. இந்த கல்லுக்கு வரும் இல்லைன்னா அந்த லானா தெரியும் தானே? கலை, கலை, கலைக்கு வார, கலை, கலை, கலைக்கு வார லானா. கலை, கலை,
3: கடை, கடையா?
1: கடை இல்ல, கலை, காலத்துக்கு வர லானா. சரியா?
3: காலம், ஆமா ஆமா.
1: அஞ்சாவது எழுத்தை காணவில்லை.
3: முதல் சொல்லுங்கம்மா.
1: முதலாவது எழுத்து வீணா, ரெண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து காலத்துக்கு வாரலானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது பறந்து தெரியும், இது பறந்து தெரியும். நினைச்சு கொண்டு ஓடி வாங்கோ கெட்டிக்காரன், நல்ல புள்ள. சரியா?
3: விண்மீன்
1: பறக்குதான். யாராவது பாருங்க கெட்டிக்கார பையன், எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க நீங்க? ராமன், ராமன் எப்படி இருக்கிறீங்க ராமன்?
5: நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்ல சோமா இருக்கிறேன். எங்கட சஞ்சனா ஸ்ரீ எப்படி, என்ன எப்படி இருக்கிறா குட்டியம்மா?

0: பரவாயில்லம்மா, நல்லா இருக்காம்மா, நாளைக்கு நிகழ்ச்சி கொண்டு வந்துருவோம்மா.
1: இருந்தாலும் கஷ்டப்படுத்தாம கவனமா அவ கொஞ்சம் பாத்துக்குங்க. முதல்ல உங்களோட பாட்ட சொல்லுங்க ராமன். நீங்க
0: அமைதியான நதியில் ஓடங்கிற பாடலை போடுங்கம்மா.
1: எங்க இருக்க பாடி காட்டுங்க பாப்பா.
0: அமைதியான நதியில் ஓடம், சரியாம்மா,
1: இலே ஓடம் அளவில்லாத வெள்ளம் கண்டால் ஆடும். மலையிலும் கலங்க வைக்கும் இடியிலும். அது நான் அந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு. உங்களோட மனைவிக்கு பேர் தான் சரிதா இல்லையா? முதலாவது எழுத்து வீணா, ரெண்டாவது எழுத்து நாணையில, மூன்றாவது எழுத்து நாணையில, நாலாவது எழுத்து காலத்துக்கு வார லானா, ஐந்தாவது எழுத்து காணையில. யாரோ திருடி கொண்டு
0: போயிட்டாங்க.
1: வெட்டிக்காரன் என்ற ராசா. ராமன் ஆண்கள் எல்லாரும் புத்திசாலிகளா இல்லையா? விடுபட்டு மீண்டும் வாங்க, அடுத்த சொல்லு கொடுக்கறேன். சரியா?
0: நன்றி.
1: எங்கே என் நண்பர்களும் நீங்க அழைக்க வேணும். அடுத்த பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுடைய சோமசுந்தரம், எப்படி இருக்கிறீங்க சோமசுந்தரம்?
2: பொரியல் வெண்டைக்காய் பொரியல்.
1: வேற என்ன? சாதமா?
2: சாதம் இப்ப இல்லங்க, இப்ப வந்து சப்பாத்தி மதியம் சாப்பிட்டா சொன்னேன்.
1: இல்ல நான் ஏன் சாப்பாடு கேட்டேன், இன்னைக்கு புத்தி உரிமையா இருக்கிறீங்களா இல்லையாண்டு. கொண்ட கடல புத்திய தரும் எல்லாரும் நாளைக்கு கொண்டு.
2: அப்படியா?
1: எல்லாரும் நாளைக்கு
2: பாதியிலதான் கேட்டேன். அந்த பாதியிலதான் கேட்டேன். விமானம் தானங்க அது?
1: இல்லங்க, விண்கலம் என்பது. சரி, விண்கலம்.
2: விண்கலமா?
1: அது எங்களுடைய ராமன் சொல்லிட்டார். ராமன் சொல்லிட்டார். உங்களுக்கு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு?
2: நாளைக்கு வந்து எனக்கு வந்து படம் வந்து ஆறாரோ ஆறிரோ. படத்துல வந்து ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது.
1: அத உங்களை பாட பாட செல்லா எனக்கே தெரியாது. என்ன ஓட பக்கம்?
2: ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது, ஒதுங்கி நிக்கும் பெண் குருவி வேணாங்குது அப்படின்னு வரும். நீங்க பாருங்க, நீங்க சூப்பரா பாடுங்க, நீங்க பாடுங்க.
1: எனக்கு அந்த பாட்டே தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பாடிடுவேன். இல்ல இது கடந்த எனக்கே சோதனை கொடுத்து பாருங்க.
2: நீங்க சூப்பரா நீங்க பாடுவீங்க. ஆனா நீங்க வந்து நீங்க இந்த பாட்டு கேட்டது இல்லையா?
1: கேட்டிருப்பேன். நான் எனக்கு ஞாபகமா இல்ல. ஆறாரோ ஆறிரோ படம் ஞாபகம் இருக்கிறது. அது பானுப்பிரியா
2: பாக்கியராஜ படம். வந்து இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும், கேக்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும், மெலோடியா இருக்கும்.
1: அப்ப நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு வருது உங்களோட சார்புல. உங்கள்ட்ட அப்ப நான் சொல்லுக்க போகலாமா? உங்களுக்கு தரக்கூடிய சொல்லு. சரி
2: சொல்லுங்க.
1: முதலாவது எழுத்தை காணவில்லை.
2: காணவில்லையா?
1: காணையில, காணையில துளைஞ்சு போச்சு. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கள்ள கள்ள பயல் கட்டிக்கார எழுத்து கலவெடுக்கிற ஓடிட்டாங்க. ரெண்டாவது எழுத்து மல்லி மல்லிகைக்கு வார இல்லன்னா, மல்லிகைக்கு வார இல்லன்னா சரியா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து வடைக்கு வார டையண்ணா. முதலாவது எழுத்த காணையில, இரண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லன்னா, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வார டையண்ணா. இது நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல். இது இது வந்து இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், கூடுதலா ஆண்களுக்கு பிடிக்கும். கூடுதலா
2: உணவா?
1: இல்ல இல்ல, இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு உடலின் ஒரு பாகம். இது ஆண்களுக்கு பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். இப்படி இத பாக்கலாம். யோசிச்சு ஒன்று வாங்க. இன்றைக்கு நீங்க இன்றைக்கு கொண்ட கடல புளி குழம்பு, அதனால இன்றைக்கு புத்திசாலித்தனமா இருக்கணும் நீங்க. சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பவர்களே, நீங்க இணைந்து கொள்ளுங்க. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் நான் நாலாவது சொல்லு கொடுத்திருக்கிறேன். அது நான்கு எழுத்து. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லைன்னா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வருகிற வடைக்கு வருகிற. என்ன நாகப்பன் அங்கேயும் இங்கேயும் தாவி ஓடி வர, என்ன நடந்தது அந்த நம்பருக்கு? நாகப்பன்
0: வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா
1: நாகப்பன் அந்த நம்பருக்கு என்ன நடந்தது? அந்த பக்கம் வரவே இல்லையே, என்ன நடந்தது?
0: இல்லையா, இந்த நம்பர் தான் கிடைச்சது.
1: கிடைச்சது. சரி, அந்த நம்பருக்கு வரீங்க. சரி சொல்லுங்க பாப்போம், அதை நாலு எழுத்து சொல்லு.
0: சல்லடை.
1: அத பார்த்து ஆண்களுக்கு பிடிக்குமா சல்லடை? பெண்களுக்கு ஆண்களுக்கு பிடிக்குமா? பாப்பா இவர் சல்லடையோட வரான்னு பாப்பா. எங்க பிரகாஷ் சொல்லுங்க. வணக்கம் பிரகாஷ்.
2: இது கூட பிரியாமலாமா இருக்கா? இது வெள்ளிடை.
0: நானு பின்னாடி சொன்னத கேக்கல.
1: அஞ்சா பொய்யல மாமாக்கு வணக்கம் மாமா. மெல்லிடை மாமா, பிரகாஷ் சொல்லிட்டாரு மாமா.
2: மெல்லிடை கட்டுதுனா
1: பாருங்க மாமா, நாகப்பனுக்கு தெரியல, மெல்லிடை பிரகாஷுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் புதுனா.
2: நானும் முதல்ல சல்லடை தான் நினைச்சேன், நீங்க அப்புறம் ஆண்களுக்கு பிடிக்கணும்னு.
1: நன்றி மாமா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க அடுத்த சொல்லுக்குள் நான் போக போறேன் கொஞ்சம்.

0: என்னங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க மகாலிங்க
1: சொல்லுங்க
0: என்ன மகாலிங்க மெல்லடைய மெல்லடைய சல்லட போட்டு தேடிக்கணும் இவ்வளவு நேரமா அதுவும் பிரகாஷ் சொல்லிட்டார் நீங்களே எல்லாம் தெரியும் லேட்டா வந்துட்டீங்க பிரகாஷ் மெல்லடைய கண்டுபிடிச்சீங்க இது கூட மாதிரி தெரியாது எல்லாரும் நீங்க வந்துட்டு அவர் அப்படித்தான் சொன்னார் நன்றி நன்றி நன்றி நன்றி அடுத்த சொல்லுக்குள் போகலாம் அடுத்த சொல்லுக்குள் போகலாம் முதலாவது எழுத்தை காணவில்லை முதலாவது எழுத்தை காணவில்லை இரண்டாவது எழுத்து இவன்னா இவன்னா மோருக்கு வார இவன்னா மோர் மோர் நீங்க குடிப்பீங்கல்ல நல்ல தயிர் வச்சுட்டு அதை போய் அந்த மோர் மோராக கரைச்சி குடிப்பீங்கல்ல அந்த மோருக்கு வார இவன்னா ரெண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்தை காணவில்லை நாலாவது எழுத்தையும் காணவில்லை கடைசி எழுத்து இம்மன்னா அம்மாவுக்கு வார இம்மன்னா முதலாவது எழுத்தை காணவில்லை ரெண்டாவது எழுத்து இரண்ணா மோருக்கு வார இரண்ணா நாலாவது எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை ஐந்தாவது எழு ஆறாவது நாலாவது எழு ஐயோ குழம்பிட்ட மூன்றாவது மன்னிச்சுக்குங்க இதான் சொல்றது பாத்தீங்களா வயசானவங்க நிகழ்ச்சி நடத்தப்படாங்க முதலாவது எழுத்தை காணவில்லை ரெண்டாவது எழுத்து மோருக்கு வார இரண்ணா மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணவே இல்லை ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மன்னா எங்க பாக்கலாம் எங்கே

மெல்லிடைய கண்டுபிடிச்சவங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இது பெண்ணின் கூந்தலுக்கு ஒப்பிடுவர் பார்க்கலாம்.

0: வணக்கம் தானப்பா. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. தேர் வடம்.
0: என்னங்க என்னங்க?
1: தேர் வடம்.
0: தேர் வடம். இது வந்து பொன்னின் கூந்தல் கூப்பிடுவரா? வணக்கம் வணக்கம். உங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கீங்க? என்னது கண்டுபிடிச்சிட்டீங்களா? எழுத்து வந்து முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மோருக்கு வார
1: இரண்டா,
0: மூன்றாவது எழுத்து நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. இல்லை நாகப்பன், நாகப்பன் இல்லை.
1: நன்றி நன்றி.
0: எங்கே எங்கே சோமசுந்தரம்? ஒரு பாட்டு வரும், உங்களோட பேர் வரக்கூடிய பாட்டு, அது தெரியுமா உங்களுக்கு என்னண்டு? சோமசுந்தரம், உங்களோட பேர் வரக்கூடிய ஒரு பாட்டு வரும், அது என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறீங்களா காட்டிலேயில?
1: கார்மேகம் நானும்
0: தெளிட்டேன். ஐயோ, ரெண்டு பேரும் போட வேண்டி வரப்போதே.
1: ஒரே நேரத்தில் ஒரு பதம் வந்திருக்காரு. முதமா இருக்க அவர்
0: எடுக்கட்டான்.
1: நாலஞ்சு போடுங்க
0: அம்மா
2: வந்த ஏமாத்திருந்தாது. ஏமாத்திர அம்மாவை
0: மாமா சொல்லுங்க. மாமா சொல்லுங்க. மாமா என்னன்னு சொல்லுங்க. மாமா வணக்கம். மாமா மாமா சொல்லுங்க. என்ன
3: வணக்கம்
0: சொல்லுங்க. அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் உடனே சொல்லிட்டாமாமா. நேற்று மாதிரி ஜோதியும் பிரகாஷம் வந்து நின்று சண்டை. எங்க சஞ்சனா? எங்களுடைய ராமன். வணக்கம் ராமன்
1: சொல்லுங்க.
0: நன்றி ராமன். வணக்கம் ரேவதியம்மா.
4: ரேவதியம்மா
0: சரி, இப்ப நான் கேக்குறதுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கண்டுபிடிங்க பாப்போம், உங்களால முடியுதான்னு பாப்போம். ஐயோ வச்சிட்டீங்க. ரேவதியம்மா இங்க பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பௌனம்மா பௌனம்மா வணக்கம்.
4: அம்மா கார்மேகம்
0: கெட்டி காரி. எங்கட பௌனம்மா இப்பதான் கண்டுபிடிக்க, பத்து பேர் சொன்ன அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்களே. கெட்டி காரி.
4: ரிங் போக மாட்டேங்குதுப்பா. நீங்க ரிங் எடுத்து போக மாட்டீங்களா? என்ன சரியா கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி நன்றி நன்றி. இருந்தாலும் கெட்டிக்காரி, இருந்தாலும் கெட்டிக்காரி. நன்றி நன்றி நன்றி அம்மா. எங்க எங்க மகாலிங்க நீங்க
2: சொல்லுங்க. கார்மேகம்
0: கெட்டிக்காரன் பேர் சொன்ன அப்புறம் சொல்லி இருக்கீங்க நீங்க. கெட்டிக்காரன் நீங்க கெட்டிக்காரன்.
2: சரி அம்மா, சின்ன பொண்ணோட மகள் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நாங்க வந்திருக்காங்க.
0: எங்க கொடுங்க
2: சுருதிகா.
0: சுருதிகா கொடுங்க. சுருதிகா வணக்கம். சுருதிகா சுருதிகா
5: வணக்கம்.
0: எப்படி?
5: வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க சுருதிகா குட்டி?
5: நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நல்ல சோமா இருக்கிற. எங்க பாக்கலாம்? எங்க தாத்தா பிடிக்குமா
5: பிள்ளைக்கு?
0: எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தாத்தாவ?
5: தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்ப பாட்டி?
5: பாட்டியே ரொம்ப பிடிக்கும்.
0: பாட்டியும் பிடிக்கும். தாத்தாவையா பாட்டியா கூட பிடிக்கும்? யார் முதல் போஸ்ட்ல நிக்கிறாங்க?
5: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
0: ரெண்டு பேரையும் பிடிக்குமா உங்களுக்கு? ரெண்டு பேரும் சேம் சேம் அளவுல பிடிக்குமா உங்களுக்கு? அல்லாட்டி கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கூட?
5: அப்படிலாம் இல்ல, ரெண்டு பேருமே சேமா தான்.
0: சேமா தான் பிடிச்சோம் கட்டிக்காரி. அம்மா நீ நல்லா வந்துருவா வாழ்க்கையில. சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லுதிக்கா குட்டிக்கு? சுட்டுத்திக்கா என்ன பாட்டு வேணும் பிள்ளைக்கு? நாளைக்கு நாளைக்கு இந்த பாட்டு பிள்ளைன்ற பேர்ல வரும். என்ன பாடல் வேண்டும், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? நல்லதம்மா, இப்ப போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது செல்லக்குட்டி. நீங்க நீங்க வெள்ளிக்கிழமை தாத்தாட்ட வாங்க, இங்க நீண்டா
4: அதாவது
0: சோமசுந்தரம் இணைஞ்சு போனார், எங்களுடைய அன்பு உறவு சோமசுந்தரம். இந்த சோமசுந்தரத்துல பேர் வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாப்பா கட்டிக்காரே.
4: சோமசுந்தரம் ஒரு பாட்டு வரும், தங்க தேரோடும் வீதியிலே. அந்த பாட்டு நடுவில் வரணும்.
0: வருதா சோமசுந்தரம்?
4: அதுங்க
0: இன்னைக்குதான் எனக்கு தெரியும். தங்க
4: தேரோடும் வரும், சுந்தரம்
0: எனக்கு சோமசுந்தரம் வந்து வரணும். இந்த பாட்டை நீங்க யாராவது யாராவது சொல்லிட்டீங்கன்னா கட்டிக்காரர் பாப்போம். சரியா?
4: சரி, நான் இப்ப என் பாடல் சொல்றேன்
0: சொல்லுங்க.
4: அந்த நீங்க சொன்ன கூந்தலே கூந்தலிலே மேகம் வந்து பாலநாகம்மா.
0: என்ன பாட்டு? கூந்தலிலே
4: பால கூந்தலிலே மேகம் வந்து குளிர்ந்ததம்மா அப்படின்னு ஒரு பாடல் வரும் பாலநாகம்மால, ஸ்ரீதேவியும் சரத் சரத் பாபு.
0: பாலநாகம்மா,
4: ஆமா அருமையான பாடல் அது. அருமையான பாடல்,
0: அருமையான பாடல். நன்றி நன்றி அம்மா, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
4: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன், விஜயராகவன் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க விஜயராகவன்? விஜயராகவன் விஜயராகவன் விஜயராகவன் வணக்கம் வணக்கம் விஜயராகவன் வணக்கம் விஜயராகவன் வணக்கம். நாகப்பன் நாகப்பன் வணக்கம்.
6: வணக்கம் அம்மா. சோமசுந்தரம் பாடல்
0: எங்க?
6: மாணிக்கம் முக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு.
0: பாடுறேன், அப்பதான் யாருக்கு பிடிக்கும் பாவம்.
6: அது பாடுறது நீங்க பாடுவீங்கம்மா, நான் பாட்டு மட்டும் சொல்லிட்டேன்.
0: சரி, எங்க நான் அவங்க பவுனம்மா நீங்க சொல்லுங்க. பவுனம்மா வந்துட்டு அவ பாட விடலாம். பவுனம்மா
4: சொல்லுங்க.
0: சொல்லுங்கம்மா அந்த பாட்டு என்ன? சோமசுந்தரம் பாடுறது பாட்டு.
4: மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள், காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள்.
0: கெட்டி காரி உங்களுடைய நாகப்பன், அதுக்காண்டி ஒன்று போட முடியாது. இது என்னுடைய இடையில நீங்க எல்லாரும் கொஞ்சம் குஷியா இருக்க கண்டுபிடிச்சதுக்கு நீங்க கொண்டு கவிங்க, அம்மா பாடுனதுக்கு கொண்டு
4: கண்டுபிடிச்சிட்டாங்களா?
0: இல்ல இல்ல, பாட்ட சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க பாடி காட்டினீங்க கட்டிக்காரி. அது அழகா
4: இருந்தாலும் பாட்டு அவங்க அந்த பாட்டு சொல்லிட்டாங்களா? அப்ப அவங்க அவங்க கட்டிக்காரவங்க முதல்ல.
0: ஆனா ஒன்று குடுக்க முடியாது, அது போட்டிகளும் அது வராது.
4: பாட்டு சொன்னாதான், பாட்டோட சொன்னாதான்.
0: இதனால போட்டிய கலகலப்பா கொண்டு போறதுக்கு அதுல ஒரு ஒண்ணு மற்றது சோமசுந்தரத்துக்கு அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். எந்த பேர்ல ஒரு பாட்டு இருக்கு இல்ல? சரி, நல்லது நல்லது. நன்றி நாளத்தை சொல்லு.
6: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஃபாரக் நீங்க ஃபாரக் நீங்க தனியே வராம எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்க நீங்க. பாவம் தனியே வர, நான் ஒருக்கா தனியே உங்களுக்கு கால் உண்டு தாரேன். ரெண்டாலும் இப்ப பேசுங்க. ஃபாரக் ஃபாரக் வணக்கம். ஃபாரக் ஃபாரக் வணக்கம். ஃபாரக் வணக்கம். ஃபாரக் ஃபாரக் வணக்கம். ஃபாரக்
6: வணக்கம். அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம். ஃபாரக் நீங்களா போட்டது அல்லது யார் போட்டது இது?
6: அன்பு வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கும் ஃபாரூக். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு நாளைக்கு?
6: உன்னை விட இந்த உலகத்தில்
1: என்ன படம் சொல்லுங்கம்மா?
0: வருமாண்டி
1: நல்ல அதே பாட்டு வந்திருக்கான்
0: இந்த உலகத்தில். நல்ல பாட்டு கட்டுங்க. என்ன நடந்தது? நீங்க லேட்டா வந்துட்டீங்க, 12வது ஆளா வந்துட்டீங்க. என்ன நடந்தது?
1: பணியில வந்து
0: நீங்க பிரகாசோடதான் வந்து நீங்க இன்றைக்கு நான் பாருக்கோட போட்டிருக்கேன், பாருக்கோட போட்டிருக்கேன், பாக்கலாம் யார் கட்டிக்காரன். ஐந்தெழுத்து சொல் இது. முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கை, எங்கட கைக்கு வர கை கை கை கை கையண்ணா. மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்த காணையில, ஐந்தாவது எழுத்து கைய வச்சார் வையண்ணா. வை வை வை கைய வை என்று வர மாதிரி கையண்ணாவும் வையண்ணாவும் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து கையண்ணா, மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வையண்ணா. என்ன இதுல இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வராது? அதனால ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருக்கும், மனிதர்களுக்கு ஆயுள் நீடிக்கும். இதை கேட்டால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறான் பாரு. இதுல நாலு படம் போட்டிருக்கீங்க, முதலாவது படம் யாரு? முதலாவது படம்,
1: முதலாவது படம் அப்பா, அப்பா இங்க அப்பா வயசானவர் அப்பா.
0: அப்பா அந்த கீழே
1: போலீஸ் போலீஸ் போலீஸ் உடல், போலீஸ் உடல் என்னுடைய சகோதரன் இறந்துட்டா ஒரு வருஷம் இறந்துட்டா, அவர் மகளுக்கும் திருமணம் நடந்தது, போலீஸ் உடல் இருப்பது. ரெண்டாவது இருப்பது தகப்பன், மூணாவது சிறிய தம்பி, கடைசி தம்பி, நாலாவது நான் புழு கலர் தம்பி.
0: நாலாவது அதாவது போலீஸ் உடையில் பக்கத்துல இருப்பவர் நீங்கள், தொப்பி போட்டுக் கொண்டிருப்பவர் உங்களுடைய
1: சகோதரர்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார் என்ன இருக்கு, அதாவது நித்திர கொள்ள விடுறாரு இல்ல? ஆமா ஆமா, அதுல இருக்கிறது பாருங்க யாருன்னு கேளுங்கம்மா. இதம்மா பாரு
1: கண்டுக்க. அந்த சின்ன தம்பி கடைசி
0: கடைசி தம்பி. நல்லது நல்லது, நன்றி.
1: புது கலர் நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் ஞானசேகரம் அண்ணா, ஞானசேகரம் அண்ணா
7: வணக்கம். வணக்கம் வணக்கம் சகோதரி, வணக்கம் சகோதரி, ஞாபகம் இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க என்னன்னா எப்படி இருக்கிறீங்க? வீட்டை வந்துட்டீங்களா நீங்க?
7: இல்ல இல்ல, இப்பதான் புறப்பட போறேன். நாச்சோட இருந்து இப்பதான் புறப்பட போறேன். நான் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இடையில நான் உங்களோட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். நகைச்சுவையா?
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் ஞானசேகரம் அண்ணாக்கு உண்டு அண்ணா.
7: நன்றி நன்றி சகோதரி, நன்றி சகோதரி.
0: உங்க பாட்டு சொல்லிட்டு போங்க அண்ணா, உங்க பாட்டு.
7: அஞ்சா அஞ்சல் பெட்டி 520 படம், திருமகள் தேடி வந்தாள் பாட்டு.
0: அங்க பாடுங்க அண்ணா. இருக்கா அவரை நின்று கொண்டு சைக்கிள் எடுக்க முதல்
7: வேணா, கூட்டமா இருக்கீங்க, கடைவீதியில் கூட்டமாக இருக்கிறது. கடைவியில் உண்மை பாடுகிறேன். நன்றி நன்றி.
0: ஆனா அந்த இருட்டான இடத்துல நிக்க வேணாம் அண்ணா, நீங்க இருட்டான இடத்துல நிக்க வேணாம். வீட்டை போயிட்டு எடுங்க சரி, வீட்டுக்கு போங்க.
7: காலை விளக்கு நிக்கிறேன்.
0: சரி சரி நன்றி அண்ணா.
1: அம்மா
0: ஞானசேகரம் அண்ணா சொல்லிட்ட, வணக்கம் ரேவதி அம்மா, நீங்க என்னத கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லிட்டாரு.
1: நன்றி நன்றி. நிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுங்களா?
0: வணக்கம்
8: விஜயராகவன், காரைக்கால் விஜயராகவன்.
0: என்ன நடந்தது விஜயராகவன் உங்களுக்கு? அது அந்த
8: பணம் தெரியல, கட் ஆயிட்டுமா? கட் ஆயிட்டு
0: கட் ஆயிடுச்சு. சரி, உங்களோட வேற நம்பரா இது?
8: ஆமா, இது வேற நம்பருமா.
0: உங்களோட பாட்டை சொல்லுங்க விஜயராகவன். முதல்ல நலமா இருக்கிறீங்களா நீங்க?
8: அலைகள் ஓய்வுகளேமா, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரை காத்த அந்த பாடல்
0: பாடுங்க பாப்போம்.
8: விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரின் கலந்த உறவே.
0: அதோட நீங்களும் நிக்கிறீங்க. இதுல கட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம். சொல்லு கொடுக்கட்டுமா? இது ஐந்தெழுத்து சொல். ஐந்தெழுத்து சொல். முதல் எழுத்தை காணவில்லை.
8: சரி.
0: இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து தித்திப்பு, அதுக்கு வர தீனா. நான்காவது எழுத்து காணவில்லை. ஐந்தாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து போடி, அதுக்கு வரடி. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து தித்திப்புக்கு வர
8: தீ. கடைசி
0: அடுத்த நாலாவது எழுத்து காணவில்லை.
1: பதில் பதில் நெத்தி அடி
0: இல்ல ஐயா. ஆசை தோசை அவருக்கு சொன்ன
1: உடனே சொல்ல
0: இல்ல இல்ல புல புல புல. நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் பார்த்தேன். நன்றி. நாகப்பன்
9: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. குழு கொடுங்க.
0: இது
9: மனிதடிமா? நெத்தியடி
0: இல்ல இல்ல. இது மனிதருக்கு அறிவை கொடுக்கும்.
9: மனிதருக்கு அறிவை
0: கொடுக்கும். அறிவை கொடுக்கும்.
9: ஆத்திச்சூடி
0: கெட்டிக்காரன்.
10: உங்க குரல் தான் அப்படி கேக்குது.
0: எந்த கடைசியா குடும்பத்துல குழப்பம் வரும். நன்றி மாமா, நன்றி மாமா. ஐயோ, எந்த குரலையும் மாமாட இது இதுல போட்டு வச்சிருக்கிறார். அப்ப அது பிள்ளை தகைக்குது. சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இப்ப 13 பேர் வந்திருக்கீங்க எல்லாமா. அதுல பாக்கலாம் யாரு. அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் ஒரு பாட்டு ஒன்று கேப்போமா? ஒரு ரெண்டு வரி பாட்டு கேட்டேன்னா. எதனால ஒரு ஜாலியான பாட்டுடா நீங்க சும்மா துள்ளி துள்ளி வருவீங்க பாப்போம்.
11: யார் சொல்வதோ

0: வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன், எப்படி இருக்கீங்க வரதராஜன்? வணக்கம் வரதராஜன். வரதராஜன், அடடா, வணக்கம் வரதராஜன், ஓடிட்டீங்க. வணக்கம் விஜயராகவன்.
1: விஜயராகவன்
0: சொல்லிட்டார்கள், நீங்க கேட்டுக்கொண்டு வாங்க. சொல்லிட்டாங்க, ஆத்திசோடி சொல்லிட்டாங்க. கட்டிக்காரன், நீங்க கட்டிக்காரன். சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அதுக்கு முன் இந்த பாடலை கேட்போம்.

சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்து இது ஏழாவது சொல்லு, சரியா? முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. இது எத்தனை எழுத்துக்கள் என்றால் ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது எட்டாவது சொல்லு, ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா, கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தையும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டண்ணா, திராட்சை இட்டண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. இது இது இது ஒரு பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

பாட்டை கேட்டுக்கொண்டு இது சொல்ல கண்டுபிடிக்காம விட்டுறாங்க. இது இது எட்டாவது சொல்லு ஏழெழுத்து சொல்லு, இது ஏழெழுத்து சொல்லு. நான் இப்ப ஏழு சொற்களை முடித்து எட்டாவது சொல்லுக்குள் வந்துட்டேன். ஆனா இது ஏழெழுத்து சொல்லு. இது முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீரைக்கு வருகிற ரை என்ன, நாலாவது எழுத்து அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, திராட்சைக்கு வர இட்டுன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை எங்கே. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது, பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

0: பிரகாஷ் வணக்கம்.
1: வணக்கம். பக்தியோட சம்பந்தப்பட்டது ருத்ராட்சை.
0: இல்லை, தவறு தவறு தவறு தவறு தவறு. மீண்டும் மீண்டும், அதாவது முதலாவது சொல்லு, முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீரைக்கு வர ரை என்ன, நாலாவது அஞ்சாவதையும் காணவில்லை, ஆறாவது வந்து இட்டன்னா திராட்சை திராட்சை இட்டன்னா. அடுத்தது கடைசி எழுத்த காண இல்ல, கடைசி எழுத்த காண இல்ல. சரியா?
1: சரியும் சரியும்.
0: ஓடிவாங்க ஓடிவாங்க, அங்க பாக்கலாம். இந்த மச்சா மீச என்ன வீச்சர் வாழ்ந்தோம்னு நீங்க அதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க போல இருக்குது. நான் நினைக்கிறேன் நாகப்பன் கண்டுபிடிச்சிட. வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம். மதுரை மீனாட்சி.
0: கட்டிக்காரன் எப்படி தெரிஞ்சது? மதுரை மீனாட்சி. ஜார்ஜ் நாகப்பன் சொல்லிட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாட்டு கேட்போம். அந்த பதில் வந்து மதுரை மீனாட்சி. நாகப்பன் நீங்க சொல்லிட்டீங்க. நாகப்பன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நான் சொன்னது பக்தி என்று சொன்னோட நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இனி கஷ்டமா கொடுக்க போறேன்னா இந்த தரவு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இது அடுத்தது நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து கூனா. இரண்டாவது எழுத்து கூனா. குலத்துக்கு வார கூனா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து இம்மன்னா, அம்மாக்கு வர இம்மன்னா. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து கூனா. கூனா அதாவது குலம் என்றதுக்கு வர கூனா. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இம்மன்னா, அம்மாக்கு வர இம்மன்னா. இம்மன்னா இம்மன்னா. இதற்கும் இதற்கும் இது நான்கு எழுத்து சொல். இதற்கும் இதற்கும் அதை சொன்ன கண்டுபிடிச்சிருவீங்க. இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கொஞ்சம் தூரத்து தூரமாக நான் தூரமாக சொல்லி இருக்கிறேன். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா, மூங்கிலுக்கும் இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா, புல்லாங்குழல் செய்யற மூங்கில், அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எங்கே பார்க்கலாம்?

0: வணக்கம் நாம வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. மகிடம்
0: இல்லை இல்லை, மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: எங்கே எங்கே ஜார்ஜ்? ஜார்ஜ் வணக்கம்.
2: மகுடம்
0: இல்லை இல்லை இல்லை, அதாவது வணிகா கேட்டுக்கோங்க. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கூனா, குலத்துக்கு வாழ கூனா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து அம்மாக்கு வர இம்மன்னா. எங்க
2: ஒரு குழு கொடுங்க.
0: அதான் சொல்லிடுறேன், மூங்கில். மூங்கிலுக்கு தூரத்தில், அதாவது கிட்ட வச்சு உங்களுக்கு சம்பந்தப்படுத்தல, நான் தூர மூங்கில், அதாவது புல்லாங்குழல் செய்யற மூங்கிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பாப்போம் சரியா? அரே அப்பா என்னன்னு தெரியலையே. சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக் உங்களை நான் தனியே அழைக்கிறேன். ஃபாரூக் என்ன, நீங்க கூட்டத்தோட வரீங்க. வணக்கம் சின்னவளையம் பிரகாஷ். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, புள்ளாம் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல சொல்லிருக்கேன், கிட்ட சொன்னா டக்குனு புடிச்சிருவீங்க, கண்டுபிடிச்சுன்னு வாங்க. ஓகே நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையா உங்களுக்கு கூப்பிடுறேன், அப்ப அதுல இருந்து நீங்க என்னை அழைக்கலாம், எங்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்க கூட்டத்தோட எப்படி வாரீங்கன்னு தான் எனக்கு தெரியல, ஒருக்க பாக்கலாம் அது எப்படி. நீங்க வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
1: வணக்கம். கோகுலம்.
0: கோகுலம் கெட்டிக்காரர், அது எப்படி கண்டுபிடிச்சீங்க இவ்வளவு தூரத்துல? யாரும் நீங்க போய் மூங்கில் மூங்கில் புல்லாங்குளம் சொல்றேன், கோகுலம் கோகுலம் கொஞ்சம் அப்படியே சுத்தி சுத்தி சொல்லி பார்த்தேன்னா. எங்க நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம். விஜயராகவன் கனெக்டிங் வரை இல்லையே உங்களுக்கு. சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஃபாரூக் நான் உங்களுக்கு உங்களுடைய தனிய அழைப்புக்கு எடுக்கிறேன்னா, அப்ப இனி நீங்க இதுல இருந்து வரலாம் சரியா? ஒரு தடவை அழைச்சிருக்கிறேன், அதுல இருந்து வரலாம். இங்கே வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா ஞானசேகரம் அண்ணா. அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. எங்கே விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். இல்லை அது சொல்லிவிட்டார், கோகுலம் என்றது சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப சரி உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா உங்களுக்கு? எங்க நாகப்பன் உங்க இணைப்புக்கு வாங்க. வணக்கம் மகாலிங்கம் சொல்லுங்க. மகாலிங்கம்
2: சொல்லுங்க.
0: மகுடம் இல்லையா ஐயா? கோகுலம் கோகுலம் கோகுலம். மகுடத்துக்கும் மூங்கிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மகுடத்துக்கும் இல்லையே மூங்கிலுக்கு சம்பந்தம் இருக்கு. நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி
2: நன்றி.
0: கோகுலம் நீங்கள அவர் சொல்லிட்டா இருந்தாலும் நீங்க கட்டிகளும் கட்டிக்காரன், அதுவும் சைக்கிள் ஓடிக்கொண்டு சொல்றீங்கன்னா கட்டிக்காரன். நன்றி அண்ணா நன்றி நன்றி நன்றி. எங்க நாகப்பன் உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வேண்டும் இருக்கா வந்து நீங்க சொல்லணும். நான் உங்களுக்கு இந்த கோகுலத்துக்கு புள்ளி போடாம விட்டுட்டேனா என்னன்னு தெரியவில்லை, பாக்கலாம். நாகப்பனுக்கு எத்தனை புள்ளிகள் யாரும் தெரிஞ்சா ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். ஏனண்டா அப்ப நான் கொடுத்த சொற்கள் வந்து ஒன்பதாவது சொல்லு கொடுத்துட்டேன். அப்ப உங்களுக்கு புள்ளி போட்டாச்சுன்றதுதான் அர்த்தம். ஏண்டா அந்த புள்ளிய என்னன்னா சரிதானே, ஒன்பது வந்தா. சரி அடுத்த சொற்களுக்கு சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லு சரி அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அங்க பாப்பா சரியா ஜோஜ்மா சொல்ல வர்றது தெரியல. வணக்கம் நாகப்பன். பத்து பதினஞ்சு இருக்குமா?
1: வணக்கம்.
0: பத்து பதினஞ்சு புள்ளி
1: பத்து பதினஞ்சு எல்லாம் இல்லம்மா, நாலு புள்ளி தான்
0: கெட்டிக்கார. நீங்க உண்மையிலேயே நீங்க பொய் சொல்லவே மாட்டீங்க. ஜோஜ பாருங்க, பத்து பதினஞ்சு இருக்கு மட்டும் சொன்னாரு. முதலாவது எழுத்து ராணா. அதாவது அரவத்துக்கு வார ராணா, ரா இல்ல ர, அரவம் அரவம் அரவம் என்றா பாம்பு, அரவத்துக்கு வார ர. இப்ப ரதிக்கு வார ரா. இரண்டாவது எழுத்த காணையில, மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. அதாவது ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து ரதிக்கு வார ராணா, இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து காணையில, மூன்று எழுத்துக்களை காணையில திருடி கொண்டு போயிட்டாங்கள். அஞ்சும் ஆறும், அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. எங்கே பலரை கேட்கலாம்?

0: சரியாக 10:19 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:48. யார் சொல்வதோ யார் சொல்வதோ கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி எங்கே நீங்கள் காட்சியிலைக்கு வரலாம். நாங்கள் இப்பொழுது இது 10வது சொல்லு. இது முதலாவது எழுத்து ராணா, ரதிக்கு வர ராணா. 2வது எழுத்தை காணவில்லை, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்தையும் காணவில்லை. 5வது எழுத்து வானா. வானா வந்து வா வானா. அது சரியா கேக்குறதா உங்களுக்கு? வடிவு குவார வானா. இம்மன்னா ஆனாக்கு அம்மாக்கு வார இம்மன்னா, அம்மாக்கு வார இம்மன்னா. எங்க 6 எழுத்து சொல். முதலாவது எழுத்து ராணா, ரதிக்கு வாரது. 3வது 4வது 5 எழுத்துக்கள், 5வது எழுத்தையும் காணவில்லை, 3 எழுத்துக்களை காணவில்லை. அடுத்த 5வது எழுத்து வானா, வடிவுக்கு வார வானா. 6வது எழுத்து இம்மன்னா. எங்களுடைய எங்களுடைய
1: என்ன புள்ளி
0: என்ன புள்ளி யாருக்கு யாருக்கு?
1: நாகப்பனுக்கு.
0: நாகப்பனுக்கு
1: நாகப்பனுக்கு
0: நாளையா? நாளையா பாவமையா நீங்க
1: ரெண்டு. நீங்க மாமாவுக்கு 3, பிரகாஷ் 3. நீங்க
0: நாகப்பனுக்கு 4.
1: சரி
0: மாளிகை, நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க.
1: பாட்டு சொல்லிட்டேன்.
0: நன்றி நன்றி ஐயா.
1: எழுதிட்டீங்களா?
0: நன்றி நன்றி. எங்க அண்ணா ஞானசேகரம் அண்ணா? ஐயோ ஞானசேகரம் அண்ணா வந்தீங்க, ஓடி வாங்க அண்ணா. நீங்க வந்திருந்தீங்க எங்க பாக்கலாம், ஓடி வாங்க. இந்த சொல்லி எதுக்கு கண்டுபிடிக்க முடியாம? இதுக்கு நான் தரவு கொடுக்கவில்லை, அதுதான். இது இது ஓடும், இது ஓடும் இல்ல, இது ஓடாது. இந்த இது வந்து இது வந்து எப்படி என்றால், இது ஒரு ஓடும் ஒரு வாகனத்தை, வாகனமும் இதுல கலந்திருக்கிறது. ஓடுகிற அதாவது உருள்ற ஒரு வாகனமும் இதனோடு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஓடும்போது எல்லோரும் பார்ப்பார்கள். இந்த இது அந்த அதுல இருக்கிற அந்த வாகனம் ஓடும்போது நிறைய மக்கள் நின்று பார்ப்பார்கள், சந்தோஷமா பார்ப்பார்கள், மன நிறைவோட நின்று பார்ப்பார்கள். இது அதுல இருக்கிற அந்த வாகனம் இது அது அது ஓடும்போது நிறைய மக்கள் சந்தோஷமாக நின்று பார்ப்பார்கள். என்ன செல்வகுமார் ரெண்டு, செல்வகுமார் இது நல்லா இருக்கா? செல்வகுமார் ரெண்டுக்கும் போடும். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் செல்வம் வணக்கம். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் வணக்கம் வணக்கம். கனெக்டிங் வந்து காட்டுது. வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் சரி பாட்டை கேட்கலாம். இன்னொரு பாட்டை மாத்தலாம் அங்க பாப்போம். நேரம் நேரம் சரியாக இப்பொழுது 10:23 இந்திய இலங்கை நேரம், அது கனடிய நேரம் சரியாக 11:51. இதுக்கு தரவு நான் கொடுத்திருக்கிறேன். என்னவென்றால், இந்த இந்த சொல்லோடு ஒரு வாகனம் இருக்கிறது, அதுல வாகனம் இருக்கிறது. அம்மா பாக்கலாம். அம்மா வணக்கம். அம்மா ரேவதி அம்மா. அம்மா ஒரு ரதோத்சவம், ரத உற்சவம், ரதோத்சவம் என்று வரும். ரதம் ராணா அம்மா சொல்றேன். ரதம் என்பது தேர். அம்மா அம்மா ரேவதி அம்மா ரேவதி அம்மா ரதோத்சவம் சரி. கட்டிக்காரி ஒன்று எடுத்துட்டீங்க, ஒன்று எடுத்துட்டீங்க அம்மா கட்டிக்காரி. அது அந்த அது ஓடும் போது பல்லர் வந்து பாப்பாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கட்டிக்காரி. நன்றி நன்றி நன்றி நன்றி. ரதோத்சவம் கட்டிக்காரி தேர் தேர் அந்த தேர் தேர் திருவிழான்று தேர் உருளும் போது பலர் குழுமி நின்று சந்தோஷமாக பார்ப்பார்கள். அதைத்தான் நாங்கள் அந்த அந்த இதை சொல்லி இருந்தோம். சரி நீங்கள் மீண்டும் உழைப்புக்கு வாங்கோ. அண்ணா வந்திருந்தார் முதல்ல, அவருக்கு அந்த இது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி அடுத்த சொல்லுக்குள் நாங்கள் போறோம். அதுக்கு முன்பாக வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். ரதீஷ் எப்படி எப்படி இருக்கிறீங்க? ரதீஷ் எப்படி
2: இருக்கிறீங்க?
0: முதல்ல உங்களோட செல்ல பாட்டை, நீங்க 14வது ஆளா வந்திருக்கீங்க, உங்களோட செல்ல பாட்டை சொல்லுங்க பாப்பா. நாளைக்கு என்ன பாட்டு?
2: பாடல் வந்து தங்கம் தங்கம் எனது மனம் அப்படி ஒரு பாடல் இருக்கு.
0: தங்கம் தங்கம் இப்படியா?
2: ஆமா. பூப்பறிக்க வாரீங்களா திரைப்படம் பேரு?
0: தங்கம். ஸ்டேஜ்ல பாடுற பாட்டு பூப்பறிக்க
2: வாரி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கு நீங்க.
0: பூப்பறிக்க வாரிகளா? என்ன செய்யறது? நூறு வயதுக்கு இன்னும் ஒரு வயதுதான் இருக்குது, 99 இப்ப. என்னதான் ஞாபக சக்தி நல்லா இருக்கு எனக்கு. எனக்கு உங்களை சொல்ல
2: 99. அப்போ செஞ்சு அடிக்க போறீங்களா?
0: உங்களை சொல்ற நாக்கு யாருக்கு என்ன கேக்குறீங்க நீங்க?
2: இல்ல எனக்கு வந்து 80 தான் ஆச்சு. நீங்க அதுக்காக 99 சொன்ன சரி வராது.
0: உங்களுக்கு ஒரு சொல்லு தர போறேன், நான் நீங்க கண்டுபிடிங்க.
2: கொடுங்க. கண்டுபிடிக்க முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கலாம், முயற்சி பண்ணி பாக்கலாம்.
0: சரி, அது உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு இது, சரியா? கண்டுபிடிக்கணும் நீங்க, சரியா? உங்களோடு உங்களுக்கு இது இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஏழு எழுத்து சொல். இது ஏழு எழுத்து சொல், சரியா? முதல் எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து இங்கண்ணா, இங்கண்ணா, சரியா? தங்கைக்கு, தங்கைக்கு வர இங்கண்ணா, தானா இங்கண்ணா, ரெண்டு எழுத்து சொல்லிட்டேன். மூன்றாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து காணவில்லை, ரெண்டு எழுத்த காணல. ஐந்தாவது மொத்தமா ஏழு எழுத்து. ஐந்தாவது எழுத்து ஏழு எழுத்து போடுங்க, நான் சொல்ல போறேன். ஐந்தாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து கல, காலத்துக்கு வர லானா, லானா, லானா, அது ஆறாவது எழுத்து யானா, யானா, ஏழாவது எழுத்து காணவில்லை.
2: மொத்தமா காணவில்லை.
0: இது உங்களுடைய தொழிலோடு சம்பந்தப்பட்டது, உங்களுடைய தொழிலோடு சம்பந்தப்பட்டது. அதாவது முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து இங்கண்ணா, மூன்றாவது எழுத்து காணவில்லை.
2: இது என்ன? தங்கம், தங்கம், தங்கம் காணவில்லையா?
0: அது தங்க என்றது சரி. அங்கால என்ன? அங்கால என்ன
2: காணவில்லை?
0: இல்ல அங்கால, அதாவது ஏழு எழுத்து சொல் தங்க என்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கால அடுத்தது, அதாவது நீங்க மூன்றாவது எழுத்த கண்டுபிடிச்சிருங்க.

0: நீங்க கண்டுபிடிக்கலாட்டி இன்னொரு ஆளுக்கு பாயிண்ட்ஸ் போக போகுது. தங்க சொல்லிட்டீங்க, இது உங்களோட சம்பந்தப்பட்டது, தங்க சொல்லிட்டீங்க. இது ஒரு அணிகலன், இது ஒரு அணிகலன், அணிகலன் அதாவது தங்கத்தில ஒரு
1: அணிகலன்.
0: இல்ல தங்க தங்க தங்க தங்கத்தில ஒரு அணிகலன். இது நீங்க செய்வீங்க, பெண்களுக்கு பிடிக்கும். லாலா யானா இருக்குது, தானா எங்கன்னு காணா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு எழுத்த காணையில லாலா யானா இருக்குது, மற்ற கடைசி எழுத்த காணையில. ரதீஷ்
1: புரியவில்லை.
0: ஐயோ, இது யாருக்கோ போக போதே. இது ரேவதி அம்மா வந்து வாரா ஓடி வாராங்க பாபா. ரேவதியம்மா சொல்லுங்க. ரேவதியம்மா அவருக்கு சுவமா கொடுத்தா.
2: தங்க ஆலயாரா?
0: தங்க
2: ஆலயா?
0: இல்ல இல்ல.
2: என்னம்மா
0: இல்ல தங்க தானா இங்கன்னா காணா, தானா இங்கன்னா நான் கொடுத்தேன், காணாவா அவர் கண்டுபிடிச்சு விட்டார். இப்ப இந்த நாலாவது எழுத்த காண இல்ல,
2: அணிகலனா?
0: அணிகலன். ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் வானா யானாவை சொன்ன நான் ஏழாவது எழுத்த காணையில. லாயா இருக்கு, லா யா இருக்குது, கடைசி எழுத்தும் இல்ல, நான்காவது எழுத்தையும் காணையில. இப்ப தங்க
2: காலேட்டா?
0: என்னண்டு
2: யா காலேட்டா?
0: பயத்துக்கு வார யா.
2: சரி,
0: பயத்துக்கு வார லையா. யாரோ ஒரு நாள் அடிச்சு கொண்டு இருக்கிறேன். ரதீஷ் கொண்டு கொடுக்கலாம் என்று பார்த்தேன். நேற்று நான் ஒன்று சொல்லிக்க ரதீஷ், இதைத்தான் நீங்க முதல் விடையா சொன்னது. ரதீஷ் சொல்லிருங்க, ஒரு மார்க் எடுக்கலாம், பாவமா இருக்கு. நேற்று நான் ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க முதல்ல சொன்னது இதுதான், தங்கத்துல தங்கத்துல
1: காப்பு காப்பு.
0: அதுக்கு அதுக்கு மறுபேர் என்ன? மறுபேர் என்ன? அப்ப என்ன தங்க
1: தங்க வளையல்
0: கேட்டிக்காரன் ஒரு வாரி கொடுத்தா
2: நீரம்மா? நீரம்மா
0: என்ன
2: வளையல்
0: அவர் பாவமாமா, அவர் கொண்டு குடுத்துடலாம், அப்பதான்
2: வருவேன்.
0: லானா சொல்லிட்டேன், லை என்ன அந்த மேல இத போடல என்ன வளையண்ணா, வானாவை விட்டு லை என்ன யானா சொல்லிருக்கானு அப்பயே கண்டுபிடிச்சேன். அப்படி இருந்து நான் இப்படி சொல்லிங்க, இப்படி சொல்லிங்க, எல்லாரும் அழைச்சு கொண்டு இருக்கேன். ரதீஷ் நீங்க கட்டிக்காரன். ரதீஷ் கட்டிக்காரன் தானே அம்மா? ரதீஷ் இது இவருக்காக நான் திடீரென்று எடுத்தது, அதனால டக்கண்டு.
2: சரி
0: அம்மா, இது ஆரம்பித்து சொல், இது ஆரம்பித்து சொல்.
2: சரி,
0: முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தவையும் காணவில்லை அம்மா.
2: சரி,
0: மூன்றாவது எழுத்து ராதாக்கு வார ராவண்ணா. நான்காவது எழுத்து காணவில்லை. ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து ரீனா, ரீனா அதாவது கரிக்கு வார ரீனா, கரி கரி முகன் அதுக்கு வர ரீனா. அப்ப முதலே சொல்றேன், முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து ராவண்ணா, ராதைக்கு வார ராவண்ணா,

0: நாலாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து கவிக்கு வர ரீனா.
1: இது சொல்லுங்க, தரவு தரவு சொல்லுங்க.
0: தரவு வந்து
2: தங்க வளையல், தங்க வளையல்,
0: தங்க பாருங்கம்மா, கண்டுபிடிச்சிருந்தா தங்க வளையலுக்கு வரமா. மாலிங்கம், மாலிங்கம்,
2: பேச்சே சொல்றாங்க
0: தங்க வளையல், தங்க வளையல் கட்டியா
2: சொன்னம்மா?
0: ரதீஷ், ரதீஷ் சொன்னது.
2: யார் சொன்னது?
0: ரதீஷ், ரதீஷ் சொன்னது. ரதீஷ்
2: இல்லையா? ரதீஷ் தான் ஒண்ணு சொல்லாம விட்டாரு.
0: இல்ல, கடைசியா
2: சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டாரா? ரேவதி அம்மாவுக்கு முன்னாடி
0: சொல்லிட்டேன்.
2: என் பேத்தி கிடந்து குதிக்கிற, ஐயோ சொல்லுங்க, எடுங்க எடுங்க.
0: அவளுக்கு ஒரு ஒன்று போடலாம். என்ன பேர் அவளுக்கு?
2: சரி,
0: என்ன?
2: சுருதிகா.
0: சுருதிகா,
2: சுருதிகா,
0: சுருதிகா கொண்டு நான் போட்டுட்டேன். உங்களுக்கு இல்ல, தாத்தாக்கு இல்ல, தாத்தாக்கு இல்ல, தாத்தா வண்டி இல்லையே, அதனால அவளுக்கு ஒன்று
3: கொடுத்தேன்.
0: ஒன்று ஒன்று பிள்ளைக்கு ஒரு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தேன், சரியா? இது வந்து ஒரு ஒரு சமயத்தோடு சேர்ந்தது.
1: சமயத்தோட சேர்ந்து சேர்ந்தது,
0: அதாவது சமயம், சமயம், சமய, இது என்ன, மதத்தோடு சேர்ந்தது, மதத்தோடு சேர்ந்தது. எங்களுடைய ராமன், ராமன், ராமன், வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம்.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன இது? இப்ப நான் இப்ப ராமன் ஆரம்பித்து, இது சமயத்தோடு சேர்ந்தது, இது சமயத்தோடு சேர்ந்தது.
4: முதல் இரண்டு எழுத்துக்கானவங்களே, அடுத்த எழுத்து அந்த ராதனமா,
0: ராவண்ணா, ராவண்ணா வந்து ராதைக்கு வாரது. பேருந்து நாளையும் அஞ்சையும் காணையில ஆறாவது எழுத்து ரி, கரிக்கு வார ரி.
4: இருக்கு, இருக்குமா, இருக்குமா, இருக்குமா, இருக்குமா,
0: கண்டுபிடிச்சோட ஓடியா? என்னது?
4: சிவராத்திரி, சிவராத்திரி.
0: இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க, இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க.
4: நவராத்திரி,
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், நவராத்திரி, கெட்டிக்காரன். வணக்கம், நீங்க என்ன நாகப்பன்?
5: வணக்கம் அம்மா, சிவராத்திரி, நவராத்திரி.
0: அவர்
5: எடுத்துக்கங்க,
0: நவராத்திரி தான் சரி. அவர் சொல்லிட்டார் யாருங்கிற, ராமன், ராமன் சொல்லிட்டார் முதல்ல. அவரும் சிவராத்திரி சொல்லிட்டு நவராத்திரி மாதிரி. நன்றி ஐயா, நன்றி, நன்றி. சரி, நீங்க அடுத்த சொல்லுக்கு நாங்க போகலாம். ஒரு பாடலை கேட்போம். ஒரு பாடலை உற்சாகமா கேட்டுக்கொண்டு, ஒரு ரெண்டு வரியை கேட்டுக்கொண்டு நாங்க செய்யலாம், சரியா? எங்க பாப்போம். இன்னொரு பாடல், ஒரு கொஞ்சம் துளிசியான பாடல் உண்டை கேட்டாதான் நீங்க அதை கேட்டுக்கொண்டு வருவீங்க, கொஞ்சம் உற்சாகமா வருவீங்க. இங்க பாப்போம்.

பாடலுக்குள் போகலாம். பாடல் எல்லாம் சரியா நல்ல கிளியரா கேட்கல. அது எந்த ஆசதோஷமாயும் இல்ல அந்த பாட்டு. சரி, அடுத்த சொல், அடுத்த சொல். இது ஆரழுத்து சொல், இது ஆரழுத்து சொல், இது ஆரழுத்து சொல். சரியா, இது ஒரு, இதுவும் மதத்தோடு சேர்ந்த ஒரு சொல். சரியா, மதத்தோடு சேர்ந்தது. இதனுடைய இதனுடைய எழுத்துக்கள், அது முன் எழுத்துக்களை சொன்னா கண்டுபிடிச்சுன்னா தான் நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமா கொடுக்கணும். முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து மணப்பெண்ணுக்கு வார நானா, மணப்பெண், மணப்பெண்ணுக்கு வார நானா, மண அதுக்கு வார நானா. நாலாவது ஐந்தாவது எழுத்து காணவில்லை. ஆறாவது எழுத்து இரண்ணா, பார் என்று சொல்றது, பார், பார்வை, பார்வை, இர், இர், அந்த இரண்ணா. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது மணப்பெண்ணுக்கு, மணப்பெண்ணுக்கு வருகிற நானா. நாலாவதும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து பார், பார்வையோடு சம்பந்தப்பட்ட பார் என்ற சொல்லில வர இரண்ணா. எங்க ஓடி வாங்க பார்க்கலாம். கட்டிக்காரன்டா

0: ஒன்று, மதத்தோடு சார்ந்த ஒன்று, அதாவது சைவ சமய மதத்தோடு சார்ந்த ஒன்று. இது வந்து முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து மணப்பெண்ணுக்கு வர நானா, நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து பார்வைக்கு வர இறன்னா, பார்வைக்கு வர இறன்னா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நான் கொஞ்சம் இலகுபடுத்துகிறேன். இந்த முதலாவது இரண்டாவது எழுத்து காணாத அந்த எழுத்து மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. பாரு, வணக்கம் பாரு, வணக்கம் பாரு.
1: என்னண்டு கண்ணனை பார்,
0: கண்ணனை பார், நீங்க கண்ணன் எப்படி மணிக்கணும், எப்படி எப்படி உருவாக்கி, தவறு எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க, நெருங்குறீங்க, நெருங்கி நிற்கிறீங்க, நெருங்கி இருக்கிறீங்க. நீங்க சைவ மதத்தோடு சேர்ந்தது நெருங்கி இருக்கிறீங்க. இந்த காணாத ரெண்டு எழுத்து, சரி. அப்ப நாங்க ஞானசங்கரமண்ணாக்கு கொடுத்துடலாமா? நன்றி. சொல்லுங்க. வணக்கம் ஞானசேகரமண்ணா, உங்களுக்கு கனெக்டிங் நீங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த முதலாவது இரண்டாவது எழுத்து காணையில இல்ல, அந்த காணாத ரெண்டு எழுத்து மனிதர்கள் எல்லார்டையும் நாங்க பார்க்கலாம். மூன்றாவது எழுத்து நான் சொன்னேனே, மணப்பெண்ணுக்கு வர நானா, அஞ்சும் ஆறும் காணையில, ஆறாவது அந்த நாலும் அஞ்சும் காணையில், நான் தான் புலவிடுறேன். முதலாவது இரண்டாவது எழுத்து காணையில காணாத அந்த ரெண்டு எழுத்து மனிதர்களிடையே நீங்கள் காணலாம், எல்லார்ட்டையும் காணலாம். மற்றது வணக்கம், வணக்கம் ஞானசேகரம் அண்ணா, வணக்கம் அண்ணா, அண்ணா
2: யார்,
0: யாரது
2: கண்பர்,
0: கண்ணப்பர் நீங்கள், அம்மா வணக்கம், அம்மா வணக்கம்,
3: கண்ணப்பர்
0: சொல்லிருந்த மனிதனுக்கு இருக்குன்ற கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். வணக்கம் பிரகாஷ், வணக்கம் பிரகாஷ், சொல்லுக்கு போலாம், கேப்போமா?
1: சொல்லுங்க.
0: சரி, முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து காணையில, சரியா? மூன்றாவது எழுத்து இரண்ணா, இரண்ணா ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் பௌனம்மா, பௌனம்மா வணக்கம்,
3: கண்ணப்பர்,
0: கண்ணப்பர் எல்லாரும் சொல்லிட்டீங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, கெட்டிக்காரி நீங்க, சரியா?
3: சொல்லிட்டாங்க.
0: சரி, உங்களையும் வச்சுக்கொண்டு கேட்கலாம், உங்களையும் வச்சுக்கொண்டு கேட்கலாம். இந்த அடுத்த சொல்ல முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணையில், இது ஆறு எழுத்து சொல், இது ஆறு எழுத்து சொல், முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து இரண்ணா, பார்வைக்கு வர இரண்ணா,
3: சரிம்மா,
0: நாலாவது அஞ்சாவது எழுத்த காணையில, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மண்ணா, இம்மண்ணா. இது மனிதர்களிடையே இருக்கிற உண்டு, எல்லாராலும் நிச்சயமாக ஒருதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் இந்த சொல்லு தேவைப்படுகிறது. உயர்வதற்கும் ஒருதனை வீழ்த்தி விடலாம், ஒருதனை வளர்த்து விடலாம். இது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இரண்ணா, இரண்ணா, நாலு அஞ்ச காணையில, ஆறாவது எழுத்து இம்மண்ணா, இம்மண்ணா அம்மாக்கு வாரது. இது வந்து இது பத்திரிகையோடு மனிதர்களோடு ஊடகங்களோடு சம்பந்தப்பட்ட உண்டு. இது பிரகாஷ், பத்திரிகை மனிதர்கள் ஊடகம் மற்றது ஒருதன் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் இது முக்கியமா தேவை. ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருதனை சாகடிக்கணும்டா இது இது தேவைப்படும். இத
1: அமர்கலமா
0: இல்ல இல்ல அமர் அதாவது ஒரு மனிதனை வாழ வைக்கவும் அவனை இல்லாமல் ஆக்குவதற்கும் அவனை அதாவது வீழ்த்துவதற்கும் உதவும் இது இருந்தா. மற்ற ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, வியாபார ஸ்தலங்களுக்கு இது தேவை, எல்லோருக்கும் தேவை நிச்சயமா. ஒரு கலைஞனுக்கு எல்லோருக்கும் தேவை இது. அம்மா கேக்கலாமா? எங்க எங்களுடைய ரேவதி அம்மா, ரேவதி அம்மா
3: சமர்ப்பணமா? சமர்ப்பணம்,
0: சமர்ப்பணம் அம்மா எனக்கு விளங்கப்படுதுங்க அம்மா. சமர்ப்பணம் எப்படி ஒரு ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு கலைஞனை உயர்த்தும்? ஒரு கலைஞனை, ஒரு வியாபாரியை, ஒரு கடை ஸ்தாபனத்தை, ஒரு மனிதனை, ஒரு ஒருதனுடைய வாழ்வை கூட இதில் வீழ்த்தவும் வாழ்த்தவும் முடியும். எங்க பாக்கலாம் எங்க எங்க அது ஆறு வெட்டிச்சோல். சரி உடை வெட்டு வாங்க, உடை வெட்டு வாங்க, உடை வெட்டு வாங்க. அமர்க்கலம் சமர்ப்பணம் ரெண்டு வந்திருக்கிற ரெண்டு பேரும் எங்க பாக்கலாம். நிச்சயமாக ஒரு மனிதன் செல்வகுமார் நீங்க இணைஞ்சீங்க செல்வகுமார், பகல் எல்லாம் நீங்க பேசி பேசி அந்த நெட்டை முடிச்சிட்டு இந்த கடைசி நேரத்துல உருக்கா அழைச்சு போட்டு அதாவது அந்த அட்டண்டன் போடுவீன் என்ன இப்படித்தான் போட்டுட்டு போயிட்டீங்க. இணைஞ்சு கொள்ளுங்க செல்வகுமார், கண்ணனை காணல எங்க இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம்.

0: எங்கே அந்த சொல்லை மீண்டும் கொடுக்கிறேன், கவனிச்சு கொண்டு வாங்க. இங்க பாக்கலாம், அமர்க்கலம் ஒருத்தர் சொன்னார் அமர்க்கலம், மற்ற அம்மா சொன்னது சமர்ப்பணம். சமர்ப்பணம் இந்த ரெண்டாலையும் எப்படி அங்க பாக்கலாம். அந்த சொல்லு முதலாவது ரெண்டாவது சொல்ல காணையிலே, மூன்றாவது வந்து இறைன்னா பார்வைக்கு வர இறைன்னா, நாலாவது அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மண்ணா. இதனால் ஒரு வர்த்தக ஸ்தாபனம், ஒரு கலைஞன், ஒரு மனிதன், ஒரு எதுவா இருந்தாலும் அவற்றையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரவும் பின்தள்ளி விடுவதற்கும் இது உதவும். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
1: வணக்கம். உடற்பலம்
0: இல்லை இல்லை இல்லை
1: வருது.
0: நீங்க என்ன உடல் என்று வரும் ஒரு பொருளை, ஒரு பொருளை எல்லோரையும் கவர பண்ணுவது இது, ஒரு விடயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது கவர பண்ணுவது இது, ஏதோ ஒரு விடயத்தை. இப்ப நான் ஒரு மூலையில இருக்கிறேன் இங்க கனடால, என்ன என்ன தெரியப்படுத்துவது இது உலகளாவ எங்கே? ஆனா அதுக்காண்டி நீங்க மீடியா, அதாவது எங்களுடைய வானொலியோடு இருக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வானொலி இல்லாத பட்சத்திலும் என்ன உலகெங்கும் தெரியப்படுத்துவதற்கு இது இருந்தால் போதும். நான் ஒரு சாதனை செய்து விட்டால் இதை கொண்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். எங்கே நல்லது, நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கிறது. நல்லதாயும் இருக்கும், கெட்டதாயும் இருக்கும். இது

0: அம்மா சாமர்த்தியம்
1: சாமர்த்தியம் இல்லை அம்மா, இல்லை இல்லை இல்லை. அங்கே மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க. அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் எல்லாரும் நினைவுறீங்க, எல்லாரும் நெருங்கி கொண்டு வரீங்க, அங்க பாக்கலாம். எல்லார்ட்ட சொல்லலையும் இருக்கிறது பாப்போம். அம்மா கண்டுபிடிச்சிட்டா. எங்க ரேவதி அம்மா? அம்மா
0: விளம்பரம் விளம்பரம்
1: இல்லை அம்மா, இல்லை
0: விளம்பரம் இல்லையா?
1: இல்லை இல்லை விழா வராதே இரண்ணா, படிவா யோசிங்க. இரண்ணா வருகிறது, மூன்றாவது எழுத்து இரண்ணா வருகிறது, நாலு அஞ்சு காணையில ஆறாவது எழுத்து இம்மண்ணா வருகிறது. எங்கே

0: எழுத்தை, முதல் ரெண்டு எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பார்வைக்கு வர இரண்டா, நான்கு ஐந்தையும் காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. எங்க அலையுங்க என்ன நாகப்பன் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறது காரணம்? இப்ப நாகப்பன், இப்ப நான் ஒரு பொருளை வச்சிருக்கிறேன் விற்பனைக்கு, நான் ஒரு பொருளை ஒரு சந்தையில கொண்டே வச்சிருக்கிறேன். அதே பொருள் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, அதாவது அடுத்து அடுத்து அடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னட்டு மட்டும் ஒரு கூட்டம் நெடுக வந்து வாங்க வருகிறது என்று சொன்னால் என்ன பற்றி இது நடந்திருக்கும்? பலரிடையே என்ன பற்றி என்னுடைய நான் விற்க வச்சிருக்கிற அந்த நிறைய பழங்கள், அதாவது கிரேப்ஸ், அதெல்லாம் பழங்கள் வச்சிருக்கோம்னா அந்த பழங்களை பற்றி என்ன பற்றியும் இது இருந்திருக்கும். எங்கே கெட்டி காணப்பாப்பா, வணக்கம் பி பி பிரகாஷ். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: எங்க சரியான பதில் விமர்சனம். ஒரு ஒரு பொருளை விக்கிறதுக்கு, ஒரு ஒரு ஒரு தர தாழ்த்துறதுக்கு விமர்சனம் படுத்துனா, இப்ப நீங்க உங்களை பற்றி நான் பிள்ளையான விதத்துல விமர்சனம் செய்தனண்டா உங்களுடைய வாழ்க்கை பாடா போகும். உங்களை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி இவர் நல்லவர், வல்லவர், இவர் நல்லா பேசுவார், அமர்க்கலம் சொல்லுவார், புளியானதெல்லாம் வந்து சொல்லுவார் என்று சொன்னா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. சரியா?
1: சரிங்க சரிங்க. சொன்னதுன்னா
0: ஊடகம், பத்திரிகை, மற்றது கடை, கடைக்கு தேவைன்னு சொன்ன விளம்பரம், விளம்பரம், விளம்பரம், இந்த விமர்சனம் வேண்டும். கடை ஒரே ஒரு ஸ்தாபனம் நடக்கிறதுக்கு இந்த கடையில நல்ல இருக்கிறது எல்லாரும் விமர்சனப்படுத்தணும், அப்பதான் தேவை. நன்றி நன்றி நன்றி கட்டிக்கா. எங்கே வணக்கம். எங்கே ராமன்? ராமன் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். எங்க சொல்லுங்க பாப்போம்.
2: அதிர்ஷ்டம்.
0: அதிர்ஷ்டம் இல்ல, விமர்சனம் கண்டுபிடிச்சிட்டார் பிரகாஷ். விமர்சனம் என்பது
2: விமர்சனப்படுத்துறப்ப
0: உங்களுக்கு செல்வகுமாரம் மட்டும்தான் தெரியும். உங்களை பத்தி இப்ப நான் அடிக்கடி ராமன் இப்படி செய்யறேன், ராமன் இப்படி நல்லா பேசுவேன், நல்லா பொய் சொல்லுவேன், நல்லா சிரிப்பேன், நல்லா பாடுவேன்.
2: அம்மா யோசிச்சு விஷயம் அதெல்லாம் வருமோ நினைக்கலாம்.
0: விமர்சனப்படுத்தினா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க, அதுதான் விமர்சனம். சரியா? உங்களுக்கு தெரியுது பாவம். உங்களுக்கு ஒரு ஒரு சொல்ல கிடைக்குது இல்ல, ஒரு சொல்ல கொடுக்கலாம் பார்த்தா நீங்க உங்களுக்கும் ஒன்று எடுத்து கொடுக்கலாம் பார்த்தா, ராமன் எடுத்துட்டா, ஜோஜ் எடுத்துட்டா, கன பேர் எடுக்க இல்ல வந்தவர்கள்ல பாக்கலாம். இப்ப அடுத்தது அடுத்த சொல்லுக்கு பாப்போம். சரியா? அடுத்த சொல்லு நான் குடுக்க போறேன், நீங்களும் இருக்கிறீங்க.
3: அப்பா எனக்கு எனக்கு பாட்டு குடுத்துருங்கம்மா.
0: உங்களோட பாட்டு சொல்லுங்க, எழுதிக்கலாம். எங்க என்ன பாட்டு?
3: எனக்கு திருமங்கல்யம் படத்துல இருந்து பொன்னான மனமேங்கு போகின்றது.
0: திருமங்கல்யம் அதுல பாடுங்க பாடுங்க.

0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, சூப்பர். அது ஏன் அப்படி நல்ல பாட்டு சொல்றேன்னா, கண்ணன் வந்துடுச்சு இடைகள்
1: உங்களுக்காக வந்துருக்குமா,
0: கண்ணன் வந்துருச்சு. அப்ப அதனால சரி, அடுத்து சொல்லு, உங்களை உங்களை வச்சுக்கொண்டே சொல்லலாம் நினைக்கிறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: இந்த சொல்லு முதல் இரண்டு எழுத்துக்களை காணவில்லை, சரியா? முதல் இரண்டு எழுத்துக்களை காணவில்லை, மூன்றாவது எழுத்து சண்டைக்கு வர சானா, சண்டை அதுக்கு வர சானா, மூன்றாவது. நாலாவது அஞ்சாவது எழுத்த காணல, இல்ல நாலாவது எழுத்து காணல, அஞ்சாவது எழுத்து இந்த சந்திரனுக்கு வர இந்த, சரியா?
1: எதுக்கு
0: இப்ப ரெண்டு எழுத்த காணையில, முதல் ரெண்டு எழுத்து, மூன்றாவது எழுத்து சானா, சண்டைக்கு வர சானா,
1: சானா. சரிமா,
0: நாலாவது எழுத்து காணையில, அஞ்சாவது எழுத்து இந்த சந்திரனுக்கு வர இந்த, ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்த காணையில, ஏழாவது எழுத்த காணையில, எட்டாவது எழுத்து உம்மண்ணா, அம்மாக்கு வர உம்மண்ணா. இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, குட்டி குட்டி கதைகளுக்கு, பெரிய பெரிய கதைகளுக்கு, குட்டி குட்டி கதைகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது. எங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கம்மா, சரியா?
1: நன்றி.
0: எங்கே பாப்போம், இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதுக்கும் நரிக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. நரி நரி தெரியும் தானே, ஊழாடும் ஊண்டு, அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. சரி, ஒரு பாடலை கேட்கலாம், ஒரு துளிசை பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம் அம்மா. வணக்கம்
1: அம்மா. ஞான சம்பந்தம்.
0: ஞான சம்பந்தம் பக்கத்து வீட்டுக்காரரும் அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கு வேற அம்மா. என்னம்மா இல்ல இல்ல அது அல்ல.
1: சரியாமா
0: அம்மா ஞான சம்பந்தத்தை கொண்டு வந்துட்டா கெட்டிக்காரன். இப்படித்தான் முயற்சி செய்யணும். ஓடிவாங்க

0: மீரமா
1: வைமதியம்மாங்க
0: தங்க தந்திரம் கெங்க தந்திரம்
1: கெட்டி கெட்டி கெட்டி கெட்டி கெட்டி பஞ்ச தந்திரம் கெட்டி காரி. அம்மா அம்மா உங்களுக்கு எத்தனை எத்தனை புள்ளி அம்மா?
0: அப்புறம் மீரமா
1: உங்களுக்கு எத்தனை புள்ளிங்க? அம்மாக்கு எத்தனை புள்ளி? யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க.
0: ரெண்டா? ரெண்டுதான் நினைக்கிறேன்.
1: கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு இல்லையே? ரெண்டுதான் ரெண்டுதான். சரி சரி ரெண்டு.
0: நானே ஒண்ணு சொல்லிட்டேங்க, அப்புறமா வந்துட்டேன். எனக்கு இது கிடைக்கல.
1: ரெண்டு பஞ்சதந்திரம் என்பது சரியம்மா?
0: மீரமா விமர்சனம் அது வந்து சொல்லிட்டு நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன். மீரமா விமர்சனம்,
1: நீங்க விமர்சனம்
0: அதுனா
1: விமர்சனம் என்று சொன்னதுல நீங்க நீங்க சொன்னது வந்து சமர்ப்பணம்.
0: சமர்ப்பணம் அது ரைட் மீரம்மா. அவர் பாருக்கோ யாரோ வந்து விமர்சனம் சொன்ன மாதிரி இந்த அது இல்லன்னுதான் நான் கம்னு விட்டேன்.
1: அவர் சொல்ல இல்ல,
0: யாரோ சொன்ன
1: இல்ல, சொல்ல இல்ல யாரு,
0: வேற யாரும். சரி மீரம்மா அடுத்தது சொல்றீங்களா?
2: உங்களுடைய கதை நேரம் கேட்டுட்டே இருக்காங்க, அதனால நரிக்கதெல்லாம் தெரியும்.
0: இல்ல இல்ல தந்திரம் நரிக்கு சம்பந்தம் உண்டு, தந்திரம்
1: கண்டுபிடிச்சேன். இது வந்து இது வந்து அஞ்செழுத்து சொல், இது வந்து அஞ்செழுத்து சொல் சரியா?
2: சொல்லுங்கம்மா.
1: இது அஞ்செழுத்து சொல், இது ரெண்டு எழுத்த காணி இல்ல, முதல் ரெண்டு எழுத்தும். மூன்றாவது எழுத்து பயத்துக்கு வார யானா. நாலாவது எழுத்து காணையில, அஞ்சாவது எழுத்து ஆனா அம்மாக்கு வர உம்மன்னா. இது உங்கள் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட உண்டு. ரெண்டு எழுத்த காணையில மூன்றாவது எழுத்து பயத்துக்கு வார யானா, நாலாவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார உம்மன்னா. இது உங்கள் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட உண்டு. இது நீங்க அடிக்கடி எல்லாரோட வார்த்தைகளிலும் வருகிறது. இது ஒரு இடம், இது ஒரு ஒரு இடம், ஒரு ஒரு இடம். இப்ப உங்களோட வீடு, வீட்டுல ஒரு அறை.
2: என்னண்டு
1: ஜிம்மா?
2: இல்ல இல்ல இம் இம்
1: இம் இம் கிடைச்சு அம்மா ஜிம் சொல்றேன்.
2: மூணாவது எழுத்து யா,
1: யா கடைசி எழுத்து ஒரு எழுத்த காணையில, அஞ்சு எழுத்து, அஞ்சு எழுத்து.
0: சமையல், சமையல் அறை இடம் வருமா?
1: இல்ல சமையல் அறை வராது. ஆனா உங்களோட வீட்டுல எல்லாருடைய வீட்லயும் இல்ல இது. இது இது இதுல இதுல நிறைய நிறைய தொழில்நுட்ப பொருட்கள் இருக்கும். தொழில்நுட்ப பொருட்கள் இருக்க. சரி நேற்று மட்டும் வாங்க சரியா? இதுக்கு மேல ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த தொழில்நுட்ப பொருட்களை நேச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்கே பாக்கலாம்?

0: எங்கே ஞானசங்கரம் அண்ணா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க.
1: கலையகம்
0: கெட்டிக்காரன் அண்ணா, நீங்க கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அண்ணாவுக்கு
1: ஒரு நன்றி சகோதரி.
0: அது நான் தொழில்நுட்ப பொருட்கள் என்று சொல்லியிருந்தேன். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல் அடுத்த சொல் போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, பாம்புக்கு வார லையண்ணா. மூன்றாவது எழுத்தையும் நாலாவது எழுத்தையும் இல்ல, முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து நான்காவது எழுத்து மண்ணுக்கு வார நானா, மண் மண் மண்ணுக்கு வார மூன்று சுழி நானா, ஐந்தாவது எழுத்து காணவில்லை. இது எங்கள் காட்டளிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். எங்க பார்க்கலாம் இனி இது பெயரோட போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து மண்ணுக்கு வார நானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது எங்கள் காட்டளிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். அன்பு உறவின் பெயர் எங்க பாப்போம்.

0: வணக்கம் நாகப்பன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வணக்கமா கலைவாணன்.
0: கலைவாணன் கெட்டிக்காரன், கெட்டி கெட்டி கெட்டி கெட்டிக்காரன். இது தெரியாம எல்லாரும் முடிச்சு கொண்டிருக்கீங்க. நாகப்பன் கலைவாணன் கெட்டிக்கார் கெட்டிக்கார். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். பாத்தீங்களா, அவர் கண்டுபிடிச்சிட்டார். சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: நாகப்பன் சொல்லிட்டாருங்க, உங்களுக்கு அவர் சொல்லிட்டார்
1: சொல்லிட்டார்.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் எங்கே வணக்கம் வணக்கம் பாடம் பாடம் சொல்லுங்க. சரி, எங்க ராமன் சொல்லுங்க. ராமன் பாம்பு லை என்று சொல்லுவோம். எங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மா பவுனம்மா.
2: அம்மா, பாம்புக்கு வர்ற லைய பாம்புக்கு ஏதுமா லையே?
0: ஐயோ, அதைத்தானுங்க அவரும் கேட்டு போறாங்க. அதாவது அந்த லையன்னாவ பாம்பு லை என்று சொல்லுவோம் நாங்கள். என்ன பாம்பு மாதிரி நெளிஞ்சு அந்த லானா, மற்ற லானா கொம்பு லாவா இருக்கும், இது வந்து இப்படி நெளிஞ்சு அந்த லாக்கு பாம்பு. அது பாம்பு லை என்று நான் சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க. நான் நினைச்சவங்களுக்கு அது புரியுமாக்கம் என்று. சரி, அதை மாத்திக்கலாம். எங்க அடுத்த சொல்லுக்கு போக முதல் நாங்கள் அந்த பருத்த கோழி கூட

0: வச்சிருக்கு.
1: அடுத்த சொல்லுக்கு அடுத்த சொல்லுக்கு போகலாம். இதுவும் ஒரு காத்தலிக்கு வார அன்பு உறவின் பெயர். முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பாக்கு வார பாவண்ணா. பாப்பாக்கு வார பாவண்ணா, குட்டி பாப்பாக்கு வார பாவண்ணா. நான்காவது எழுத்து ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து இத்தன்னா இத்தன்னா. ஏழாவது எழுத்து காணவில்லை. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து குட்டி பாப்பா, பாப்பாக்கு வார பாவண்ணா. நாலாவது நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து ஆறாவது எழுத்து இத்தன்னா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதல் பிள்ளையா சொல்லிட்டேனோ தெரியல, முதல் சொல்லு பாப்போம். முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து பாப்பாக்கு வார பாவண்ணா. ஐந்து ஆறு எழுத்துக்களை காணவில்லை. ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. இல்லை இல்லை, நான் பிள்ளையா சொல்லுகிறேன். மூன்று அதாவது இரண்டு எழுத்துக்களை காண, முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பா என்று வர்றதுக்கு பாவண்ணா. அடுத்த நான்காவதும் ஐந்தாவதும் எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து இத்தன்னா இத்தன்னா இத்தன்னா, அதாவது முத்தத்துக்கு வார இத்தன்னா. ஏழாவது எழுத்து காணவில்லை. இது எங்கள் காட்டலிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். எங்கே ஒரு அன்பு உறவின் பெயர்?

சம்பவம் சொல்லுகிறேன். எங்கட காட்டலைக்கு வருகிற ஒரு அன்பு நேயரின் பெயர். முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து பாலுக்கு வார பாவண்ணா. சரியா, பாலுக்கு வார பாவண்ணா. நான் பிள்ளையா விட்டேன், பானாண்டு சொல்லிட்டனோ. பாவண்ணா, பாலுக்கு வார பாவண்ணா. நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து முத்தத்துக்கு வார இத்தன்னா. ஏழாவது எழுத்தை காணல. எங்கே

0: வணக்கம்மா. அம்மா கிருபாமூர்த்தி.
1: நீங்களே சொல்லாட்டி இது என்ன நடக்கிறது என்று நான் ஜோதிச்சு பாப்பா. ரேவதி அம்மா சொல்லுங்க.
2: என்ன
1: யாரு யார் அது
2: யாரு? பாப்பாத்தி. பாப்பாத்தி. பாப்பாத்தி.
1: பாப்பாத்தி இல்ல, ஒரு இங்க பாப்பாத்தி என்ற ஒரு நேர் வருகிறாரா எங்களை காதலைக்கு?
2: தெரியல எனக்கு. கடைசி மதம் தெரியல.
1: அதுல நான் சொன்னது ரெண்டு எழுத்து காணையில முதல் ரெண்டு.
2: ஆமா.
1: பாலுக்கு வார பாவன்னா?
2: ஆமா. பா
1: பா. அது மற்றது நாலு வஞ்சையும் காணையில. ஆறாவது எழுத்து இத்தன்னா?
2: ஆமா.
1: ஏழாவது காணையில என்று சொன்னேன். பௌனம்மா வந்து சொல்லிட்டா. பௌனம்மா சொல்லாட்டி போயிருந்தேன். வெக்க கேடு.
2: என்ன பேரு?
1: கிருபாமூர்த்தி. கிருபாமூர்த்தி.
2: கிருபா. ஓ, அவங்க அவங்களோட பேரே
1: இல்ல. உடனே வேற பௌனம்மா வராண்டி வெக்க கேடுன்னு சொல்லிட்டு வந்துட்டா. நல்ல காலம். அவருக்கு அவருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா எடுத்துட்டா.
3: மனைவியே
1: சொல்லிட்டாங்க. அவளுக்கு தான் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் குடுக்கறது சொன்னா அவவே இவ்வளவு லேட். கணவன் இவ்வளவு லேட்டா? எல்லாருக்கும் கணவன் மனைவி என்ன கொஞ்சம் லேட்டா தான் ஞாபகம் வருது. நன்றி நன்றி. ஞானதேவரம் அண்ணா. அண்ணா நன்றி நன்றி. பிரகாஷுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கே பிரகாஷ்? ஒரு நிமிஷம் நிலங்க அங்க. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம. அண்ணா
4: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். கிருபாமூர்த்தி.
1: கிருபாமூர்த்தி அண்ணா கலைவாங்க அண்ணா. உடனே உங்களோட இணைப்பு சரியில்லை என்ன உங்களோட பெயர் கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கிருபாமூர்த்தி மனைவிய சொல்லிட்டா வந்து அவட மனைவி கன நேரத்துக்கு பிறகுதான். அண்ணா
4: அண்ணா
1: உங்க பாடம்
4: ஒரு மணி நேரமா தொடர்பு இருக்கேன்.
1: என்ன செய்யற அண்ணா? உங்களோட இணையம் சரியில்லை. உங்களோட பாட்டை சொல்லுங்க அண்ணா. இப்படியே மெல்ல மெல்ல நாளே என் பாட்டை சொல்லுங்க அண்ணா.
4: அண்ணா என்னுடைய
1: என்ன
4: பாட்டேன்னா
1: சொல்லுங்க அண்ணா. அழுதுருவண்ணா அண்ணா அழுதுருவண்ணா சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா. இது சரஸ்வதி சபதத்துல
3: இல்லமா அவரு சொல்ற படம் வந்து கேப்டன் பிரபாகரன்
1: நடிச்சிருக்காரு.
3: ஆட்டமா தேரோட்டமா பாட்டு
4: கேக்குறேன்.
3: தேரோட்டமா
1: கேப்டன் பிரபாகரன். இவ்வளவு உன்னிப்பா கேக்குறேன் எனக்கு விளங்கல. உங்களுக்கு என்ன இந்த விளங்கினது?
4: அதுதான் மாவட்ட மண் வாசனை.
1: அது அது மண் வாசனை மட்டும் இல்ல, பாம்பின்கால் பாம்பறையும் அப்படித்தானே அண்ணா? ரெண்டு பேரையும்
4: பாம்பாக்கிட்டா.
1: ரெண்டு
4: பேரும் ஒரு நேரமா தொடர்பு எல்லாம் எனக்கு தெரியும். நானும் தொடர்புக்கான தொடர்பு என்னன்னு தெரியல. ஒரே பிரச்சனையா இருக்கு என்னன்னு தெரியும்.
1: அடே அப்பா சரி. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுக்கலாம். சரியா சரியா
4: பாப்பா
1: நீங்க இப்படி நிக்கத்தக்கதா ரெண்டு பாம்பையும் வச்சு ஒரு ஒரு சொல்லு கொடுத்துடலாம். எங்க பாப்போம். சரி சுலபமா கொடுக்கலாம். ஓகே. மூன்று எழுத்து சொல். இது நடுகெழுத்து ரூனா. இவரும் எங்களுடைய ஒரு அன்பு நேயர். பிரகாஷ் சொல்லக்கூடாது. ஒரு அண்ணா ட்ரை பண்ணிட்டேன். மூன்றாவது சொல் மூன்றாவது சொல் இவர் எங்களுடைய அன்பு உறவு. நான் முதல் எழுத்த காணையில, இரண்டாவது எழுத்து ரூனா, ரூனா கருணைக்கு வர ரூனா, மூன்றாவது எழுத்த காணையில.
4: முதல் எழுத்து இல்ல, இரண்டாவது எழுத்து ரூனா,
1: ரூனா
4: மூன்றாவது எழுத்து இல்ல
1: இல்ல. இது எங்களுடைய அன்பு உறவு. இன்றைக்கு வந்து பாட்டும் கேட்டிருக்க பாப்பலாம். அண்ணாக்கு ஒரு ஒரு மாசம் கொடுக்க. அந்த அவ நேருடைய பெயர், இங்க வந்து பாட்டு கேக்குற ஒரு நேருடைய பெயர் இவர். இவர் இவருடைய இந்த பெயர் வந்து சமயத்தோடையும் சம்பந்தப்பட்டது. பக்தி முத்துனா இப்படித்தான் வரும். பக்தி பக்தியோட சம்பந்தப்பட்டது, பக்தியோட. அண்ணா
4: கொஞ்சம் கொடுங்க சகோதரி,
1: கொஞ்சம் என்ன கொடுக்க. இவருக்கு கருத்த முடி இருக்கும், கண் ரெண்டு இருக்கும், மூக்கொண்டு இருக்கு, சொக்க ரெண்டு இருக்கு, பல்லு வரிசையா இருக்கு, கொஞ்சம் ஆள் கொஞ்சம் உயரமா இருப்பார், ஸ்லிம்மா இருப்பார், நடந்தா நல்ல நடையா இருக்கும். இவர் தாயகத்துல இருக்கிறார். சரி கண்டுபிடிங்க. எங்களுடைய இலங்கையில் இருக்கிறார்.
4: இலங்கையில்,
1: இவர் எங்களுடைய இலங்கையில்
4: இருக்கிறார்.
1: அண்ணா சொன்னது
3: ரதீஷு, ரதீஷுக்கு தான் மலையாளம் தமிழ் தெரியாதுன்னு பார்த்தா ஐயாவே கொண்டு வந்துட்டீங்க.
1: இல்ல சொந்தத்துக்கு உதவி செய்து ஒன்று எடுத்து கொடுக்கலாம்.
3: கொடுங்க கொடுங்க, நமக்கு சொந்தம் தானே, ரெண்டு பேருக்குமே சொந்தம் தானே. பரம்
1: இல்ல என்ன, அதாவது பாவம் வந்துட்டு அட அண்ணாவும் அண்ணாவும் முன்னேற்றி விட்டுலாம், முன்னு கொண்டுடலாம், அவர் ஒன்று கொடுத்தேன்ட்டுட்டேன் சொல்லிக்கிட்டா ஒரு மாதிரி கடைசியா தாயகத்துல இருக்கிறார் எங்களுடைய இடத்துல. என்ன கண்டுபிடிச்சிட்ட, நன்றி நன்றி, ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார், செல்வகுமார் வணக்கம், செல்வகுமார் வணக்கம், செல்வகுமார் வணக்கம், வணக்கம் ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம். நீங்க யாராண்டு வந்தீங்க, அது எதை கண்டுபிடிச்சு? ஃபாரூக்கு வராது, அது நீங்க ரூனா இல்லோ, நீங்க இது ரூனா. அருள் அருள் அருள் சொன்னீங்க, தாயகத்தில் இருக்கிறார், இலங்கையில இருக்கிறார். வணக்கம் அண்ணா, அண்ணா வணக்கம, வணக்கம். என்ன செல்வகுமார் நீ வந்து வந்து ஓடுறீங்க, செல்வகுமார் ஓடியாங்க செல்வகுமார். வணக்கம் வணக்கம் ஞானசேகரம் அண்ணா, அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா சொல்லுங்க. ஃபாரூக் இல்ல, அருள் அருள், அது ரூனா அண்ணா, இது ரூனா. இது இது நான் கருணைக்கு வாரம் சொல்லி இருந்தேன் போல இருக்க, ரூனாக்கு எது என்று சொல்லலையோ, சொல்லி இருந்தேன் ஏதோ ஒன்று. நன்றி அண்ணா, நன்றி நன்றி. சரி அடுத்து அடுத்து அடுத்த சொல்லுக்கு போகலாம், அடுத்த சொல்லுக்கு போகலாம். ஒரு பாட்டு இந்த குழம்பு வச்சிருக்கேன், கோழி குழம்பு வச்சிருக்கேன்னு பாட்டு போனதாக்கம் பாப்போம்.

சரி, இந்த சொல்லுக்குள் போலாம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது இல்லாத வீடே இருக்காது. கொஞ்சம் பண வசதி இல்லாதவர்களிடம் இது இருக்காது. இது நிச்சயமா எல்லாருடைய வீட்லயும் இருக்கும், எல்லா பாடசாலையில இருக்கும், எல்லோரிடமும் இருக்கும். எல்லோரும் அங்க இங்க போகும் போதெல்லாம் கொண்டு போய் வருவார்கள். இது ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்ற வார டி டி, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து ரெண்டு சுழி நீ, கன்னிக்கு வார நீ, கன்னி கன்னிக்கு வார நீ. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து போடி டி டி டி என்ற எழுத்து, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து கன்னிக்கு வார நீ. இது எல்லாருடைய கையிலையும் இருக்கும், எல்லாருடைய வீட்லயும் இருக்கும். இது போக்குவரத்து கூட எல்லாரும் கொண்டு போய் வருகிறார்கள். இப்ப இதுல நன்மையும் பயக்கும் தீமையும் பயக்கும் பார்க்கலாம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். எங்கே கருப்பான கை, அந்த கையில கொண்டு போலாம், அதுதான் அந்த கை வந்தது. கருப்பான கையால கொண்டு போகலாம், தோளில் தோளில் அது மாட்டி கொண்டு போகலாம் பார்க்கலாம்.

0: கொண்டு வர்றது போல ஓடி வந்துட்டார். நாகப்பன் வணக்கம். நாகப்பன்
1: வணக்கம். அம்மா மடிக்கணினி
0: மடிக்கணினி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா
2: மடிக்கணினி
0: மடிக்கணினி மடிக்கணினி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் வணக்கம் வணக்கம் வணக்கம். பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம். பிரகாஷ்
3: மடிக்கணினி
0: மடிக்கணினி அது நாகப்பன் தான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் முதல்ல ஓடி வந்து
3: காலையில போகுது ரிங்கிங்கும் போக மாட்டாங்க
0: போகுது இல்லையா. ஐயோ வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா
3: மடிக்கணினி
0: மடிக்கணினி அண்ணா கெட்டிக்கார அண்ணா இந்த இப்பதான் வந்திருக்கு. அப்ப விடுபட்டு போயிடாங்க விடுபட்டு போயிடாங்க உங்களுக்கு ஒரு

0: உலகம் போற போக்கு கொஞ்சமும் நல்லா இல்ல. இல்ல கொஞ்சமும் மட்டும் வருமா? இப்படி வரும்.
1: தங்கமத்தன்னாலே
0: தங்கமே தங்கமத்தன்னாலே எல்லாரும் மாறி மாறி சொல்றீங்கண்ணா. சரி, நாளைக்கு அந்த பாட்டு வரைக்கும் கேட்கலாம்
1: அண்ணா. இந்த பாட்டு வந்து சிறுவன் பாடல்கள் பாடி கேட்டேன் இப்பதான் வீடியோல. அந்த பாட்டு கேட்ட சந்தோஷம். பாடினாரு போனாரு பத்து ஞாபகம் வந்து.
0: அண்ணா உங்களையும் ரேவதி அம்மாவை வச்சு இந்த சொல்ல தர போறேன், கண்டுபிடிங்க பாக்கலாம். நிச்சயமா இது நீங்க ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிப்பீங்க சார். இது வந்து மூண்டெழுத்து சொல். இது வந்து மூண்டெழுத்து சொல். முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து லாவண்ணா. லாவண்ணா அதாவது பாலாக்கு வார லாவண்ணா. பாலா கடைசி எழுத்த காணையில அண்ணா. மூன்று எழுத்து சொல்லுதானே இது.
2: தரவு தரவு
0: தரவு தரவு தரவு. இது நல்ல சுவையா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: மலாய் மலாய்
0: இல்ல அது என்னமாது? ஆமா என்னமா இது? ஆமா லாவண்ணா. அம்மா ஆமா லாவண்ணா அதாவது அதாவது பாலா. பாலாக்கு வார லாவண்ணா. இது இது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்.
2: இதாக்கு காலத்து வருமா?
0: என்னத்துக்கு வரும்? அது அரவு வரும். லாவோட அரவு வந்தா லாவண்ணா. லாவண்ணா
2: நாவா?
0: லா லா
1: லாட்டரி லாட்டரி லாட்டரி லா
0: அது லோ லாவானா லாட்டரி லாவட்டி. நீங்க
2: சொல்றீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது நீங்க என்னை இருத்தி வச்சு அது தந்து கொண்டுதான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் பாகம் வரையும். எங்க பாக்கலாம் இத? இது மூண்டெழுத்து. இது மூண்டெழுத்து. இது இது வெண்மை நிறமா இருக்கும். பாவன அண்ணா ரெண்டுக்கு சொல்லட்டும்.
1: நீராட போராடு
0: எப்படி
2: நீராட வந்தேன்.
0: சொந்தங்களுக்கு ஒரு மாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அல்லாடி எங்கட குடும்பம் எல்லாம் படிக்காத குடும்பம்னு சொல்லிடுவாங்கன்னா அதுக்கு தான்
1: பாட்டுக்கள் நல்லா பாடுறாங்க. ரேவதி மாதிரி ஒரு அன்பு சகோதரி நல்லா அருமையா
0: நல்ல பாடுறாங்க. அது வந்து ராஜா சலூஜாவோட
1: நடிச்சது.
0: பாட்டு அப்படி பாடுவீங்களா? இல்ல தானே
2: மீரம்மா. மீரம்மா அவள பெண் குரல் யாரு?
0: பெண் குரல் அவதான் குடுக்கறா போல இருக்கு.
1: நான்
0: ரசிச்ச ஒன்று பவுனம்மாட்ட. நான் அவ பாடின பாடல்களுக்குள்ள அது ரசிச்சு அப்படி யாரானையும் பாட முடியாது.

0: அது நான் பாட முடியாதம்மா. அவ பாடி நீங்க கேட்க இல்லையா அக்கம் இல்லையா ரேவதியம்மா? நீங்க நிகழ்ச்சிகள்ல ஒரு அதாவது ஒரு ஒரு ஒரு படத்தை பார்க்கும் போது சண்டை இருக்கும், நகைச்சுவை இருக்கும், ஒரு பாடல் இருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடணும், அந்த இதுலயே பாட்டு பாடுங்க. எங்களுக்கு கணபதி அண்ணா, ரேவதி அம்மா மற்றும் பலர் கேட்காதவர்கள் இருக்காங்க, அந்த பாட்டை ஒரு பாடுங்கம்மா, முழுசா பாடுங்கம்மா. நீங்க இன்னைக்கு நீங்க முழுசா பாடுங்க, நாளைக்கு பாருக்கு ஊருக்கு போகணுமா.
1: பாடுமா பாடு, பாட்டு இருக்கும் நீங்கமா பாட்டு கேளுங்க. பாடுமா பாடு,
0: நீங்க பாடுங்க. அது பாட்டு அப்படி உங்கள மாதிரி பாட முடியாது, அதை சரியா அச்சுறுத்தி பண்ண எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது அவ்வளவு நல்லா பாடுறா, எல்லா பாட்டுகளையும் நீங்க பாடின எல்லா பாட்டுகளையும் நாங்க ரசிச்ச பாட்டு என்னன்னா அவ்வளவு அந்த தத்துவமா பாடுறீங்க. அது அது யாராலே முடியாது. கடைசி மட்டும் எங்க பாடுங்கம்மா.
2: நன்றிங்கம்மா, நன்றி.
0: பாடுங்க
2: அம்மா. ரேடியோ நிப்பாட்டிக்கிறேமா, ரேடியோ ஓடி
0: போமா. சரி ஓடி போய் ஓடி போய் சின்ன காலம் ஓடி போங்க, ஓடி போய் நிப்பாட்டிட்டு விட்டனும் ஓடி வாங்க. இல்லாட்டி நாங்க எங்களுக்கு அந்த பாட்டு கேட்டு இன்றைக்கு நாங்க எங்களுக்கு இரவு சாப்பிட மாட்டோம். தூக்கம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டு
2: நான்
0: பாடன் இனிமையான
2: காலத்தில் பல கனவு கை கூடும் நேரம் தான் முதலிரவு. மெல்ல மெல்ல தொடுங்கள்
0: அழைச்சிருந்தீங்க, நான் உங்களை அழைச்சேன், திருப்பி அத கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இங்க பாக்க ஓடி வாங்க உங்களா வாங்க. வணக்கம்.
2: பாட்டு பாட்டு வரி எடுத்து போயிட்டு
0: இருப்பாங்க, அது பாடம், அவருக்கு பாடம். எங்கம்மா? ஆமா, எல்லாரும் எதிர்பார்க்கிறோம்.
2: அம்மா இவங்க அவங்க இப்ப வந்தாங்கல்ல, ஒரு சகோதரர்.
0: அது எங்களுடைய கணபதி அண்ணா. கணபதி அண்ணா என்னுடைய அண்ணா.
2: ஆமா ஆமாமா, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேம்மா.
0: நல்ல நல்ல சந்தோஷம்.
1: நீ நல்லா பண்ண நல்லா பண்ண சொல்றது என் கடமை. வந்து
0: நான்
1: ஒரு பாட்டு பண்ண நீங்க ஹம்மிங் குடிப்பீங்களா?
2: அந்த பாட்டு நீங்க இது தெய்வ பிரவில சொல்லுவீங்க.
0: என்ன பாட்டு நானா? முதல்ல பாடட்டும்.
2: அன்பால தேடியா? அன்பால தேடி அறிவு செல்வம் அதுவும் இல்ல. நீங்க வேற ஒண்ணு கூட செய்யலாம், நீங்க வேற ஒரு டூயட் பாட்டு பாடுவோம் ரெண்டு பேருமே சேர்ந்து, நம்ம மீராமா முன்னாடி, அது அப்புறமா தேர்ந்தெடுப்போம் என்ன பாட்டுன்னு.
0: எனக்கு முன்னால பாடுங்க டூயட்.
1: முதல்ல
0: இந்த பாட்டை பாடுனா அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து அதை எடுத்து வரேன்னா அப்படியே நில்லுங்க, எங்க பாடுங்க அம்மா முதல்ல. எல்லாரும் கேட்க இது விருப்பம், கன பேருடைய உத்தேசம் அதாவது ஃபாரூக் தாண்ட ஊருக்கு போறாராம் உடனே பிளைட் எடுத்துருவேன். ஜார்ஜ் வந்து தான் டிக்கெட் புக் பண்றேன்னு சொன்னார். என்னன்னு தெரியல, கேப்போம் எதுக்கு. நானும் டிக்கெட் புக் பண்ணலான்ற இந்தியா வர்றதுக்கு. எங்க பாருங்க அம்மா பாக்க.
2: இதுவே இதுவே தேன் வேண்டும் ஆஹா.

0: உங்களோட போனை வணிவா புடிங்க, உங்களோட போனை ஏதோ செய்யறது, அது சத்தம் குறைஞ்சு. எங்க இனி பாடுங்க, எங்க பேசுங்க, இருக்க இப்ப பேசுங்க.
1: சரிங்கம்மா.
0: சரி பாடுங்க, இனி பாடுங்க.
1: இதழே இதழே தேன் வேண்டும், இடையே இடையே கனி வேண்டும், இதுபோல் இனி நான் வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும். ஆரம் ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி. என்ன இது, மெல்ல மெல்ல தொடுங்கள். ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி.

0: உங்களை மாதிரி உண்மையா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கஷ்டம்தான், இருந்தாலும் சொல்ல முடியாது. இப்ப எங்களுடைய ரேவதி அம்மான் சில நேரம் அத பாடி பாடி பழகுனா சொல்லுவா என்றது எனக்கு தெரியும், பாடுவா.
1: சரி மீனம்மா,
0: என்னடா அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி பாடுறா, அதுதான் நல்லா இருக்குது. என்ன இந்த பாட்டோட பாட்டு
2: பாடுறேன்னு கணவர் என்ன
3: கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன், சரி பேசிக்கொண்டிருக்கேன், அப்படியே நான் ரசித்துக்
1: கொண்டிருக்கேன். நம்ம தளபதி ஐயா அவன் ஐயாவும் நானும் ஒரு டூயட் பாட்டு பாடணும்.
0: அது என்ன பாட்டு நீங்க செலக்ட் பண்ணி போட்டு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வருது,
1: சரி அப்புறம்
0: நல்லா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லலாம், ரெண்டு பேரும் பாடக்கூடிய ஒரு
1: சரிங்கம்மா.
0: பழைய பாடல் எடுத்துங்க.
1: சரிங்கம்மா.
3: ஹலோ,
1: நாங்க
3: ஞாயிற்றுக்கிழமை
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க.
3: இப்ப ஒண்ணுமே இல்ல, ஹம்மிங் தான் இந்த பழைய படம் ஏ ராஜா ஜிக்கி ஜானகி அம்மா காலையும் நீ மாலையும் நீ ஒரே ஹம்மிங் மட்டும் கொடுக்க முடியுமா? ஒரு பல்லவி சரணம் அது ஈஸியா பல்லவி சரணம்.
1: ஐயோ அது இல்ல, அது வந்து நான் எடுத்து இது ஒரு பாட்டு நம்ம பல சிரமமான பாட்டு பாடுற அது ராஜ் வராஜ்
3: நல்லாதான்
4: இருக்கும். வணக்கம் அம்மா, வணக்கம் நீ
1: அவர் பாடிட்டார்
0: அவர் பாடிட்டார் ஃபுல்லா, அம்மா பாடிட்டா. என்ன என்ன மாதிரி ஏறிட்டீங்களா? இப்ப பிளைட் ஏறுறீங்க?
4: பவுனம்மாவுக்கும் மீரா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு அம்மா அம்மா வந்து உண்மையாவே இந்த கழுவுற மீனே நழுவுற மீனே பிடிச்சிட்டீங்க நீங்க. அவன் நழுவி போனாலும் நீங்க பிடிச்சு பாட வச்சிருந்தீங்க. அம்மா மீரா அம்மா அம்மாவுக்கு மீன் பட்டம் இலங்கையும் இலங்கையில் இந்த அம்மா நன்றி அம்மா. பவுனம்மா எங்கேயும் அம்மா, நீங்க வந்து இலங்கையும் இலங்கையில் அம்மா.
1: இதே தாமரை
0: இன்னைக்கு
1: தங்கத்தாமரை,
0: அவர் சொன்ன தங்கத்தாமரை, இவர்
1: தாமரை மலரே
0: உண்மையாம்மா. பவுனம்மா உங்களுக்கு போட்டு உண்மையா உங்களுடைய கடைசி மட்டும் இந்த பாட்டு எங்க பாடினாலும் உங்களை மறக்க முடியாது. எல்லாருக்கும் இதை கேட்டவர்களுக்கு
3: உண்மையா கேட்டா பவுனம்மா தான் ஞாபகம் வரும். எனக்கு இப்ப ராஜசேகர மறந்து போச்சு, இவங்க ஒரு தான் வந்துச்சு இப்ப மெயின்ல. நடைமுறை தரேன் பாடுறதுக்கு, நடைமுறை
1: அவங்க இல்லன்னா இப்படி ஒரு பாராட்டு மழையில நான் நினைவே முடியாது. இந்த வானம் அதாவது மீராம்மா நம்ம சிந்தனை செல்வன் ஐயா நம்ம எம்டிஆர் வானொலி, இந்த வானங்கள் இல்லன்னா நான் வந்து அந்த மழையில இந்த பாராட்டு மழையில நனையவே வாய்ப்பு இருக்காது.
0: ரேவதி அம்மா கரெக்ட், மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பாருங்க வாரணங்க எனக்கும் வரது இல்ல. அது என்ன அந்த குரங்க பார்த்த முடியாது, அத என்னப்பா குரங்குக்கு அடுத்த பேர் என்ன? குரங்குக்கு
1: எதுக்கு
3: மஞ்சி
0: மந்தி இல்ல, மந்தி இல்ல, வாரணங்கள் என்ன, வானரங்கள் வானரங்கள்
1: வானரங்கள்
0: வானரங்கத்துல இருக்க வானரங்களும் தான் வாழ்த்தி இருக்கிறது வருத்தம். அதுல முதல் சொல்லுங்கம்மா,
1: கடல்ல ஒரு மீன் இருக்குமே என்ன சொல்லுவாங்க, கடல் கண்ணியா,
0: கடல் கண்ணி, அதாவது
1: அதான் அந்த பேர் தான் நம்ம பௌர்ணம்மா
0: மம்மைடுயோ கடல் கண்ணி.
1: அப்படின்னா கடல் கண்ணா அப்படின்னா பாதியும் தானே, காலெல்லாம் இருக்காது கையெல்லாம் இருக்காது,
0: கீழே அழகா இருக்கும், அழகா இருக்கும், போயிட்டு நாங்க புடிச்சு வந்து நமக்கு வான் பக்கமா வெட்டி நல்லா குளம் பண்ணி வைக்கணும். ஐயோ
3: எம்டிஆர்
1: வானொலிக்கு வரவே முடியாது.
0: அவ கடல் கண்ணி கடலுக்கு இருந்து இந்த பாட்டு சீ போங்க மேல வந்து
1: மீரம்மா, மீரம்மா காந்த குரலோன்னு கண்ணி, காந்த குரலோ,
0: காந்த குரலோ
1: விடவா குரலோம்மா,
0: மயங்கினவங்க பௌர்ணம்மாக்கு பேரை கொண்டு கொடுங்க, எங்க ஒரு பேர் ஒன்று வச்சிடலாம் இன்றைக்கு நாங்க, எங்க பாக்கலாம். கணபதி அண்ணா, நந்தி அண்ணா, நந்தி அண்ணாக்கு அந்த பாட்டை பாருங்க, அந்த பாட்டை பாருங்க
3: எனக்கு
0: நல்ல பசி வந்தா நான் அம்மிங் கொடுப்பேன், நல்ல பசி அது மட்டும் ஹம்மிங் வராது எனக்கு, நல்ல பசிக்கண, அதுவும் புடிச்ச சாப்பாடு இருக்கணும் அங்க தள்ளி எனக்கு தராம. எங்க பாடுங்கண்ணா.
3: வந்து விட்டேன் காலையும் நீ மாலையும் நீ ஹம்மிங்
1: ஹம்மிங்
3: ஹம்மிங் போச்சு.

0: இப்போ ஹம்மிங் வரும்.
1: ஒரு நாள்
0: கேட்டுட்டு அறுவடி வாகம் தெய்வம் நீ காலையும் நீ விழுந்த பழங்களை போலே பருவம் உருவம் இறைந்தவள் நீ. பாலில் விழுந்த பழங்களை போலே பருவம் உருவமும் நிறைந்தவள் நீ. மனதினில் மேடை அமைத்தவள் நீயே.
1: ஐயா நீங்க இந்த பாட்டு கண்ணில் வந்து மின்னல் போல் அது அது பாடுவீங்களா?
0: கண்ணில் வந்து மின்னல் போல் பாடுதே இன்ப காவிய கதையே ஓவியமே. நல்ல படம்.
1: நீங்க நல்லா நிறுத்தி நீங்க ரேடியோல எப்படி பாடுறாங்க அதே மாதிரி நீங்க பாடினாதான் எனக்கு எடுத்துறதுக்கு பாட்டு ராகத்துக்கு வரும். அதே மாதிரி
2: பாடுங்க. கொஞ்சம் சத்தமா பாடணும். அந்த கீழே உங்களோட பேச்சு வந்து உள்ளுக்குள்ள அமர்ந்து போகுது.
1: இல்ல அந்த பாடல் உங்களுக்கு முழுமையா ராகமா தெரியும்னா அந்த பாடலை எடுங்க. அப்படி தெரியும் பாடுவார். அவர் நல்லதான் பாடுவாரு. இல்ல அந்த பாடல உங்களுக்கு பாடுமான்றதுதான் கேக்குறேன்.
0: தாழ்மையா
1: சொல்லுகிறேன். நீங்க வந்து பூ போல பூ போல பிறக்கும் பால் அப்படி சொல்லக்கூடாது.
2: அவர் பாடுவார் உங்களுக்கு அந்த பாட்டை என்னன்னு சொல்றது ஸ்பீடா போன பூ போல பூ போல முதல் சொல்லி கொடுத்த.
1: அப்படி அப்படிங்களா? நீங்க மன்னிச்சிருங்க. சரிங்க நீங்க சொல்லுங்க. நீங்க பாடுங்க.
2: அண்ணா பாடி நாங்க எல்லாம் அழுந்து போயிருக்கிறோம். நீங்க ஒரு பக்கம் இல்ல.
1: நீங்க நான் அவருக்கு பாராட்டு நிறைய குடுத்துருக்கம்மா அவங்க பாட்டை கேட்டுட்டு தேடி
2: போட்டிருக்கேன். அத பாருங்க பாப்பா. வாழைய முடிஞ்சாவா அந்த இடையில பாடட்டும். இங்க பாப்போம். இது ஒரு கடைசி ட்ரை. அதுக்கப்புறம் விடுபட்டு கொள்ளலாம். என்கிட்ட நான் நிகழ்ச்சி மாறிக்கொண்டு போகுது. எங்க
0: பஞ்சம் ஏற்றியது. பூ போல பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும்
1: மான் போல.

0: மான் போல மான் போல துள்ளும் போல இதயத்தை அள்ளும்
1: மலர் போல.

0: அப்படியே வரும். நீங்க அப்படியே நீங்க கண்டினியூ பண்ண முடியும்.
1: மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிருண்டும் இல்லை.
2: மழலை சொல் இன்பத்தின் மடி மீது தவழ்கின்ற முல்லை. மழலை சொல் இன்பத்தின் இல்லை.
0: இப்ப நீங்க பூ போல சிரிக்கும் பால் போல பால் போல சிரிக்கும் மான் போல மான் போல உள்ளும் உள்ளாடும் உயிரென்று கண்டேன். நீங்க பண்ணும்
1: பாடுறேன்.
0: உங்களை உள்ளாடும் உயிரென்று கண்டேன். அவள் உருவத்தை நான் என்று
2: கண்டேன். அவன் உருவத்தை நான் என்று
0: கண்டேன்.
1: நீங்க பாருங்க. தள்ளாடி தள்ளாடி வருவான், தனியாக இன்பத்தை தருவான்.
3: இல்ல, முதல்ல இருந்து நான் சொல்றேன், நீங்க பாடுங்க. சரியா தடுமாறாதீங்க. சரி, நீங்க பாடுங்க. முதல் பூ போல பூ போல பிறக்கும், நீங்க பாடுங்க. அடுத்தது நீங்க மான் போல மான் போல துள்ளும், பாடுங்க.
0: அது ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. ரெண்டு
3: வாட்டி. அடுத்தது நீங்க திரும்ப பூ போல பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், பெண் வந்து ஹம் பண்ணணும்.
0: மான் போல், கரெக்ட்.
3: சரியா?
0: ஓகே.
3: எங்க
0: இதான் இதான் மீராமா மியூசிக் தியேட்டர் எம்எஸ் மாதிரி விஸ்வநாதி விஸ்வநாதி. பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும்
2: மான் போல மான் போல துள்ளும் போல இதயத்தை அள்ளும்.
3: அடுத்த பூ போல

0: அந்த ஆண் வந்து
1: சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிருன்றும் இல்லை.
0: என்ன இருக்க நீங்களே திரும்பி அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா நீங்க இல்ல அவவே அத சொல்லிட்டு பூ போல பறக்கும் பேந்துதான் நீங்க மான் போல மான் போல ஆண் பாடுறது அது சரி
2: அப்படிதான் வரும்
0: மடிமீது தவழ்கின்ற முல்லையில இருந்து ஆரம்பிங்க.
2: மடிமீது தவழ்கின்ற முல்லை மழலை சொல்லி மரத்தின்
0: பேந்து.

0: அதுல அந்த ஹம்மிங் என்ன வரும். அடுத்தது பெண், பெண் நீங்க பெண் பாடணும். அடுத்தது பவுனம்மா உள்ளாடும் உயிரொன்று.
1: உள்ளாடும் உயிரொன்று கண்டேன், அவன் உருவத்தை நான் என்று காண்பேன்.
2: தள்ளாடி தள்ளாடி வருவான் தனியாத
1: இன்பத்தை தருவான்.
0: அடுத்தது ஆண் பெண் ரெண்டு பேரும் பூ போல, ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க. ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க. நேரம் சரியாக 1:29 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:01. என்னவென்றால் எல்லா குழந்தைகளும் இப்ப தெரியுதானே உங்களுக்கு, வயசான குழந்தையா மாறுறே, எல்லா குழந்தையும் துள்ளி விளையாடுறது பாத்தீங்கன்னா பூ போல துள்ளுது பால் போட்டோம் அழகா பாருங்க. எல்லா குழந்தைகள் மாறி துள்ளி பாடினாங்க. உங்களை எல்லாருக்கும் நன்றி, நன்றி. அன்பு தெரிவிச்சு கொள்ளலாம், நன்றி. விடைபெற்றுக் கொள்ளலாம். இனி
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மகோனமாக நன்றி, நல்லா பாடினீங்க எல்லாரும். அம்மாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. சரி, எங்கே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர்ற நேரம் இருக்குது. என்னடா அம்மா என்ன அவர்கள் பாட இந்த வானொலியின் இது சிறப்பு என்னென்னா, அந்த முயற்சி செய்து அவர்கள் பாட வேணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு இடத்தை நாங்கள் கொடுத்துருவோம்ன்றதுக்காகத்தான் கொடுத்திருந்தது. அதனால குழந்தை பிள்ளைகள் போல அவர்கள் பாடினார்கள், பாடினாலே அருமையா இனிமையாக பாடினார்கள், நல்லா இருந்தது. பாடுவோர் பாடலாம் முயற்சியில நீங்க தயார் பண்ணிக்கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொண்டு, உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சியில எல்லாரும் நீங்க வந்து இணைந்து கொண்டீர்கள். செல்வகுமார் நீங்க இணைந்து இணைந்து போனீங்க. செல்வகுமார் பாட்டும் சொல்லல, கடைசியா உங்களுக்குரிய பாட்டு நாங்க தான் எடுக்கணும். பிரகாஷ் நீங்க நிறைவாக நீங்க அழைச்சு கொண்டிருந்தீங்க, ஏதோ சொல்ல போறீங்க நினைக்கிறேன். யாராவது ஏதாவது சொல்ல இருந்தால் உடனே அழைத்து பாருங்க, பாட்டுலயோ அல்லாடி நாங்க குழந்தை பிள்ளைகள் கொஞ்சம் துள்ளி விளையாடுனது இப்ப துள்ளி நாங்க எல்லாம் பாடணும் இல்ல, அதை ரசிச்சிருந்தா நீங்க ஏதாவது சொல்லணும்டா உடனே நீங்க வந்து சொல்லிட்டு போக வேணும். உடனே எங்கே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தால் அல்லாட்டி இப்ப உங்களோட இதுல நடந்த நிகழ்ச்சியோ அல்லாட்டி பாடின பாடலையோ இன்று இணைந்து கொண்டவர்கள் வந்து பவுனம்மா, பி பி பிரகாஷ், சந்தனராஜ் மாமா. மாமா நீங்க பாட்டு தெரியல, இணையுங்க மாமா, இணைஞ்சு பாட்டு தந்துருங்கோ. எங்களுடைய அருள் நாகப்பன், நீங்க பாட்டு தெரியல நாகப்பன், ஓடி வாங்கோ பாட்டை தந்துருங்கோ. பிரகாஷ் பாட்டு தெரியல பிரகாஷ், ஓடி வாங்கோ. மற்றது மகாலிங்கம், ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகர் அண்ணா, ரதீஷ், கலைவாணன் அண்ணா, கணபதி அண்ணா, செல்வகுமார் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சு உங்களோட பாட்டுகளை தந்துருங்க. செல்வகுமார் நீங்களும் பாட்டு தெரியல, நாகப்பன், பிரகாஷ், சந்தனராஜ் மாமா மூன்று பேரும் வந்து பாட்டை உடனடியாக தந்துட்டு போனா நல்லா இருக்கும். இன்றைக்கு நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர்கள் உங்களோட இலக்கங்கள்ல சொல்லிடுறேன். முதலாவது ஜார்ஜ், இது வரையில உங்களோட பேரை காரம் இல்லையா, ஐயோ உங்களோட பேர் அந்த இது என்ன வெற்றிக்கு போடுறத போட்டுட்டு ஜார்ஜோட பேரை எழுதாவிட்டு நல்லா நீங்க வரையில இன்னைக்கு உங்களோட பாட்டு வந்திருக்காது. ஜார்ஜ் நீங்க பாட்டு சொல்லல, ஜார்ஜ் சொல்லுங்க.
2: ஆமா அதுக்குதான், அதுக்குதான் இது என்ன படம், என் ராசாவின் மனசிலே படத்துல இருந்து அங்க மீனா பாடும் என்ன பாட்டு, நல்ல பாட்டு.
0: என்ன மீனா பாடுறது என் ராசாவின் மனசுல வரவங்க பாட்டு. பிரகாஷ் நீங்க உங்களோட பாட்டை கொண்டு கொடுங்க, செல்வகுமார் வாங்கோ, எங்களோட சந்தனராஜ் மாமா வாங்கோ, வந்து பாட்டை தந்துட்டு போங்க. என்ன பாட்டு அது, சரி உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா அது சொல்லுங்க.
2: ஒரு புள்ளி, ஒரு புள்ளிதான்.
0: நல்லா தெரியுமா, உங்களுக்கு?
2: ஆமா ஆமா கண்டிப்பா. ஒண்ணுதான் ஒண்ணுதான்
0: ஒண்ணுதானா? நேற்று மாதிரி ஒரு 10-15 இருக்கும்னு சொல்லல நீங்க?
2: இல்ல இல்ல இல்ல
0: உண்டு உண்டு. சரி, உண்மையிலேயே முதல்ல கீழே இருந்து போகலாம். கணபதி அண்ணா உண்டு, நீங்க பாட்டை ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்லி கொண்டு போறேன் இதுகளை. கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் அண்ணா உண்டு. இந்த எந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் உண்டு உண்டு ஒரு மாதிரி எடுக்க வச்சுட்டு சொந்தத்தை விட கூடாது. கலைவாணன் அண்ணா உண்டு, பவுனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, எங்களுடைய ஜார்ஜ் நீங்கள் உண்டு. சரியா? அடுத்தது ரெண்டு ரெண்டு எடுத்தவங்க, ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு.
2: இந்த பாட்டுமா கோயில் பாட்டு? ஓ அந்த
1: பாட்டு
2: பாடிய பாடல்
0: இளமானே அந்த பாட்டா?
1: அன்று வந்த சொந்தம் அல்லவா?
2: இன்னைக்கு எவ்வளவு பவுனம்மா சூப்பரா பாடினாங்க, அப்புறம் ரேவதி அம்மா பாடினாங்க, அம்மியும் கூப்பிட்டாங்க ரேவதி அம்மா, நம்ம குட்டி ரேவதி அம்மா, கணபதி ஐயா சூப்பரா பாடினாரு.
0: உடல்
2: நலம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் செல்வகுமார் அவர்களே.
3: வணக்கம் வணக்கம் ஜார்ஜ் ஐயா. வணக்கம்
0: செல்வகுமார். இணையத்துக்கு நாம மறந்து கொடுக்கலாது, உங்களுக்கு தான் மறந்து சொல்லலாம். சரியா? எதுக்கும் உடல் நலத்தை கவனமா பாத்துக்குங்க. கண்ண அங்க இங்க அலைய விட வேணாம், மனச அலைய விட வேணாம், கால்களை ஓட விட கால்களை ஓட விட
3: வேண்டாம். ஓடி தானமா உழைக்கணும்,
0: கால்கள் ஓடலாம்,
2: ஓடி ஓடி
0: உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அதுதான் அவர் செய்கிறார், ஊருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. பாட்டை சொல்லுங்க, செல்வகுமார் பாட்டை சொல்லுங்க.
3: அம்மா எனக்கு என்னுடைய பாடல் வந்து பாட்டு நினைச்சிட்டு தண்ணி அம்மா கிட்ட
0: பேசினோடனே
3: அம்மா பாட்டு.
0: என்ன பாட்டு அது? பிரகாஷ் அணைஞ்சு கொள்ளுங்க, உங்களோட பாட்டு தரணும் பிரகாஷ். நீங்க இப்ப நாளைக்கு பாட்டு இல்ல, ஆக உங்களுக்கு நாங்க பிஜிஎம் மட்டும்தான் போடுவேன்.
3: ஆடுகிறேன் ஆண்டவனை கேட்கிறேன்.
1: ஆடாமல் ஆடுகிறேன்.

0: நல்ல பாட்டு, அழகான இனிமையான பாட்டு. சந்திரபாதி மாமா அவர்கள் இணைங்க செல்வகுமார், செல்வகுமார் சந்திரபாதி மாமா இணைங்க, அவர்கிட்ட பாட்டையும் கேட்டுடலாம். நல்ல பாட்டு நீங்க தேர்ந்தெடுத்துறீங்க.
1: எனக்காண்டி பாடின பாட்டு
0: செல்வகுமார்
1: செல்வகுமார்
0: சோகத்தோட வந்திருக்கிற மாமா.
1: என்ன செல்வகுமார்
0: தெரியல, உடல்நல குறைவா, கண்ண அலைவாய
2: விட்டுவா
0: இல்ல, கண்ண அலைவாய விட்டுட்டார், அதனால உடல் நலமும் மனநலமும் குறைஞ்சிட்டு
1: அப்படித்தானே.
0: நாங்க உங்களை சிரிக்க பண்றதுக்கு தான் சொன்னது. ஆனா பாத்த மாமா உங்களோட பாட்ட சொல்லிருங்க மாமா. என்ன பாட்டுன்னு?
2: என் பாட்டு, என் பாட்டு,
0: என் பாட்டு, என் பாட்டு, அவர் பாட்டு சொல்ல இல்ல அங்க. என்ன படம் அண்ணா, என்ன படம் மாமா? மாமா என்ன படம்
2: அது? பாத்துருவோம், பாக்கதான் நெட் வரைக்கும் முடிக்க.
0: சரி பரவாயில்ல, நாங்க பாக்கோம். என் பாட்டு, என் பாட்டு, அந்த பாட்டு சரியா அது. எங்க யாரு செல்வகுமார் சோகமா இருக்கா? எங்க செல்வகுமார் சோகம் எல்லாம் அது நாங்க அது எங்கேயோ நாங்க
1: விட்டுட்டோம். ஏங்க அவர் தூங்கி ஏஞ்சி வந்துக்கிறாருமா? நீங்க சோகம்
0: உடனே கணபதி அண்ணா இங்க அழைச்சு
1: கொண்டிருக்காரு. இல்லம்மா நம்பர் இல்லம்மா சந்திரராஜ். நீங்க
0: இருக்குதா கணபதி
2: அண்ணா?
0: பாருங்க, நினைச்சு பாருங்க. எங்க நாகப்பன் உங்களோட பாட்டை சொல்லுங்க. நாகப்பன் பாருங்க, இதுல வந்து தான் யோசிக்கிறேன் சொல்லுங்க. நாகப்பன், நாகப்பன், நாகப்பன் உங்களோட புள்ளிய சொல்லலன்னு கேட்க போறீங்க. சரி, நான் தான் சொன்னேனே, கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் உண்டு, பவுனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, ஜார்ஜ் உண்டு, ரெண்டு வந்து ரேவதி அம்மா, ஜார்ஜ், ஜார்ஜ் உண்டு, மற்றது ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு, ராமன் மற்றது ஞானசேகரம் அண்ணா மூன்று, ரதீஷ் நாலு, இன்றைக்கு ரெண்டு நாலு ஆறு எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் நாகப்பன். ஐயா நாகப்பன்
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: அது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான் வரும்.
0: எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, எங்க நாகப்பன் பாட்டு சொல்லுங்க. நாகப்பன்
1: ஸ்ருதிகா, யாருமா ஸ்ருதிகா?
0: ஸ்ருதிகா வந்து எங்களுடைய
3: மகாலிங்க ஐயாவோட பேத்தி,
0: பேத்தி மகன், மகன்டைய மகளோட பிள்ளை
3: இல்ல, சின்ன
1: மகள். பேசின
0: எங்க ஃபாரம் ஏதோ சொல்ல வருகிறார். ஃபாரம் டிக்கெட் ஏறிட்டாரு அந்த பிளைட்ல.
3: அம்மா இன்னைக்கு எத்தனை உறவுகளுமா எனக்கு இருக்காங்க?
0: எத்தனை உறவுகள் அங்க கட்டிக்காரமா சொல்லுங்க பாப்பா, எத்தனை உறவுகள்?
3: கேள்வி கேட்கல.
0: எத்தனை உறவுகள்?
3: பதினாறு, பதினாறு.
0: கணபதி அண்ணா, கணபதி அண்ணா,
3: அதாவது ஹலோ
0: சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா.
3: நான் ரெண்டு, நான் ரெண்டு கேளுக்கு என் பதில் சொல்லுங்க. ஒன்னு வந்து மடிக்கணனி, இன்னொன்னு வந்து பாலாடை இல்லையா? எனக்கு ஒரு மார்க் கொடுத்திருக்கீங்க.
0: இல்ல மடிக்கணனி முதலே சொல்லிட்டாங்க, அது வந்து சொன்னது வந்து
3: அப்படியா? நாகப்பன் தெரியல. ஓகே பரவாயில்ல,
0: அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணி நானும் உண்டு எடுத்து கொடுத்தது. என்ன பாவம், எந்த குடும்பத்துல படிக்காதாங்கன்னு சொல்லிடுவாங்க.
2: அப்போது
0: அவருக்கு உடல் நலம் சரியில்லை, நல்லா தூங்கி ஒரு வெட்டு வெட்டி தூங்கி
1: அனுப்பிட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் போட்டு விட்டுருந்தேன் அப்படியே.
0: பிரகாஷ் பாண்டி செல்வகுமார்
1: மூணுக்கு
0: போட்டேன்.
1: அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்.
0: சொல்லுங்க பாரு, நீங்க எத்தனை புள்ளி எடுத்தீங்க பாரு?
1: எனக்கு பத்துமா, பத்துமா இருக்கு. பாட்டை கேட்டு வெற்றி அடைஞ்சு பாட்டை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கு. எல்லா பதிலையும் சரியா தான் நினைச்சாங்களா எல்லாரும் மனசுக்குள்ள, சொல்லத்தான் முடியல.
2: இது ஒரு படத்துல ரேஷன் கடை இல்ல, ரேஷன் கடை வச்சுக்கிட்டு ஒரு கேப்பாரு பாருங்க, புஷ்பா புஷ்பா புஷ்பா
1: புஷு புஷ்னு எங்க வீட்டுக்காரு கூப்பிடுற மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரு இப்படிதான்
0: கூப்பிடுவாரு.
1: அம்மா சொல்லுங்கம்மா,
0: சொல்லுங்க உங்க பாட்டை சொல்லுங்க. நாகப்பன் என்னன்னு பாப்போம்.
1: எனக்கு 6000 6000 அம்மா படம்.
0: அது யாரும் கேட்டிருக்காங்களே என்ன பாட்டு?
1: ஆறு புள்ளி எடுத்தனால 6000 6000 போட்டார். அதுக்கு தண்ணுமே அம்மா அம்மா நேத்து நேத்து எழுதுனீங்கம்மா பாக்கியராஜ் பாட்டு, வரவே இல்லம்மா எனக்கு.
0: என்னது
1: என்ன பாட்டு? வந்துச்சாங்களா செல்வகுமார் பாட்டு வந்தது, அந்த எதுமோ ஒரு சோக பாட்டு. ஆமா இடையில போட்டாங்களே அப்புறம் இந்த நேர் நேரத்துக்கு அப்புறம்
0: அதுதான்
1: நேர் நேரத்துக்கு அப்புறம்
0: அப்ப வந்துருச்சு.
1: அப்ப வந்துருக்கும் பாதில ஐயா ரொம்ப கட் பண்ணாரு. அதுக்கப்புறமா திரும்ப அப்புறமா
4: அதுக்கப்புறமா திரும்ப போடுவாரு.
0: இல்ல இப்ப இப்ப நான் திருப்பி போடுவேன் அப்புறம் அதை கேட்டுக்கொண்டு நீங்க தூங்குவோம் சரியா. இப்ப நாம இப்ப உங்களுக்காக நான் ஓன் இங்கே பாட்டு நான் இப்ப போட்டுறேன் சரியா. முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்காக நான் அதை இப்ப கடைசி பாட்டு ஓன் இங்கே நீ தான் சரியா.
1: என்னுடைய பாடல தான் வரல.
0: பதினாறு
1: பாருக்கு வந்து 14 சொன்னீங்கம்மா.
0: பதினஞ்சு
1: கலைவாணன், 16 செல்வகுமார், 17 கணபதி ஐயா, அவ்வளவுதான்.
0: என்னண்டு செல்வகுமார் 14 ஜார்ஜ் 18
1: அப்ப நீங்க சொன்னதை வச்சுதான் நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல.
0: நான் சொன்னதை வச்சு இவர் அப்பதான் நம்பி இருக்கிறார். நான் முதல்ல இருந்து இவரை
4: பவுனம்மால போட்டீங்களா? பவுனம்மால
0: அது உண்மை. பவுனம்மா, பி பி பிரகாஷ், சந்திரராஜ் மாமா, அருள், நாகப்பன், மகாலிங்கம், ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகரன் அண்ணா, அடுத்தது ரதீஷ், அடுத்தது கலைவாணன், கலைவாணன் அண்ணா, அடுத்தது கணபதி அண்ணா, அடுத்தது செல்வகுமார், அடுத்தது ஜார்ஜ். ஜார்ஜ முதல் போட்டிருக்கணும், நான் எழுத மறந்துட்டேன். அப்ப சரியா 18 அப்ப 19 என்ன என்னைய கேட்ட என்ன நீங்க எல்லாரும் கேட்டீங்க எல்லாரும் கேக்குறீங்க. நான் அப்பா எனக்கு பாத்து காரணம்
1: கன்னடா ரோஜாவுக்கும் சேர்த்தோம்னா 18
0: அப்பா அப்பா சேர்க்கிறாரே இல்லையே பாட்டு எனக்கு போடுறதே இல்லை.
1: அம்மா அப்ப நீங்க பாடம் நடத்துனது தப்பு.
2: நீங்க முதல்ல எழுதிருமா
0: எப்படி
2: இல்ல நீங்க பேரு எழுதி சைன் போட்டுருங்க கழிச்சா.
0: நீங்க கேட்டது ஆனாலும் ஆணி ரகம் இல்லையா? அது என்ன பாட்டு? ஓன் இங்கே என்ன படத்துல? டார்லிங் டார்லிங் டார்லிங்ல.
1: ஆமா
0: அதுதான் கடைசி பாட்டு. இன்றைக்கு என்னோட நாங்க அது நாங்க நேற்று கொடுக்க இல்லைன்னு நீங்க சொன்ன முடியாது. நாங்க இன்றைக்கு கொடுத்துறோம். நாங்க ரேஷன் கடை மாதிரி ஏமாத்த மாட்டோம்.
1: கலைவாணன் ஐயாவுக்கும்
2: இன்னைக்கு நேற்று கேட்டிருக்காரு நிகழ்ச்சி பிள்ளை கேட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு லைனே கிடைக்கலங்க எனக்கு, நெட்டே கிடைக்கல அப்படின்னு வரல இருந்தாரு.
0: இந்த டார்லிங்க காணே இல்லையே. டார்லிங் டார்லிங் டார்லிங்
1: டார்லிங்
2: அப்படி போறாங்க அப்படின்னு போற.
0: இவர் என்ன செய்யறாரு மாமா? மாமா இவர் என்ன சொல்றாரு?
1: டார்லிங் சொல்றான்.
4: Darling, வேணும்னே பண்றதா இல்ல அந்த மாதிரி நெட்வொர்க் அப்படியா இல்ல ஹலோ ஹலோ அம்மா டவர் டவர் ஹலோ பேசுறதே சரியா கேக்கணும்
1: ஏமா கேக்குதாப்ப கேக்குதையா கேக்குதையா
2: நெட்வொர்க்கே
4: உங்களுக்கு தேவையில்லடான்னு கட் பண்ணி விட்டான்
0: இல்ல இவர் இவர் இப்ப பொய்யுக்கு நடிச்சவர்
4: இல்லம்மா அம்மா நான் எப்பமா பொய்
5: பேசிருக்கேன்
4: நீங்க வேற
0: இல்ல இல்ல நான் எடுக்கிற பாட்டு புள்ளையா வந்து கொண்டு ஓ நெஞ்ச என்ன ஓ ஓ நெஞ்ச ஓ நெஞ்சே கிடைச்சிருச்சு அப்ப இப்ப உண்மையா எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் விடப்படுறேன் 12:30 ஆச்சு
4: எப்படி அப்பா அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் விடைபெறணும் இதுவரை நேரமும் இதுவரை நேரமும் கதமம் நேரலையில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியை மிக விமர்சையாக நடத்தும் இதில் பங்கெடுத்தவர் அனைவர்களுக்கும் மற்றும் இதை நெறிப்படுத்தி நடத்திய எங்கள் வீராமா அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் ஐயா சின்னன் செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது குவைத்திலிருந்து ஜார்ஜ் நன்றி அம்மா
0: நன்றி
5: ஜார்ஜ்
0: நன்றி
5: நன்றி
0: கடைசியா அடையாப்பா கடைசியில கடைசிக்கு முதல் நாகப்பன் தான் கடைசி அவருடைய இடத்தை யாரும் பிடிக்க முடியாது
5: ஆமா
0: அவர் கல்யாணம் கட்டி போன அப்புறம் நீங்க நீங்க அதுல இருக்கலாம் இப்ப என்ன அவர் கல்யாணம் கட்டா சரி அவர் தான் கடைசியா விட வருவார் எங்க சொல்லுங்க அடுத்து நீங்க விட பாருங்க யார் விட பாருங்க
4: நான் விடைபெறமா செல்வகுமார் புதுக்கோட்டை செல்வம் இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சி வெகு கோலாகலம்
0: கொஞ்சம்
5: எழுத்து மறந்தா பரவாயில்ல வார்த்தையே மறந்தா எப்படிமா கண்டுபிடிக்கிறது
0: உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்டைல் அது அதனால சூப்பர் சூப்பர் நல்ல எங்க கணவதி அண்ணா நீங்க விட பாருங்கண்ணா
5: ஓகே இதுவரை ஆக்டிஆர் பண்பலை வரிசையில் கதம்ப நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற அற்புத நிகழ்வில் மீரா அம்மாவும் மற்றும் 18 அன்பர்களும் அருமையாக கலந்து கொண்டு அருமையாக நிகழ்ச்சியை நடத்திய மீரா சகோதரி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் இதே கலைந்த நன்றி அறிதலையும் பாராட்டத்திலையும் தெரிவித்துக் கொள்வதை மீண்டும் ஒரு அற்புத நிகழ்வில் சந்தித்து
0: நன்றி அண்ணா நன்றி நன்றி
2: வணக்கம் உறவுகளே இதுவரை நேரமும் கதம்பம் நிரலில் கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய யார் சொல்வதோ என்கின்ற தலைப்பில் உண்டான அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இருந்தோம் கிட்டத்தட்ட 18 உறவுகள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த போதும் 19 சிறப்பாக நடத்தியிருந்தார்கள் இதனை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் புனரச்சனோட ஐயா அவர்களுக்கும் மக்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கும் நேர் நெஞ்சங்களுக்கு மிகவான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையாக நிகழ்ச்சியில் பாடி காண்பித்தார்கள் மூவருமே, நான்கு பேருமே இயக்குநரமாக சேர்த்து. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்க வரும் உங்களை மறந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் செல்வாய்ஸ் தந்தராஜ். நன்றி, வணக்கம்மா.
0: இன்னொரு விடயம் ஒன்று உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இப்ப அதாவது ஒரு சமையல செய்து நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு ஒரு மேற்பார்வையாளர் இருப்பார், அவரும் சேர்ந்து ஒரு சமையல நீங்க செய்யறீங்க. சாப்பிடும் போது அவருக்கு நீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுத்து அவரும் தானே உங்களோட சேர்ந்து சாப்பிடுவாரு. அப்ப அதே எனக்கு மட்டும் பாட்டு கொடுக்கறல்லப்பா.
3: நீங்க எழுதி
0: வச்சிருந்தான் அவர் கொடுக்கல, உனக்கு தேவையில்லம்மா
2: உண்மையா சோகப்பட்டதா கேட்டிருப்பீங்க. நீங்க உற்சாகமான பாட்டு சொல்லுங்க.
3: இல்ல அதனாலதான் ரோஜா அம்மா நேர் நேரத்துல வந்து பாட்டு கேக்குறாங்க.
0: நிகழ்ச்சி முடியும் வைக்க அதுல உள்ளுக்குள்ள அப்ப அதுல ஒரு புள்ள வந்து போற மாதிரி இருக்கும் இல்ல இல்லையா பாப்பா? இது சூப்பர். அப்ப அப்பாவுக்கு தெரியாது இப்படி ஒரு புள்ள வந்ததான்ட்டு அந்த பாட்டை கொடுப்பாரு இல்ல எனக்கு
2: அன்பு
6: இறைவர்களுக்கும் இனிமையான இறை வணக்கம்.

0: கனகரையா மற்றும் சிறப்பித்தான தொழிலாளர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்று அப்பா செல்வன் பாடல்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்தது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி. அடுத்த நாகப்பன்.
2: இன்றைய தினம் கதம்பம் நேர்லை நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியும் மினி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
1: நன்றி நாகப்பன். உங்களோட பாடல் வரும், நீங்க கேளுங்க. இது நேற்று உங்களுக்கு தர கேட்கவில்லை என்றதுனால இந்த பாட்டை இன்றைக்கு நிறைவாக வருகிறது. நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி, நன்றி அம்மா. வணக்கம்.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் நீங்க கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி, யார் சொல்வதோ யார் சொல்வதோ இந்த கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி நீங்க கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைய முடியாமல் சற்று தளர்வா இருந்தாலும் நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள். உங்களுக்கும் அங்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இந்த நிறைவான பாடல் வந்து எங்களுடைய நாகப்பன் கேட்ட பாடல், அது எல்லோருக்காகவும் ஒலிக்கிறது. நல்லது என் அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 2 மணி, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:31. நீங்களும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். இது நாகப்பன் நேற்று கேட்ட பாடல், அவர் கேட்கவில்லை என்பதற்காக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழிவதற்கு உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழிவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: நேர் நேரத்தை அலங்கரிக்க முதல் பாடல் பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கே இருக்கின்றது. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்களும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒலிக்க வைக்கின்றார் பாடலை வா வாத்தியாரே என்ற வரியோடு.
1: வா வாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரங்காட்டினா உடம்

0: நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன். ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு, ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு.
1: தொடரும் பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பவி நறுமுகியாள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல் அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அந்த பாடல் ஈரநிலா விழிகளை மூடி என்ற வரிதான் முதல் வரி. முழுவதையும் கேட்போம்.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிமையான இந்த வேளையிலே தித்திக்கும் தேனான பாடல்களாக தரும் வகையிலே நெஞ்சுக்கு நிம்மதி கொடுக்கும் ஒரு தத்துவ பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும். வழமை போல அவர்களுடைய அந்த பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாக, இம்ரான், ஷாகில் கேட்கும் வேளை உலக தமிழருடன் கேட்க வேண்டும் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படுத்து பாடல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்ற மனதுக்கு அமைதி தரும் பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாக நேயர் நேரத்திற்காக அடுத்து வரும் பாடலை வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி பாடலை கேட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் கேட்ட அந்த பாடல் தர்மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து அண்ணன் என்ன தம்பி என்ன என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

தெந்துப்பள்ளியிலே இன்னும் ஒரு பாடல். 1991 ஆண்டு திரைக்கு வந்த தர்மதுரை என்ற திரைப்படம் என்று எழுதியிருக்கின்றார். அதே திரைப்படம் தான் மாசி மாசம் ஆளான பொண்ணு என்று வரியெடுத்து பாடுகின்றது. இப்படி பாட வைக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.

ஒன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் நீண்ட கால உறவு. அவர் பாலம்பாக்கம் வேலூர் மாவட்டம் மஞ்சுளா அவர்கள். என்னடி இத்தனை வேகம் என்று கேட்கும் செல்வம் என்ற திரைப்படத்து பாடல் இது எதனால் வந்த மோகம் என்றும் கேட்கின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போமா?

வாழ்த்துக்களை கூறி வளமுடன் வாழ வேண்டும் என்று வணக்கமும் கூறி கேட்கும் அன்பு உறவு வளமை போல என்றும், திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலைத்தான் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார். அவர் கேட்க ஒலிக்கும் இந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் இருக்கின்றேன், தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்று, வானம் கீழே வந்தால் என்ன என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அந்த வேளையிலே நான் கேட்டவுடன் உடனே பாடல்களை அனுப்பிவிட்டேன் என்று எழுதி பாடலையும் அனுப்பி வைத்து பதில்களை எல்லாம் தந்து இணைந்து கொள்ளும் நீண்ட கால உறவு அன்பு சகோதரர்கள் திரைப்படுத்து பாடலை கேட்கின்றார். முத்துக்கு முத்தாக என்று முத்தான பாடல்களாக பாட இருக்கின்றது. இப்படி அன்புடன் அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல, புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது என்னும் ஒரு பாடல் பாயும் புலி என்ற திரைப்படத்திலிருந்து. ஆடி மாசம் காத்தடிக்க என்ற முதல் வரியை கொண்ட பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் விரும்புகின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல். அவர் ஒலிக்க வைத்த அந்த பாடலை அவரோடு இணைந்து ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் இவர்களும் கேட்கின்றார்கள். உள்ளம் மகிழ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: மசக்கத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு
1: மானே மாங்கு இல்லை.

போ.

கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாராயோ என்று வரிகொண்ட ஒரு அற்புதமான பாடல் உத்தமன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது அன்று. இன்று ஒலிக்க வைக்கின்றார்கள் கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும்.

அவளும் செய்தாய் உன் கதையை.

வானொலியில் கலந்து வரும் இனிய பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் ஒலிக்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ். அவர் தந்த பாடல் ஒரு திரைப்படம், மலையாள திரைப்படத்து பாடல். எலவனூர் மாதா என்ற வரி எடுத்து பாடுகின்றது. கேட்போம் அவரோடு நாங்களும் அந்த பாடலை.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் வழியிலே அன்புடன் பாலக்காடு ரதீஷ் கேட்ட பாடலை தொடர்ந்து வளமை போல இன்று ஜோஜ் அவர்களும் இறுதியாக ஒரு பாடலை தருவோம் என்று எண்ணுவோம் என்று பார்த்தார். இல்லை இல்லை, இறுதி பாடலுக்கு முதல் பாடலாக காதல் வீசும் என்ற நளனும் தமயந்தியும் பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல். இறுதியாக

பாடல் இந்த நேர் நேரத்தை அலங்கரித்து எங்களை எல்லாம் நிகழ்ச்சியிலிருந்து விடுபெறச் செய்யும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. கோவை மாநகரம் A.R. நாகப்பன் அவர்கள் தந்த பாடல். அவர் தந்த பாடல் மிகவும் ஒரு சிறப்பான பாடலாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த பாடலை தர்மதுரை என்று பின்னால் வந்த புதிய திரைப்படத்து பாடலாக கண்டோம். ஆண்டிப்பட்டி கனவா காத்து என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை வித்தியாசமான வகையிலே தருகின்றார் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து A.R. நாகப்பன் அவர்களும் என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி மற்றும் பண்பலை உறவுகளுக்காகவும் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வருகின்றார். அன்பு

0: வாழ்த்துக்கள்மா, உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன்.
1: ஆமா சார், அவர் வாசல்தான் இருக்காரு.
0: ஏமா இங்க வரமாட்டாரா? எழுத படிக்க தெரியாதா?
1: சார் அவர் டாக்டர் சார்.
0: டாக்டரா?

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்கள் திருப்தியாக நிறைவாக இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி மேலும் தொடர்வோம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்று செல்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றார். ஒரு ஆலயம் என்பது வீடாகும் என்ற வரி கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

நேர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற அடுத்த பாடலை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து அன்புடன் தருகின்றார் டிரான்சி. ஒரு பாடல் என் ஊரு மதுரை பக்கம் என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடல் வாசலில் ஒரு வெண்ணிலா என்ற திரைப்படத்து பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

இவர்களோடு இணைந்து வருகின்றார் மொன்றியால் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன். கோபக்கார கிளியே என்ற பாடலை வேல் என்ற திரைப்படத்தில் கேட்க வேண்டும் என்று.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ, கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி அன்போடு இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்றதை அறிந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கத்தோடு உங்களையும் இணைந்து கொண்டு காற்றலையில் கதம்பத்தில் செல்வோம் என்று அழைக்கின்றேன். வருக வருகவென்று என் அன்பு நே நெஞ்சங்களே, முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று நான் அன்போடு கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று 2026 ஆண்டு 8 மாதம் 21 நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் நிகழ்த்தும் ஒரு நல்லதொரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும்.

பக்தி கொண்டாடுவோம் என்ற சிறப்பான ஒரு நிகழ்வை மோன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு அளித்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை தோறும் 2 மணி நேரம் கொடுத்த வேளையில் நாங்கள் அந்த 2 மணி நேரத்தையும் பக்தியோடு கொண்டாடுவோம். பக்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்ளுவோம் ஒருவருக்கொருவர். பக்தி இல்லாமல், ஆன்மீகம் இல்லாமல் இந்த உலகில் யாரும் வாழ முடியாது. அவரவர் துறையிலே ஆன்மீகத்தை தங்கள் தங்கள் மதம் வழிபாட்டு முறைகளின்படி கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் பெரும்பாலான மக்கள் எங்கள் வானொலி உறவுகளாக இருக்கும். சைவ மக்கள் இருக்கின்றீர்கள், இந்து மக்கள் இருக்கின்றீர்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களும் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் சமயத்திலே நாங்கள் வாழ்வியலை எப்படி எடுத்து செல்கின்றோம் என்பதற்கு அந்தந்த சமயங்கள் நல்ல நல்ல வழிமுறைகளை நெறிமுறைய கூறியிருக்கின்றன. அந்த வகையிலே ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்த வேளையில் இன்று ஒரு கனத்த நாள் போல் தெரிகின்றது. அன்பு உறவுகளே, நீங்கள் வரைந்திருப்பீர்கள். நாங்கள் இன்று வானொலியின் சரி எந்த ஊடகங்கள் வந்தாலும் திரைப்படத்தை மையமாக வைத்து திரைப்படம் தந்த அறிவுரைகள், வழிகாட்டிகள், இசைகள், இயல், இலக்கண இலக்கியங்கள், நடிப்பு முறைகள் என்றெல்லாம் பலவிதமான விடயங்களை ஊடகத்துறையிலிருந்து பெற்று வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து ஈடேறும் இருக்கின்றோம், விழுந்தும் போயிருக்கின்றோம். இவற்றை எல்லாம் எடுத்து காட்டாக எங்கள் சமுதாய அமைப்பிலே வாழ்க்கை பயணத்தில் உள்ள குறை நிறைகளை எல்லாம் எடுத்து காட்டும் வகையில் எத்தனையோ திரைப்படங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த திரைப்படங்களுக்கெல்லாம் உயிரோட்டமான பாத்திரங்களை ஏற்று நடித்த தாரகைகளையும் பிரபல நட்சத்திர நாயகர்களையும் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே தலை சிறந்த முன்னணி நாயகர்களாக இருந்த சிவாஜி கணேசன் ஐயா, MG ராமச்சந்திரன் ஐயா, ஜெமினி கணேசன் ஐயா, NG ராமராம் ஐயா என்று பலவிதமான நடிகர்கள் மிகவும் தலை சிறந்த நடிகர்களோடு இணைந்து நடித்த ஒரு பழம்பெரும் நடிகை, இறுதி வரை ஒரு நிறை வாழ்வு வாழ்ந்த ஒரு அன்னை, எல்லோராலும் பூசிக்கப்பட்டவர், போற்றப்பட்டவர், மதிக்கப்பட்டவர், கலை உலகத்தின் திலகமாக விளங்கியவர், கலை அன்னையால் படைத்து காத்து வளர்க்கப்பட்டவர் என்றுதான் கூற வேண்டும். அண்மை காலத்தில் பத்மஸ்ரீ வரை விருதுகளை எல்லாம் குவித்து கொட்டிய கன்னட நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் திரைப்பட உலகில் கோலோச்சி இருந்த அன்னை பத்மஸ்ரீ சௌகார் ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவை அறிந்திருந்தோம், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அவர் இலக்கியத்திலும் சரி, இலக்கணத்திலும் சரி, நகைச்சுவையிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, பலவிதமான வேடங்களில் ஈடு இணையற்ற முறையிலே நடித்து புகழ் பெற்ற ஒரு நடிகை. அவர் 450 திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து எல்லா மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்று பிறர்க்கரிய விருதுகளை எல்லாம் பெற்று இறுதியிலே தமிழ்நாட்டில் பத்மஸ்ரீ என்ற பட்டத்தையும் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்து அவர் பெற்ற பிறவிக்கு ஏற்ற நன்மைகள் எல்லாம் அனுபவித்து நிறை வாழ்வு வாழ்ந்து யாராலும் வெல்ல முடியாத ஒன்று அந்த மரணம் என்பது இயற்கையாக அவருக்கு வந்த வேளையிலும் இன்று வைத்திய உலகில் செயற்கை சாதனங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவை கூட காத்து கொள்ள முடியாமல் அவருடைய வயதின் காரணமாக அவர் இவ்வுலகை விட்டு தன்னுடைய பூத உடலை தந்துவிட்டு புகழுடலை படைத்துவிட்டு விண்ணுலகம் சென்றிருக்கின்றார். அவர் இயற்கை எய்திய இந்த நாள் மகிழ்வாகவா அல்லது நெகிழ்வாகவா என்று புரியவில்லை. அவர் இனிமேல் அவரால் சாதிக்கக்கூடியது எதுவும் இல்லை. அவர் இந்த எல்லை வரை வந்துவிட்டார். அவர் இருந்து மேலும் அல்லல் படாமல், உடல் உபவாதை படாமல் அவர் நன்றாக இருந்தவர். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் எல்லை என்று இறைவன் நிச்சயித்து இந்த பெருந்தகையை, இந்த பெருமகள் அவர் கலை உலகுக்கு ஒரு பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும். அவரிடம் இல்லாத உணர்வுகள், உணர்வு பாத்திரங்கள், அபிநயங்கள் எதுவுமே இல்லை. அறிவு எல்லாம் இருந்தது. அவர் சென்று விட்டார் என்றது ஒரு விதம். அவர் செல்லத்தான் வேண்டும், இனி அவரால் என்ன செய்ய முடியாது. அவர் சென்று நல்ல இறை பதவி அடைய வேண்டும், இறைவன் பாதத்தில் இழைப்பாற வேண்டும் என்று கூறும் இந்த இதயம் இனிமேல் எப்பொழுது காணப்போகின்றோம் என்ற அந்த இரங்கல், அந்த
துயரத்தையும் தருகின்றது. ஆதலால் ஒரு கனத்த நாள் என்றுதான் நான் முதலில் கூறியிருந்தேன். அது இதயத்துக்கு கனமாக இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் அறிந்த அவரை என்னைப் போல் நீங்களும் அறிந்திருப்பீர்கள், கவலையோடு இருந்திருப்பீர்கள். இருப்பினும் அவர் இறைபதம் அடைந்து இவ்வுலகில் அப்படி மகிழ்வோடு நிறைவோடு இருந்தாரோ, கலை சந்ததிகளை தந்துவிட்டு கலை முத்திரைகளை பதித்துவிட்டு பொக்கிஷமாக அவர் நினைவுகளை நாங்கள் பாதுகாத்து வைக்கும் வரை அவருடைய உணர்வுகளை நாங்கள் சுமந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலியை கொடுத்து வழி நடத்தி வைப்போம் என்று கூறி அவ்வழி கோலுவோம் என்பதற்கு அமைய, உங்கள் எல்லோருடனும் இணைந்து நானும் இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலி ஒரு நிமிடம் எங்களால் முடிந்தவரை இதைத்தானே செய்ய முடியும். நாங்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒரு மௌன அஞ்சலியை கொடுப்போம் என்று ஒரு நிமிட மௌனம் அனுஷ்டிப்போம்.

ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி என் அன்பு உறவுகளே. இந்த ஒரு நிமிட வேளை பொன்னான வேளை. இது நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் என்று இருக்கின்றது, அறம் என்று ஒன்று இருக்கின்றது, அதைத்தான் எங்களுடைய ஆன்மீகம் புகுத்தி இருக்கின்றது எங்களுக்கு. அதைத்தானே நாங்கள் பக்தி வேளையிலே அறம் என்றால் என்ன, அறத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதற்கு பக்தி மார்க்கம் ஒரு மார்க்கம் என்று கூறி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு நிமிட வேளையில் நாங்கள் செய்த அஞ்சலி வேளையிலே இறைவனிடம் வேண்டிக் கொண்டோம் அல்லவா, இது மனித நேயம். இதைவிட வேறு நாங்கள் அங்கு சென்று பிரசன்னமாயி நாங்கள் கலந்து கொள்வதை விட இது சிறந்தது என்று எனக்கு படுகிறது. என்றால் இவ்வளவு தூரத்திலிருந்து நாங்கள் எப்படி செல்ல முடியும்? இருப்பினும் அவர் உலகளாக இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அத்தனையும் அஞ்சலி செய்யும் வகையில் அவர் ஒரு வாழ்ந்து காட்டிய ஒரு அன்னை என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்விலே என்று புனிதமான நாள் என்று கூறப்படுகின்றது. இன்று உள்ள நட்சத்திர நாளில் ஆலயங்களில் எல்லாம் விசேஷமான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருவிளக்குகள் எல்லாம் ஏற்றுகின்றார்கள். சுமங்கலி பெண்கள் எல்லாம் சென்று வழிபடுகின்றார்கள். ஏனியோரும் வழிபடுகின்றார்கள். வீட்டில் எங்கள் வாழ்வில் எல்லாம் மங்களமாக இருக்க வேண்டும் என்று வழிபடும் நாளாக இருக்கின்றது. எங்கே வாருங்கள், அதை பற்றியும் பேசலாம். இடையே நீங்கள் அனுதாபத்தையும் தெரிவித்து செல்லலாம் என்று எண்ணுகிறேன். அந்த கலந்து செய்வோம் இன்றைய நாளிலே. ஏனென்றால் இது வருகின்ற நிகழ்வுகளும் மிகவும் நெருக்கமான நிகழ்வாக இருக்கும். நாளைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு இருக்கும், அடுத்த நாள் பாடுவோர் பாடலாம் இருக்கும். இப்படி நெருக்கமான நிகழ்வுகள், பின்பு பாட்டு சவாரி என்றெல்லாம் நெருக்கமான நிகழ்வுகள் வரும் வேளையிலே எங்களுக்கு இடைவேளை கிடைப்பது அரிது. ஆதலால் இன்று அவவின் நினைவை பற்றி கூறுபவர்களும் வந்த வரிசையிலே நீங்கள் வரும்போது இணைந்து ஆன்மீகத்தை பற்றி பேசும் பொழுது அவர் வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் அவரை பற்றி தெரிந்ததையும் எங்களோடு உரையாடி கொள்ளலாம். இது முன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். 647-8-7-4-6-4-1-5 என்ற வளமையான எண்களுக்கு வாருங்கள். இங்கே அன்பு பெண் குழந்தைகளாக என்னுடைய ரேவதி, ஷியாமலா இவர்கள் எல்லோரும் அப்பா வருக வருக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கூறிய வேளையிலே அன்புடன் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் வளமை போல் அழகாக மூன்று ஆலயங்களின் படங்களை முற்புகுத்தி இன்று பக்தி வேளை என்று அழகாக பதிந்திருக்கின்றார். அவருக்கும் உங்களுக்கும் நன்றியை கூறி இணைந்து கொண்டிருக்கும் ஏனைய உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். பக்தி கொண்டாடுவோம்.

0: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: தெய்வ பக்தியை கொண்டாடுவோம் என்ற நிகழ்வை அலங்கரிக்க ஒரு அழைப்பு வருகின்றது. யார் என்று பார்ப்போம். இல்லை, அவருடைய அழைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அழைக்க வேண்டும், ஓடி வாருங்கள். நாங்கள் நல்ல கால நிலையில் இருக்கின்றோம். இப்பொழுது 25 பாகை வர நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது 23 காட்டுகின்றது. இன்னும் 2 பாகையை நாங்கள் காணுவோம். மழை இல்லை, நல்ல சுவாத்தியமாக இருக்கின்றது. பகல் வேளை குறைந்து கொண்டு போகிறது. இன்று எங்களுக்கு 13 மணித்தியால 48 நிமிடம்தான் எங்களுக்கு பகல். வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாக இருக்கிறேன் அப்பா.
1: இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டுக்கொண்டோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா? இல்லை,
2: ஏன்?
1: கொஞ்சம் குறைந்த மகிழ்வு இல்லையா? வழக்கம் போல் உள்ள மகிழ்வு இல்லை. அப்படியா?
2: ஏனப்பா, நான் மகிழ்வா இருக்கேன்.
1: செய்தி அறியவில்லையா? இப்பொழுது என்னுடைய முன்னுரை கேட்கவில்லையா?
2: கேட்டேனப்பா, கேட்டேனா? ஆமாம்ப்பா, இன்று கொஞ்சம் மன ஒரு கனத்துடன் ஒரு மகிழ்வு தான்.
1: மகிழ்ச்சி தான் என்றாலும் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே ஒரு சின்ன நிகழ்ச்சியும் புகுந்திருக்கு. அதைத்தான் நான் முதலில் ஒரு கனத்த நாள் போல் இருக்கின்றது. அதிகாலையிலே தான் நான் அந்த செய்தியை பெறக்கூடியதாக இருந்தது எனக்கு. அதன் பின்பு எனக்கு விருப்பமான ஒரு நடிகை, ஒரு விருப்பமான நடிகை, ஒரு சிறந்த நடிகை. அன்றெல்லாம் வாழ்ந்தவர்கள் தாரகைகளாக வந்தாலும் எங்கள் தாயகத்துக்கு, தாய் மண்ணுக்கு, தாய்மொழிக்கு தேவையானவர்களாக இருந்தவர்களுள் இவரும் ஒருவர். அனுதாபம் சொன்னாங்கள். அதனால்தான் ஒரு மணி நேரம், ஒரு நிமிட நேரம் அஞ்சலியை செலுத்தி விட்டோம். சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம். நிகழ்ச்சியை மறப்பதற்காக ஆன்மீகம் என்று இருக்கிறது. எல்லாம் முடிந்தவன் தெய்வத்திடம் தானே செல்வோம். அந்த வகையில் இன்று உங்களுடைய பங்களிப்பாக திருப்புகழை முதலில் கேட்க இருக்கின்றோம் என்று எண்ணுகிறேன். இங்கு ஒரு பொழிப்புரையுடன் இங்கே திருப்புகழை தாருங்கள்.
2: ஓம் நமசிவாய அப்பா.
1: ஓம் நமசிவாய.
2: பொருள் சொல்றேன்ப்பா. யமனின் மிக கொடிய தூதர்கள் பாசக் கயிற்றால் என் மூச்சு கயிற்றுடன் சேர்த்து கட்டி எனது உயிரை தங்களுடன் கொண்டு போக, அப்பொழுது அன்பு நிறைந்த பிள்ளைகளும் தாயார் முதலிய அனைவரும் சுடுகாடு வரை என் உடலை பின்தொடர்ந்து வாய்விட்டு கதறி எழும் மரண அவஸ்தையை நான் அடையும் முன்பே சூலாயுதம், வாலாயுதம், தண்டாயுதம், அழகிய சேவற்கொடி, வில் இவைகளை சூடியுள்ள புயங்களையும் அகன்ற திரு மார்பையும் புனிதமான பாதங்களையும் அவைகளில் அணிந்த தண்டையும் காண அன்பு நிறை மயிலின் மீது ஏறி என் முன்னே வர வேண்டும். ஆலகால விஷமானது பரமசிவன் வசம் போய் சேர்ந்த பின்பு அவ்விஷத்தை கண்டு பயந்தோடிய தேவர்கள் உயும்படியாக அன்று மகிழ்ச்சியுடன் மோகினி அவதாரம் செய்து அமுதை தந்தவரும் பெரும் ஒளியுடைய திருப்பார்க்கடியில் யோக நித்திரை செய்பவருமான ஆதிமூர்த்தியாக திருமாலின் சிறந்த மருமகனே, நெல் வயல்கள் சேர்ந்துள்ள சங்கீனங்களும் தாமரைகள் சூழ்ந்து நிறைந்துள்ள தடாகங்களும் அருகே அமைந்த திருச்செந்தூர் பதியில் வாழ்கின்றவனே, போர்க்களத்தில் தாவி வந்த சூரன் முன்னாளில் பயந்து வீழுமாறு வேகமாக வேலை செலுத்திய பெருமாளே. இப்பொழுது பாடல் பாடுகிறேன் அப்பா, சகானா ராகத்தில்.
1: சிறப்பு கொண்டு வாருங்கள்.

பெருமாளே தோகை மேல் கொண்டு முன் வரவேணும். தூயதால் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும்.

0: ஏ நோம் திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் ஓம் சரவண பவ. அற்புதமான ஒரு திருப்புகள் இன்று ஏனே நாட்களை விட இன்று ஆரம்பித்த எங்களுடைய பக்தி வேளை திருப்புகளுடன் ஆரம்பித்திருக்கின்றது. அதை பாடுவோர் பாடலாமில் வந்து திருப்புகளையும் பொழிப்புரையையும் கூறும் பொழுது சற்று விலகி நின்பது போன்றிருந்தது. இன்று பொருத்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக வந்து இந்த திருப்புகளை தந்து வாழ்க்கை என்றால் அந்த நீங்கள் கொடுத்த அந்த பொழிப்புரை மிக மிக சிறப்பாக இவ்வளோ

0: வாழ்க்கை பயணத்தை இன்று கூட தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை 94 வயது வரை பயணித்து இறுதியாக செல்லும் பொழுது இறுதி யாத்திரையும் இதைத்தான் செய்யப்போகின்றார். ஆன்மீக கடமைகளை செய்துதான் அவருடைய இறுதி யாத்திரை நிறைவுக்கு வருகிறது. அதே போன்றது எங்கள் வாழ்க்கையிலும், எங்கள் வாழ்க்கையும் இறுதி யாத்திரை வரை சென்று அது முழுமை அடைய வேண்டும் என்றால் ஆன்மீகம் நிச்சயமாக தேவை. அந்த ஆன்மீகத்தை பல வழிகளும் பலரும் காட்டினாலும் அதை நாங்கள் பூரணத்துவமாக பின்பற்றி சென்றால்தான் எங்களுக்கு இவ்வுலகில் நிம்மதி கிடைக்கும். இருக்கும் பொழுதே சிறப்பாக இருந்தது ரேவதி. எத்தனை நாள் இதை நீங்கள் தயாரித்து இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தீர்கள்?
1: ஓய்வு
0: நாளிலே ஒரு தரமாவது ஒரு திருப்புகழ் பாடு மனமே என்று பாடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஒவ்வொரு நாளும் ஓய்வு இல்லாத விட்டாலும் எப்பொழுது ஓய்வு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் ஒரு திருப்புகளை ஓதினால் அது மிகவும் பொருத்தமாகவும் புண்ணியமாகவும் எங்களுக்கு பலமாகவும் இருக்குமா. அந்த வகையிலே சிறப்பாக கொண்டு வந்து அதனுடைய கருத்தையும் தந்து பொழிப்புரையோடு பாடல் இருந்தது உங்களுக்கு ஆன்மீகமாக ஆத்மாத்ம ரீதியாக உங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்ள வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி. சரி, இன்று இந்த நேரத்தில் உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: அது இன்று வந்து பக்தி பாடல்ல இன்று வந்து வரலட்சுமி விரதம்.
0: ஆமா, கூறுங்கள்.
1: அதனால எனக்கு வந்து
0: ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றது மிக முக்கியமானது இல்லையா? அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால் அலைமகளை வேண்டும் வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். இவையெல்லாம் இறைவனுடைய அவதாரங்கள். இறைவன் என்ப ஒருவன் அவன் பலவிதமாக இருக்க ஏகன் அநேகனாக இருக்கும் வகையில் இன்று அதற்குரிய நாளாக கொண்டாடப்படும் இந்த வேளையில் இந்த பாடலை கேட்கின்றீர்கள். சிறப்பான அந்த பாடலையும் தந்து மகிழ்வோம் அன்பு மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: இன்று மறைந்த நடிகை சௌகர் ஜானகி அம்மா அவங்க ஆரம்பத்துல இவங்களோட நடிப்புல வந்ததே ஒரு எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நடிப்பாங்கன்னா இவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இவங்களுக்கான நடிப்பு வாய்ப்பு கிடைத்து அதில் அற்புதமாக ஒரு ஏதோ ஒரு படத்தில் நடித்துதான் அந்த
0: கன்னட மொழியில் வந்த சவுகார் என்ற திரைப்படத்திலே என் டி ராமராவையா அவர்களோட முதல் முதல் நடித்து பிரபல்யமாகி அந்த திரைப்படத்திலிருந்து அந்த பட அந்த பெயரை அவர் தக்க வைத்துக் கொண்டார். சவுகார் என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்ததனால் சவுகார் அவரது பெயர் ஜானகி, சவுகார் ஜானகி என்று இறுதி வரை அந்த பெயரை நிலைக்க வைத்து விட்டார்.
1: அதே போல இவங்க நடித்த படங்கள் வந்து இவங்களை தேடி வந்து இவங்க திருமணம் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு அதிசயம். இவங்க நடித்து அத்தனையும் நல்ல ஒரு கதாபாத்திரங்களை நடித்து இன்றும் ஒரு மாலை பொழுதின் மயக்கத்திலேனா அவங்க முகம்தான் ஞாபகம். அதே போன்று எல்லா இது இரு கோடுகள்னாக்க புன்னகை மன்னன் எதுவுமே வேணா எதிர்நீச்சல்ல பாலக்காட்டு பக்கத்திலே இது அடுத்தாத்து அம்புகத்தை பார்த்தேன்னா அந்த கண்ணு உருட்டலும் மிரட்டலும் அந்த அந்த இதுக்கே நடிக்கே பேசும் அந்த விழிகளே பேசும்.
0: அவர்கள்தான் தாரகைகள்.
1: அதே போல நல்ல பேரன் பேச்சி பேச்சிகள்லாம் பிறந்து 5 தலைமுறையை பார்த்துவங்க. அதோட இல்லாம முடிவு காலங்கள்ல அவங்க உட்காந்து இல்லாம நல்ல சமையல் செய்யற
0: இல்ல அவர் நன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். அதான் நான் முதல் கூறினேன், நிறை வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர் ஒரு நிறை மகளாக விண்ணுலகம் சென்று நித்திய இழைப்பாருவார் என்று கருதி கொள்ளலாம்.
1: அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்த பாடல்லையும் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா மக்களுக்கும் தோதா பாலனார் பின் தொடரும் போது என்னென்ன நடக்குமோ அதுதான். அதனால எல்லாருக்கும் அந்த ஆண்டவனோட பாதங்கள் தான் கதி. அவங்க பாடின பாடல்லே ஒரு எம்ஜி ராமச்சந்திரன்

0: அவர்களுக்காக இறைவா உன் காலடியில் எத்தனையோ
1: படைத்து
0: மண்
1: அப்படி
0: கிடக்குன்னு பாடியிருக்கிறார். அதனால அவங்கள ஆன்மா சாந்தி அடையும்படி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அப்பா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல எல்லாம் நடந்தது
1: சிறப்பு. அது இதெல்லாம் விரை கடாட்சமம்மா, இப்படி பெற வேண்டும். இந்த நிமித்தம் என்று கூறுவார்கள் அல்லவா, இந்த நிமித்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த அருள் இருந்திருக்கின்றது. இல்லைவென்றால் இடையிலே வந்து பாடலோடு பாடலாக திருப்புகழ் கொண்டு செல்லும் நீங்கள் இன்று ஒரு முக்கியமான நாளிலே வந்து இந்த திருப்புகழையும் கூறி முடிவிரையில் அது இடையிலே அந்த அன்னையினுடைய நினைவையும் சுருக்கமாக கூறி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அந்த நிமித்தம் இருந்திருக்கின்றது. இது ஒரு கொடுப்பரவம்மா. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக. நன்றி நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. எங்கே அடுத்த உறவாக யார் விரைவில் சந்திப்போம். எங்கே அடுத்த உறவாக வருகின்றார் என்று எண்ணுகின்றேன். அன்பு பல உறவுகள் அழைக்கின்றீர்கள், இங்கே யாருடைய அழைப்பு முதலில் வருகின்றது என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானிலை இங்கே நாகப்பன் அவர்கள், மகாலிங்கம், அதைவிட மகள் கஸ்தூரி எல்லோரும் வரவேற்று நாங்கள் காத்து இருக்கின்றோம் காற்றலையில் என்பதை தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எல்லோரும் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், பார்ப்போம். ஆறுடைய எழுத்து பச்சை குறியில் தளத்துக்குள்ளே அமை அருள் கூட அங்கிருந்து அழைக்கின்றார். நாகப்பன் அழைக்கின்றீர்கள். அங்கே அடுத்து எல்லாரும் போட்டியாக இருக்கின்றது. அழைப்பவர்கள் யார் வருகின்றார்கள் பார்ப்போம். என்னுடைய இணைப்புக்கு உள்ளே இன்னும் யாரும் வர போட்டியிலே இருக்கின்ற யாரை தள்ளி யார் வரப்போகிறீர்கள்? வந்துவிட்டார் அருள் அவர்கள். வணக்கம் வணக்கம் அருள், வணக்கம். அருள் வணக்கம். ஈழமணித்துறை நாடு அருள் உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் அருள், ஈழமணித்துறை நாட்டிலிருந்து வருகின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் எப்படி
2: இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் நலமாக
2: இருக்கிறோம் ஐயா.
1: நலம் நலம். அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றீர்களா, திருகோணமலையில் இருக்கின்றீர்களா?
2: நான் இன்று கிழக்கு மாகாணம் திருகோணமலை பத்ராளி அம்மன் கோயில்ல வரலட்சுமி விரத பூஜை.
1: வாழ்த்துக்கள். பொறுத்த நேரமா எங்களுடைய பக்தி வேலைக்கு. அங்கிருந்து எப்படி இருக்கின்றது அங்கே ஆலயம், கூறுங்கள் அந்த நிகழ்ச்சியை கூறுங்கள்.
2: ஆலயம் சிறப்பாக வந்து முடிஞ்சது ஐயா.
1: ஆமா, அங்க இரவு நேரம் தானே முடிவடைந்திருக்கு நேரம்மா. சிறப்பு. நீங்கள் எல்லாம் பணிகள் எல்லாம் முடிந்து விட்டதா, இல்ல இன்னும் இருக்கின்றது பணி?
2: என்னுடைய பணி வந்து முடிஞ்சது, என்னுடைய அந்த ஒலிபெருக்கி தானே.
1: ஆமாம்,
2: பணி நிறைவடைஞ்சி வந்து நிக்கிறேன். நாளைக்கு யாழ்ப்பாணம் போறேன்.
1: நாளை போறேன். அங்கே வரலட்சுமி நோன்புக்கு எப்படி மக்கள் கூட்டம் எப்படி இருந்தது?
2: ஓமம் வருவார்கள். அது வந்து
1: ஓம் அந்த மந்திரத்தை குறிப்பிட்டு சிறப்பு.
2: அந்த குத்து விளக்கு நுரகுடம் வைத்து அவைகள் இந்த வரலட்சுமி அதுல வரவழைச்சு பூஜை செய்வாங்க. ஐயா அவர்கள் மந்திரம் சொல்லுவினம் இவே அந்த இதுக்கு பூஜை செய்து நூலை கட்டி அவையில கட்டி அத அந்த பெட்டிக்குள்ள வச்சு குடுப்பினம் ஐயா, ஒரு பெட்டி காப்பு மாதிரி வரலட்சுமி நூல்.
1: அதற்குள்ளே அதை கொடுக்க அதுக்கு என்ன கூறுவார்கள்? அந்த கொடுத்து விடுகிற பொருளுக்கு என்ன என்று என்ன செய்வார்கள்? காப்பு என்றது இருக்குதா? காப்பு கட்டுவது என்று என்ன? காப்பு கட்டுறது, காப்பு நூல் எடுப்பது, காப்பு எடுப்பது என்றெல்லாம் கூறுவார்கள். அற்புதம் அற்புதம். நீங்களும் அந்த நூல் எடுப்பீர்களா? நீங்கள் அந்த வரல, நீங்கள் காப்பு அந்த நோன்பு நீங்கள் இருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் இணைந்து தானே செய்கின்றார்கள் அப்படியா?
2: இல்லையா,
1: பெண்கள் மட்டும்தான். அருள்
2: இல்ல, பெண்கள் மட்டும்தான்.
1: நல்லது அருள், நலமாக நீங்கள் இருக்கணும். எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள். நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? என்ன பக்தி பாடல் உங்களுக்கு வேண்டும்? அருள்
2: ஒரு அம்மன் பாடல் ஒன்று போடுங்க ஐயா. உங்களுக்கு அம்மன்
1: உங்களுக்கு விருப்பமானது ஒன்று இல்லையா? எந்த பாடல் போட்டாலும் கேட்பீர்களா? அருள்
2: ஓமம். சரி, நீங்கள் விரும்பி எனக்கு விருப்பத்தோட இருக்கும்.
1: சரி, அம்மன் பாடல் ஒன்று உங்களுக்கு கொடுக்கின்றேன். வரலாற்றின் ஒன்று நாளிலே இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்து, எங்களுடைய வாழ்த்துக்கு உங்களை இணைந்து கொண்டோம். வரலட்சுமியினுடைய அருள் என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். அங்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்திருக்கின்றீர்கள், சிறப்புரை செய்திருக்கின்றீர்கள். பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இல்லம் செல்லுங்கள். நன்றி நன்றி அருள், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? உங்களை
2: நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி நன்றி. ஏனென்றால் வலைதளத்தில் காலம் தாமதித்தான் ஒளி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா நிலமும் பெற்று நிலம் பெற வாழ்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இளமணி திரு நாட்டிலிருந்து திருக்கோணமலையில், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாலும் அவர் திருக்கோணமலையில் கௌரி இந்த வரலட்சுமி விரதத்துக்கு அங்கு சென்று அந்த ஆலயத்திலே அவர் தொண்டு செய்து கொண்டிருப்பார். அங்கு இருந்து எங்களோடு பேசியிருந்தார் அல்லவா, அவருக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அழைக்கின்றார்கள் பலர். இங்கே இணைப்பு எனக்கு யாருடைய இணைப்பு கருது வருகின்றது? இப்பொழுது நாகப்பன் அவருடைய இணைப்பு கிடைக்கும் போல் தெரிகின்றது. வாருங்கள் நாகப்பன். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம் வணக்கம். இணைத்து விட்டேன் நாகப்பன், உங்களை இணைந்துள்ளீர்கள்.
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: இப்பொழுது மகாலிங்கம் உள்நுழைந்து விட்டீர்களோ? வணக்கம் மகாலிங்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமா இருக்கீங்களா?
1: நலமாக மகிழ்வாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமாக மகிழ்வாக இருக்கும் ஐயா.
1: சரி, வாருங்கள். சென்னையில் தானே இருக்கின்றீர்கள்?
4: ஆமா ஐயா, சென்னையில் சின்ன மகள் வீட்டில் இருக்கேன் ஐயா.
1: சிறப்பு. அவருடைய கிரக பிரசவம் எல்லாம் மங்களமாக அமையட்டும். இன்றைய வரலட்சுமி நாள், நோன்பு நாள் எப்படி எப்படி இருக்கின்றது அங்கே ஆலயங்கள் எல்லாம்?
4: இங்கே வந்து நான் சரியான கூட்டம் ஐயா. என் மகள் வீடு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கியா, அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அளவுக்கு அந்த பூஜை புனஸ்காரம்லாம் இது பண்ணுறாங்க. அந்த கோயிலே நிரம்பி வழிந்த அளவுக்கு அந்த கோயிலில் விசேஷமாக இருந்தது.
1: அந்த திருக்கோவிலின் பெயர் கூற முடியுமா? அந்த ஆலயத்தின் பெயரை, எந்த மாரியம்மன்?
4: என்ன மாரியம்மன்? மாரியம்மன் கோயில்.
1: ஆ, சென்னை பேர்
4: முத்துமாரியம்மன்.
1: சென்னை முத்துமாரியம்மன் கோயில் உடைய ஆலய உற்சவம் அயம்பாக்கம் மாரியம்மன் முத்துமாரியம்மனுடைய ஆலயத்தில் 500 அதிகமான பக்தர்கள் வந்து இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், அம்மனின் அருள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று மகாலிங்கம் கூறுகின்றார். அந்த இடத்தில் இவரும் பிரசன்னமாக இருந்து அவருடைய அந்த ஆசையை பெற இருக்கின்றார். கூறுங்கள்.
4: நாளை மறுநாள் வந்து என் இளைய மகள்
1: முன்பே கூறவிட்ட
4: அதற்குள்ள வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஐயா.
1: அதனால
4: அந்த பணியே இதாக இருந்தது.
1: நல்லது மாலிங்கம். என்ன பாடலை பக்தியாக கேட்க விரும்புகிறீர்கள்? இந்த மாரியம்மனுடைய ஆலயத்தில் இருக்கின்றீர்கள், என்ன பாடலை கேட்போம்?
4: பக்தி மகாகவி காளிதாஸ்ல இருந்து அந்த சிவாயன் யாத்தருவார் இந்த அரியாசனம்,
1: அந்த பாடல் வேண்டுமோ?
4: அந்த பாடல். அதற்கு அடுத்ததையா, நம்ம வானொலியே திரை சமுதாயத்தை சேர்ந்தது தான்யா. அந்த திரை சமுதாயத்துல மிக மிக பிரதிஷ்ட பெற்ற பெரிய ஒரு அனுபவசாலி நடிகையான சவுகார் ஜானி அம்மா இறந்தது, அவங்களுக்கு என் இதய அஞ்சலி செலுத்துக்கிறேன் ஐயா. அவங்க மிக மிக எனக்கு வருத்தத்தை அழிக்கக்கூடிய செய்தியாகவும் இருந்தது.
1: ஆனால் அவர் நாங்கள் வருத்தப்படவும் தான் வேண்டும், வருத்தப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் வாழ்ந்து நன்றாக எங்களுக்கு வழிகாட்டி தான் எடுத்த பணியை சிறப்புற சுமந்து இறுதி வரை நன்றாக வாழ்ந்தவர். அவர் நிறை வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். அதனால் இறைவனிடம் வேண்டுவோம், நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய ஆன்மா சாந்தி பெற வேண்டும், நித்திய இழைப்பார வேண்டும் என்று. நல்லது மகாலிங்கம், உங்களுடைய செய்தியும் உங்களுக்கான பாடலையும் தருகின்றேன். வாழ்க, சென்ற கடமைகளை சிறப்புறச் செய்ய இறைவன் எல்லா அருளும் பலர் வழங்குவார். நன்றி
4: நன்றி நன்றி. உங்கள் ஆசியுடன்
1: நன்றி
4: நன்றி.
1: இந்த பாடல் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார்? மல்லியம் அவர்கள் இணைப்பை துண்டிக்கின்றார். துணிந்தவுடன் இங்கே காத்துக்கொண்டு நுழைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். எங்களுடைய நாகப்பன் அவர்கள் போல் தெரிகின்றது. ஆமாம், அவர்தான். வணக்கம் நாகப்பன் அவர்கள், முதலே நான் உங்களை இணைத்து விட்டேன், அதற்குள்ளே மகாலிங்கம் இணைந்து விட்டார். வாழ்த்துக்கள், வர வேண்டும் தானாக வந்த சந்தனம்.
5: வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
1: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தோடும் ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கிறேன்.
1: இருக்காங்க அப்பா. இவையெல்லாம் வருவதற்கு என்ன காரணம்? இறை சக்தி என்று ஒன்று இருப்பதனால் தானே. அவனன்றி அனுபவம் அசையாத ஐயா, நாங்கள் எப்படி வந்தாலும் அந்த இறைவனுடைய அருள். ஆமாம் ஆமாம், குறுங்கள். இன்று ஆலயம் ஏதாவது சென்றீர்களா? இன்று வரலட்சுமி நாள்
5: இல்லை ஐயா, பணி
1: வேலை பணி
5: அதுவே தெரியும், அதுவே தெரிய
1: செய்யும் தொழிலே தெய்வம் இறைவன் அதை தந்திருக்கின்றார். எங்களுக்கு அதை கொடுத்து அதனால் எங்களோட வாழ்க்கை பயணத்தை செலுத்துவதற்கும் மனம் தூய்மையாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அந்த பண்புகாடுகளை வளர்ப்பதற்கும் ஆன்மீகம்தான் மூல காரணம் இல்லையா? ஆம், சிறப்பு
5: தொழில திறம்பட செய்வதற்கு ஆன்மீகம் ஒரு
1: நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அவரவர் மனதிலே ஒரு சிந்தனை உண்டு, இறைவனுக்கு ஒதுக்கித்தான் வருவார்கள், சொல்லித்தான் வருவார்கள், மனதுக்காவது
5: சொல்லித்தான்.
1: நாங்கள் மனித வாழ்வு நல்வழிப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆன்மீகம் மிக முக்கியம் என்று நாகப்பன் அவர்கள் அழகாக கூறினார். வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். கூறுங்கள், மேலும் கூறுங்கள்.
5: அது என்னன்னா, சில பேர் வந்து சின்ன வயசுல தீய செயல் இந்த மாதிரி இதெல்லாம் போறாங்க, அவங்க எல்லாம் போகாம இருக்கணும்னா அவங்கள வந்து ஆன்மீக வழியில சின்ன வயசுல இருந்தே ஈடுபடுத்திட்டோம்னா
1: அவர்களை
5: நல்ல பண்பட்ட மனிதரா வரக்கூடதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் செம்மைப்படுத்தப்பட்டு மனிதர்களோடு மாணிக்கமாக திகழ்வார்கள். அற்புதமான கருத்தை தந்தீர்கள், சிறப்பான கருத்து. அது எங்கே இருக்கிறது? சிறு வயதிலே வந்துவிட்டது. அதை சீர்திருத்த வேண்டியவர் அதற்கு மேலே முன்னோடியாக இருக்க நாங்கள். வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்களை தந்தீர்கள். அதனால் ஆன்மீகம் என்றது இல்லாமல் வாழ்வு நிலைக்காது, அது சுவைக்காது என்று கூறுகின்றீர்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. என்று என்ன பாடலை பக்தி பாடலாக நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
5: இந்த நாங்கள்லாம் பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது வழிநடை பாடல்களாக சில பாடல்கள் இருக்கும்.
1: வழிநடை பாடல் என்ன பாடல் அது பாத்தீர்களா? வழிநடையில் கூட ஆன்மீகம் தானே இருக்கின்றது. கூறுங்கள், என்ன பாடல்?
5: நமக்கு வந்து கால் வலி தெரியாம இருக்கிறதுக்காக சில இதை வந்து பாட்டு போட்டுட்டே வருவாங்க. அப்ப நம்ம வந்து கால் வலி தெரியாம அந்த பாட்டோட இதுல விறுவிறுப்புல நம்ம போயிடுவோம்.
1: ஆமாம்,
5: அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டு. நீங்க வந்து இந்த சின்ன சின்ன முருகையான்னு ஒரு பாட்டு இருக்கு.
1: ஆமா, இப்ப அண்மையில எப்படி வந்த பாடலா?
5: ஆமா, அது ஒரு இது பாடல் தான், முருகனை பற்றிய பாடல். அது ஏழு ஏழு நிமிஷம் இருக்கும், அது முடிஞ்சா போடுங்க ஐயா.
1: ஏழு நிமிடம் என்றால் போடலாம். ஏழு நிமிடத்திலிருந்து ஒரு வினாடி கூடினாலும் அது தரமாட்டாது எங்களோட வானொலி. இது இருப்பினும் நான் முயற்சிக்கின்றேன். இல்லை, அதிலே குறைந்த நிமிடத்துக்கு இருக்கின்றது பாடல்கள் எண்ணுகிறேன்.
5: அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லை என்றால் இருக்கவே இருக்கு நமக்கு ஃபேவரட் சாங்.
1: என்ன பாடல்? பெருந்தன்மை எல்லோருக்கும் கிடையாது ஐயா. மாரியம்மா மாரியம்மா, நான் முயற்சி செய்து தேடுகிறேன். உங்களுடைய முதல் பாடலான சின்ன முருகையா, சின்ன
5: முருகன் வந்து ஏழு நிமிஷத்துக்கு மேலதான் இருக்கும் நினைக்கிறேன்.
1: மாரியம்மாவா? சின்ன சின்ன முருகையா
5: முதல்?
1: ஆமா, முன்பு ஒரு தடவை யாரோ கேட்டிருந்தீர்கள் அந்த பாடல். நான் குறைந்த இடத்தில் இருந்தது ஒன்றை ஒலிபரப்பி ஞாபகம் இருக்கிறது, சின்ன முருகையா என்று. பார்ப்போம் பார்ப்போம் எந்த வகையில் சின்ன முருகையா கிடைக்கிறதோ, கிடைத்தால் உடனே தருவன், இல்லை என்றால்
5: கிடைச்சாலும்
1: அம்மா வந்தா என்ன, பிள்ளை வந்தா என்ன, இருவரும் எங்களுக்கு அருள் புரிபவர்கள் தானே. சிறந்த பண்பு தெரிந்து வந்து எங்களோட புரிந்து மனித நேயத்தோட பழைய உங்களுக்கு ஆன்மீகம் நாங்கள் சொல்லாமல் இன்னொருவர் சொல்லாமல் உங்களுக்கு உள்ளேயே இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நன்றி நாகப்பன் அவர்களே. இன்று என்ன விசேஷ செய்தி ஏதாவது கூற போகின்றீர்களா?
5: இல்ல இல்ல, வேற ஒண்ணும் இல்லையா, எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த சௌகார் தனி அம்மாவுக்கு இரங்கல் சொல்லிட்டாங்க, அதே இரங்கலை நம்மளும் சொல்லிக்கலாம். பொதுவானது நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க வந்து நல்ல விதமா தான் போயிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு
1: அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பது போல அவர் மிகவும் பக்தியும் சிறந்தவர், பண்பாடு சிறந்தவர். அவர் நல்ல ஒரு நிறைவாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கின்றார். மையத்தோல் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் மக்களுக்கு தேவையானவர்களால மறக்க முடியாதவர்களாக வாழ்ந்திருக்கிற செய்தியை நீங்கள் மறைமுகமாக கூறி
5: எடுத்துக்காட்டாக
1: இருந்திருக்கார். ஆமா ஆமா ஆமாம், எத்தனையோ தலைமுறைகளே தலைமுறைகள் அம்மான்றுதான் அவரை அழைப்பார்கள், அவ்வளவு மரியாதை கொடுப்பார்களாம். நன்றி நாகப்பன் அவர்களே, சுருக்கமாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே வந்து இணைந்து உங்கள் கருத்துக்களை தந்து பாடலையும் கேட்டிருக்கிறீர்கள். மீண்டும் சந்திப்போம்.
5: அதே மாதிரி எனக்கு வந்து நாளைக்கு நாளானைக்கு அடுத்து ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து பிஸியான ஒர்க் இருக்குது ஐயா.
1: பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. சென்று வாருங்கள், ஒன்று வாருங்கள்,
5: அடுத்த வாரத்துல மத்திய நாள்ல வந்து கலந்துக்கிறேன்.
1: நன்றி, நல்லவனாக வல்லவனாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
5: நன்றி.
1: அடுத்த உறவாக இணைய இருக்கின்றார், எங்களுடைய தேவா போல் தெரிகின்றது. இல்லை ஆமாம், அவர் தான் இணைந்து விட்டார். வணக்கம் வணக்கம்.
6: ஓம் நம சிவாய நம ஐயாவுக்கு.
1: ஓம் நம சிவாய, சிவாய நம என்று அன்போடு வந்து ஆன்மீகத்தோடு இணைந்து கொள்ளும் அன்பு தேவா, நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
6: வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம் ஐயா. நலமோடன் வளமோடன் ஐயா ஆசீர்வாதத்துடன் ஐயா குரலோடு நானும் இணைந்து நன்றாக இருக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்து. நாளை மறுநாள் உங்களுக்கான சிறப்பான நாள், அப்படித்தானே? அதற்காக ஆயத்தங்களோடு இருக்கும் வேளையிலும் ஆன்மீகம் சிறப்பு, ஆன்மீகம் மிகவும் அத்தியாவசியம் என்பதற்கு இணங்க எங்களோடு வந்து இணைந்து விட்டீர்கள், இணைந்து விட்டீர்கள். கூறுங்கள் ஆன்மீகம்.
6: பொருளை கேட்காம எப்படியா இருக்க முடியும்? யாரா இருந்தாலும் கேட்பாங்க.
1: வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. சரி, இன்று அங்கே ஆலயங்களில் பூஜைகள் எல்லாம் இப்படி நடைபெறுகின்றது, வரலட்சுமி விழா
6: சிறப்பா சிறப்பா இருக்கியா?
1: சிறப்பா நடைபெற்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா? அங்கே மகாலிங்கம்
6: பெருமகோயில்ல லட்சர்ச்சனை சொல்லி பேமஸா
1: சிறப்பு. அங்குதான் நாகலும் அநேகமாக
6: மாலையே கிட்டத்தட்ட ஒரு 50,000 மாலை இருக்கும், அப்படி போட்டு செய்யறாங்க.
1: ஓ சிறப்பு, அழகாக இருக்கு. அதே ஒரு நிறைவு தானே, மங்களம் மங்களம், எல்லாம் மங்களமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பூஜையை செய்வார்கள். அதை நீங்கள் நேரடியில் கண்டிருக்கிறீர்கள், நாங்கள் காண முடியாது.
6: பந்தை போட்டு எங்க வீட்டுல பந்தை போட்டு லைட் எல்லாம் போட்டோன்னா நான் இப்படியே இருக்கலாம் போல இருக்க ஆசையா இருக்கு.
1: அதுதானே உங்களை தொடர்ந்து இப்பொழுது திருமணம், அதை விட வரவேற்பு எல்லாம் பெரிய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. தேவை விரும் தானே. மகன் வந்து விட்டாரா?
6: வந்துட்டார்.
1: வாழ்த்துக்கள் வரவேற்பு. சரி, என்ன பாடலை இன்று பக்தி பாடல் கேட்போம்
6: ஐயா? நான் அறியும் முருகனை நான் அறிவேன் சுவாமி மலை, அந்த பாட்டிய
1: பித்துக்குழி முருகதாஸ் ஐயா அவருடைய பாடல்.
6: முருகதாசன்
1: நாடறியும் நான் அறியும் நாடறியும் தெய்வம் திரைப்படத்தில் இல்லையா? நாடறியும்.
6: ஆமாயா? ஆமா, தெய்வம் படத்தில். ஆமாயா,
1: இனிமையான அந்த பாடல் பித்துக்குழி முருகதாஸ் ஐயா அவர்களின் குரலே உங்களுக்காக ஒலிபரப்புவேன், கேட்டு மகிழ்வோம். வாழ்க
6: நன்றியா,
1: வாழ்க நலமுடன், எல்லாம் சிறப்புடன் அமைய எல்லாம் அல்ல இறைவன் கருணையை புரிந்து உங்களை எல்லாம் சிறப்பாக மங்களமாக அமைய வேண்டும். நன்றி தேவா, வாழ்த்துக்கள்.
6: நீங்க உங்க ஆசீர்வாதம் இருக்கிறவர் என்ன எந்த இதுவும் ஒண்ணும் பண்ணாது.
1: வாழ்த்துக்கள் ஐயா,
6: நன்றியா.
1: அதனால்தான் நேற்று அந்த இரண்டு பாடல்கள் கொடுத்திருந்தேன், கடைசியில் ஒரு பாடலை அன்பு பேர்த்தி கேட்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி
6: நன்றி நன்றி.
1: அந்த சௌகார் ஜானகி அம்மாவை அறிந்திருக்கிறீர்கள் தானே? வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் வர போகிறீர்கள், எங்கே பார்ப்போம் அடுத்த உறவு? இப்பொழுது காற்றலையில் வருகின்றார் யோகா ராஜி. வணக்கம் யோகா ராஜி. வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் என்று கூறிய உங்களுக்கு நாங்களும் வணக்கத்தை தருகின்றோம். உங்களுடைய இரவு நேரத்தில் எங்களுடைய பகல் நேர வணக்கம் இணைந்து ஐக்கியமாகவும் ஒன்றிய கொள் வானொலியிலே நலமாக இருக்கின்றீர்களா?
7: நிச்சயமா நல்லா இருக்க.
1: நிச்சயமாக அப்படி கூறுவேன், ஆன்மீகம் சிறப்பாக தருங்க. என்ன காரணம் நீங்கள் நிச்சயமாக நலமாக இருப்பது?
7: எப்படியான நம்ம நினைச்சது நடக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷம் தான்.
1: நினைச்சது நடக்க போகுது, அப்படி என்ன நினைச்சீங்க? என்ன நடக்க போகுது?
7: ஒரு நாள் கனவு, எதுலயான ஒண்ணுல சாதனை பண்ணணும்னு, ஆனா எதுலயும் சாதிக்கல, ஆனா அது இப்ப நடக்கும்னு ஒரு நம்பிக்கை.
1: வாழ்த்துக்கள். நம்பிக்கை வீண் போகாத ஒரு தடவை இறைவனிடம் சொல்லிவிடுங்கள், ஆண்டவனிடம் கேட்டால் அவர் கைகூடும் வழியை காட்டுவார் உங்களுக்கு, அது நிறைவேற வேண்டும் என்று நாங்களும்
7: வாழ்த்துக்கிறோம். இப்ப கொஞ்ச நாளா முருகன் முருகன் முருகன் முருகன்ட்ட போயிட்டேன்,
1: முருகன்ட்ட போயிட்டீங்களா?
7: நம்பிக்கை தானா வருது.
1: சரி, வாழ்த்துக்கள். இன்றைய
7: வரலட்சுமி இன்னைக்கு
1: இன்னைக்கு
7: வரலட்சுமி நோன்பு எங்களுக்கு கிடையாது.
1: உங்களுக்கு கிடையாது, அதெல்லாம் நீங்க முருகன் சொல்லுங்க. சரி, அவ முருகன்ல என்ன பாடலை கேட்க போகுது?
7: ஆன்மீகம்
1: தானே முக்கியம், ஆன்மீகத்திலே இருக்கின்றீர்கள். சரி, ஆன்மீகத்திலே இன்று முருகனிடம் சென்று விட்டீர்கள், முருகனிடம் என்ன வேண்டி கேட்கும் பாடலை திறப்புகின்றீர்கள்?
7: பாடிய காமிச்சிரனே.
1: இல்ல, பாட்டுக்கு நேரம் இல்லை, பாடல் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
7: பாட முடியாத அன்னைக்கு
1: இல்ல, இன்னும் பாடுவோர் பாடலாம் இல்லை.
7: பக்தி பாடல் ஒரு நாலாடி பாடியது, அந்த பாட்டை வச்சுங்க.
1: என்ன பாடல் என்று கூறுங்கள் முதலிலே, அதன் பின்பு பார்ப்போம்.
7: திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய்,
1: அந்த பாடலை நீங்க நாலாடி பாட போறீங்க. பாடுங்கள் பாடுங்கள்.
7: திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
1: சிறப்பு, திருப்பரங்குன்றம் சென்று இருக்கின்றீர்களா மகளே?
7: கெட்டி
1: காரி வாழ்த்துக்கள், இது கிடைக்க வேண்டும் இந்த பேர். ஏனென்றால் இறை சக்திகை நாங்கள் வணங்குவதற்கு, இறை பரிபாலனங்கள் உள்ள இடங்களுக்கு சென்று வருவதற்காக அந்த திருத்தலங்களிலே செல்லும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாங்களாக நினைத்து எதையும் செய்ய முடியாது, அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்பதற்கு அமைய அதை செல்வதற்கும் ஒரு எப்படித்தான் நினைத்து வைத்து தேதியெல்லாம் வைத்து நேரங்கள் தீர்மானித்தாலும் அது தவறிப்போவதுண்டு. இனியா பிரகாரமாக நாங்கள் நினைக்காமலே அந்த சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அதை நான் எங்களுடைய ராஜ்குமாரிடம் பார்த்துருக்கேன். ராஜ்குமார் சொல்ற, தான் பணியில இருக்கின்றார், ஏதோ எல்லாம் வந்து வந்துவிடும், அந்த யாத்திரை வந்துவிடும் என்று புனித யாத்திரை சென்று வருவார். அப்படி பலரையும் நான் பார்த்திருக்கின்றேன். அதனால் உங்களுக்கும் அந்த திரு அருள் கிடைக்க வேண்டும், நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும். அதற்கு நீங்கள்
7: திருச்செந்தூர் போயிட்டு வந்த
1: அடுத்து எந்த தலம் போவதாக உத்தேசம்?
7: வைத்தீஸ்வரன் கோவில்.
1: நல்லது, சென்று பாருங்கள். அவனருள் வேண்டி சிறப்புடன் வாழ வேண்டும், உங்கள் நினைத்த காரியங்கள் சிறப்படைய வேண்டும்.
7: அடுத்தது மயிலம், வயலூர், இதெல்லாமே நான் பார்த்திருக்கேன். மருதமலை, இதெல்லாமே நிறைய
1: போய் வந்து எல்லா ஆலயமும் சென்று வந்திருக்கேன்.
7: திருப்போரூர், ஆமா, எல்லா முருகன் சன்னதியும் நிறைய பார்த்துட்டு வந்து.
1: சிறப்பு சிறப்பு. அதனால் அந்த முருகனுடைய நீங்கள் வேண்டும் பொழுது முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாடுவோர் பாடலாமல் சந்திப்போம், ஆயத்தமாயிரங்கள். நன்றி நன்றி நன்றி
7: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த உரமாக இங்கே அடித்து பிடித்து கொண்டு வருகின்றார் எங்களுடைய யாம் இருக்க பயமின் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா. வணக்கம்
8: சரவணன்.
1: அரசடி குப்பம் சரவணன், யாம் இருக்க பயமின், நலமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
8: காலநிலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 36 வகையில இருந்தது, வெப்பநிலை கூடுதலாக இருந்தது. நேற்று பெய்த மழை தடம் தெரியாமல் போய்விட்டது. அப்படி ஒரு கொஞ்சம் வெயில் 2 வகை குறைந்து கூடுதலாக, நேற்றை விட இன்று கூடுதலாக 2 வகை.
1: நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு 23 வகையில் தான் இருக்கின்றோம். இனிமேல் நாங்கள் அதுக்கு மேல் இன்று 25 தொடலாம், அதுக்கு முன்பு செல்ல மாட்டோம் என்று எண்ணுகிறேன். குளிரும் இல்லை, வெப்பவும் இல்லை, மிதமாக இருக்கின்ற இதமான ஒரு காலநிலை. பகல் வேளை குறைந்து குறைந்து கொண்டு போகிறது. இப்போ 11 மணிக்கு ஆழம் 48 நிமிடத்துக்கு பகல் இருக்கின்றது. 15 மணிக்கு ஆழத்துக்கு மேலே இருந்த பகல் குறைந்து குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது. வெப்பம் அதிகமில்லை, மழைக்கும் காரணம் இல்லை, நன்றாக இருக்கின்றது. சிறப்பு நலமாக இருக்கின்றீர்களா? அப்ப மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
8: மகிழ்வோடு கூடிய நலமோடு கூடிய மகிழ்வோடு
1: இரண்டும் இருக்கின்றது. நீங்க நல்லவனாக இருக்கின்றீர்கள், அது எங்களுக்கு தெரிகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு. வலைத்தளம் சில வேளையிலே உங்களுக்கு இடையூறு செய்கின்றது இல்லையா?
8: இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றது.
1: நேற்று அப்படி இருந்தவிடு. சரி, இன்று நீங்கள் அந்த என்ன செய்தி, என்ன ஏதாவது செய்தி இருக்கின்றதா கூறுவதற்கு? இரங்கல் செய்திகள்
8: இன்றைக்கு ஏதும் செய்திகள் சொல்வது போல எதுவும் இல்லை.
1: வானொலியை இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? அதனால்தான் எங்களுடைய செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள. நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருந்தோம். காரணம் பழம் பெரும் தாரகை, பழம் பெரும் சினிமா, அதாவது திரையுலக தாரகை ஜானகி அம்மா. கூறுங்கள் கூறுங்கள்.
8: அவங்க இறந்த செய்தி இன்னைக்கு தெரியும். அவங்க ஒரு மிகவும் அந்த புதிய பறவை படத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு வந்து மிகவும் ஒரு அபாரமான நடிப்பு அந்த படத்துல அவங்களுக்கு. எப்படின்னா ஒரு அவங்க வந்து எல்லாரையும் தமிழக மக்கள் அந்த திரைப்பட விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் அனைவர் எல்லாரையும் அழ வச்சிருவாங்க. சில
1: சிறப்பான ஒரு நடிகை, சிறப்பான இயக்குநர்களால் போற்றப்பட்டவர். வாழ்த்துக்கள், சிறப்புகள். அந்த செய்தி அவருக்கு அவர் இரங்கல் நீங்கள் கூற போகின்றீர்களா?
8: அவர்கள் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு.
1: அரசடிக்குப்பம் அன்பு உறவுகளோடு இணைந்து நீங்கள் அவருக்கு ஆன்ம இறுதி அஞ்சலியை கூறுவீர்கள், வாழ்த்துக்கள். அது அவரை சென்றடையாத அவர் சென்றடைந்து விட்டார். அவருடைய பூத உடலுக்கு சென்று நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி சரவணா. இன்று என்ன இன்று வரலட்சுமி திருநாள். எல்லோரும் விளக்கேற்றி பெண்கள் எல்லாம் செய்கின்றார்கள். நீங்களும் அதை செய்கின்றீர்கள்? உங்கள் அயல்லையும் நடைபெறுகின்றதா?
8: எங்கள் வீட்டிலே விளக்கெல்லாம்
1: செய்தார்கள். சரி, இன்றைய வரலட்சுமி நாளிலே நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்? இன்றைய ஆன்மீகத்திலே உங்கள் பாடலை கொண்டு ஆன்மீகத்தை நாங்கள்
8: ஆன்மீகத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பக்தி வேலையிலே வரும்போது நான் என்றென்றும் முருகனை தான் கொண்டு வருவேன் நான்.
1: ஆமாம், கொண்டு வாருங்கள்.
8: ஆமாம். முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமாரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன். அந்த பாடலை
1: எப்படி அழைத்தாலும் எங்கே எங்கே அழைத்தாலும் கண்டுகொள்ளலாம் முருகன் நாங்கள் இல்லையா? அந்த பாட முருகனுடைய பாடல்களை
8: முருகர் பக்தருக்கு அனைவருக்கும் அவர்களுக்கு முருகன் துணையாக இருப்பது அவர்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவங்க அந்த அவங்க கண் கூட காண்பார்கள் முருகன் நமக்கு துணையா இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்வை ஒரு முறை கூட நம்ம வானொலியை சொல்லியிருப்பேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு முறை நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒருவர் உடல்நிலை சரியில்லை அவர் என்பதை கேள்விப்பட்டு எங்கள் ஊரிலிருந்து அவரை பார்ப்பதற்காக கோவை சென்று அவர் மருத்துவமனை சென்று அவரை பார்த்து விட்டு வீடு திரும்பும்பொழுது எங்களுக்கு ஒரு நினைவு வந்தது. நம்ம இவ்வளோ தூரம் வந்து விட்டோம், பக்கத்தில் தான் இருக்குது மருதமலை, மருதமலை சென்று விட்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலேருந்து மருதமலை நோக்கி மருதமலை சென்றோம். மருதமலை சென்று ஆலயத்திற்கு உள்ளே போய் மூலவரிடம் அந்த சாமி முருகன் ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஸ்டெப்பு அப்படி எடுத்து வைக்கும்போது அங்கே உள்ள இருந்த அந்த ஐயர் என்ன ஐயா நில்லுங்கன்னு ஒரு சொன்ன நில்லுங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே ஏன் நம்மளையே நிற்க சொல்கிறாங்களான்னு சொல்லி நிற்கும்போது அவர் முருகன் அருகில் இருந்த ஒரு சம்மங்கி மாலை, நல்ல வெள்ளை நிறத்தில் உள்ள பெரிய சம்மங்கி மாலை, அதை கொண்டு வந்து அப்படியே கழுத்தில் போட்டு அவர் விபூதி பட்டைய விபூதி பூசி விட்டு போய் வாங்க அப்படி சொன்னார்.
1: எல்லோருக்குமா உங்களுக்கு மட்டுமா?
8: எங்களுக்கு, எனக்கு மட்டும் செஞ்சாங்க, அது எனக்கெல்லாம் தெரியாது.
1: ஏனென்றால் நீங்கள் வழி நடந்து வந்து வீடு செல்ல நினைத்த உங்களை இறைவன் அவருடைய கருணை அவருடைய அழைப்பு இருந்தபடியால் தான் நீங்கள் அங்கே சென்று அதை பெற்றீர்கள். நாங்களாக நினைத்தெல்லாம் போவது அது சாத்தியமில்லை. அவர் நினைக்க வேண்டும் உங்களுடைய அந்த முருகன் அந்த பக்தி அந்த ஆன்மீகம் விசுவாசம் இருக்கின்றபடியால் தான் அது எங்களுக்கு கிடைக்கின்றது. அது வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு நிமித்தம். அது அந்த நிமித்தத்திலே அவர் உங்களை அழைத்து
8: எதிர்பாராத எதிர்பாராத நிகழ்வு,
1: அதான் தெய்வீகம் ஐயா.
8: நான் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட அந்த கந்தகுரு கவசம் அத பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அதுல உள்ள கந்த குருகாச கவசத்துல அது உள்ள சிறப்புகளும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி நேரம் கிட்டத்தட்ட ஆகி நேரம் கடந்துக்கிட்டே இருக்கு, அவன் வானொலி போகணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வரும்போது வானொலியை திறக்கும் போது யோகராஜ் அந்த முருகனை பத்தி பேசிட்டு
1: இருக்காங்க. வாழ்த்துக்கள் பாருங்கள், இது நிமித்தம் பண்றது, இதெல்லாம் அவன் அருளால் நடைபெறுவதுதான் ஆன்மீகம். அதுதான் எல்லா ஆன்மீகத்தில எல்லா துறையினரும் கூறுவது அதுதான் ஆன்மீகம். நிமித்தம் நாங்கள் நினைக்காமலே அது எங்களுக்கு கிடைக்கும். சிறப்பான நேரத்தில் வந்து இந்த கருத்துக்களை பரிமாறி ஆன்மீகம் என்றால் அதில் நம்பிக்கை விசுவாசம் என்பதும், அப்படி இருப்பவர்களை விடமாட்டார், அவர் அழைப்பார், அழைத்து அவர் கருணையை கொடுப்பார், அருள் தருவார்.
8: ஒரு செய்தி நமது நேயர் உறவுகளுக்கு உறவுகளுக்கான ஒரு செய்தியை தகவல் சொல்ற, அவங்கள வந்து இதை வேணாலும் கடைபிடிக்கட்டும், அவங்க தேடி பார்க்கட்டும். எப்படி பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கும். அந்த அது வரி நான்கு வரிகள் கொண்ட பாடல் தான் அது. நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த பாடல். அந்த பாம்பன் சுவாமிகள் அருளியது அது, வாழவே தாந்தபாவா சம்போகத்துவா மாலை பூனை மதிர மால்வரத்தை சாலவ மாபாசம் போக மைதேசார் மாபூதம் வா பாந்தா வேலவான்னு சொல்லிட்டு ஒரு நான்கு வரிகள் கொண்ட பாடல் இது. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி எடுத்து அதை ஒரு உள்ள மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அது மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு தினம் தினம் காலையிலே உங்களுக்கு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு இடையூறு ஒரு சிறு விபத்தம் எதுவுமே தடக்க வாய்ப்பு இல்லாத அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக கடந்து செல்வதை நமக்கு உணர முடியும்.
1: அப்படி நாங்கள் முருகனை வேண்டிக் கொண்டிருக்கும் போது யாமிருக்க பயமேன் என்று எங்களுக்கு அபயம் கொடுப்பார் என்று கூறுகின்றீர்கள். யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, வாழ்த்துக்கள். நல்ல செய்தி, ஆன்மீக செய்தியை தந்தீர்கள். உங்களுடைய ஆன்மீக செய்தி இரங்கல் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி சரவணன், இந்த நேரத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகளுக்கு நாங்கள் பக்தி வேளையில் இணையும் வேளை அடுத்த உறவு இணைகின்றார் இங்கிலாந்திலிருந்து லண்டன் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
9: அழகான மதிய வணக்கம் ஐயா, உங்களுக்கு மாலை வணக்கம்.
1: அழகான மதிய வேளை மாலை வணக்கம் இரண்டையும் எழுத்திலும் தந்து நேரலும் கூறின உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
9: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் மகிழ்வான நல்லதோர் சூழலில் அமைந்துள்ள மதிய வேளையில் இருக்கின்றோம். இப்பொழுது நேரம் இங்கே 12:32 நண்பகல். நல்ல ஒரு காலநிலையிலே இருக்கின்றோம். நல்ல சூரிய பகவானுடைய அருள் இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கின்றது. 23 பாகையில் இருக்கின்றோம். 23 பாகை அதிக உச்சமும் இல்லை, அதிக குறைவும் இல்லை, ஒரு பொதுவான ஒரு வெப்பமாக காணப்படுகின்றது. சிறப்பாக இருக்கின்றோம். நல்லது. இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய எதிர்பார்த்தேன் உங்களை. விளக்கு பூசை, அதாவது வரலட்சுமி விளக்கு ஏற்றும் நாள், வரலட்சுமி நோன்பு, அதை பற்றி சற்று தெளிவாக கூறுங்களேன்.
9: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான ஒரு விரதம். அதாவது ஆவணி மாதத்துல, ஆவணி மாதத்துக்கு பௌர்ணமிக்கு முதல் வார வெள்ளிக்கிழமையில குடும்ப நலனுக்காகவும் செல்வம் பெருகவும் பெண்களால அனுஷ்டிக்கப்படுற ஒரு முக்கியமான விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். அந்த விரதத்தை வந்து உண்மையில அந்த விரதத்தின் வரலாறு பற்றி சிவன் வந்து பார்வதிக்கு சொன்னதாகவும் ஒரு புராணம் புராண கதை சொல்லுது.
1: கூறுங்க, தொடர்ந்து கூறுங்க.
9: அதுல உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு அதாவது மகாலட்சுமி வந்து எட்டு வடிவம், அந்த எட்டு வடிவங்கள்லையும் இருக்கிற ஒன்று அந்த ஒன் அவ்வளவு இதில் இல்லைன்னா இந்த மகாலட்சுமி எட்டு வடிவங்களோட சேர்த்து ஆதிலட்சுமி என்று சேர்த்து இன்னைக்கு 9 விதமான அதாவது என்ன சொல்றது வழிபாடு விழுந்து கும்பிட்றோம் நாங்கள். அஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லிடுறோம், 9 நமஸ்காரம் இருக்குது இந்த விரதத்துல. பாடல்கள் வந்து நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர ஹதாகத்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லி 9 விதமா அந்த அம்பாளை வர்ணிச்சு நமஸ்காரம் பண்ணி யாரெல்லாம் பரிபூர்ணமா வேண்டிக் கொள்றாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை சௌபாக்கியங்களும் வேண்டினது வேண்டினவாறே கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம். திருவிளக்கை ஏற்றி வைத்தோம், அது பாடல் தொடங்குறது வந்து திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க உங்கள் வீட்டில் கொலு இருக்க வருகன்னு வரும்.
1: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல்.
9: அதோட இரண்டாம் எல்லா விதமான அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக சொல்லி வரும். அதுல ரொம்ப ஒரு சிறப்பான வார்த்தைகள் என்னன்னா, வாசலிலே மாக்கோலம் வீட்டிலே லக்ஷ்மீகரம் நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம் நெஞ்சிலே லக்ஷ்மி கடாட்சம். குங்குமத்துக்கு, குங்குமத்துக்கு சொல்லுவாங்க நெத்தியில அந்த குங்குமம் சரியானபடி வைக்கணும். திருமணமான பெண்கள் உச்சி உச்சி திலகமிட்டு நெத்தியில போட்டு வச்சு அதே மாதிரி மாங்கல்யத்திலையும் போட்டு வச்சு அந்த மகாலட்சுமிய இட்டு அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்து கும்பிட்டா வேண்டினது வேண்டினவாறே நடக்குமாம். நான் அதாவது இருந்த காலங்கள், என்னோட கணவரோட இருந்த காலம், என்னோட தந்தையாரோட இருந்த காலங்கள், நான் நடைமுறையில நடந்தது இதுதான் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு செய்யறது. அதோட 21 முடிச்சுக்கள் கொண்ட இலை இன்றைக்கு நாள், அந்த இலை வந்து முடிச்சு மஞ்சள் நூல்ல மஞ்சள் எப்படி தாலி கயிறு மஞ்சள் இதுல போடுறதோ அதே மாதிரியே இதுலயும் முடிச்சு போடுவாங்க. அம்பாளுக்கு நூலுக்கு ஒவ்வொரு முடிச்சு போட்டு மந்திரம் சொல்லி அது அவ்வளோத்தையும் கும்பத்துல போட்டு கும்பத்துல அந்த அம்பாளை ஆவாகனம் பண்ணி அழகா அந்த நூல் அவ்வளவு வரும். திருமணமான பெண்கள் சரி அல்ல திருமணம் ஆகாத கன்னிப்பெண்கள் எல்லாம் தங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேணும், தங்களோட வீட்டுல செல்வம் பெருகணும் எல்லாம் வேண்டிக்கிட்டே இந்த நூல்களை கட்டுவாங்க.
1: சுருக்கமாக நிறைவாக எங்களுக்கு வரலட்சுமி நோன்பு என்றால் என்ன என்று இன்றைய ஆன்மீக நாளிலே ஒரு நல்ல ஒரு சமயம் நல்ல சந்தர்ப்பம் அமைத்து நீங்கள் அதை எங்களுக்கு அழகாக மகிழ்வாக விளக்கமாக தெரிவித்ததற்கு ஆன்மீக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மா அதாவது வந்து ஆண்டவனுடைய அருள், இறைவனுடைய அருள் அல்ல, இன்று திருமகளுடைய திருவிழாக்கு பூஜை நாள் அந்த அந்த அது நிறைவேறியது போன்ற ஒரு உள்ளத்திலே ஒரு மகிழ்வு ஒரு பூரணத்துவம் இருக்குன்னு எல்லோரும் அழகாக கேட்டு மகிழ்கின்றார்கள். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கிடைக்க வேண்டும் என்ற நிமித்தம் இருந்திருக்கின்றது. இந்த வானொலியில் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி வேளையிலே அதை பூரணமாக எங்களுக்கு தருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு
9: கண்டிப்பா அதுக்கு ஆண்டவனுக்கு அந்த தாய்க்குத்தான் நான் ஒரு நன்றியை சொல்ல வேணும். இப்படி ஒரு வாய்ப்பளித்த அந்த மகாலட்சுமி தாயாருக்கு என்னோட நன்றிகளை நான் கொடான கூடி அந்த நன்றி தாய்க்கு
1: வணக்கத்தோடு நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் இணைந்து அந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். சரி, என்ன பக்தி பாடலை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று?
9: இல்ல அந்த பாடலையே நான் கேட்டுக்கொள்றேன் ஐயா, ரேவதி அம்மா கேட்ட பாடலையே.
1: ஆமா ஆமா,
9: அதுதான் இன்னைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாடல்.
1: சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கப்படும்.
9: டிஎம்எஸ் ஐயா பாடின கற்பகவல்லின்
1: அந்த பாடலா?
9: அது நான் நினைச்சேன், இது பொருத்தமா இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா, ஏற்றி வைப்போம். இந்த பூசைக்கு ஏற்ற பாடல் அந்த பாடல். பூசையை பெண்கள் எல்லோரும் இணைந்து கொண்டாடுவது போன்ற ஒரு எங்களுக்கும் அந்த எண்ணம் பெறக்கூடிய உள்ளம் பெறக்கூடிய நாங்களும் தொழக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. இருவருக்கும் இணைத்து கொடுக்கின்றேன். அவனுடைய முருகனுடைய திருப்புகளும் வந்து சிறப்பாக பொழிப்புரியோடு தந்திருந்தா இன்றைக்கு பொருத்தமான நாள்.
9: சூப்பரா படிச்சிருந்தாங்க ஐயா. எனக்கும் இதே மாதிரி அந்த ஒரு போராடுறதுக்குரிய ஒரு ஒரு திருப்புகள் உண்டு, டக்கண்டு ஞாபகம் வந்தது. காரணமாக வந்து படியன்னு சொல்லி ஒரு திருப்புகளை நான் படிச்சேனால எனக்கு அந்த திருப்புகள் தான் டக்கண்டு ஞாபகம் வந்தது. உண்மையாவே நான் ஒரு சில திருப்புகள்கள் படிக்கலையே, அது ஒரு அர்த்தம் நல்லா இருக்கும். எனக்கு அந்த திருப்புகள் ரொம்ப பிடிக்கும். உமன் உன்னோட பேரை சொன்னா உமன் கூட கிட்ட வரமாட்டானுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு திருப்புகள் அழகா இருக்கும்.
1: அவ எங்களோட இந்த திருப்புகள் சேவை
9: நான் பாடி காமிக்கிறேன்.
1: கூறுங்கள்.
9: இல்ல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அந்த திருப்புகளை நான் பாடி காமிக்கிறேன்.
1: நன்றது, நல்லது மகளே. சிறப்பு ஆன்மீகத்தை நாங்கள் இப்படித்தான் கொண்டு வரணும். எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் அதை மிகைப்படுத்தாமலும் கூறும் பொழுது மக்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படுவதோடு அல்லாமல் ஆன்மீகத்தை வழி பின்தொடர்வதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. திருவிளக்கு பூசை, திருமணங்களுக்குரிய பூசை, இந்த பாடல்களெல்லாம் கேட்கின்றோம் தான். அதை ஒரு விடயத்தை அந்த விடயத்தை வடிவாக வந்து அதை அந்த அந்த அந்த பூசி என்றால் என்ன, ஏன் செய்ய வேண்டும், செய்வதால் ஏற்பட்ட நன்மை என்ன, யார் செய்ய வேண்டும் என்பதை உள்ளடக்கி கொண்டு வந்து கருத்து தந்தமைக்கு என்னுடைய ஆன்மீக நன்றிகள். இது எல்லோருக்கும் கிடைக்காது இந்த இது, உங்களுக்கு
9: பெரியவங்க ஆசீர்வாதம் தானே, எனக்கு அது உண்மையிலேயே ஒரு பெரியவங்க ஆசீர்வாதம். இதுல இன்னொரு ஒரு சின்ன சுருக்கமா, சின்ன ஒரு ரத்தின சுருக்கம் என்று சொல்லுவாங்க, ரத்தின சுருக்கமா நான் உங்களுக்கு இந்த கதை சொல்றேன். ஒரு அரசனுக்கு ரெண்டு மகள் மேர், இந்த வரலட்சுமி நோன்புன்ற கதை. அதுல அந்த ஒரு மகள் வந்து வரலட்சுமி நோன்பை சரியா கடைப்பிடிச்சு வாழ்க்கையில செல்வ செல்வ செழிப்போ சீமாட்டியா வாழ்ந்தா, இன்னொரு மகள் அந்த வரலட்சுமி நோன்பை சரியா கடைப்பிடிக்காம அக்கா கொடுத்த நூலை சரியானபடி கடைப்பிடிச்சு கொள்ளாம அதை தூக்கி கலட்டி எரிஞ்சா ஒரு பட்டு போன எலுமிச்சை மரம் மேல, அந்த எலுமிச்சை மரம் அப்படி பூத்து குலுங்கி காய்ச்சி நிறைஞ்சு காய்ச்சுதான். என்னடா ஓ என்ன ஆச்சரியம் என்று சொல்லி அவ அந்த குடும்பம் வறுமையில வாடி கணவன் நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழல். அந்த சூழல்ல அக்காண்ட காலடியில போய் விழுந்து சொன்னாளா, மக்கா என்னை காப்பாத்துக்கா அப்படி. உடனே அக்கா சொன்னால, நீ செய்த ஒரு தப்பின் காரணம்தான் இது, நீ என்றைக்கும் மறந்து அந்த தப்பை பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கடைசியா தங்கச்சியாருக்கு அந்த வரலட்சுமி விரத நோன்பின்ற விரத முழுக்க விரத அனுஷ்டானங்கள் முழுக்க சொல்லி கொடுத்து அதை சரியானபடி அனுஷ்டித்து மீண்டும் தங்கையின் வாழ்வு நலம் பெற்று வந்ததாக ஒரு வரலாறு இருக்கு இந்த மகால் வரலட்சுமி நோன்புல.
1: மெய்சில் இருக்கின்றது மகளே, உண்மைதான் உண்மைதான். நாங்கள் அறியாமல் செய்வது அதை உணர வைப்பதற்காக இறைவன் பல உருவங்களில் வந்து பல சந்தர்ப்பங்களில் பல விடயங்களை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அதிலே அதனால்தான் அந்த துன்பங்களை ஏற்படுத்துவது நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக, அதற்காக ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் ஆன்மீகத்திலே, சுட சுட அதாவது வந்து திருவருட்பயன் கூறப்படுகின்றது, சிவபிரகாசம் அவர்கள் தந்தது, சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு என்ற பாடலிலே அந்த குரல் வரியிலே, இது திருவருட்பயனிலே உமாபதி சிவாச்சாரியர் அவர்களினாலே கூறப்பட்டது. அதாவது துன்பம் இந்த பொன்னானது, நான் பலமுறை இந்த உதாரணத்தை கூறியிருக்கேன், ஒரு பொன் அது பொன்னானது, அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை, சுத்தமானது, விலை உயர்ந்தது, பிரமதியானது, அழகானது, போற்றக்கூடியது தான். ஆனால் அதை கொண்டு சென்று நாங்கள் அதை அந்த தொழில் செய்பவர்களிடம் கொடுத்தபோது அவர்கள் மீண்டும் நெருப்பிலே போட்டு உருக்குவார்கள், உருக்க உருக்க அதுக்கு சுடும், சுட சுட நன்றாக வெந்து சுட சுட அது நன்றாக வெந்து சிவந்து அதில் உள்ள சிறு கழிம்புகளோட நீங்கிவிட்டு சுத்தமான தங்கம் அதான் புடம் போட்ட தங்கம் என்று கூறுவார்கள். அது எப்படி எங்களுக்கு கொண்டு வந்து ஆன்மீகத்திலே சொல்லுகிறார்கள், ஆன்மீகத்திலே அதை கொண்டு வந்து பொறுத்துகிறார்கள் அப்படி என்றால், துன்பம் வர சுட சுட நோக்கிப்பவர்கள், துன்பங்கள் வர வர எங்கள் இதயங்கள் தூய்மைப்படுகின்றது, நாங்கள் சுமந்து வந்த பாவச்சுமைகள் குறைந்து அந்த துன்பங்களினால் அது கழிக்கப்பட்டு இதயம் சுத்திகரிக்கப்பட்டு மெய்ஞான உணர்வு வருகின்றதாம். அற்புதமான நல்லது ஒரு பொருத்தமான கதை. இன்றுதான் அந்த கதையை நான் அறிகிறேன் உங்கள் வாயிலாக. சிறப்பு வரலட்சுமி நோன்பு ஏன் அவசியம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள், அந்த வகையிலே சொல்லியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே உங்களுக்கு, உங்கள் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.
9: நீங்க சொன்னதுலதான் அந்த ஒரு பழமொழியா பொன்மொழியோ தெரியாது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் பெண்மை தரும்.
1: அதான் சுட்டாலும் என்ன அந்த சொல்ல வந்தே மட்டும் சுட சுட அந்த பவனுக்கு துன்பமாமேன், நான் நல்லந்தானே சுத்தமானதான் என்னேன் போட்டு இப்படி சுடுகிறார்கள் உதைக்கிறார்கள் அது எண்ணுமாம். அதே போன்று மக்களும் துன்பம் வருகிறதே, இறைவா உனக்கு கண்ணில்லையா, நான் என்ன பிள்ளை செய்த என்னேன் இப்படி வருத்துகிறாய், நான் தினமும் கும்பிடுகிறேன் தானே என்றெல்லாம் எண்ணுவார்கள் இவர்கள். அப்பொழுதுதான் தங்களுடைய தவறை உணர்வார்கள், மேலும் மேலும் திருந்துவார்கள். சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் நோக்கிப்பவர்க்கு என்றதுதான் அந்த அது. நான் சின்ன வயதிலே திருவருட்பயன் என்ற புத்தகத்திலே எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் இதை அழகாக எனக்கு தந்தார்கள். அதை நானும் படித்து, நான் ஆசிரியராக இருந்த காலத்தில் இதை நான் சமய ஆசிரியராக இருந்திருக்கிறேன், அதனால் எனக்கு அது பயன்பட்டது. என் வாழ்க்கையிலும் நான் அதை உடனே எதுவும் துன்பம் வந்தால் உடனே அதை நினைத்துக் கொள்வேன். நன்றி மகளே, சிறப்பு. அதனால் இந்த
9: வர நன்றி ஐயா.
1: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கஸ்தூரியுடைய நன்றி. கஸ்தூரி அவர்கள் லண்டனிலிருந்து வந்தாலும் எங்கள் பிறந்த நாடு ஆன்மீக நாடு இந்தியாவிலே இருந்து நாங்கள் மேல நாடுகளுக்கு வந்தாலும் இன்னும் நாங்கள் ஆன்மீகத்தை பின்பற்றுகிறோம். காரணம், நாங்கள் வழிபடி வந்த சைவ மக்கள், இந்து மக்கள் என்ற வகையிலும் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்களும் தங்களுடைய மார்க்கம் கூறுவது, தங்களுடைய சமயம் மதம் கூறுகின்றது, இஸ்லாமிய மக்களும் தங்களுடைய மார்க்கம் எதை கூறுகிறது, எல்லாம் அன்பு, கருணை, சாந்தம், ஒற்றுமை, அறம் தான் கூறுகின்றது. அது வேறு வேறு விதமாக இருந்தாலும் இறைவன் என்ற ஒருவன் தான் ஏகனாக இருந்து அநேகனாக உலகமெங்கும் இருக்கின்றார் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் திருவாசகத்திலே. சிறப்பு இந்த வேளையில் நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், நினைத்து விடவில்லை, அவர் வரவில்லை, சென்று விட்டார் போல் தெரிகின்றது. அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றீர்கள்? அன்புடன் ஷியாமலா அழைக்கின்றார். இப்பொழுது ஷியாமலா இல்லை, யாருடைய இணைப்பு வருகின்றது பார்ப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
10: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
10: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன்.
1: ஓ, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன். எங்களிடம் ஒருவர் இருந்தார், நீண்ட நாட்கானவர். எப்படி ஐயா இருக்கின்றீர்கள்? தனிமையாக இருக்க வழிகிட்டு பணிகள் அதிகமோ?
10: ஆமாம் ஐயா, சற்று பணிகள் அதிகம்.
1: பணிகள் அதிகம், நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கணும், நல்ல காலநிலை இருக்கணும். அங்கே தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி இருக்கு காலநிலை?
10: காலநிலை வெப்பமாக தான் இருக்கு.
1: வெப்பமாகத்தான் இருக்கின்றது. அதே என்ன சளிப்போடு கூறுகிறீர்கள், வெப்பத்தை தாங்க முடியவில்லையோ?
10: இரவு நேரங்களில் சில நேரம் மழை பெய்யுது, ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் சூட்டை இது பண்ணிடுது.
1: ஓ, வெப்பமாக இருக்கின்றது. சரி, எல்லா பணிகளும் நீங்கள் தான் புரியுங்கள். அனுஷ்யா வந்து விட்டாரா அல்லது அங்கே தான் இருக்கின்றாரா? கிருஷ்ணகிரியிலே
10: இல்லை, இல்லை, நம்ம வீட்டில் தான்
1: வந்து விட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சார், இன்றைய திருவிளக்கு நாள், வரலட்சுமி நாள், எந்த ஆலயம் சென்றீர்கள்?
10: அருகில் இருக்கும் மாரியம்மன் கோயில்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே எப்படி ஜனக்கூட்டம், மக்கள் கூட்டம் எப்படி இருந்தது, எப்படி கொண்டாடுகிறார்கள்? பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமே?
10: ஆமாம் ஐயா, வரலட்சுமி நம்பு, அதனால ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது.
1: ஓரளவுக்கு தான், உள்ளூர் அல்லவா, அதனால தான். சிற எல்லா ஆலயங்களும் இன்று மிகவும் சிறப்பாக இருக்கிறது, முருகன் ஆலயம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். சரி, இன்று வந்தீர்கள், என்ன செய்தியோடு வந்தீர்கள்?
10: பக்தி வேலையில் ஒரு பக்தி பாடல் கேட்கலாம்.
1: சரி, ஒரு பாடல், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
10: படம் வந்து மேட்டுக்குடி.
1: மேட்டுக்குடி என்ற திரைப்படத்தில் என்ன பாடலாக இருக்கும் ஐயா?
10: சரவண பவ என்னும் திருமந்திரம்.
1: சரவண, யாருடைய பாடல், யார் பாடியது, சுசீலாவா அல்லது
10: எஸ்பி பாலசுப்ரமணியன்?
1: ஓ, அவர் பாடிய பாடலோ, சிறப்பு. சரவண பவ என்னும் திருமந்திரம், அப்படியா?
10: ஆமாம் ஐயா,
1: எஸ்பி பாடல், இனிமையான பாடல். கேட்டு மங்களம். வேற ஏதாவது செய்திகள்
10: இல்லையா?
1: வானொலியை எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்?
10: அவருடைய தேவா சொல்லும் போது வெளிநாட்டு பையன் வந்துட்டாரு சொல்லி
1: மகிழ்ச்சி. அது ஒரு சிறப்பான செய்தி. வேற செய்திகள் உங்களுக்கு தட்டவில்லையா? திரைப்படங்கள் அதிகமாக பார்ப்பீர்கள், திரைப்பட பாடல்கள் நிறைய கேட்கும் உங்களுக்கு. சௌகார் ஜானகி அம்மா என்று ஒருவர் இறந்து விட்டார் என்ற செய்தி தெரியுமா?
10: நான் தானே பதிவிட்டேன் முதலில்.
1: இல்லை, நீங்கள் பதிவிடக்கு முந்தைய நாங்களுக்கு எப்போவோ செய்து விட்டு, நீங்கள் தளத்திலெல்லாம் பதிவிட்டீர்கள். அது எப்போவோ நாங்கள் அறிந்து விட்ட உலக செய்தியாக இல்லை, அவ்வளோ தளங்களும் இருக்கின்றது. ஆனால் வந்து அவருக்கு ஒரு அதான் கேடு, என்ன செய்தி, என்ன செய்தி என்று அது அவற்றை மகன் வந்த செய்தி என்று கூறுகிறீர்கள், இதை பற்றி கூறவில்லை. சரி, வாழ்த்துக்கள். நன்றி கிருஷ்ணா, உங்களுடைய பாடல் காற்றிலைக்கு வரும். சரவண பாவை என்னும் திருமந்திரம் என்ற பாடல். மீண்டும் சந்திப்போம், நலமும் வளமும் பெற்று வாழுங்கள். நன்றி, நன்றி, நன்றி,
10: நன்றி.
1: அனுஷ்யா வருவாரா இல்லையா?
10: இல்லையா?
1: இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த உறவுடன் செல்வோம். நன்றி கிருஷ்ணா, வருகைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் கிடைக்கும். அடுத்த உறவாக இப்பொழுது ஷியாமலா நீண்ட நேரமாக முயற்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. நல்ல மழை என்று சொன்னால் புரியும் தானே ஷியாமலாவுக்கு, காற்றலை சதி செய்தவனும் இல்லை. வருகின்றார், வருகின்றார். வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம், வணக்கம, வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
11: நல்லா இருக்கேன்பா.
1: நல்ல மழை பெய்ததா மீண்டும்?
11: இல்லப்பா,
1: போய்விட்டதா? சோகமாக இல்லை, இல்லை, வர இல்லை, போயிட்டுதா? வரும், வரும், கவலைப்படாதீர்கள், வரும். வந்தால் மகிழ்ச்சி துள்ளி குதிப்பீர்கள், வரவில்லை என்றால் சோகமாக துஞ்சி விடுவீர்கள். இல்லை, மழை என்பது தான் நினைத்தால் வர, ஆன்மீகமும் அப்படித்தான். இறைவன் கருணை இருந்தால்தான் இறைவனை பற்றியோ ஏனையை பற்றியோ நாங்கள் பேசுகிறோம். இவ்வளவுதான், நடிப்பு நடிக்கலாம், ஆலயம் அங்கே போகலாம், அங்கே குறி வைக்கலாம், இங்கே குறி வைக்கலாம், பணம் செலவழித்து யாத்திரைகள் போகலாம், நடைப்பயணங்கள் செய்யலாம், காவடி எடுக்கலாம். ஆனால் உள்ளன்பு வேண்டும். உள்ளன்போடு இறைவனை மதித்து நினைத்து துதித்தால் நிச்சயமாக அதுக்கு எங்களுக்கு கருணை கிடைக்கும் இல்லையா? அதே போன்றுதான் ஆன்மீகம் என்பது, அதுதான் ஆன்மீகம் என்பது, அதுதான் எங்கள் ஒரு தரம் கூறினால் மலை மலை அளவு சுவாமிக்கு திணை அளவு புஷ்பமாம். அதாவது பெரிய மலை போன்ற சாமிக்கு ஒரு சின்ன திணை போன்ற அளவுள்ள சின்ன புஷ்பம் பூ வைத்தாலும் உண்மை அன்போடு வைக்கும் பொழுது அது பெரிதாக இறைவனுக்கு தெரிந்து எங்களுக்கு பெருங்கரணை புரிவாராம்.
11: உண்மைதானப்பா,
1: உண்மை விசுவாசத்தோடு நாங்கள் ஒரு அடி முன்வைத்தால் இறைவனை நோக்கி இறைவன் 10 அடியை முன்வைத்து எங்களோடு இணைந்து எங்களுக்கு ஆவணம் செய்வாராம். வருகின்ற இன்னல்கள் இடையூறுகளை அவற்றையும் தலையோடு தலையோடு வருவது தலை பாகையோடு போவது போன்று பாரதத்திலே காட்டப்பட்டது போன்று எங்களுக்கு அது இறைவன் அருளால் கிடைக்கும். இறை கடாட்சம் இல்லாமல் உலகில் எதுவுமே நடக்காது. இப்பொழுது முதல் வந்து எங்களுக்கு காயத்ரி கஸ்தூரி அவர்கள் கூறியது போல துன்பம், அதை நாங்கள் எள்ளி தூக்கி எறிந்து விட்டால் அதற்கேற்ற தண்டனை துன்பமாக இறைவன் தந்து எங்களை உணர வைப்பார், உணர வைக்காமல் விடவே மாட்டார். இறுதி வரை வந்து இறுதி நேரத்தில் கூட அந்த அவலத்தை கொடுத்து எங்களை உணர வைப்பார். அதற்காக இத்தனை பாடல்கள் உண்டு. சிறப்பு மகளே, அங்கே வரலட்சுமி உங்கள் நீங்கள் என்று ஆலயம் சென்றீர்களா?
11: இல்லப்பா, அக்கா தான் போனா. அக்கா
1: வந்து அவர்கள் சென்று வந்து உங்களை எல்லோருக்கும் அந்த அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. அதற்குரிய
11: ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அக்கா பேசுறதுனால முதல்ல இருந்து.
1: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அக்காவை அப்புறம் பேச வைங்க. என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பு?
11: இல்லப்பா, அவங்க மாத்திரை போட்டுட்டாங்க, படுத்துட்டாங்க.
1: ஆரம்பத்திலிருந்து அழைக்கின்றீர்களே நீங்கள், ஆரம்பத்திலிருந்து அழைக்கின்றீர்கள், உங்களுக்கு கிடைக்கவில்லை.
11: எல்லாருமே ஒரே நேரத்துல எல்லாரும் அழைச்சிதான்
1: தள்ளி விழுத்தி விட்டாங்களே இந்த மகளே, இருந்தாலும் ஓடி வந்து விட்டேன்.
11: இல்லப்பா, நானும்
1: என்ன பாடலை நான் ஒளிபரப்பலாம்?
11: அதுக்கு முன்னாடி சிவகாஜி அம்மா அவங்களோட ஆன்மா சாந்தி
1: கூறுங்கள், நிறைய கூறுங்கள்.
11: உங்களை பத்தி நிறைய சொல்லலாம்னாலும் அதான் ஜானகி இவங்க ரேவதி அம்மா அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலை கேட்கும் போது சிவாஜியோட நடிப்பு ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அவரை தான் காட்டும். நமக்கு ஒரு வீரபாண்டிய கட்டப்போம்னா நம்ம பாத்துக்கிறது கிடையாது தானே. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு சில பாடல்களை கேட்கும் போது அந்த பாட்டு மத்த இது வராம அவங்க முகம் மட்டும் தான் முதல்ல ஞாபகத்துல
1: வரும்.
11: அந்த வயல அந்த மனமே முருகனின் மயில் வாங்கின அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த நடிப்புமே நல்லா இருக்கும்.
1: எனக்கு பிடித்த பாடல் அவருடைய பாடல் பல உண்டு, நான் மதிப்பதும் உண்டுமாகவே அவருடைய பண்பாடு பழக்க வழக்கங்களும் ஒரு புறம், இரண்டாவது புறம் அவருடைய கலை திறமை, மூன்றாவது அவருடைய கலை உலகுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு. அதை நான் பின்பற்றியும் எங்கள் நான் ஒரு கலைஞன் என்ற ரீதியிலே அதை நாங்கள் பின்பற்றி வருவதுண்டு. அவர்களை குருவாக கூட நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு நன்றாக பிடித்த படம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். அந்த பாடல் உங்களோடு நான் ஒரு தடவை பேசியும் பார்த்திருக்கிறேன். ஸ்கூல் மாஸ்டர் என்ற ஒரு திரைப்படம், ஜெமினி கணேசன் ஐயாவோட
11: நடித்தும்
1: இந்த பாட்டு. அப்படியா? நான் உங்களோட முன்பு ஒரு தடவை இதை பற்றி
11: கேட்கும் போதெல்லாம் அக்கா வீட்டில் இருக்கும் போது அதிகபட்சம் அந்த பாட்டை கேட்பேன்.
1: அப்படியா? அந்த பாடல் அவ அதுல நடித்த நடிப்பு இன்றும் என் கண் முன்னேறது. நான் அப்பொழுது சின்ன வயது, ஆனால் அந்த நடிப்பு என்ன நடிப்பு! அவர் இயற்கை அன்னை கலைவாணி படைத்து விட்டது போன்று சின்னம் என்ன
11: தன்னம்
1: தனிமை அந்த பாடல பாடுங்கள்.

0: அந்த பாட்டு அக்கா ரொம்ப அழகா பாடுவாங்கப்பா.
1: கோவிலுக்கு கொடுத்ததெல்லாம் கூட வர மாட்டாதா, இன்னும் அருமையான வரிகள் அந்த
0: கூட
1: வரிகள்,
0: வர
1: ராகங்கள்
0: மாட்டாதோ.
1: குரல்கள் பாடலுக்கு இருந்தாலும் அவர் நடிப்பு அபிநயம் அப்படியே இருந்தது. அதே சௌகார் ஜானகி நான் சென்று புதிய பறவைகளை பார்த்த ஞாபகம் இல்லையோ, ஒரு பார்க்கும்போது என்ன வித்தியாசமா, என்ன முகபாவனை, என்ன கலை அவர்கள். இது எல்லாம் இப்பொழுது வந்து உடைகளையும் குறைத்து மொழி தெரியாத வார்த்தைகளை கூறி வசனங்களை கூறி போட்டு நடித்து போட்டு பெரிய மாலைகளும் விருதுகளும் பெறுவது போல அல்ல. அவளுக்கு 92 வயதில்தான் பத்மஸ்ரீ என்ற பட்டம் கிடைத்தது, புரிகிறதா? உயரிய விருதான தமிழ் அது மட்டும் இல்லை, ஏனைய விருது எல்லா மொழிகளிலும் கிடைத்திருக்கின்றது அவருக்கு கிடைத்த அந்த விருது. அவர் இறுதி வரை அவள் பார்த்தால் எங்களுக்கு நடிப்பு நடிப்போடு இருப்பது போல தெரியும், அவருடைய இயற்கை நடிப்பு. முன்பு ஒருவர் ஞாபகப்படுத்தியிருந்தார் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து அந்த அந்த பாடல், அந்த எளிமை, அந்த பாடல் மாலை இப்பொழுதின் மயக்கத்தில் என்று கேட்டாலும் அவனுடைய முகம்தான் நிற்கிறது, பாடல் ஒரு பக்கம் போய் கொண்டு போயிடும் அவனுடைய நடிப்பு.
0: ஆமாப்பா, அந்த கைம்பெண்ணா அவங்க நடிச்சிருக்கிறது ரொம்ப அந்த முகம், உண்மையாதான் அந்த முகம் தான் நமக்கு அந்த பாடல ஞாபகம் வரும்.
1: அடுத்த பாடல் உண்டு, என்னை கவர்ந்த பாடல், ஒரு நாள் இரவு பனி போல் நிலவு கனவிலே என் தாய் வந்தாள்,
0: இரவு பகல் போல் நிலவு அந்த பாடல்
1: கனவிலே என் தாய் வந்தாள், உண்மையிலே தாய் தான் அவள், என்ன தாய்தான். அதே நேரம் கம்பீரமுக்து வேணுமா, இரு கோடுகளை பார்க்க வேண்டும், கம்பீரம் வேண்டுமா,
0: என்ன
1: இவர்கள் எல்லாம் பிறவி நடிகைகள், நடிகைகள் நடிகர்கள் இருந்தது போல நடிகைகள். இவர்கள் நடிப்புக்காக வந்தார்கள், அதாவது அவன் வாழ்க்கையிலே ஆரம்ப வயதிலே கொஞ்சம் வறுமை இருந்தது, அந்த இதோட நடிப்பு நாடகத்துறையிலே அவ இருந்தவ நடிப்பில் ஆற்றல் இருந்தபடியாக பெரிய கலைஞர்களை கண்டு கன்னடத்திலே முதல் நடித்திருந்தார் என் டி ராமராவ் ஐயா அவர்களோடு

0: அது மாட்டு எந்த பாத்திரம் அவர் நடிக்கவில்லை, எத்தனையோ பாத்திரம், எண்ணற்ற பாத்திரங்களை நடித்திருக்கின்றார். இனிமேல் நடிப்பதற்கு பாத்திரம் இல்லை, இந்த பாத்திரம் இறப்பு தான் ஒரு பாத்திரம் அவருக்கு. அவர் இறக்கும் வரையில் நலமாகத்தான் இருந்தார். இந்த வயது முதுமை காரணமாக அவர் 94 வயது, ஆனால் அதன் பின்பு அவரால் சாதிப்பதற்கு எதுவும் இல்லை, சாதனைகளை புரிந்து விட்டார். ஆனால் வாழும் வரை கலைஞர் என்ற அந்த ஒரு நல்ல கலைஞர் என்பதை நிலைநிறுத்தி சென்றார். தான் கொண்ட அந்த சுமையை நன்றாக சுமந்தார். நடிப்பு என்ற பாத்திரத்தை சுமந்தவர் நன்றாக நடித்து எத்தனையோ பேருக்கு ஒரு தாயாக விளங்கியிருக்கின்றார். எங்களுக்கும் ஒரு தாய் போன்றுதான் அவர். உண்மையிலே அவனுடைய ஒவ்வொரு திரைப்படத்திலும் அந்த அது சொல்ல முடியாது, அதை சொல்ல போனால் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டு போதாம். அவருக்கென்று தன்னுடைய முத்திரையை பதித்து இன்று நித்திரை கொள்கின்றார். அவருடைய இறுதி நேரத்தில் நாங்கள் ஆரம்பத்திலே உங்கள் எல்லோருடன் முனைந்து ஒரு நிமிட மௌனத்தை அஞ்சலியாக செலுத்தினோம். அது இறைவன் அதை கண்டுகொள்வார் என்று எண்ணிக்கொள்வோம். நல்லதோர் பாடலை கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு என்று?
1: சிவப்புகள் முகுதி படம் பா.
0: ஆமா,
1: மங்கள மலை மகள் வருக, குளமாந்தற்கு திருமகள் வருக, குங்கும திருக்கலை தருக, இந்த குளத்துக்கு ஒரு மகள் தருக.
0: சிவப்பு கல்வி கல் சிகப்பு சிவப்பு மூக்குத்தி,
1: சிவப்பு கல் முகுதி,
0: சிவப்பு கல் மூக்குத்தி என்ற திரைப்ப படம்.
1: இன்றைய
0: பக்தி வேளையிலிருந்து இறுதியாக இந்த பாடலை நீங்கள் கேட்டு மங்கள வரலட்சுமியினுடைய பாடாக நாங்கள் கேட்டு மங்களை வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. அவரை பற்றி பேச போனால் அநேகம் பேசலாம், அதிகமாக பேசலாம், ஆனால் நேரம் இல்ல எதை பேசுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. இவர்கள் எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட கலைஞர், அடுத்த கலைக்காக வாழ்ந்தவர்கள். கலைக்காக வந்தால் கலைஞியாக வாழ்ந்தவர்கள். கலைஞியாக வந்தால் தன்னை அந்த பண்புக்கேற்ப மற்றவர்கள் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்த ஒரு பண்புள்ள நடிகைகள் இவைகள் எல்லோரும். எந்த அவ இன்னும் சில நாடகங்களை கொஞ்சம் வெஸ்டர்னாகவும் நடித்திருக்கின்றார். ஒரு சில திரைப்படங்கள் எல்லா கேரக்டரும் எல்லா பாத்திரங்களையும் அவர் சிறப்புடன் நடித்திருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய காலம் ஓய்ந்து விட்டது. இனியொரு காலம் அப்படி வருமா? சரித்திரம் படைத்து எங்களுக்கு நினைவு கூறக்கூடிய வகையில் கலைஞர்கள் வருவார்களா என்பது கேள்விக்குறிதான் மகளே. இல்லை, திரையுலகம் எங்கோ சென்று விட்டது, பாலடித்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் என்றுதான். இந்த இளைய சமுதாயத்தில் எங்கெங்கோ கொண்டு சென்று விட்டார்கள் அம்மா. வாழ்த்துக்கள். சிறப்பான நேரத்தில் பொறுமையோடு இருந்து இறைவனுடைய அருளால். அக்கா என்ன பாடல் கேட்க விரும்பியிருந்தார்?
1: அக்கா வந்து மனைவி முருகனின் மயில் வாங்கலாம் அந்த பாட்டு கேட்கிறேன். அவங்க பாடுவாங்க, நல்லா இருக்கும்பா, குரல் ரொம்ப நல்லா இருக்கும்.
0: எங்கிருந்து வந்திருந்தார்
1: அக்கா? வேலூர்ல, சொந்த ஊர் அக்கா வேலூர், இப்ப ஆனா செங்கல்பட்டுல இருக்காங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா, சரி சரி. செங்கல்பட்டு மயில் வாகனம் அந்த பாடலாக அவருடைய பேர்
1: என்ன? சாந்தா தேவி.
0: சாந்தா தேவி அவவுக்கா அந்த பாடல் சேர்க்கப்படும். இரண்டால் நான் இந்த இப்பொழுது தொடர்ந்து நான் பாடலை தருவதற்கு நிறைய உறவுகள் பாடல்கள் இருக்கின்றபடியால் எனக்கு முடிக்க முடியாது. காரணம் எங்களுடைய நேரம் கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 5 நிமிடம் நான் கூட இருக்கலாம், ஒரு 5-க்கும் 10-க்கும் இடையில கூட இருக்கலாம். நான் இந்த பாடல்கள் அத்தனையும் தருவதற்கு எனக்கு இப்பொழுது 1 மணி நேரம் தேவைப்படுகின்றது. 1 மணிக்கு வேண்டும் இந்த 10 பாடல்கள் நான் காணாது. அதனால் இன்றைய நேயர் நேரம் நிகழ்வோடு சேர்ந்து இதுவும் வரும் ஒரு நிகழ்வாக.
1: நன்றி,
0: உங்கள் பொறுமைக்கு நன்றி. பாருங்கள், பொறுத்தார் அரசாழ்வார் என்று பொறுமையாக இருந்து நன்றாக அழகாக உங்கள் உள்ள கருத்துக்களை தெரிவிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. நன்றி மகளே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அன்னை திருமகளின் அருள் என்றும் கிடைக்கட்டும், வாழ்த்துக்கள். சிறப்பு அடுத்து வருகின்றார் அன்புடனே எங்களுடைய ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் ஞானா. வணக்கம். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் பாபா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த ஞானசேகரன், நான் எங்களுடைய நண்பகலில் இருந்து உங்களுடைய இரவு வணக்கத்தை தருகின்றேன். இருவரும் ஐக்கியமாகவும் ஒன்றிய தமிழ் வானொலியின் பக்தி வேளையிலே. சிறப்பாக நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா.

0: மலமாகவும் மகிழ்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தின் அம்மாவின் ஆசீர்வாதத்தையும் அன்பு உறவுகள் ஆசீர்வாதம் உங்களை அனுப்பா. தாங்கள் நலமாக உள்ளீர்களாப்பா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். இந்த வேளையிலே உங்களுடைய சகோதரரின் பிறந்த நாளை அறிந்தேன். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் எல்லோரும் வாழ்த்தி இருக்கின்றார்கள். நாங்களும் அதிபரும்
0: மன்னிக்கணாப்பா, அவர் வந்து மைத்துனர்.
1: அவர்களுக்கு சித்தார்த்தருக்கும் அவர் வருகின்றார். அவருடைய பிறந்த நாளும் என்று எழுதியிருந்தீர்கள். அந்த பிறந்த நாளை எல்லோரும் வாழ்த்தியதை எண்ணி எங்கள் சகோதர தத்துவத்தை நான் அந்த வழியில் நாங்களும் ஒன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் நண்பர்கள் அறிவிப்பாளர்கள் கலைஞர்கள் தொழில்நுட்பவியலாளர்களோடு அதிபரும் நானும் இணைந்து அவரை பல்லாண்டு காலம் பல் சிறப்போடு வாழ வேண்டும். வாழ்க வாழ்க என்று நல் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிந்து கொள்கிறோம். அவருக்கு பிறந்த நாள்
0: நன்றி அப்பா. நன்றி அப்பா, மிக்க மகிழ்ச்சி.
1: சிறப்பு நன்றி ஞானசேகரன். இப்பொழுது நாங்கள் இன்று வரலட்சுமி நாள் உங்களுடைய ஆலயத்தில் எப்படி இருந்தது பூசைகள் எல்லாம்?
0: வரலட்சுமி நம்ம ஆலயத்தில் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுப்பா. அதை நான் எப்போதும் உள்ள மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை யாகம் மட்டும் தான் நடக்கும். இந்த வரலட்சுமி இருக்கும் நம்ம ஆலயத்தில். மன்னூர் ஆலயத்தில் தான் சிறப்பாக நடக்குது. மக்கள் அங்கே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்புகள். இன்றைய எங்களுடைய கலைஞர் வரிசையிலே சௌகர் ஜானகி
0: ஞாபகம் இல்லையோ? சௌகர் ஜானகி,
1: ஆமாம், பார்த்த ஞாபகம் இல்லையோ? அவரை பற்றி உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய அனுதாபங்கள், அஞ்சலி ஐந்தாரங்களே.
0: அவருக்கு அவருடைய ஆன்மாவிற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அது நடிப்புன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஒவ்வொரு பாத்திரமும் உயிருள்ள ஒரு பாத்திரமாகவே நம்ம அண்மையில் நம்ம கூடவே இருப்பது போலவே தோன்றும். அந்த அளவுக்கு நளினமாகவும் குணச்சித்திரமாகவும் விடுக்காகவும் எல்லா விதமான பாத்திரங்களையும் ஏற்று பழத்தில் அவர் ஒரு சிறந்த பாத்திரமாகவே மாறிவிடுவார். அவருடைய நடிப்புக்கு வந்து இலக்கணம் வந்து எல்லை வகுப்பது வந்து முடியாத ஒன்று. அவர் மறைவு மிகவும் மன வருத்தத்தை அளிக்கிறதப்பா.
1: நவரச ஆளுமை உடையவர் இல்லையா?
0: ஆமாப்பா, நிச்சயம்.
1: அப்படித்தான் நான் கருதுகிறேன். ஒரு பெயர் நவரச ஆளுமை உள்ள ஒரு தாரகை அவர், நடிப்பு தாரகை. ஆமா. அடுத்து நடிகர் நடிகைகள் என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி மக்கள் மனதிலே முழு இடமும் பிடித்தவர். அப்பழுக்கு இல்லாமல் அழகாக சிறப்பாக அந்த அந்த லட்சணத்தோடு நடித்து 92வது வயதில் பத்மஸ்ரீ கிடைத்திருக்கின்றது அவருக்கு.
0: ரொம்ப தாமதமாக தான் கிடைச்சது.
1: தாமதமாக கிடைத்தது மட்டுமல்ல, அவருடைய அனுபவங்கள் பாவங்களை எல்லாம் அளந்து கொண்டு வந்ததுதான் இந்த பத்மஸ்ரீ இலேசாக கிடைப்பதல்ல. கொடுக்கும்போது அதுக்குரிய ஆளுமை அவர்கள் இப்போ சிலர் பணத்துக்கும் சில இடத்துல இதென்றுகிறார்கள் தான். ஆனால் அவர்களை தேடி சென்று பத்மஸ்ரீ அவர் இறக்கு முன்பு அவரை தேடி சென்றதுக்குள்ள தகமை அவரிடம் இருந்திருக்கின்றது. தகுதியுள்ளவர், சிறப்பு சிறப்பான பார்த்த ஞாபகம் இல்லையோ ஞாபகத்துக்கு வருது உடனடியாக அந்த பாடல்
0: என்ன.
1: அவருக்கு உங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தருகின்றீர்கள். அந்த அனுதாபத்தை இறைவன் சன்னிதானத்தின் சென்று அவர் இழைப்பார உதவியாக இருக்கட்டும். இன்று இந்த இனிய பக்தி வேளையில் என்ன பக்தி பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
0: பெங்களூர் ரமணியம்மாள் பாண்ட பாட்டுப்பா, முத்தான முத்துக்குமரா முருகையா அந்த பாட்டுப்பா.
1: முத்தான முத்துக்குமரா, இனிமையான படம். முத்தான
0: முத்துக்குமரா,
1: இது பெங்களூர் ரமணியம்மா பாடியதா?
0: ஆமாம், பெங்களூர் ரமணியம்மா பாடிய தனிப்பாடல்ப்பா.
1: பார்த்துருக்கின்றீர்கள் அவரை?
0: அவரை பார்த்தது திரைப்படத்தில் தான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு
1: தெய்வம் தெய்வம் திரைப்படத்தில். அவ வந்து ஆரம்ப காலத்திலிருந்து அறிமுகமாகினவர் அல்ல, இடையிலே தான் பக்தி பாடலோடு வந்தார். என்னப்பனே என் ஐயனே அந்த பாடல் தானே அவருடைய பாடல். வேல் வேல் வேல் முருகையா அந்த பாடலை பாடி அதோடு சேர்த்து இன்னும் ஒரு பாடலையும் பாடிந்த ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு பாடல்களும் முன்பு வெளிவரும். பெங்களூர் ரமணியம்மாள் என்று கச்சேரிகள் மேடைகளில் பாடுவர்களாக இந்த பாடலை பின்னணி பாடிக்கொண்டு அவர் வந்து திரையுலகக்கும் வந்து புகுந்து விட்டார். தெய்வம் திரைப்படத்தில் பாடுகின்றார். சிறப்பு சிறப்பு. அவர்கள் எல்லோரும் தாங்கள் எடுத்த பாத்திரத்தை நிறைவேற ஏற்று பண்ணுன்னு அதற்காக உபவாசகர்களாக இருந்து வாழ்ந்தவர்கள் இல்ல, அதற்காக வாழ்ந்தவர்கள். நாங்கள் அப்படியே அது இது எல்லாம் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததை சீராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் எதை மூலதனமாக வைத்தார்கள்னா ஆன்மீகத்தை மூலதனமாக வைத்திருந்தார்கள். நாங்கள் இன்று பக்தி வேலையில் இருக்கின்றோம், அந்த ஆன்மீகம் என்பது தான் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கின்றது. அந்த ஆன்மீகம் அவர்களை அவர்கள் நினைத்த எல்லைக்கு போவதற்கு உறுதுணையாக இருக்கும்போது அவர்கள் மேலும் மேலும்
0: வழிகாட்டலாம்.
1: ஆமாம், அவர்கள் எல்லோரும் ஆன்மீகத்தை மூலதனமாக வைத்து அதற்கு ஆணித்தரமான நம்பிக்கை விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் கிடைத்திருக்கின்றது. அப்படித்தான் அன்று இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், எங்களுடைய காரைக்கால் அம்மையார் போன்ற மங்கையர்க்கரசியார் போன்றவர்களுக்கெல்லாம் மேன்மையும் முக்தியும் கிடைத்தது காரணம் ஆன்மீகத்தை முழுமையாக நம்பியபடி, ஆண்டவனை முழுமையாக நம்பியபடியால், நம்பியதோடு அல்லாமல் அதை பின்பற்றி அதன் வழி நடந்தார்கள். வெண்ணூரையும் பூசிக்கொண்டு திருத்தாட்சம் மாலையும் போட்டுக்கொண்டு டாஸ்மாக்ல இருக்கவில்லை அவர்கள், அப்படி இருக்காரு வேடதாரிகள். நேற்று தினம் பேசும்போது குறுநீர் ஆலயத்துக்கு வந்து அப்படி இப்படி இருந்து தொலைபேசியிலே செய்கிறாரு. அப்படி அப்படி இல்லை, உண்மை விசுவாசத்தோடு இருந்தால் சிவனை நம்பினார் அவர்கள் கைவிடப்பட மாட்டார். ஆண்டவனை நம்பி யார் வெறுமனையாகினார்கள், முழுமையாக அடைந்தார்கள் எல்லோரும் தான் கூற வேண்டும். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். முத்தான முத்துக்குமரா என்ற பாடலை பெங்களூர் ரமணிய அம்மாள் அவரின் குரலில் எங்களுடைய பக்தி வேலை நேர் வீரத்தில் கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் எல்லா அருளும். இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது. சகோதரர்கள் மைத்துனர் எல்லோரும் பெரும்புகளை எல்லாம் ஒழுங்கு செய்து விட்டீர்களா வீட்டில்? பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாம் ஆனந்தமாக இருக்கணும், ஆனந்தமாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பது. இதெல்லாம் இறை அருள் கூடித்தான் பெறுவது, இல்லாதது அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடவாத ஐயா.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
1: எத்தனை நாள் சந்திக்க வேணும், நினைக்க வேணும், சந்திக்க வேணும், பார்க்க வேணும் என்றெல்லாம் பாடப்பட்டிருப்பேன் முடியாது இல்லையா? சரி, நன்றி.
0: உங்களுக்கு
1: சிறப்பான நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி கொண்டு மீண்டும் சந்திப்போம் மகனே. நன்றி நன்றி.
2: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து

சிறப்பான இந்த பாடலில் ஆண்டு அனுபவித்த ஒருவர் கண்ட வாழ்வின் நிதர்சனத்தை பாடலாக தந்திருக்கின்றார். அந்த பாடலே இவற்றையெல்லாம் அனுபவித்தவர்தான் அவர். அனுபவித்து இறுதியில் இறைவனுடைய அருள் எப்படி அவருக்கு கிடைத்து இதை கொண்டு வந்தார் என்றால், இறுதியிலே பட்டினத்தடிகள் என்று பெயர்படக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையை எங்களுக்கு எடுத்துக்க எல்லா விதமானவும் வாழ்ந்தவர். ஆனால் இறுதியிலே இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் உண்மையானதல்ல, இதெல்லாம் நிலைக்காதவை, எங்களோடு வரமா போவதில்லை, ஆதலால் அது ஆன்மீக வழிதான் சிறந்தது, இறை அருள் ஒன்றுதான் உண்மையானது, இறைவனுடைய கருணை அவருடைய கடாட்சம்தான் எங்களுக்கு வேண்டும், அதற்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் இந்த ஆசை என்பது ஆசையினால்தான் இவற்றையெல்லாம் தேடுகின்றோம். வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கிற ஆசையிலே யாருக்கும் இறக்க வேண்டும் என்ற ஆசை வராது, யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அப்படி வந்தால்தான் இவருக்கு அந்த மோட்சம் கிடைக்க வேண்டும். அப்போ அந்த மோட்சம் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த நல்ல மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல இறைவன் அருள் வேண்டும். இடையிலே இறுதியிலே இப்பொழுது மோட்ச நிலை அடைந்ததுக்கு உறுதியாக இத்தனை மக்கள் எங்களுடன் வாழ்ந்து சென்றவர்களை நாங்கள் வாழ்க்கையிலே கண்டிருக்கின்றோம். ஆசைகள் இருக்க வேண்டும். அது பேராசையாக இருந்து அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆசை இருக்க வேண்டும். ஆசை இல்லாத விட்டால் இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு வந்து அந்த ஆசைகளை விட்டு இறுதியிலேயாவது நாங்கள் இறை பதம் நாட வேண்டும். ஆசை இருக்கும் பொழுது இறை அன்பு, இறை பண்பு, இறை பணிவுகள் இருந்தால் இறைவன் எங்களுக்கு அந்த ஆசையிலும் அன்பை இன்பத்தை அடையும் வழியை காட்டுவார். அந்த வழியே செல்லலாம். அவர் அதுக்கெல்லாம் தடையல்ல, ஆன்மீகம் இதற்கு தடை தரவில்லை. மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றுதான், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் கூறுங்க. எதிலே ஆனந்தம் வருகின்றது? பணங்களை தேடி, நிலங்களை சுமந்து, கூட்டங்களோ உறவுகளை பெருக்கி, உல்லாசமாக பட்டும் பட்டாடையும் கட்டி கொண்டு செல்வது ஆசை. ஆனால் அந்த ஆசை அதனால் மற்றவர்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அது நிலைக்காத ஆசைகள். தேடி வைக்கின்றோம், அது எங்கள் சந்ததிக்கு சொத்து சேருமே தவிர எனக்கு எனக்கு வராது. நான் தேடுவதெல்லாம் என்னுடைய சந்ததிக்கு. அப்போ தேடும் பொழுது நல்ல பெயரை புகழை சம்பாதித்து தேடினால் அது நிலைக்கும். இன்று உதாரணத்துக்கு சௌவார் ஜானகி அம்மாவை எடுத்துக்கணும், அவரோட இல்லாத என்ன இருக்கின்றது? ஆனால் அவர்களை போன்ற ஒரு சிலர் பணம் வேண்டும், பொருள் வேண்டும், பெயர் வேண்டும் என்று தங்கள் கடமையை செய்யவில்லை, நடிப்பை செய்யவில்லை. நடிப்பின் உச்சிக்கு நான் போகணும், நடிப்பின் திறமை பெற வேண்டும் என்று ஆன்மீக கடவுளை என் மனதிலே வேண்டிக் கொண்டு நடித்து நடித்து நடித்து உயர்ந்தார்கள். அவர்களை தேடி இவையெல்லாம் சென்றன. அவர்களெல்லாம் அவர் அனுபவித்தார் என்று அவர் அதை விட்டு சென்று இறைவனிடம் செல்கின்றார். நாங்களும் அதைத்தான். எங்களுக்கு எல்லாம் வேண்டும், ஆனால் அளப்பரியது இருக்க வேண்டும், அளவோடு இருக்க வேண்டும். ஆனால் அதுக்காக நாங்கள் வாழக்கூடாது. எங்களுக்காகத்தான் இந்த செல்வங்கள் இருக்க வேண்டுமே தவிர செல்வத்துக்காக நாங்கள் வாழக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான வேளையில், பக்தி வேளையில் இன்று வந்து இணைந்த, முதலில் வந்து இணைந்திருந்தார் என் அன்பு மகள் ரேவதி, அவரை தொடர்ந்து இளமணி திருநாட்டில் இந்த அருள், அதை தொடர்ந்து நாகப்பன், அன்பு மகாலிங்கம், அன்புடன் தேவா, யோகா ராஜி, சரவணன், கஸ்தூரி, கிருஷ்ணன், ஷியாமலா, ஷியாமலாவினுடைய சகோதரியும் பார்த்திருந்து சாந்தாதேவி, அவர் வந்து தூக்கத்தில் சென்று விட்டார் மாத்திரை போடுவர் என்றாலும், அவருக்கும் இந்த அருள் பாலிக்கக்கூடிய வகையிலே அவருடைய பாடல் கிடைக்கும். அடுத்து ஞானசேகரன், இவர்கள் வந்து இணைந்து பாடலையும் கேட்டு அன்னை சகோதர் ஜானகியினுடைய இரங்கலையும் தெரிவித்ததோடு மட்டுமல்ல, ஆன்மீகம் மிக முக்கியம், ஆன்மீகத்தில் தான் நாங்கள் முன்னேற வேண்டும், எல்லோருடைய வாழ்க்கை எந்த மதமாக இருந்தவர்களாக அவர்களுக்கு அந்த ஆன்மீகம் வேண்டும், இறைபக்தி இல்லாதவிட்டால் எதுவும் செய்ய முடியாது, அவனின்றி அனுபவம் அசையாது என்று அடிக்கடி நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதற்கு அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அதற்கு அவனுடைய அருள் வேண்டும். அந்த அருளை வேண்டி நாங்கள் சிவ இறை பக்தியில் இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக இன்றைய பக்தி வேளை கூறும் வேளையில் இப்பொழுது அன்புடன் ரேவதி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்யும் நோக்கத்துடன் ரேவதி, அடுத்து நாகப்பன், சரவணன் போன்றோர் வந்து கூறலாம், வாருங்கள் கேட்போம். யார் முதலில் வரப்போன்றீர் அழையுங்கள், உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்கின்றது, வாருங்கள் பக்தி வேளை, பக்தியை கொண்டாடுவோம் நிகழ்ச்சிக்கு.

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: விரும்பியவர் அழைத்து இன்றைய நிகழ்ச்சியை முடிவுரை தரலாம். உங்களுக்கு மனதில் பட்டது இந்த நிகழ்ச்சி முக்கியமானது தானா? இந்த நிகழ்ச்சி இன்று எவ்வளவு பெரிய யோசனமாக இருந்தது? இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்? இந்த நிகழ்ச்சியால் நாங்கள் அடைகிற நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் உங்கள் மனத்திலே பட்டதை கூறலாம். அன்பு உறவுகளே, வரலாம், எவரும் வரலாம்.
0: பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி.
1: வணக்கம், வணக்கம் மகளே. தேவதி வணக்கம், பாருங்கள்.
2: வணக்கம். இன்றைய கூறட்டுமாப்பா?
1: வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு நேரம்.
2: இன்றைய பக்தி வேலை நிகழ்ச்சி ரொம்பவும் அழகாக வெள்ளிக்கிழமை இன்றைய அழகான நன்னாளில் அழகாக ஆரம்பிக்கப்பட்டு திரைத்துறை நடிகையிலே அருமையாக பிரகாசித்து கொண்டிருந்த அப்பா சொல்ற மாதிரி நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த சௌகர் ஜானகி அம்மாவுக்கு ஒரு நிமிடம் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு அவருடைய ஆன்ம சாந்தியடை உலகளாவிய எல்லாருமே இதை கேட்கும்படி நான் இந்த ஒரு நிமிடம் இருந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினது சிறப்பு. அடுத்ததாக அனைவரும் வந்து இன்றைக்கு 10 பேர் சியாமலா சகோதரி சேர்த்து 11 பேர் அழகாக சரியப்பா வந்து எல்லோரும் வந்து அழகாக முறையோடு வந்து சிறப்பித்து அவங்கவுங்களுக்கு தேவையான பாடலை சொல்லி மகிழ்வோடு கேட்டு சென்றார்கள். வந்தவர்களும் இன்றைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பை பற்றியும் அவர்களுக்கு பிடித்த இறை சம்பந்தமான உணர்வுகளை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். அதை கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது. அதே போல பாடல்களும் கேட்டு பரவசப்படுத்தினார்கள். சில பேருக்கு வந்து இதுவும் சொன்னார், மகளிங்கே இன்றைய நடிகை அம்மாவுக்காகவும் எல்லாரும் அஞ்சலி அவங்கவுங்க முறையில செலுத்தினாங்க. இன்றைய பக்தி வேலைய ரொம்ப அழகா சிறப்பா நாங்க அனைத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது. தெரியாதையும் ஒவ்வொருத்தர் சொல்வதன் மூலமாக ஓரளவு சில புரிஞ்சுக்க முடியுது. அப்பாவும் நாங்களுக்கு அது சம்பந்தமாக விளக்க சொல்லும்போது பிடிக்கின்றது. இங்க அருமையான நடந்த இந்த பக்தி வேலைகள் ஆரம்பித்து கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பித்து நம்மளுடைய தளத்திலே எம்டிஆர் வானொலிக்கு இதற்கு உறுதுணை அமைத்த மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகளாவிய அனைத்து தமிழ் மக்களும் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த பக்தி வேலை நிகழ்ச்சியை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பார்கள். அதே போன்று அன்பு நேயர் வட்டங்களிலும் அனைவரும் வந்து சிறப்பித்து இதைய வெள்ளிக்கிழமை சிறப்பாக பக்தி வேலையை ரொம்பவும் மனம் உருக கேட்டுவது மிகவும் மகிழ்ச்சியே தருகிறது. இந்த வாய்ப்பை அளித்த அப்பாவுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
1: சிறப்பு சிறப்பான ஒரு உள்வாங்கியை நீங்கள் அழகாக தொகுத்து தந்திருக்கின்றீர்கள். அதாவது இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி, இடையிலே ஒரு நிகழ்ச்சி, அது அத்தனையும் பக்தியாக முடிவடைந்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றீர்கள். உண்மை, அந்த பக்தி என்பது ஒன்று இருப்பதால் தான் இந்த அன்பு எங்களுக்கு சுரக்கின்றது. அது சுரந்தபடியால் தான் அந்த ஒருவரை மதித்து ஒருவருக்கு அன்பு தெரிவித்து அவர்களுக்கு ஆன்மீக துறையில் கூட இருந்தாலும் அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்கு எங்களுக்கு ஏற்படுது. மனித நேயம் இங்கே உருவாகின்றது. பக்தி இல்லை என்றால், ஆன்மீகம் இல்லை என்றால் அறம் வளராது. ஆன்மீகம் இல்லை என்றால் மனிதநேயம் வளராது. ஆன்மீகம் இல்லை என்றால் ஜீவனோபாயம் இருக்காது. ஜீவகாருண்யம் என்பது எங்கிருந்து வருகின்றது? அன்பிலிருந்து, இதயத்திலிருந்து. அந்த ஆன்மீகம் இருந்தால்தான் அது வரும். ஆன்மீகமற்ற அமரட்டுத்தன்மையுள்ள தத்துவங்கள், அதாவது வந்து விதண்டாவாதம் பேசுபவர்களிடம் ஆன்மீகம் எப்படி வரும்? வராது. அது ஆன்மீகம் இல்லாதவர்களிடம் இருந்து இந்த மனிதநேயம் அறம் தலைக்காது. அதை உறுதிப்படுத்தி இந்த நிகழ்ச்சி அழகாக தெரிவித்து வந்தவர் ஒவ்வொருத்தரும் அழகாக தெரிவித்து அது மட்டுமில்லை, எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சி இப்பொழுது வராதவர்கள் கூட வந்து இணைந்து கொண்டு எல்லோரும் வருகின்றார்கள். எல்லோரும் வர வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இருக்கின்றது. எல்லோரும் வர வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமாக வந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு போகிற நிகழ்ச்சியோ அல்லது வானொலியோ அல்ல, அந்த அதால் பயன் வேண்டும். அந்த நிகழ்ச்சியால் பலன் இருக்க வேண்டும். இப்பொழுது பயன் உண்டு இந்த நிகழ்வுகள் என்பதை நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். நன்றி ரேவதி, உங்களுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். இறுதியிலும் வந்து முடிவிலேயே அழகாக தொகுத்து இந்த நிகழ்ச்சி என்றால் என்ன என்று இப்பொழுது ஒவ்வொருதன் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் சந்திக்கலாம் ரேவதி அவர்களே. நாளைய தினம் எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு இருக்கின்றது. இன்று வந்து இணைந்த இவர்களுடைய பெயர்களை நீங்கள் குறிப்பிட்டு கூறுங்க. இவர்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் உங்கள் சார்பாக. நன்றி ரேவதி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி,
1: நன்றி அம்மா. அடுத்த உறவுகள் யாராவது வந்து கூறுவதாக கூறலாம். நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் ஒரு பாடலை ஒலிபரப்ப இருக்கிறேன். அந்த பாடல் இன்றைய திருவிழாக்கு இருக்கும் எங்களுடைய கௌரி, அதாவது வந்து ஐஸ்வர்யத்தை, அதாவது ஐஸ்வர்யம் என்றது எல்லா விதமான மங்கள காரியமும் நிறைவேறும், எல்லாம் அதற்குள்ளே அடங்குகின்றது. நீங்கள் இதில் வந்து கூறியது அத்தனையும் அழகாக வந்து இன்றைய திருவிளக்கு நாள் எதற்காக என்றதை மிக மிக சிறப்பாக என்று எங்களுக்கு தெரிய வைத்தார் இந்த ஆன்மீக நிகழ்வான பக்தி வேலை நிகழ்வு. அந்த இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீராவுக்கு இறைபக்தியோடு நன்றியை கூறுவோம். ஏனென்றால் எங்களுக்கென்று ஒரு நிகழ்ச்சியை முன்பு இருந்து நின்று மாறி மாறி வந்து மீண்டும் எங்கள் எல்லோருடைய வேண்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியை 2 மணி நேரம் கொடுத்திருந்தார். அதை அழகாக சிறப்பாக இன்று நாங்கள் செய்வதற்கு இறை உளம் இறங்கி இருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அதனால்தான் எல்லோரும் இறங்கி வந்து எங்களோடு இணைந்து அழகாக மகிழ்வாக பேசி தங்களுக்கு விருப்பமான பாடலும் தங்கள் கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு சென்றோம். இந்த வழியில் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வருவதற்கு திருப்புகளையும் கொடுத்து பொழிப்புரையையும் தந்து, அடுத்து திருவிளக்கு நாள் என்றால் என்ன, யாருக்காக கொண்டாடப்படுகின்றது என்பதையெல்லாம் அழகாக கூறி சென்ற கஸ்தூரிக்கும் ரேவதிக்கும் என்னுடைய பிரத்யேகமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் எல்லாரிலும் தர வேண்டும் என்று நீங்கள் இருவரும் இணைந்து ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடலை இன்று இப்பொழுது கேட்க பொருத்தமாக இருக்கும். மீண்டும் ஒளிபரப்புகிறேன். இப்பொழுது அந்த பாடலை இறுதி பாடலாக கேட்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகிறேன். உங்கள் அனுமதியோடு இதோ அந்த பாடல்.

சிறப்பான ஒரு பாடல். இதிலே ஒன்று மொன்றியல் தமிழ் வானொலி பக்தி வேளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடுத்து கொண்டு வரும்பொழுது சில வேளைகளில் அந்த புனித நாட்கள் எங்களுக்கு அகப்படுகின்றது, புண்ணிய நாட்களும் அகப்படுகின்றது. அந்த புண்ணிய நாட்களிலே நாங்கள் இறை சிந்தனை அழகாக கொண்டு செலுத்துவதற்கு எத்தனையோ அறிவுகளை பெறும் வண்ணம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அனுபவ கருத்துக்களை கூறிக்கொண்டும், படித்ததை கூறிக்கொண்டும், கண்டதை கூறிக்கொண்டும், கேட்டதை கூறிக்கொண்டும், தெரிந்ததை கூறிக்கொண்டும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றும் திருவிளக்கு நாள், அந்த திருவிளக்கு நாள் நாளிலே நாங்கள் கூடி பக்தியை நாடி எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அந்த சக்திக்கும் எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிந்து வணங்கி கொண்டு அவர்களுக்கு நன்றியை கூற வேண்டும். அந்த வகையிலே வந்தவர்களும் பொருத்தமாக அழகாக சிறப்பாக இன்றைய நாள் பற்றி அவசியம் பற்றியும், ஒவ்வொருவரும் ஆன்மீகம் என்றால் அது மிகவும் அத்தியாவசியம்தான் என்பதையும் உறுதிப்படுத்தும் வகையிலே தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் குறிக்கின்றார்கள். அங்கே சரவணன் அவர்கள் கூறிய அனுபவம், ஏனையவர்கள் கூறியது போன்று அங்கே பொருத்தப்பாடாக இருந்தது. தாங்கள் சென்றது, வந்தது, வரும்போது நடந்த சம்பவம் இதெல்லாம் நாங்கள் நினைத்து நடப்பதில்லை. உண்மை விசுவாசம் அன்பு இருந்தால் தானாக எங்களை தேடி வந்து இந்த ஆன்மீக இன்பம் கிடைக்கும் என்றதை கூறியிருக்கின்றார்கள். முழுமையாக இன்றைய சிறப்பான ஒரு நாளாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருப்போம். நாங்கள் நாட்காட்டியை கழித்து விட்டு இன்று இந்த திகதி என்று பார்த்தோம். இன்று என்ன புனிதம், இன்று விசேஷம் என்ன, இன்றைய நாளுடைய பெருமதி என்ன, இன்றைய நாள் எங்களுடைய கடமை என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து ஆன்மீகத் துறையிலே கால் வைத்து எங்கள் மனதை சாந்திப்படுத்தி சாத்மீகமான முறையிலே நாங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும். மனிதநேயங்கள், ஜீவகாருண்யம், அறம் தலைப்பதற்கு ஆன்மீகம் முக்கியம்தான். அதற்கு இந்த வழிகள் இருக்கென்று சொல்லி அறிந்து கொள்ளும் வழியில் இப்படி சென்ற ஒருவருடைய மறைவினால் கூட இதற்குள்ளே புகுந்து மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் பக்தியும் கூடிய ஒரு நிகழ்வாக திரண்டு வந்திருப்பதற்கு இறையருள் கூடியிருக்கின்றது என்றுதான் நாங்கள் எண்ணுவனும். உங்கள் எல்லோருக்கும் இறையருள் பாரித்து எல்லாமும் எல்லோரும் பெற வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் நிகழ்ச்சியை உங்கள் அனைவருடைய ஒற்றுமையோடும் இறைவனுடைய கருணையோடும் நான் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி 2026 ஆண்டின் 8 மாதத்தின் 21 நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளை கதம்பத்தில் ஒலித்தது. அந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையில் இதை புனிதமாக நிறைவேற்றுவதற்கு புண்ணியமாக நன்மையாக கருணை கூர்ந்த இறை பக்திக்கு உங்களுக்கு நன்றி கூறி உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்களை அர்ப்பணித்து மனித நேயம், ஜீவகாருண்யம், அறம் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களை எல்லாம் அறிய வைத்த தமிழினால் வளர்ந்து கொள்ள வைத்த இறைவா எங்கள் எல்லோரும் சார்பிலும் வணங்கி உங்கள் தாழ் பணிந்து நன்றியுடன் விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி வேளை. வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் ஒரு பாடலை தருகின்றார். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை என்று வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். அவர்களில் முதலில் இன்று தருகின்றார் நீண்ட கால உறவு சிட்னி மாநகரம் ரமணி அவர்கள். ரமணி, நீங்கள் தந்த அந்த பாடல் வசந்த கால நதிகளிலே என்ற வரி எடுத்து மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் கேட்ட வழியிலே அடுத்த பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து நீண்ட நாள் உறவு கேதீஸ் காஞ்சி பட்டுடுத்தி என்ற ஒரு அற்புதமான பாடல் வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து பாட கேட்க இருக்கின்றார். நாங்களும் கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் யாராக இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். இவர்கள் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து வளமையாக இன்றும் வந்து கேட்கின்றார்கள். மே மாதம் என்ற திரைப்படத்து பாடல் பாடுகின்றது. அந்த பாடல் என்மேல் விழுந்த மலைத்துளியே என்ற வரியெடுத்து.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் தினமும் போல் இன்றும் மலர்வது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

உறவுகளோடு உறவுகளாக சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கமும் வந்து ஒரு பாடல் தருகின்றார். காலத்தால் அழியாத ஒரு பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அற்புதமான வரியல்லவா? இங்கே கேட்போம் அந்த பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடலாக நண்பன் பார்த்த என்ற முதல் வரியை கொண்டு நினைத்தாலே இனிக்கும் திரைப்படுத்து பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தொடுத்து விட்டிருக்கின்றார்.

என்று அந்த பாடலை கேட்ட உடனே ஐரோப்பிய மண் என்னவளும் பெற வேண்டும் அல்லவா, கண்ண காட்டு போதும் என்ற ஒரு நல்ல பாடலை ரெக்க திரைப்படத்திலிருந்து இன்று கேட்க விரும்புகிறேன் என்று ஈழமணி திருநாட்டிலிருந்து தந்தவளை உரைக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து வளமை போல இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேன ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து அனுப்பி வைத்த பாடல். பௌர்ணமி நிலவில் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திச்சிக்கும் தீனான பாடல்கள் என்று மகளும் இந்த வேளையிலே மீண்டும் இதுபோல ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று எதிர்ப்பு கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் காற்றலையில் இருந்து. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? முதல்கண் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கதம்பம். கதம்பத்தில் முதலில் ஒரு கண்ணன் பாடல், அதை தொடர்ந்து இன்றைக்கு கதம்பத்தில் உங்களுக்கு என்ன எடுத்து வரலாம்ன்ட்டு நான் இப்பொழுது சிந்திக்கிறேன். என்ன இலகுவாக எடுத்து வந்தால்தான் நீங்கள் எல்லோரும் காற்றலைக்கு வருகிறீர்கள், இல்லாவிட்டால் வர மறக்கிறீர்கள். ஒரு கண்ணன் பாடல் கேட்போம், அதன் பின்பு காற்றலையில் என்ன நிகழ்ச்சி கதம்பத்தில் வரப்போகிறது என்று சொல்லலாம்.

இனிமையான பாடலை கேட்டிருப்பீர்கள். கண்ணன் பாடல். இன்றைக்கு கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு பார்ப்போம். நேரம் சரியாக 10:05, அது இந்திய இலங்கை நேரம். இங்கே கனடிய நேரம் சரியாக 12:35. இன்று 14 ஏப்ரல் மாதம் 2022. இன்று சித்திரை புத்தாண்டு உங்களுக்கு இப்போ பிறந்து விட்டது. இப்போ எங்களுக்கு எண்ணம் பிறக்கல. அதனால் என்னுடைய அன்பு உறவுகள் எல்லோருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே சொல்லெடுத்து பாடுவோம் என்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகலாம். ஒரு சொல், நான் கொடுக்கிற சொல்லில் நீங்கள் 5 பாடல்கள் பாடிக்காட்ட வேண்டும். நான் கொடுக்கும் சொல்லில் நீங்கள் 5 பாடல்கள் பாடிக்காட்ட வேண்டும். அது நீங்கள் முன்பு செய்திருக்கிறீங்க, அதனால் பார்க்கலாம். அது உங்களுக்கு சுலபமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கும் என் அன்பு உறவுகள் எல்லோரையும் யார் யாருன்னு பார்க்கலாம். இன்று எங்கே முதலில் யார் யார் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருப்பீங்கள். ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக். இனிமையான சித்திர புத்தாண்டு வாழ்த்து. உங்களுடைய ஃபாரூக் என்ற அந்த பெயரோடு வணக்கம் இராமான்னு போட்ட உடனே சந்தோஷமாக இருக்கிறது. அப்பாவும் உங்களுக்கு மெசேஜ் வச்சுருந்தார். 2 உங்கள் குரல் காற்றளிக்கும் வரவில்லை, எங்களோடும் பேசவில்லை. அதில் இப்போ சந்தோஷமாக இருக்கிறது. ஃபாரூக், வணக்கம் உங்களுக்கு. அடுத்து வடலூர் ஆனந்தன், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வருக என்று கூப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்தது விஜயராகவன், உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வணக்கம். இவ்வளவு பேருந்தான் நீங்கள் இப்போ வணக்கம் சொல்லியிருக்கீங்க, மற்ற எல்லோரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் போட்டிருக்கீங்க. பார்க்கலாம் 3 எங்கே இணைந்து கொள்ளுங்க. ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சரியா? எல்லாருக்கும் இன்றைக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டுமில்லை, நானும் கூட என்று சொல்லலாம். உற்சாக குறைவாக இருக்கிறது. சித்திரை புத்தாண்டு வாழ் நேரத்தில் இப்படி உற்சாகம் குறைந்து இருப்பது சரியில்லை என்று தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கண்டாலும் பரவாயில்லை. இரவு சரியாக 12:38 இப்போ உங்களுக்கு பகல் நேரம், நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று. சரி, ஒரு பாடல் காட்டிலே கெடுத்து வருகிறேன். இன்னும் ஒரு பாடல் கேட்போம். வணக்கம் அருள், வணக்கம் உங்களுக்கும். அருளுக்கும் வணக்கம்.

தமிழ்வாணன் வணக்கம். உங்களுக்கு அருளும் தமிழ்வாணனும் திரும்ப திரும்ப வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க. வணக்கம் உங்களுக்கு. நானும் சரி, ரெண்டு பிள்ளைகளாக்கம் உண்டு, இரண்டு பிள்ளைகளாக வந்துட்டாங்க. அட, வகுப்பறைக்கு ஒரு ரெண்டு பிள்ளை கூடிட்டுதான்னு பார்த்தா அது ஒன்று தமிழ்வாணன் ரெண்டு தரம் போட்டிருக்கிறார், அருளும் ரெண்டு தரம் போட்டிருக்கீங்க நீங்கள்.

0: வணக்கம் அருள். அருள் வணக்கம்.
1: அன்பான வணக்கம் அம்மா. புது வருட வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஐயாக்கும் அன்பான உறவுகளுக்கும்.
0: ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க அருள். ஏனென்றால் நீங்கள் பேசும் உங்களுடைய குரலை இன்னும் தெளிவாக காற்றலைக்கு வருகிறதா என்று நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, நல்லா கேட்குது, நல்லா கேட்குது, சூப்பராக. இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும். எல்லா நலனும் பெற்று வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம்.
1: நன்றி அம்மா.
0: எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் இல்லாமல் வாழ வாழ்த்துகிறோம். சரியா? நன்றி, நன்றி, நன்றி. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுக்கவா? அஞ்சு பாடல் சொல்லுவீங்களா? சரி, அன்பு என்ற சொல்லல அஞ்சு பாடல் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: அன்பு. அம்மா அடுத்த அழைப்புக்கு வரலாமா? அம்மா
0: அடுத்த அழைப்புக்கு வாங்க, அடுத்த அழைப்புக்கு வாங்க. சரி
1: சரி அம்மா, நன்றி அம்மா.
0: அவர் கேட்டுக்கொண்டு வர போறாரு. லெனின், நீங்க அழைப்புக்கு வந்தீங்க, கட்டளைக்கு வாங்க. லெனின் எங்கே பார்க்கலாம், அழைப்புக்கு வாங்க.

நான் தவறாக சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். சந்திரராஜ் மாமா, நீங்களும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வணக்கம். லெனின் என்று அந்த பேரை நான் தவறாக சொல்லிவிட்டேன். வேறு யாரோ அழைத்ததுக்கு அவர் அழைத்ததுன்னு நினைச்சு விட்டேன். சரி, அழைத்தவர் நீங்கள் காய்ச்சலுக்கு வரலாம்.

0: வணக்கம் லெனின். வணக்கம் லெனின். வணக்கம்
1: அம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: நள்ளிரவு வணக்கம் உங்களுக்கு.
0: உங்களுக்கு காலை வணக்கம். அப்ப நான் தவறாக லெனின் என்று சொன்னது, அப்ப நீங்க சரியா, நீங்க தான் அழைச்சிருக்கிறீங்க. நான் சில நேரம் இப்ப இரவு நேரம் எனக்கு இருக்கிற அசதிக்கு லெனின் அழைத்தது போல இருந்தேன். லெனின் என்றுட்டேனோ பார்த்தா உண்மையா லெனின் தான் அழைச்சிருக்கிறீங்க. சரி சரி.
1: அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா நலனும் சிறப்பும் நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் முதல்ல. சரி, எங்கே எங்கே இந்த கதம்பா நிகழ்ச்சியில் நீங்க இதயம் என்ற சொல்லல, இதயம் என்ற சொல்லல அஞ்சு பாடல் எங்க பாடுங்க பார்க்கலாம்.
1: இதயம் போகுதே. இன்னொரு பாடல் வந்து இதயமே
0: இதயமே.
1: ஆமா, இதயம் இதயம் இணைகிறது என்ற பாடல் இருக்குமா.
0: இதயம் இதயம் இணைகிறதுண்டா, அது என்ன படத்துல?
1: ஆமாமா, படம் பேர் வந்து
0: இதயம்
1: இதயம் இதயம் இணைகிறது. இது ஒரு புது கவிதைன்னு ஒரு பாடல்.
0: சரி, மூன்று மூன்று சொல்லிட்டீங்க.
1: பிரகாஷ்ராஜ் வந்து வயசானவரா இருப்பாரு, ஒரு சின்ன பொண்ண லவ் பண்ணுவாருமா.
0: ஓ, அதுதான் உங்களுக்கு அது ஞாபகம். அந்த படம் என்னன்னு தெரியலையா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. பிரகாஷ்ராஜ் வந்து வயசானவரா இருப்பாரா, ஒரு சின்ன பொண்ண லவ் பண்ணுவாரா. இது எப்படி இந்த படம் எடுத்து பார்க்கத்தான் வேணும்.
1: இல்லை, அந்த பொண்ணு வந்து
0: அந்த பொண்ணு லவ் பண்ணுமா முதல்ல வர.
1: தெரியும்
0: நீங்க பாக்கலையாது, இது எடுத்து பாக்கணும். படம் என்னன்னு தெரிஞ்சதானே பாக்கலாம். எங்க யாராவது கட்டிக்காரன் சொல்லுங்கப்பா. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு வயசானவரா இருப்பார்.
1: கல்கி இல்லையே?
0: கல்கியா? கல்
1: இல்ல இல்ல, கல்கி இல்ல, கல்கி இல்ல,
0: இல்ல இல்ல, கல்கி அதுல வராது. மற்றது ஒரு சின்ன பொண்ணு லவ் பண்ணுமா. இன்னும் நானும் பார்க்காத ஒரு படமா இருக்கேன். இதயம் இதயம் போகிறதே
1: எனக்கு
0: வெற்றி பெறவே இல்லையா. எங்க இதயம் போகுதே?
1: இதயம் ஒரு கோயில். இதயம் ஒரு கோயில் அந்த பாடல்மா.
0: இதயம் ஒரு கோயில். சரி, ஒரு கோயில். அடுத்தது என்ன உண்டு? இதயம் என்ன? ஒரு இதயம் பார்க்கலாம். வரலையே, நாலு இதயம் தானே வந்திருக்குது. அதுவும் ஒரு இதயம் வந்து வயசான இதயமா இருக்கே. ஒரு இதயம் வயசான இதயமா இருக்கே. என்ன ஒரு இதயம் தேவைப்படுதே? இதயம் இதயம்
1: முதல்
0: வார்த்தை
1: முதல் வார்த்தை இதயம் வரணுமா?
0: இல்லாமா நல்லா இருக்கு. அடுத்தது இதயமே என்னையா? அந்த ரெண்டாவது நீங்க, மற்றது அந்த வயசானவர் பாட்டு. அடுத்தது இதயம் ஒரு கோவில். அடுத்த இதயம் என்ன? இன்னும் ஒரே ஒரு இதயம் எனக்கு ஞாபகம் வருது இல்ல. ஏன்னா நீங்க சொன்னா உங்களுக்கு பரிசு. இந்த இதயத்துல ஒரு இதயத்துல ஒரு
1: பாட்டு
0: அடுத்த நேர் வர
1: மாட்டேன்.
0: இதயம் பாக்கலாம், கெட்டிகாரம் எடுத்து வாங்க பாக்கலாம். இதயம் இதயம் இதயம் இதயம் தேவி உன்னை
1: என்னண்டு
0: நான் பாடுற பாட்டு முன்னுக்கு எங்கே தேவி உன்னை ரெண்டு வரும்
1: படம் பேரா ஞாபகம் வருது பாட்டு பேரா மாட்டுது.
0: இதயம் இதயம் எங்கே இதயமே இதயம் ஒரு கோயில் சொல்லிட்டீங்க, இதயமே சொல்லிட்டீங்க. மற்றது தேவி என்னை கோவில் அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல.
1: என்னங்க பாட்டுமா?
0: இரண்டாவது வரி தேவி உன்னை தெரியலையே. நீங்க என்ன பாட்டு சொன்னீங்க? இதயம் இதயம் இணைகிறது என்ன?
1: இதயம் இதயம் இன்னொரு பாடல் இருக்குங்கம்மா.
0: என்ன
1: என்ன பாட்டு? இந்த ஓடிட்டே ஒரு பாட்டு பாடலாமா?
0: எங்க ஓடிட்டு?
1: நல்ல பாட்டுமா அது? கடற்கரைகளை ஓடிட்டே பாடுவோம். ஆமா, இதயம் என் இதயம்னு ஒரு பாடல் வருமா?
0: இதயம் என் இதயம் அண்டா.
1: ஆமா ஆமா, கடற்கரையில மெதுவா ஓடிட்டு பாடம். என்ன பாடம் நீங்க அதை ஞாபகம் வரல. இதயம் என் இதயம் பில்லா திரைப்படம் அது.
0: பில்லா படத்துல அந்த பாட்டா?
1: ஆமாமா, இதயம் என் இதயம்னு வருமா.
0: இதயம் இதயம் அண்டு
1: நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
0: சரி, உங்களோட இந்த இதயம் இதயம் அந்த பாட்டு என்ன இணைகிறதே இல்லையா?
1: ஆமாமா இணைகிறது. ஆமாமா
0: பார்க்கலாம், அது என்ன பாட்டுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டை யோசிங்க, சரியா சொல்லணும் எனக்கு.
1: கரெக்ட் தான் கரெக்ட் தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. நான் அந்த பாட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேம்மா. அது
0: இணைகிறதே இந்த பாட்டாண்டு பாப்போம். பிரகாஷ் ராஜ் பாட்டு. ஆனா நீங்க சொல்ற பாட்டு பில்லா படத்துல என்னன்னு சொல்றீங்க? அது
1: இதயம் என் இதயம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல்.
0: இதயம் என் இதயம் ஆரம்பிக்கிறது பில்லா திரைப்படத்துல சொல்றீங்க?
1: ஆமாமா ஆமாமா.
0: சரி, இந்த பாட்டை கேட்போம் முதல்ல. பிரகாஷ் ராஜ் வயசானவர்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: பார்க்கலாம், வயசானவர் மாதிரி தெரியுது.
1: என்ன
0: பாட்டு சொன்னீங்கன்னு பாக்கலாம் சரியா?
1: சரி,
0: பில்லா படத்துல பில்லா படத்துல பார்க்கலாம். இதயம் பாட்டு இருக்குன்னு சொல்லி அடிச்சு சொல்றீங்க. எங்கே பில்லா படத்துல இதயத்தை காண இல்லையே. அதை எப்படி தொடங்குதுன்னு சொல்றீங்க? பில்லா படத்துல, பில்லா படத்தில் எப்படி தொடங்குது, எப்படி தொடங்குது அந்த இதயம்? பில் என்ன, இதயம்,
1: இதயம் என் இதயம்னு ஆரம்பிக்குமா அந்த?
0: இதயம் என் இதயம்னு ஆரம்பிக்குது.
1: இன்னும் எத்தனை நாட்கள் வருமா முதல் வரி?
0: ஓ,
1: பில்லாலே ரெண்டு படம் இருக்கு, பில்லா ஒன்னு இருக்கு, பில்லா டூன்னு இருக்கும். பழைய பில்லா ஒன்னு இருக்கும்.
0: இதயம் என் இதயம் அப்படின்னு சொல்றீங்க?
1: ஆமாமா,
0: இதயம் எந்த எந்த
1: ஆமா கரெக்ட் தான். எந்த இதயம் நம்ம வருவோம், எந்த இதயம்ல
0: இந்த பாட்டா எங்க பாக்கலாம்?
1: இதே தம்மா, இதே தம்மா.

0: அருமையான பாட்டு. நான் இந்த பாட்டு
1: நல்லா இருக்குமா அந்த பாட்டு
0: முன்பு கேட்டாலும் எங்களுக்கு அதில் மனசுக்குள்ள போயிடல. ஆனா இந்த பாட்டு உண்மையிலேயே இப்ப நீங்க சொன்ன அப்புறம் போட்ட அப்புறம் தான் தெரிகிறது. பார்க்கலாம் நான் கட்டிக்கா சரியா? அப்ப உங்களுடைய பரிசு பாடல் இதயம் இதயம் இதில் ரெண்டுல எது வேணும் உங்களுக்கு?
1: இணைகிறது
0: இணைகிறது
1: இணைகிறதே போடுங்க. ஆமா அது அதிகமா வராது ரேடியோல.
0: சரி எடுத்து வரேன்னா இதோ உங்களுடைய பாடல்.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி கட்டிக்கா கட்டிக்கா.

லெனின் அருமையான பாடல். நீங்கள் 5 பாடல் சொல்லி வெற்றி பெற்று ஒரு பாடலும் நீங்கள் இனிமையாக கேட்டுட்டீங்கள். வருகிறவர்களுக்கும் இப்படித்தான் கிடைக்கும், பார்க்கலாம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்கே பார்க்கலாம்? லெனின் அடுத்த இதயம் பாடலை எடுத்து வருகிறேன். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ, பார்ப்போம் எங்கே அது இடையில் நிறுத்தப்படும். நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கணும் ஐயா. அப்பாவும் முண்டைக்கு பயந்து போன நாங்கள் இந்த நேரம் உங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தோம், பேசியிருந்தோம், யோசித்திருந்தோம். ஆனால் உங்களோட நீங்கள் வந்த இரண்டு நாட்களில் வரையில மட்டும் அந்த ஆன்லைனுக்கும் வரையில, அதுதான் எங்களை நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் துக்கமாக இருந்தது. உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்க. கடவுள் வந்து கடவுள் எல்லோருக்கும் எல்லோரையும் நல்லபடியாக வைத்திருக்கத்தான் பார்த்து பார்ப்பாரே ஒழிய வருத்துவதற்கல்ல ஐயா. நான் சரி, எங்கே எங்கே எங்கே ஃபாரூக், உங்களுக்கு நல்ல ஒரு சொல்லா கொடுக்கட்டா? அந்த நீங்கள் அஞ்சு பாட்டுன்னு சொல்லிட்டீங்களோ, உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கும் சரியா, பரிசு பாட்டு. சரி, உங்களுக்குரியது. சரி, உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். காதலில் அஞ்சு பாட்டு சொல்லுங்க பாப்பா. காதல் என்பது பொது உடமையே உடவே மாட்டீங்க என்பது காதல். காதல் அது என்ன படம் அது, என்ன எப்படி வரும் அது?
1: காதல் காதல் காதல் வர என்ன படம்?
0: காதல் காதல் காதல் ரெண்டு. அடுத்தது
1: காதல் ரோஜாவே.
0: காதல் ரோஜாவே.
1: காதலிக்க நேரம்.
0: அது காதலிக்க வந்துட்டு காதல் என்று வரையல. நல்லா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாமா? காதலிக்க அவர் ஒருத்தர் வந்து சொல்றார், வயசாயிருப்பார் அவர் ஒரு சின்ன பொண்ணு காதலிக்குதுன்ட்டு. இப்ப நீங்க என்னடா காதலிக்க தானே அம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. மூன்று இல்ல இல்ல. காதல் காதல் காதல் என்பது பொது உடைமை. காதல் காதல் காதல் காதல் ரோஜாவே. காதல்
1: காதல் நிலவே.
0: காதல் நிலவே கட்டிக்காரன் கட்டிக்காரன். காதல் நிலவே. என்ன உண்டு? கண் கண்மணி ராதா. இதுல எந்த பாட்டை நீங்க விரும்பி கேட்பீங்க? நீங்க எதுக்கும் நான் பாட்டு எடுக்க நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன பாட்டு நீங்க விரும்பி கேட்க விரும்புறீங்க? காதல் நிலவே. சரி, அப்ப ஒரு காதலை கண்டுபிடிங்க. காதல் எங்கே கேட்டீங்க? அது காதல்லாம் காதல்லாம் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல. அது அட்ஜஸ்ட் பண்ணல. எங்க கட்டிக்காரன் எங்க? காதல் அப்ப பாட்டு இல்ல. அவரை பாருங்க
1: என்ன.
0: காதலுக்கு காதலுக்கு கண்கள் இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாமான் யோசிக்கிறேன். காதலு காதலுக்கு கண்கள் இல்லை மானே என்று சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு உங்களுக்கு யாரும் உங்களுக்கு அவருக்கு உதவி செய்யறதுக்கு காதல் என்றதுல சொன்ன பாட்டை விட ஒரு ஒரு பாட்டு காதல் என்ற சொல்ல உதவி செய்யறதுக்கு நீங்க இங்க வெங்கடாசல பதிக்கு வாங்க பார்க்கலாம். யாராவது உதவி அவருக்கு உதவி செய்ய விரும்பினால் காதல் என்றதுல ஒரு ஷியாமலா நீங்க வெங்கடாசல பதிக்கு வாங்க பார்க்கலாம். ஃபாருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு காதல் காதல் என்ற சொல்லல வரவணும். காதல் எங்க? காதல் என்ன ஒரு காதல் சொல்லணும் நீங்க. காதல் காதல் காதல் காதல் காதல் காதல் என்று ஒன்று சொன்னீங்க. நீங்க சொன்னீங்களா? உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்கள் ஷியாமலா, நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வர வேண்டும். வெங்கடாசலபதி இணைப்புக்கு வாங்கோ. 5149519237 என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்க பார்ப்போம். ஒன்று, அவர் பாவம் ஒரு பாட்டு கொடுக்கலாம். அங்கே அவர் இன்னொரு பாட்டு இருக்குல்ல, அவருண்ட உடனே கண்டுபிடி. 3 தரம் காதல் வந்து காதல் காதல் காதல் என்ற ஒரு பாட்டு இருக்குதா? எது இல்லையே, நீங்கள் காதல் காதலின் காதல் என்பது பொது உடைமை, மற்றது காதல் காதல் என்பது அது சொல்லிட்டீங்க. அடுத்தது காதல் ரோஜாவே, மற்றது காதல் நிலவே இல்லையா? சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறேன், உதவி செய்யறேன். கண்ணியர் உள்ளம், உங்களுக்கு உதவி செய்ய கண்ணன் வர்ற பாருங்க. வாங்க கண்ணன், வாங்க கண்ணன், உதவி செய்யறீங்களா நீங்க இவருக்கு? கண்ணன் வணக்கம். கண்ணன் ஒரு நிமிஷம், கண்ணன் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. இப்ப பேசுங்க கண்ணனோடக்கா.
2: அதாவது காதல் காதல் காதல், உன் கண்ணில் மின்னல் மோதல், என் நெஞ்சில் உள்ளது மோதல், அதை பாதம் போவதில் மனம் காதல் ஃபீவரில்.
0: அது சொல்லியாச்சு, அது சொல்லியாச்சு.
2: சொல்லியாச்சா? காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினா
0: காதலிக்கும் வராது, தனிய காதல் என்று தொடங்கின காதல்.
2: காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன்.
0: அப்ப உங்களுக்கு எந்த பாட்டு வேணும்? இது நல்ல பாட்டு ஃபாரூக், காதல் வைத்து காதல் வைத்து. அது அது அஞ்சான் என்ன படத்துலயா அது, அந்த காதல் வைத்து?
2: அது வந்து இதுங்க, ஜெயம் ரவி படம், தீபாவளி.
0: தீபாவளி இல்ல. அப்ப அவரை வெற்றி வர வச்சிட்டீங்க நீங்க கண்ணன்.
2: வெற்றி வராம இருக்க முடியுமா ஏங்க மேடம்?
0: அவர் அப்ப வெற்றி வராம இல்ல, உதவி
2: பாட்டுனா கூட விட்டுட்டு போயிடலாம், காதல் விட முடியுமா?
0: எங்க ஷியாமலா வேணுங்க கண்ணன், ஷியாமலா வேணுங்க, உங்களுக்கு உதவி செய்யறாவான்னு பாப்போம். சத்தம் போடாம நின்று உதவி செய்யணும். நன்றி நன்றி ஃபாரூக், நன்றி. அப்ப உங்களை பாடல் எடுத்து வர்றேன் நான், காதல் வைத்து. சரியா? நன்றி. அவன் இணைங்க பாப்போம். வா, எங்க பாக்கலாம் காதல்.
3: நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வேலை இருக்கிறேன் அப்புறம்.
0: சரி சரி, மீண்டும் மீண்டும் கொள்ளுங்க நீங்க அங்கே.

எங்களுடைய ஃபாரூக், உங்களுடைய பாடல், உங்களுடைய தீபாவளி படத்திலிருந்து உங்களுடைய பாடல்.

இந்த பாடல் எனக்கு மிக ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, எத்தனை தரம் கேட்கலாம், மற்றது எத்தனை தரம் கேட்டாலும் ஒரு சலிக்காத பாடல். அதில் வர்ற வரிகள் அத்தனையும் நல்ல வரி. நீங்கள் வேணுமெண்டா உற்று நோக்கி கேட்டு பாருங்கள். சரியா? காட்டில் உந்தன் குரல் தனி கேட்டிருந்தேன், வர்ற அவ்வளோ வரியும் உண்மையிலேயே இந்த காட்டிலையோடு சேர்ந்தது போல இருக்கும். ஆனால் காதல் வந்து அது எல்லோருக்கும் சேர்ந்திருக்கும், பார்க்கலாம்.

0: அருமையான பாடல் அடுத்த அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலாம்மா ஓடி வாங்க ஓடி வாங்க, உங்களுக்கு சொல்லு, நல்ல ஒரு சொல் எடுத்து வச்சுக்கிறேன். ஷியாமலாம்மா எங்க போயிட்டீங்க?
1: அம்மா வணக்கம்மா.
0: நல்ல ஒரு சொல் எடுத்து வச்சிருக்கேன்டா சாத்தி உங்களுக்கு. நான்
1: சொல்ல காதல் சொல்லியும் இப்படி தளர விட்டுட்டீங்க ஃபாரூக்க.
0: இல்ல ஃபாரூக் பாருங்க, இல்ல உண்மையிலே அவர் கொஞ்சம் எப்படி
1: சொல்றது,
0: மனசு நல்லா இருக்கு. அது எந்த நேரத்துல எப்படி இருந்தாலும் அவருங்க காதலை மட்டும் அவர் இருக்கா விட மாட்டார். ஆனா கொஞ்சம் அவர் முந்தி மாதிரி இல்ல. கொஞ்சம் போறங்க அடுத்த மாதம் அவரு என்ன என்ன கொஞ்ச நாள் இருக்கு, அதுக்கு பிறகு நல்ல
1: முடிஞ்சதுக்கு அப்புறமா
0: உண்மை அவருடைய அந்த

0: காட்டு காட்டில் வரலாம்.
1: முயற்சி
0: செய்து காட்டு
1: கீதம்
0: காட்டில். சரி, காட்டில்
1: காட்டினிலே வரும் கீதம்,
0: காட்டினிலே வரும் கீதம்.
1: காத்து குறிச்சா போதும்ல, எழுத்து மாறி வரலாமா?
0: வரலாம்.
1: காத்து ஊத காத்தும் வீசுது,
0: காத்து ஊத காத்து வீசுது. அடுத்து
1: காற்றுக்கென்ன வேலி,
0: கடலுக்கென்ன
1: மூடி, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன். அந்த பாட்டு
0: கேட்டீங்க, அஞ்சு சொல்லிட்டீங்களே, டக்கு டக்குண்டு காட்டே என் வாசல் வந்து, காட்டுக்கென்ன
1: வேலி,
0: காட்டு ஊத
1: காட்டிலே வரும் கீதம்,
0: காட்டிலே வரும் கீதம்,
1: காத்து ஊத காத்து.
0: மற்றது
1: காட்டே என் வாசல் வந்தாய்,
0: இல்ல காட்டினிலே பழைய ஒன்று சொன்னீங்கல்ல, காட்டினிலே அது வரும் விதம். அந்த பாட்டு எல்லாம் அஞ்சு பாட்டு சொல்லிட்டீங்க கெட்டிக்காரி, இதுல எந்த பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: ஐயோ, பழசு போடுறது போட மாட்டீங்களா?
0: இல்ல போடுவோம் போடுவோம். எந்த பாட்டு வேணும்? எது
1: அப்படின்னா காட்டினிலே வரும் கீதம். அப்படி இல்லாத பட்சத்துல ரிதம் படத்துல வந்து
0: அதாவது இப்ப வர்றவர்கள் சொல்ல இயலாமல் தவித்தால் ஒரு சொல்லுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம், யாராவது ஒருவர் வந்து உதவி செய்யலாம், சரியா? அவருக்கு இப்ப வந்து நான் ஒரு இந்த காதல் என்ற சொல்லல இன்னும் ஒரு பாடலை எடுத்து வருகிறேன், முழுசாக இல்லை, அதை எடுத்து வந்து ஷியாமலாமாவின் பாடல் காட்டில் என்ற பாடலை கொண்டு வரலாம், பரிசு பாடலை. இப்போ வந்து நான் கொண்டு வருவது அவருடைய காதலில் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் அந்த பாடல், அதை எடுத்து வரலாம். இதுவும் ஒரு அருமையான பாடல், உண்மையாக நல்ல ஒரு வரிகள் பொருந்திய நல்ல பாடல், பார்க்கலாம்.

நல்ல ஒரு பாடல் இல்லையா இந்த பாடல். நான் உள்ளேரம் எடுத்து வந்தது, எனக்கும் ஒரு டைம் வேணும் என்பதுக்காக. சரி, அடுத்தது எங்களுடைய காற்றினில் வரும் காற்று என்ற சொல்லுக்கு எங்களுடைய ஷியாமலா அம்மா எடுத்து வந்திருந்தார். அவரும் ஒரு வெற்றியாளர் ஆகிவிட்டார் உண்மையிலேயே. கெட்டிக்காரி எங்கே பார்க்கலாம், இணைபவர்கள் இணையலாம். வடலூர் ஆனந்த் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்க, இணைஞ்சால் உங்களையும் ஒரு வெற்றியாளராக மாற்றிவிட்டு வருபவர்களை மற்ற பாடலை எடுத்து வரலாம். சரி, எதுக்கும் ஷியாமலா உங்களுடைய பாடல் காற்றே என் வாசல் வந்து.

அருமையான பாடல் காற்று என்றதில் ஷியாமலா அம்மா வெற்றி பெற்றார். அவருக்கு அந்த பாடலை கொடுக்கப்பட்டது. அடுத்து அன்பு உறவுகள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119239. நேரம் சரியாக 10:56 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:26. எங்கே பார்க்கலாம், நீங்கள் அழைப்புக்கு வாங்க. எல்லோரும் என்ன பாட்டு சொல்லணும், ஒரு 5 பாட்டு சொல்கிறதுக்கு இவ்வளோ பயந்து கொண்டு நிற்கிறீங்க பாருங்கள். அதான் எனக்கு தெரியல, எங்கே பார்க்கலாம், யார் கட்டிக்காரன்னு பார்ப்போம். இப்படி பாட்டு ஒரு 5 டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இவ்வளோ பயந்து கொண்டிருக்கிறீங்க, அதுவும் தெரியுங்க. இதில் வந்து சொல்ல தெரியாட்டியும் உதவி செய்கிறார்கள், அப்படி இருந்தும் பாட்டு சொல்ல முடியாமல் வராமல் இருக்கிறீங்களே, அது எப்படி? எங்கே பார்க்கலாம். எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் புத்தாண்டு என்ற ஞாபகமே இல்லாமல் இருந்து விட்டோம் என்றால் இந்த நாட்டின் நிலைமைகள் அப்படி இருக்கிறது. எல்லா இடமும் ஒரே ஒரு எங்களுக்கு அந்த சிந்தனைகள் இருக்கிறதால புத்தாண்டு நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. சரி, அங்கே நீங்கள் அழைப்புக்கு பாருங்கள். நான் ஒரு காற்று என்ற பாடல் எடுத்து வருகிறேன், நான் இடையில் நிறுத்தி கொள்ளுவேன், நீங்கள் காற்றலைக்கு வரலாம். சரியா?

0: வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம்.
1: தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் உங்களுக்குமா.
0: எல்லாருக்கும் நீங்கள் சொல்வது போலவே எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லா நலனும்
1: ஐயா பெரிய ஐயாவுக்கும்.
0: நோயற்ற வாழ்வோடு இருக்கணும், அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் நிம்மதியான வாழ்க்கை தேவை இல்லையா? சரி, உங்களோட காலநிலை எப்படி இருக்கிறது விஜயராகவன்? அங்க
1: காலநிலை மழை வருவது போலதான் இருக்கு. 2-3 தினங்களாக மழை காரைக்காலில்.
0: மழை வந்ததா அல்லது வருவது போல இருக்கிறதா?
1: வருவது போல இருக்கிறது, இன்னும் வரவில்லை.
0: வரவில்லை. ஓ, சென்ற வருடமும் இந்த நாட்கள்ல நல்ல மழை வந்தது அல்லவா?
1: ஆமாமா.
0: வந்து
1: வருவதனால் விவசாயம் கண்டிப்பாக இருக்கும்.
0: வெள்ளம் போல நீங்க போட்டிருந்தீங்க இல்ல வீடியோ எல்லாம், வெள்ளம் போல.
1: ஆமா, வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம். வீட்டை சுத்தி மழை,
0: வீட்டை சுத்தி நல்லவர் பெரியவர் இருக்கிற இடத்துல சுட்டி வெள்ளம் இருக்கும்.
1: எங்களுக்கு போட்டு கிடையாது, படகு கிடையாது, போட்டு எல்லாம் கொடுக்கல எங்களுக்கு.
0: ஆனா அவ்வளவு போட்ல ஓடுற அளவுக்கு இருக்கு தானே உங்களுக்கு? பாட்டுகள் சொல்லுங்க பாப்போம். அதுல இருந்து ஒரு பாட்டு, நீங்க 5 பாட்டு சொல்லிட்டா உங்களுக்கு பரிசு இருக்கு. அன்பு.
1: அன்புல இருந்தமா? அன்பு மலர்களே,
0: அன்பு மலர்களே,
1: அன்பை சுமந்து சுமந்து,
0: அன்பை சுமந்து சுமந்து,
1: அன்புக்கு நான் அடிமை,
0: அன்புக்கு நான் அடிமை. என்ன ரெண்டு அன்பு?
1: என்ன ரெண்டு அன்பு வேணுங்களா?
0: ரெண்டு அன்பு வேணும். நாங்க நிறைய
1: என்னை
0: கொள்ளாதே அதா.
1: நான் சொல்லல
0: அன்பு என்று சொல்லுங்க பாப்போம். அந்த பூ என்று வரட்டும். அன்பே அன்பே, சரியா? அன்பே அன்பே, என்னை கொள்ளாது. சரி, அதை போடலாம். அன்பே.
1: இன்னும் ஒண்ணு சொல்லுங்களா?
0: என்ன உண்டு? என்னை கொள்ளா.
1: வருஷ கடைசியில சொல்லுவா? இந்த வருஷ கடைசியில சொல்லுவா?
0: ஐயோ, இந்த வருஷ கடைசிக்கு போகாதீங்க நீங்க. அதுதான் போயிட்டு தானே, அது நேற்று போயிட்டு.
1: அன்புள்ள மன்னவனே,
0: அது நல்ல பாட்டு. இதுல எந்த பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு வந்து அன்பு சுமந்து சுமந்து ஒரு பாடல் இருக்கு.
0: அன்பை சுமந்து சுமந்து, அது
1: சோகமா இருக்குமா?
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, அருமையான பாட்டு.
1: இதெல்லாம் அன்பு அன்புள்ள மன்னவனே, அன்புள்ள மன்னவனே
0: எடுத்து வர்றேன்னா உங்களுக்காக. நீங்க வெட்டி, நீங்க கட்டிக்காரன், வெட்டி பெற்ற ஒரு வெட்டியாளர் நீங்கள். உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் நாங்க அந்த பாட்டு, சரியா?
1: ரொம்ப நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: கனடா எப்படி இருக்கு? கனடா எப்படி இருக்கு இப்போது?
0: கனடா பகல்ல நல்ல வெப்பமா இருக்கிறது, பின்னிடத்துல குளிராக. பகல்ல வெப்பம் வந்தாலும் அந்த ஜாக்கெட் போட்டு தான் போகணும். விண்டோ ஜாக்கெட் இல்லை, ஸ்ப்ரிங் ஜாக்கெட் மாதிரி போட வேணும். இருந்தாலும் குளிர் தான், கன நேரம் நிக்க முடியாது. குளிர் தான், குளிர் தான். அது காலநிலை, இன்றைய காலையில் நாங்கள் வெளியில் போய் வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு உடல் எல்லாம் ஒரு ஒவ்வாதது போல இருக்கிறது. அது என்னன்னு தெரியல. எனக்கு அப்படி இருக்கிறது, அப்பாக்கும் அப்படித்தான் இருக்கிறது.
1: இந்த நேரம் வந்து சித்திரை மாதத்தில் வந்து பின்னேடு வைகாசி முன்னேடுன்னு வருங்க, அந்த அக்னி நட்சத்திரம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன், மழை பெய்யுது.
0: ஆனால் உங்களுக்கு
1: கத்திரி வெயில் முடிஞ்சு இப்போ கத்திரி வெயில் தான் நடந்துட்டு இருக்கு.
0: உங்களுக்கு ஆனால்
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
0: உங்களுக்கு அங்க நல்ல வெப்பம் இல்லையா? சரியான வெயில் தான் எல்லாரும் தாங்க முடியாம போய் குளிப்பாங்களா? கடற்கரைக்கு போய்
1: நீந்துவாங்களா?
0: குளிப்பாங்க.
1: காரைக்கால் கடற்கரை பகுதி ஆழமான பகுதி, அதனால கொஞ்சம் முன்னாடியே தான் கரை ஓரமா தான் குளிப்பாங்க. எட்டெல்லாம் போகலன்னு சொல்லிடுவாங்க, தடை வச்சுட்டாங்க போலீஸ்காரங்க, காவல்துறை. அதனால கொஞ்சம் தூரம் மட்டும் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரொம்ப தூரம் போக முடியாது, கடல் ஆழமான பகுதி, ரொம்ப பேர் இறந்துருக்காங்க. அதான் ஒரு
0: அதனால கஷ்டம்.
1: அது என்னன்னு கேட்டா தீயணைப்பு வீரர் ஒருத்தர், அவரு காப்பாத்திட்டு அவர் இறந்துட்டாரு, மத்தவங்களை
0: காப்பாத்திட்டு. அந்த செய்தி நான் வாசிச்சிருந்தேன். அவர் காப்பாற்றி
1: வந்திருந்தார், புதுச்சேரியிலிருந்து இங்க வந்திருந்தாரு பொங்கலுக்கு. அவரு பாருங்க, எல்லாரையும் காப்பாத்திட்டு அவர் இறந்துட்டாரு,
0: வந்து போனாருங்க. அது விதி அவரை சான்று இருந்ததுக்கு இல்லையா?
1: ரொம்ப ரொம்ப துயரமான செய்தி, ரொம்ப தெரிஞ்சவர், எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் அவரு.
0: சரி, இதுக்கு நல்லது, அடுத்த நேரம் அழைக்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. எங்கே வணக்கம் எங்களுடைய தலைவா.
2: வணக்கம்மா.
0: வாங்க ராஜ்குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம்மா. நலம் நலமே, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான்
2: இனிய சுப கிருது வாழ்த்துக்கலம்மா.
0: உங்களுக்கும் தான். அந்த கிருது கிருதா கிருதா எல்லாம் எங்களுக்கு வைக்க தெரியலையா? சித்திர
2: புத்தாண்டுமா, தமிழ் புத்தாண்டு வந்து இனிய சுப கிருது.
0: சுப சுப கிருது, அது என்ன அர்த்தம்? அத ராஜ்குமார்,
2: அதாவது சுபம்னா மகிழ்ச்சி சந்தோஷம்.
0: அது கிருது என்ன? என்ன
2: கிருதுங்கிறது வந்து கிண்டல் கேலி. ஐயாவை கேளுங்க, இதுக்கான தமிழ் பதர்த்த பதார்த்தம் பதர்த்த எல்லாம் சொல்லுவது
0: இல்ல. கிருதா கிருத் என்ன கிருதா வச்சிருக்கிறீங்கன்னு கேப்பாங்க. அந்த தாடி ஒரு சின்னா வச்சு அப்படி வளைச்செடுத்து வந்த அந்த காலத்துல வயசானவங்க.
2: எங்க பக்கத்துல கிருதுனாக்கே கிண்டல்
0: கிண்டல்
2: கிண்டல் பேச்சிலேயே பேச்சிலேயே நையாண்டி இவரு எங்க எங்க தானே தலைவர் இருக்காரு இல்லைங்க, மகா சன்னிதானம், அவரு ஃபாருக்கு எல்லாம் பேசுறது அதுதான் கிருது.
0: சரி, உங்களுக்கு ஒரு சொல்லு நையாண்டி, உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுக்க போறேன்.
2: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கு உரிய சொல்லு உங்களுக்கு கிருதுன்னு அஞ்சு வாட்டு பாடம் சொல்லி விட்டாச்சு.
2: ஐயோ, அம்மா மலையாளத்துல சொல்லாமா?
0: அவள் என்ற சொல்லல பாட்டுகள் சொல்லுங்க.
2: அவள் அவள் பறந்து போனாளே,
0: அவள்
2: என்னை மறந்து போனாலே, அது ஒண்ணு. அவள்
0: அந்த வருது வருது வருது,
2: அவளுக்கு என்ன தூங்கி விட்டாள்
0: அகப்பட்டவன் அல்லவா? அந்த பாட்டு
2: சரிமா கொஞ்சம் இரு வந்து
0: அவள் அவள் நீங்க அஞ்சு பாட்டு சொன்னா உங்களுக்கு பாட்டு பரிசு சொல்லிட்டேன்.
2: அப்படியா? அவளா சொன்னால் இருக்காது
0: அவள்.
2: அந்த பாட்டு
0: அவளா சொன்னா
2: ஒத்துக்கிறீங்களா? இருக்காது
0: சொன்னாள்.
2: அவள் அப்படி ஒண்ணும் அழகு இல்லை.
0: அவள் நான் அதான் முதல் நீங்க சொல்ல போறீங்க நினைச்சே நான் மறந்துட்டீங்க. என்ன ரெண்டு?
2: ஆமா மூணுமா?
0: இன்னும் ரெண்டு சொன்ன, இன்னும் ரெண்டு, இன்னும் ரெண்டு, மூணு சொல்லிட்டீங்க.
2: அரியா பையனை மிரட்டாதீங்க.
0: அவள்
2: ஒரு நவரச நாடகம். எனக்கு நன்றிமா, நன்றி. பாட்டு ஓடுற வரைக்கும் நினைச்சுக்கிறேன்.
0: என்ன உண்டு, என்ன ஒரு நவ, என்ன உண்டு? அவள் அவள் அவள் அவள்
2: அவள் அவள் அவளே அம்மா. திடீர்னு சொன்னவன 11 மணி உச்சி வெயில எனக்கு வந்து அவள் அவள் அவள் அவள்
0: அழகிய முகம், அழகிய முகம் உண்டு வர
2: அவளே அழகி அழகிய
0: அவள். யாராவது வந்து அவருக்கு உதவி செய்யலாம். யாராவது இங்க உதவி செய்ய விரும்புகிறவர்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்புக்கு வந்து ராஜ்குமாருக்கு அவள் என்று பாருங்க. இவ்வளவு தலைவர் என்று கூப்பிடுறீங்க அவள்ல.
2: எனக்கு காதல் சொன்னீங்கன்னா 100 பாட்டு கொடுத்துருப்பேன். பிடிச்ச சப்ஜெக்ட்ல கூட அவள் அவள் அவளுக்கு
0: எங்க பாப்போம். யார் உங்களுக்கு ஃபாருக்கு வாராருங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு? ஷியாமலா அம்மா
3: வந்திருக்கலாம்.
0: அவள் சொல்லி கொடுங்க அவருக்கு பாவம்.
2: என்ன பாட்டு?
0: உடைந்து போன என் பள்ளத்தை
3: அழகிய முகம் அந்த பாட்டு
1: என்
0: உடைந்து போன என் பல்லை கட்ட வருவாளா அவள் வருவாளா சொல்லாங்க ஒரு பல்லு
3: எடுத்து பல்லுச்சு போயிட்டா
1: இல்ல இது வந்து பல் டாக்டர் பார்த்து பாடுற வேண்டிய
0: ஐயா
3: ராஜ்குமார் பேசுறது எனக்கு கேட்கவே இல்லம்மா
0: கேட்கலையா ஐயோ இப்ப
3: ஆமா ரயில்ல கேட்டுட்டு இருந்தது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கேட்கல
0: இப்ப பாருங்க ராஜ்குமார் பேசுங்க இருக்க ராஜ்குமார்
1: அம்மா எனக்கு அதிகமா பேச தெரியாது ரொம்ப கூச்ச சுபாவம்
3: சொல்லிக்கிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும்
1: குறிப்பா பெண்கள் கிட்ட பேசும் போதே நான் தயங்கி தயங்கி தான் பேசுவேன்
0: வியர்க்கும் இல்ல பெண்கள் முதல் மரியாதையில
1: அம்மா முதல் அம்மா அந்த வசனத்தை சொல்லுவாங்க நினைக்கிறேன் அவங்க
0: முதல் வடிவக்கரசி ஐயா
3: முதல் மரியாதை
1: அதுக்கு
0: வேற உங்களை பத்தி ரெக்கமெண்ட் கேட்க சொல்லி நிக்கிறீங்க அங்க
1: வசிக்கிறவங்க
0: கேளுங்கன்னு சொல்றீங்க அங்க கேட்டா குருவம்மாவை கூட்டிட்டு வராங்க வடிவக்கரசிய கூட்டிட்டு வராங்க
1: 24 or 25 நானு இதுக்குதான் ஓடி வந்தேன் சரி அன்பே கேட்கலாம் ஒரு பாட்டு ஓடி வந்தேன் அதுக்குள்ள எனக்கு அவள் குடுத்துட்டீங்க
0: அவள் தான் அவள் குடுத்துருக்கு உங்களுக்கு எங்க அதுல என்ன பாட்டு என்ன பாட்டு
3: அவளே
0: அவள் வருவா
1: அவள்
0: சரி
1: குறைந்து போன என்ன
0: பள்ளை ஒட்ட வருவாளா அவள் வருவாளா சரி
1: லீவு தான் வருவாங்க நினைக்கிறேன் நன்றிமா நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சியாமலாமா நன்றி நன்றி ராஜ்குமாருக்கு உதவி செய்யறதுக்கு ஃபாருக்கு மோடி வந்தார் பாருங்க அவள் வருவாளா பாட்டை கொண்டாக்க சரி இப்ப நாங்கள் விஜயராகவன் நீங்க வெட்டி பெற்றீங்கல்ல உங்களுடைய பாடல் காற்றடைக்கு வருகிறது நேரம் சரியாக இப்பொழுது 11:12 அது இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 1:41 உங்களுக்கு பரிசு பாடல் விஜயராகவன் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

பாடல், இனிமையான பாடல். எங்கே அழைப்பவர்கள் இப்போ அழைக்கலாம், அழைச்சால் உங்களுக்கு மற்ற எங்களுடைய ராஜ்குமாருடைய பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக, பரிசு பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக உங்களை சந்தித்து உங்களை ஒரு வெற்றியாளர் ஆக்கிவிட்டு நாங்கள் அடுத்தவருடைய பாடலை எடுத்து வரலாம். எங்கே பார்க்கலாம், நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. யார் இணைந்து நீங்கள் எடுத்து வர போறீங்கன்னு பார்க்கலாம். அங்கே ஓடி வாங்க பார்க்கலாம். அங்கே இணைந்து கொள்ளுங்கோ. வடலூர் ஆனந்தன் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்க. எங்கே பார்க்கலாம், வடலூர் ஆனந்தன் நீங்கள் இணையுங்க. அவள் என்ன, அவள் என்ற சொல்லில் நாங்கள் தொடங்க போகிறோம் இப்போ அந்த பாடல். அது ராஜ்குமாரின் பரிசு பாடல். அது தொடங்கி விட்டால் திரும்ப நாங்கள் அந்த பாடலை நிறுத்தும் வரை நீங்கள் இருக்க வேணும். அதனால் அவள் என்ற பாடல், சரி இணைஞ்சு கொள்ளுங்க பார்க்கலாம். நான் அவள் வருவாளா பாடல், ராஜ்குமார் உங்களுடைய வெற்றி பாடல், காற்றலைக்கு வருகிறது கேட்போமா? நல்ல பாடல், நீண்ட நாட்கள் காற்றலைக்கு வராத இந்த பாடல் பார்ப்போம். நேரம் சரியாக இப்பொழுது 11:18. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:48. கதம்பத்தில் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அன்பு உறவுகள் இணைந்து கொண்டால் நீ உங்களையும் வெற்றியாளர் ஆக்கிவிட்டு நாங்கள் அடுத்த உறவுக்கு செல்லலாம்.

நல்ல பாடல், உண்மையிலேயே நல்ல ஒரு பாடல். ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக ரசித்து கேட்கும்போது தான் எங்களுக்கு அது பிடித்திருக்கும். ராஜேந்திரன் வணக்கம். இது நிகழ்ச்சியை கேட்டல நீங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கள். செல்வகுமார் வணக்கம், புதுக்கோட்டை செல்வகுமாருக்கு வணக்கம். சரி, அடுத்து யாராவது இணைந்து கொண்டால் உங்களுடைய 5 பாடல் சொல்லி நீங்கள் வெற்றியாளர் என்றால் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வரும். இன்னும் ஒரு அவள் என்று தொடங்குகிற பாடலை கேட்டு பார்ப்போம். நாங்கள் இந்த பாடலை இடை நிறுத்தலாம், நீங்கள் காற்றலையில் இணைந்து கொள்ளுங்கள். இடை நிறுத்தி உங்களை சந்திக்கலாம்.

0: வணக்கம் வடலூர் ஆனந்தன். வணக்கம் வாங்க
1: ஆனந்தன்.
0: உங்களுக்கு ஒரு நல்ல சொல்லு தரட்டா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆக்கள் வச்சிருக்கீங்களா நீங்க? உங்களே
1: சொல்லுங்கம்மா,
0: உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆக்கள் வச்சிருக்கீங்களா நீங்க? உதவியாளர்கள் வருவாங்க, நீங்க பயப்படாதீங்க
1: ஆனந்தன்.
0: நல்ல நோயற்ற வாழ்வும் எல்லா சிறப்பும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம் நாங்கள். சரி, இப்ப நான் உங்களுக்கு தரப்போற சொல் நீ என்ற சொல்ல பாருங்க. நீ நீ நீ
1: நீ நீ ஒரு காதல் சங்கீதம் அந்த பாடல்.
0: நீ ஒரு காதல். அடுத்தது,
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் அந்த பாடல்.
0: நீ வர வேண்டும். அடுத்து,
1: நீ வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாடல்.
0: அடே, டக்கு டக்குண்டு போகுது. வருவாய் என்ன உதவி இல்லாம போயிரும் போல
1: இருக்குது. நெடில்
0: நீ நீ என்ற சொல்லல பாக்கலாம். யாராவது உங்களுக்கு உதவி செய்ய பாத்தீங்களா நீங்க? நீ நீங்க நீ
1: உதவி தேவையில்லா, உதவி தேவைப்படுது.
0: நீ நீ நீ ஒரு காதல் சங்கீதம், நீ வர வேண்டும், நீ வர வேண்டும், அது நீ வருவாய் என ஒன்று சொல்லி இருக்கிறீங்க. உலகத்திலே உலகத்திலே நிம்மதி. ஒருத்தர் உதவி செய்ய வரார், கொஞ்சம் பொறுங்க பாப்போம். எங்க உதவி செய்யறாரு பாருங்க. வாங்க ஐயா, என்ன ரெண்டு பாட்டு? நீங்க ரெண்டு பாட்டு ஒன்று உதவி செய்யுங்க பாப்போம். எங்க எங்க கட்டிக்கார, நீ நீ ரெண்டு மட்டும்தான் வரணும். நீயே வராது, நீ வராது, நீ நீ நீ
2: பொட்டு வச்ச தங்க போடும்
0: போனட்டா வரணும். சரியா உங்களுக்கு சரி. இப்ப இப்ப இப்ப வந்தவருக்கு உதவி தேவை. இப்பதான் சந்தோஷமா இருக்கு ஃபாரூக் எங்களுக்கு. உண்மையா ரெண்டு நாள் உங்களோட குரலை கேட்காம நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா நாங்க வெளியில போயிருந்தோம். போக வர அதான் கதை. அப்பா இப்ப இரவு கூட படுக்க போகும் முதல் உங்களுக்கு வச்சிருப்பாரு மெசேஜ் நினைக்கிறேன். அழைச்சு பார்த்து நன்றி நன்றி ஐயா, சந்தோஷமா இருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க பாப்போம் வடலூர் ஆனந்தன். இப்ப ராஜேந்திரனுக்கு நீங்க உதவி செய்யுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் வடலூர் ஆனந்தன்? இதுல இந்த நீல
1: அமராவதி இது வந்த பாட. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே அந்த பாடலை கொடுத்துருங்க.
0: நீ எங்கே உன் நினைவுகள் அங்கே. நீ எங்கே ராஜேந்திரன்.
3: வணக்கம்மா.
0: என்ன செய்யறீங்க, எப்படி இருக்கிறீங்க? இது யாரும் இப்படி கேக்கு. உங்களுக்கு உதவியாளர் நான் இப்பவே வச்சிருக்கிறேன் பக்கத்துல உங்களுக்கு உதவி செய்ய.
3: ஆமாம்மா ஆமாம்மா, அவருக்கு சரி உதவி செய்யலாமேட்டு தான் நான் வந்தேன்.
0: ஓ வந்தீங்க, மாட்டுப்பட்டீங்களா? எல்லாத்தையும் வராம இருந்தவங்க பாருங்க.
3: அவர் நீங்க பிடிச்ச பாட்டா ஒண்ணு இருந்துச்சுமா, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: அதான் நான் சொன்ன உலகத்திலே என்று சொன்ன நான் அவருக்கு விளங்க இல்ல அவருக்கு. அது
3: நினைவில்லாத இதயத்திலே
0: நிம்மதி இல்லை
3: பாட்டு வரும். நிம்மதி இல்லை அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: காயும் நிலா வானில் வந்தா
3: வானில் வந்தா
0: கண் உறங்கவில்லை உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய், ராஜேந்திரன் உறங்கவில்லை. வடலூர் ஆனந்தன் ஓடிட்டீங்களா நீங்க அவருக்கு உதவி செய்யாம இருக்கீங்களா? நான் நிஜம் கள்ளத்தனத்துல ஓடிட்டீங்களா நேச்சர்? சரி, ராஜேந்திரனுக்கு நான் ஒரு சொல்லு கொடுக்க போறேன். அவருக்கு நீ கொடுத்தனா ராஜேந்திரனுக்கு நான் எங்கே
1: நான் மலரோடு தனியாக அந்த பாட்டுமா?
0: நான் மலரோடு.
1: ஆமாம்மா. அடுத்த பாட்டு
0: அடுத்து
1: நான் உன்னை நினைச்சேன்
0: நான் உன்னை நினைச்சேன்.
1: அப்புறம்
0: இப்ப இப்ப உதவி செய்யக்கூடாது ஆனந்தனா நீங்க. பாருங்க, நானும் தூக்கி மெல்ல முன்னுக்கு போட்டு அம்மாவுக்கு தெரியும். எப்படி ஐயா உங்களுக்கு மூளை வருது? நானும் கொஞ்சம் ஏழாம இருந்தேன்டா சரி சரி என்று பண் போல இருக்கு. நான் காசி திரைப்படத்துல பாவமா இருக்கு.
1: காசி திரைப்படமா?
0: காசி காசி படம் பாத்தீங்களா?
1: பாத்துருக்கேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: நான் நான் நான் நான் நான் அப்படியே கையாண்டாங்களே குழச்சி அப்படியே உருட்டி வாயில சாப்பிடுங்கறா சா சுவையா.
1: அம்மா நீங்க
0: செவ்வந்தி எங்க? ஒன்று ரெண்டு மூணு தான் சொல்லி இருக்கீங்க. நான் தேடும் செவ்வந்தி என்ன ரெண்டு இருக்குது? ரெண்டு நான்
1: ரெண்டு இருக்கமா? அப்புறம் டக்குனு வரமாட்டேங்க.
0: நான் ரெடியா இருக்கா? சரி ஆனந்தன் உதவி செய்யலாம் எங்க? நான்ல
1: அவர் சொல்லுங்கம்மா.
4: நான் மாந்தோப்பில் அவள் ஒருத்தியை தான் நல்லா
0: பார்த்ததிலே அவள் வேலை பிடிச்சி வைக்க நிக்கிறார். அத பார்த்ததிலே ஆனந்தன் இந்த ஆனந்தன் நீங்க என்ன சொன்னீங்க? நீ அங்கே என் நினைவுகள் அங்கே இல்லையா? அந்த பாட்டு
4: மன்னிப்பு படம். மன்னிப்பு படம்
0: மன்னிப்பு படத்துல உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ராஜேந்திரன்?
1: அம்மா அது அதுலயே முதல் பாடின பாட்டு நான் இல்ல நான்
0: நான் மலரோடு பாடுமா? நான் மலரோடு
1: அந்த பாட்டு வைக்கலாம இல்லன்னா இந்த நீ இல்லாத உலகத்திலே வைங்க போடுங்கம்மா.
0: அது எப்படி நான்ல இருந்துட்டு நீ இல்ல அவர்கிட்ட சொல்ல நீங்க தாவி அடிக்கிறீங்க நீங்க? பாருங்க உங்களை உதவி செய்ய வந்தவர்கிட்ட வந்து களவெடுக்கிறார் பாருங்க. இது சரியா? இது நல்லா இருக்கா? நான் மலரோட எடுத்து வர்றேன் உங்களுக்கு சரியா?
1: நான் மலரோட அந்த பாட்டை
0: சரி. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு நன்றி
4: நன்றி.

0: இளைஞ காற்றில இணைந்து கொள்ளும் செல்வகுமார். வணக்கம் ஐயா. செல்வகுமார் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். முதல் கண், இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லா நலனும் சுகமும் செல்வமும் பெற்று நோயற்ற வாழ்வும் எந்த குறையும் இல்லாமல் வாழ அப்பா நான் எல்லோரும் வாழ்த்துகிறோம், உங்களையும் உங்கள் குடும்பத்தார்.
1: நன்றிமா. நன்றிமா. உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்
0: மாணவர்களுக்கு.
1: இந்த வாழ்த்து ரெண்டு வாழ்த்து வாங்கணும்ன்றதுதான் போராடி கடைக்கு வெளியே
0: நின்று.
1: ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கு உதவிக்கு யார் வர போறது?
1: எனக்கு உதவிக்கு யார் வருவாக்கு?
0: எல்லாரும் வருவாங்க. சரி, உங்களுக்கு நிலவு என்று சொல்லு தந்திருக்கிறேன். நிலவு சொல்லுங்க.
1: நிலவு, நிலவு பாட்டு. நிலவு பாட்டு.
0: நிலவு பாட்டு அது.
1: அந்த நிலவு ஒரு பெண்ணாகி.
0: நிலவு ஒரு பெண்ணாகி. ஒரு பெண்ணாகி.
1: அப்புறம் நிலவுக்கு போவோம்.
0: நிலவுக்கு போவோம். நல்ல பாட்டு. நிலவுக்கு.
1: அப்புறம் நிலா. நிலா. நிலா சொல்லலாம்.
0: நிலாவை குட்டின்னு வரக்கூடாது. நிலவு.
1: நிலா.
0: நிலவு.
1: நிலவு.
0: நிலவுக்கு போவோம். நிலவு ஒரு பெண்ணாகி. மற்றது நிலவு பாட்டு சொல்லி இருக்கிறீங்க. என்ன ரெண்டு பாட்டு? ரெண்டு பாட்டு. எங்க பாக்கலாம் நீங்க? கலையங்க
1: தூங்கும் நேரம்.
0: நிலவு தூங்கும் நேரம். கடிகாரன். எங்க
1: இன்னொரு குழு ஏதாவது எல்லாத்துக்கும் உதவுறீங்க, எங்களுக்கு உதவ மாட்டேன்.
0: நிலவு தூங்கும். நிலவு தூங்கும் நேரம். நிலவு அது
1: உங்களுக்கு ஏதாவது குழு கொடுங்க.
0: வந்து பாடுமோண்டு வரும்.
1: நிலவு வந்து பாடுமோ. அந்த பாட்டு
0: தெரிஞ்சிட்டு தெரிஞ்சேன். நான் அந்த சொன்னாலும் அந்த ராகத்தோட பண்ண முடியாதான் நான் அதை ஓகே பண்ணேன். அல்லாட்டி நீங்க சும்மா பாடுமோண்டு முன்னுக்கு ஒரு நிலவு போட்டு சொல்லுவீங்கல்ல.
1: சுசிலாமா பண்ண பாட்டு. அந்த பாட்டு மறக்க முடியுமா?
0: கட்டிக்காரன். அப்ப இதுல எந்த பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இது நிலவு ஒரு பெண்ணாய்.
0: நிலவு. நிலவு ஒரு பெண்ணாகி. எம்ஜிஆரோட. சரியா, எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு. கட்டிக்காரன் வெட்டி விட்டுட்டார். சரியா.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி. நன்றி ஐயா. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி. நன்றி. நன்றி.

சரி, அடுத்து இப்ப எங்களுடைய யாரு வெற்றி பெற்றது? ஆனந்தனுடைய பாடல் கட்டளைக்கு வர இருக்கிறது. ஆனந்தனுடைய பாடல், நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, வெற்றி பெற்ற பாடல். இந்த பாடல் கேட்டு முடிவு பெறும் போது நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைய இருக்கும் என் அன்பு உறவுகள், நீங்கள் போட்டியில் பங்கு பெற்று நீங்கள் வெற்றி பெறலாம். என்ன ஆனந்தன் ஏ என்று தொடங்கிடுச்சு, நீ எங்கே என்று வரையல சிச்சி, சரியாக அடுத்து வரணும்.

0: குருபாஸ்கர் சரியா அழைப்புக்கு வரார். உமையா கட்டிக்காரன் குருபாஸ்கர், வணக்கம் குருபாஸ்கர். குருபாஸ்கர் என்ன என்ன என்ன, உங்களோட சத்தம் அவ்வளவு நல்லா கேட்கலையே, எல்லார்ட்டும் சத்தம் நல்லா கேட்டது, என்ன நடக்குது? எங்கப்பா எனக்கு படிவா கேட்கல, உங்களோட போன்ல தான் ஏதோ பிரச்சனை. குரு பாஸ்கர், பாஸ்கர் இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. எங்க
1: கேக்குதா?
0: சரி, இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரு பாஸ்கருக்கு. அந்த நாள் என் ஞாபகம் நெஞ்சிலே.

0: வாகன சத்தம் எல்லாம்
1: அண்ணாச்சி கிட்ட வந்தேன், அப்படியே பஜார் போலான்ட்டு
0: வந்தேன். அண்ணாச்சி என்ன செய்யறாங்க? அண்ணாச்சி அண்ணாச்சி
1: அண்ணாச்சி வியாபாரம் பண்ணிட்டு
0: இருக்காரு. அண்ணன் காதல் என்னாச்சி? அண்ணன் அண்ணாச்சி அண்ணாச்சி எப்படி இருக்கு? அண்ணாச்சிய நேற்று மகாலிங்கய்யா வந்து பாத்துட்டு வந்தார். உங்களுக்குரிய சொல் என்னென்றால், நல்ல ஒரு சொல்லா கொடுக்கணும் இல்ல, யார் என்ற சொல். யார் யார் அந்த நிலவு? அவள் யாரோ. அடுத்தது அடுத்து
1: யாரோ
0: யாரோ
1: யாரோ
0: நீயும் நானும் யாரோ நானும் யாரோ.
1: அடுத்து
0: அடுத்த பாட்டு யார் யார் யாரடி நீ மோகினி கண்மணி மோகினி மோகினியோட நின்றுட்டீங்க. என்னொரு உதவி, பக்கத்திலேயே மாமா நிக்கிறேன், கேளுங்க உதவி. உதவிக்கு மாமா கேளுங்க யார். மாமா பக்கத்துல வச்சிருக்கீங்கல்ல, மாமாக்கும் தெரியலையோ? மாமாக்கும் யார தெரியலையோ? யார் யாருக்கும் சொந்தம் இல்லையா? யாருக்கும் யாருக்கும் யாரும் சொந்தம் இல்லையா? நீங்க என்னென்ன பாட்டு சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம். யார் அந்த நிலவு, சரியா? யார் யார் யார் அவள் யாரோ, யாரோ நீயும் நானும் யாரோ, யாரடி நீ மோகினி. அடுத்த பாட்டு ஒன்னு உண்டு. என்ன என்ன என்ன என்ன ஏனிந்த ஏனிந்த ஐயோ ஏனிந்த ஏனிந்த பாவமப்பா. என்ன பாட்டு சொன்னீங்க? என்ன பாட்டு என்ன பாட்டு? யாருக்கு யாருக்கு யாருக்கு
1: யார் சொந்தம்? சொந்தம்
0: அதான் நான் எடுத்து கொடுத்தேன். சரி கட்டிக்கார. யாருக்கு யார் சொந்தம்? யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா, எனக்கின்றி நீயே சொந்தம் மாலை சூடவா. அந்த பாட்டு இல்லையா? என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் இதுல? இந்த அஞ்சுக்குள்ள நீங்க ஒரு பாட்டு கேளுங்க. நீங்க சொன்ன அஞ்சுக்குள்ள
1: எனக்கு பட்டாக்கட்டி போயிருவாங்க.
0: என்னது என்ன? யாரோ நீயும் நானும் யாரோ, நீயும் நானும் யாரும். சரி அந்த பாடலை எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு. நன்றி நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அவருடைய தொலைபேசி நல்ல தெளிவாக இல்லை. அடுத்த பாடல் வெற்றி பெற்றிருக்கிறார் எங்களுடைய ராஜேந்திரன். வெற்றி பெற்ற பாடல் நான் மலரோடு தனியாக கேட்போமா?

0: பாடல், நல்ல இனிமையான பாடல் ராஜேந்திரன், நீங்கள் கேட்ட பாடல். தனியாக நின்று ஓடோடி வந்து எல்லாம் நல்ல ஒரு பாடலை கேட்டுட்டீங்க. இப்போ ஓடோடி வந்ததில் சாந்தி அம்மா ஓடி வந்திருக்கிறான். வாங்க சாந்தி அம்மா. வணக்கம். வணக்கம் சாந்தி அம்மா.
1: வணக்கம்.
0: எப்படி
1: புத்தாண்டு வாழ்த்துக்கள்? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
0: தமிழ் புத்தாண்டு, சித்திர புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும், சுற்றார் உறவுகள், வானொலி உறவுகள் எல்லோருக்கும் நிறைந்தே இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம் சாந்தி அம்மா.
1: சொல்லுங்க,
0: இப்ப உங்களுக்கு நான் ஒரு சொல்லு கொடுக்க போறேன். அவன் என்ற சொல்லு. அவன்
1: பாட்டு எடுத்துட்டு வரணுங்களா?
0: அவன் என்று அஞ்சு பாட்டு நீங்க சொல்லணும், பாடணும் முழுமையா இல்ல, ரெண்டு ரெண்டு வரி பாடணும். அவன்,
1: ஐயோ அவன் கஷ், அவன் கஷ்டமா இருக்கே. அவன் அவன் தக்குன்னு வர மாட்டேங்குது.
0: உங்களுக்கு உதவிக்கு கூப்பிடுங்க. ஆக்கல எங்க
1: இருங்க,
0: உதவிக்கு
1: எங்க கூப்பிடுது?
0: நீங்க கூப்பிட்டா அடுத்த இணைப்புக்கு வருவாங்க. அவன் அவன் எங்க யார் வராங்கன்னு பாப்போம். வாங்க அடுத்த இணைப்புக்கு. எங்க ஒரு ஒன்றுண்டாலும் அவனை கண்டுபிடிங்க. எங்க நீங்க அவன் என்ற சொல்லல சாந்தி அம்மாக்கு உதவி கேட்கறான். பாருங்க, முதல்ல இருந்து ஒரு மூன்று பாட்டு சொன்னாலும் பரவாயில்ல. இந்த புள்ள படிப்புல சரியான குறைவா தான் இருக்கிறான். என்னென்று பாஸ் பண்ணி விடுறேன்டே தெரியல.
1: அவன் அவள் தான் வருது. அவன் வர
0: அவன் நினைத்தானா இது நடக்கும் என்றே. எங்க அதாவது நீங்கள் என்னுடைய இலக்கத்துக்கு வர வேண்டும். உதவி செய்பவர்கள் உங்களோட பக்கம் வர்றாங்க. நீங்க இதுலயே நில்லுங்க, நீங்க இதுலயே நில்லுங்க, நீங்க இதுலயே நில்லுங்க. ஜெயவர் சாதிக்கண்ணா, நீங்க வெங்கடாசலபதிக்கு வாங்க. உதவி அண்ணாண்டா கடகடன்னு சொல்லி கொடுத்துருவாரு உங்களுக்கு. இது அண்ணா விட கூடாது கடகடன்னு. எங்க அவன் சொல்லுங்க. அவன் சாந்தி அம்மா
1: இருக்க இருக்க யோசிக்கிற வரவே மாட்டேங்குது.
0: அவன் அவன் அவன் தூங்கி விட்டான்.
1: அங்க
0: சாந்தி அம்மாக்கு உதவி செய்ய யார் ஓடிவாங்க பாக்கலாம்? வெங்கடாசலபதிக்கு ஓடிவாங்க. அவன் அவன் அவன் சார் உங்களுக்கு கஷ்டமா இருக்கன்றீங்க. அப்ப சரி, ஜெயவர் சாதிக்கன்னாக்க அவனை கொடுக்கலாம். உங்களுக்கு வேற மாதிரி
1: வேற கொடுக்க, வேற வேற வேற சொல்லி கொடுங்க.
0: நல்லா வேற சொன்ன சொன்ன நான் உங்களுக்கு கிளாஸ் ரூம் எனக்கு கீழே இறக்கி விட போறேன். நீங்க படிப்புல கட்டிக்கார இல்லை, குறைச்சி விட போறேன் உங்களை. சரி, ரோஜான்னு சொல்லுங்க. ரோஜா,
1: அஞ்சு நிமிஷம்.
0: ரோஜா, ரோஜா, ரோஜா, ரோஜா.
1: அவன் பிறந்து அவன் அவள் பறந்து போனாலே தான்
0: இல்ல. ரோஜா, ரோஜா, ரோஜான்னு சொல்ல சொல்லுங்க. ரோஜா அண்ணா கூட தெரியும். அண்ணாக்கு தெரியும் இல்லையா அவன் இல்ல பாட்டு நிறைய பழைய பாட்டு. அண்ணாட்டு அண்ணாட்ட இந்த அடுத்த வரியை சொல்லி பாருங்க. நான் சொன்னது நினைத்தானா இது நடக்கும் என்று.
1: நினைத்தானா இது நடக்கும் என்று அவன்
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கானுங்களுங்க. உடனே சொல்லுவார்.
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு. எங்க பாடி காட்டுங்கப்பா. இருக்கண்ட
1: நினைத்தானா நடக்கும் என்று. அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று. அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று. அதுதான் வருது. அதுதான் மீரம்,
0: அதுதான் நான் சொன்னபடியா நீங்க அப்படி சொல்ல.
1: அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று?
0: அது சரி, அப்படி ஒரு பாட்டு இருக்கா? நான் நீங்கள் சரியாக பாட்டை கண்டுபிடிக்கல. நீங்கள் நான் நினைத்தானாண்டா, நீங்கள் அவனை முன்னுக்கு போட்டிருக்கீங்க. சரி சரி, தூங்கி விட்டான் என்று அடுத்த சொல்லு வரும். இங்கே தூங்கி விட்டான், தூங்கி விட்டான்,
1: அவன் தூங்கி விட்டான், அவன் தூங்கி விட்டான், அவன் தூங்கி விட்டான்.
0: இல்ல, அப்ப இது தெரியுது உங்களுக்கு, பாட்டு தெரியாது. தூங்கி விட்டான், தூங்கி விட்டான். உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு நான் இவரை கூப்பிடுறேன், ஜேபர் சாதி கண்ணாவன். சரியா? அண்ணா கூப்பிட்டவா? அவரெண்டா புட்டு புட்டு புட்டு டக்குண்டு சொல்லுவாரா? ஜேவர் சாதி கண்ணா, என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு, இந்த பிள்ளைய எங்கட கிளாஸ் ரூம்லேருந்து நாங்கள் அடுத்த கிளாஸுக்கு கீழே இறக்கிடலாம். உண்மையிலேயே பாவமாக இருக்குது. எதுக்கு மார்க்ஸ் போடலாம்? ஜேவர் சாதி கண்ணாவை கூப்பிட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கலாம். என்ன யாரும் உதவி செய்யறவங்க யாரும் உங்களுக்கு ஓடி வரையில?
1: மற்றவங்களுக்குலாம் வந்தாங்களா?
0: இல்லாம ஓடி ஓடி வந்துட்டாங்கல்ல எல்லாரும். அது என்ன உங்களுக்கு மட்டும் வரையில? யாரும் இது உங்களுக்கு நல்ல கோபம் வரட்டு.
1: ஷியாமலா, ஷியாமலா மட்டும் கூப்பிடுங்க. ஷியாமலா,
0: அதான் ஷியாமலா தான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா. உங்களுக்கு வரையில? அவருக்கும் தெரியாதோ, பெரிய இடமே தெரியாம நிக்கிறது. என்ன பேசுன்னு ஜேவர் சாதி கண்ணாக்கு தெரியும். அவர் அழைச்சிடலாம், அவர் அழைப்புக்கு எடுத்து வரலாம். எங்க பார்க்கலாம் அவன் அது? இதெல்லாம் ஜேவர் சாதி கண்ணா எடுத்து வர பாடல். அது அவன் நினைத்தானா, அது சரி உண்டு. சரியா? அது நடக்கும் என்றே, அவன் நினைத்தானா இது நடக்கும் என்றே. அந்த பாடல் இருந்தது, அந்த பாடல்ல ஒரு அருமையான பாடல் அது. அவனுக்கு யாரும் உதவி செய்ய, ஷியாமலா கூட வரையிலையே, ஃபாரு கோடி வரையில, நீங்களும் அமைதியாயிருக்கிறீங்க. ஜெகவர் சாதிக்கண்ணா, நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்க, உதவி செய்கிறேன்டா. ஷியாமலா அம்மா ஓடி வாங்க பார்க்கலாம் இவருக்கு உதவி செய்கிறதுக்கு. யாராவது வந்து உதவி செய்யுங்கப்பா, பாவம் சின்ன பிள்ளை படிக்காமல் ஸ்கூலுக்கு வந்துருச்சு ஒரு மாதிரி. ஓடி வந்து உதவி செய்யுங்க. எங்கே சாந்தி அம்மா?
1: ஆ, இருக்கேன் மீராம்மா.
0: ஆ, என்ன செய்யறீங்க? ஷியாமலாமா
1: பாட்டு யோசிக்கிறேன்.
0: ஷியாமலா
1: ஷியாமலா கூப்பிடுமா? கூப்பிடணுமா?
0: ஆ சரி, நான் கூப்பிடுறேன். எங்க ஷியாமலாவை கூப்பிட்டுடலாம் பாப்போம். அவக்கும் தெரியாது, அல்லாட்டி ஓடி வந்து சொல்லி கொடுப்பா. அவக்கும் தெரியாது, அதனால தான் வரையில.
1: எனக்கு மட்டும் கஷ்டமான வார்த்தையை கொடுத்து.
0: வந்துட்டா, வந்துட்டா, வா வாங்க. ஷியாமலா, ஷியாமலா இவக்கு உதவி செய்யுங்க. இவ ஒரு பாட்டு, ஒரு பாட்டு கூட சொல்லல. அவன் அவன் அவன் இல்ல,
2: அவன் யாரு யாரு யாரு இல்ல, தெரியவே இல்ல.
0: சாந்தி, சாந்தி அம்மா, சாந்தி அம்மா, சாந்தி அம்மா, சாந்தி அம்மா, சாந்தி அம்மா. அவன் என்ற சொல்லல, அவன் ஒரு பாட்டு. அது நான் சும்மா சொல்லி அவன் அந்த வரிய சொல்லிக்கிறான். அது அந்த அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று.
2: அவனுக்கு என்ன தூங்கி விட்டா?
0: அதைத்தான் சொன்ன, நான் அதை கண்டுபிடிக்க இல்லையே. இவன்
1: ஓ, அவனுக்கு
0: என்ன தூங்கி விட்டான்?
2: தூங்கி விட்டான் அது ஒண்ணு. எத்தனை பாட்டு? ரெண்டு சொல்லிருக்காங்களா?
0: ரெண்டு, இது ரெண்டு தான். என்ன மூன்று சொல்லணும்? அவனுக்கு என்ன தூங்கி
1: விட்டான்?
0: அவன் வருவான்,
2: அவன் அவளா அவனா?
0: அது அது சொல்லியாச்சு, அது அவன் நினைத்தான், அது சொல்லியாச்சு, அது சொல்லியாச்சு. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்?
1: மனிதன், அவன் தான் மனிதன் பாட்டு இருக்கா?
2: அவன் அது படம் பேர் இருக்கா? பாட்டு இருக்காது. என்ன ராஜ்குமார் மாதிரி அவளே என் காதலின்றது, அவனே என் காதலி பாத்துக்கலாம்.
0: அப்படிதான் நீ ஒன்று சொன்ன, அவன் வருவானா ஏண்டா இல்ல அது தெரியலையா உங்களுக்கு?
2: ஐயோ எனக்கு இல்லையே,
0: அது அதுதான் சாமளா அம்மாவும் வரையல உண்மையிலேயே. அவன்
2: அவன் அவள் அதுன்னு பாடம் பேர் தான் இருக்கு பாடலையே.
1: அவன் மனசு, அவன் மனசு
2: இவங்க கண்ண மாதிரி பாட்டு எழுத ஆரம்பிச்சாங்க.
1: இல்ல அந்த மாதிரி கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. அவன் மனசு
0: எனக்கே தெரியல. அது அவன் அவள் அவன் அது அவள் அவள் அது அந்த படம் தான் இருக்கு. பாப்பா இந்த இந்த பாட்டை கேட்டு பாப்பா என்னண்டு அவருக்கா ஒரு நிமிஷம் என்ன.

0: அவன் காண கண்டதும் மண்டுவதும் ஒரு பழைய பாட்டு.
1: அவன் காண கண்டும்
0: ஒரு அவன் காண அதுவும் அண்டதும் உண்டு ஒரு பழைய ஒரு பாட்டு உண்டு தொடங்குது. அதுதான் எனக்கு
1: யாருமே கேட்டதில்லை.
0: உண்மையிலேயே அவன் என்ற பாடல், அவன் இவன் என்ற திரைப்படம் இருக்கிறது. அவன் இவன் இல்லையா?
1: தேடி பாக்குறான், இருங்க
0: தேடுங்க தேடுங்க பாப்போம். கட்டிக்காரன் யார் என்று யாருக்காவது அவன் பாட்டு தெரிஞ்ச
1: பாட்டு பாடுறது இருக்கு. என்ன
0: பாட்டு என்ன பாட்டு
1: ஏதோ ஒண்ணு வருது பாருங்க.
0: என்ன
1: அவன் மனசு
0: அவன் மனசு
1: தங்கம்
0: அவனுக்குத்தான் தெரியும். அவனுக்கு தான்
1: தெரியும்.
0: இல்ல இல்ல அவனுக்கு
2: தான்
0: அவனுக்கு தான் தெரியும். சரி அவனுக்கு தான் தெரியும் ஆரம்பமும் முதன் முடியும்.
2: என்ன
0: சொல்ற என்ன பாட்டு இருக்கா? என்ன பாட்டு
2: அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னு சொன்ன அதை சொல்லிட்டாங்க. நீ சொல்லிட்டு இருக்க உடனே பாரு சொல்லி நான் இந்த பாட்டை சொல்றேன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். அதான் ஏற்கனவே அங்க நிறைய பேர் கதை விட்டு இருக்காங்க. நீ யாரு?
0: அவன் மனசு தங்கம் சொன்னீங்க இல்ல, எங்க பாப்போம்?
1: ஆமா
2: அவன் மனசு தங்கம். அப்படி ஒரு பாட்டு வேற மாதிரி தான் வரும்.
0: எங்க பாக்கலாம் எப்படி வருதுன்னு பாப்போம். அவன் மனசு தங்கம், அது தாய் மனசு. தாய் மனசு தங்கம் வருது.
2: தாய் மனசு தங்கம்,
0: அவன் மனசு தங்கம். எங்க பாக்கலாம் என்ன பாப்போம் அந்த பாட்டு?
2: இல்ல தாய் மனசு
0: இல்ல, கேட்டு பாப்போம் கேட்டு பாப்போம். ஓ சத்தம் எல்லாம் போட்டு கொண்டு வருது. இங்க பாங்க மலேசியா, மலேசிய வாசுதேவன் பாடினது. இங்க பாக்கலாம் அவன் திரைப்படத்தில்.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, அந்த பாட்டு இருக்குது. இன்னும் உண்டு, இன்னும் உண்டு, இன்னும் உண்டு, இன்னும் உண்டு, இன்னும் உண்டு. இன்னும் நாலுதான், நாலுதான் சொல்லி இருக்கிறீங்க. இன்னும் உண்டு. இன்றைக்கு சொல்லாம யாரையும் விடுறது இல்லை. நான் எங்க பாக்கலாம். அவன் யாரோ ஒரு அன்பு உறவு அழைக்கிறாங்க. யாருன்னு பாக்குறேன், நீங்க இணைங்க. ராஜேந்திரன் அவரை இணைக்க முடியுமா உங்களுக்கு? அவர் இணைக்கிறேன். ராஜேந்திரத்த எங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு எங்க பாப்போம். அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கிறத பாப்போம். ராஜேந்திரன் கொஞ்சம் பொறுங்க, நீளங்க வர நான் பாக்குறேன். ராஜேந்திரன் அங்க இணைச்சிட்டேன். அங்க அவர் ஒன்று கொண்டு வருங்க பாருங்க. சாந்தி அம்மாக்கு எத்தனை பேர் உதவி செய்யணும்னு பாருங்க. அப்படித்தான் பாருங்க. இப்ப உங்களையும் வந்து நான் டபுள் ப்ரமோஷன்ல மேல இன்னும் ரெண்டு வகுப்பு ஏற்றி விட போறேன். கஷ்டத்துலயே அப்படியே அந்த ஒன்று கண்டுபிடிச்சு சொன்னீங்க பாருங்க. கட்டிக்காரி உமையா கட்டிக்காரி. அவன் அவன் எங்க பாக்கலாம். அவன் ராஜேந்திரன் எங்க அவன்ல ஒன்று ஒரு பாட்டு சொல்லுங்க. எங்க அவன்ல
1: என்ன
0: என்ன
2: என்ன சொல்ற
1: அவன் ஆறுமுகம் பண்ணி
0: அவன் ஆறுமுகம் சொல்றீங்க. அவன் பார்த்து சிரித்தான் என்று பாட்டு இருக்க. அவன் பார்த்து சிரித்தான்.
2: அவன் பித்தளை படம் இருக்கு.
0: இப்படி ஒரு பாட்டு இருக்கா. அவன் பார்த்து சிரித்தான்.
3: சாமி பாட்டு, சாமி பாட்டு.
0: அது சாமி பாட்டு, அது கொண்ட கூடாது. இத பாப்போம்
3: என்னண்டு. சாமி பாட்டு,
0: சாமி பாட்டு. அது இந்த
4: பாட்டு
0: கோடியில் ஒருவன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புது பாட்டு கொடுத்துருக்கு. அவன் பார்த்து சீரிக்கல, நல்ல ஒரு பாடலுங்க. அது அந்த பாட்டையே அப்ப சாந்தியம்மா உங்களுக்கு கொடுத்துடலாம். புது படம் கோடியில்
2: படத்துல அவன் தலையை ஒரு பாட்டு இருக்கும் அடிச்சுட்டு போடுவாரு. அந்த
3: கொடியில் ஒருவர்
0: அது கொடியில் ஏமா கோடியில் ஒருவன் புது படம். அந்த இவர் நடிச்ச படம், அந்த டைரக்டர் விஜய்
3: ஆண்டனி.
2: பாட்டு இருக்குல்ல
0: எங்க பாப்போம். அது என்னன்னு பாப்போம். அவன் அவன் தலையெழுத்து எங்க பாப்போம்.
2: ஏவிஎம் ராஜன் பாடுவாரு அந்த பைத்திய மாட்டை பாடிட்டு போவார் ரோட்ல நினைக்கிறேன். அந்த பாட்டு நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறீங்க.
0: எங்க பாப்போம். அவன் தலையெழுத்தா.
2: அவன் தலையெழுத்து.
3: நாம இனிமேல் புதுசா பாட்டு எழுதிக்க வேண்டியதுதான்.
0: அவன் அவன் தலை
2: பாக்குறேன்
0: தலை எழுத்து எங்க போட்டு பாக்கலாம் நீங்க போடுங்க இப்படி ஒரு பாட்டு இருக்கா அவன் அவன் காதல் நெஞ்சில்ன்ற ஒரு பாட்டு பாப்பா அவன் அவன் தலையெழுத்த போட்டு பாக்கலாம் எங்க
3: அவன் அவன் தலையெழுத்து
0: இருக்கு இருக்கு இருக்கு

0: ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு பாட்டு இருக்கு, நல்ல பாட்டு, அது உண்மையிலே
1: இருக்கு இருக்கு. அந்த ராகம் எனக்கு தெரியாம போச்சு, அவ்வளவு தலையத்தில் மட்டும் ஞாபகம் இருந்தது. பைத்தியம் மாதிரி பாடிட்டு போவல அது. அது
0: ஆமா உண்மையா, அப்படி
1: கரும்பு அஞ்சு பிடிச்சிட்டா அப்பாடா.
0: அஞ்சுக்கு மேல வந்துருச்சு, ஆனா அவன் அவன் இல்லை என்று சொன்னீங்க, ஆனா அஞ்சுக்கு மேல வந்துருச்சு இப்ப அவக்கு உண்மையா. அவன் அவன் பாட்டு இல்லை என்று சொன்னீங்களா, இப்ப அவன் அவன் பாட்டு நிறைய வந்துருச்சு இப்ப.
1: யோசிச்சு வந்துட்டு
0: ஏன்னா கால ஏதோ பேசுறாங்க. சரி நல்லது, நன்றி நன்றி. அப்ப என்ன பாட்டு, எந்த பாட்டு? அந்த புது, அந்த புது பாட்டையே கொண்டு வரேன். கோடியில் ஒருவன் அது. சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்பாடா அவன் பாட்டு பிடிக்க இவ்வளவு நேரமாச்சு. அடுத்தது செல்வகுமார், நீங்க கேட்ட பாட்டு, நீங்க வெற்றி பெற்று நீங்கள் கேட்ட பாட்டு உங்களுக்கு இப்ப தரப்படுகிறது. செல்வகுமாருடைய பாட்டு நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: அதோ அங்க பார்,
1: நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ.
0: இமரா, நீங்க ரெண்டு பேரும் தப்பியோட பாத்தீங்க, ஜாக்கிரதை.

அருமையான பாடல் செல்வகுமார், உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வந்தது. மாமா நீங்கள் இணைஞ்சு கொண்டீங்க, நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கோ. அடுத்தது யார் இணைஞ்சு கொண்டது? சந்தனராஜ் மாமா, நீங்கள் காட்டிலைக்கு வந்தீங்க. நீங்கள் உங்களுக்குரிய கேள்வி, உங்களுக்குரிய சொல் தயாராக இருக்குது, ஓடி வாங்கோ. அடுத்த பாடல் குருபாஸ்கருடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: ஒழித்த பாடல் குருபாஸ்கர், நீங்கள் வெற்றி பெற்று கேட்ட பாடல் அருமையான பாடல், இனிமையான பாடல், உங்களுடைய வெற்றி பாடல் ஒழித்தது. அடுத்தது சந்தன்ராஜ் மாமா நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம், ஜெகபர் சாதிக்கண்ணா நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம், உங்களுக்குரிய இரண்டு பேருடைய சொல்லும் தயாராக இருக்கிறது. எங்கே பார்க்கலாம், வந்து ஒரு மணி மட்டும் இந்த நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும், ஒரு மணிக்கு எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றலைக்கு வர இருக்கிறது. அடுத்த பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக நீங்கள் இணைந்து கொண்டால் அந்த பாடலை எடுத்து வருவதற்கு, அது சாந்தி அம்மாவின் பாடல் தான். அவன் கோடியில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் காற்றலுக்கு எடுத்து வரப்பட இருக்கிறது. இன்றைக்கு சரியாக எத்தனை பேர் இணைந்தீங்கன்னு பார்ப்போம். அருள் இணைந்து விட்டு உண்மையிலேயே ஓடுன ஓட்டம்தான், இந்த பக்கமே வரையில் அன்பு கொடுத்தன் அவர் பாட்டு சொல்லாமலே ஓடிட்டார். பதினோரு பேர் இணைந்திருக்கிறீங்க இப்போ, சாந்தி அம்மாவோட 11 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. எங்களுடைய சந்திரராஜ் மாமா, ஜெகவர் சாதிக்கண்ணா நீங்கள் இணைஞ்சால் உங்களுடைய போட்டி பாடலோடு சரியாக ஒரு மணி ஆகுமென்னு நினைக்கிறேன். சரி, இணைஞ்சு கொள்ளுங்கள். நாங்கள் எதுக்கும் சாந்தி அம்மாவுடைய பாடல் காட்டலுக்கு எடுத்து வரலாம். அவன் நண்டு வருகிற பாடல், கோடியில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல், புதிய பாடல்.
1: சரி.

0: நல்ல இனிமையான பாடல் கோடியில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. அங்கே புதிய பாடலாக இருந்தாலும் இனிமையான நல்ல பாடல். இப்போ மாமா இணைஞ்சிருக்கிற, மாமாக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம்? மாமாவே கொடுத்துடலாம். வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. மாமாவுக்கு மாமான்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதில் கடகடன்னு சொல்லிடுவீங்க போல இருக்குது. அதெண்டா மாமாவோட பாடல் நிறைய இருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்குரிய சொல் மாமா. நல்லமா இருக்கிறீங்களா? முதல் கண் சித்திர புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாமா. உங்களை எல்லாருக்கும்
1: நன்றிமா. எல்லோருக்கும் அந்த சித்திர புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்மா.
0: நேற்று வர எங்களுடைய மாளிகையா பார்த்தீங்கல்ல, எப்படி இருந்தா?
1: பார்த்தம்மா.
0: எப்படி இருந்தா?
1: அவர் எல்லாம் நல்ல கம்பீரமா இருக்காரு.
0: இன்னைக்கு நீங்க எப்ப கமர்கண்டு கொடுத்து விட்டீங்களோ அதுல இருந்து அவர் பேசவே இல்லை மாமா. குரூப்புக்கும் வரையில, யாருக்கும் வரையில.
1: குரூப்புக்கு வரலையா?
0: இல்ல,
1: பல்லெல்லாம் இருக்கு
0: வரையில மாமா. அவர் பாவம். ஏ மாமா அப்படி செய்தீங்க நீங்க. சரி, மலர் ரெண்ட சொல்லல பாடுங்க மாமா. சொல்லுங்க.
1: மனிதன் இல்லையா?
0: மலர், மலர், மலர், மலர், மலர்,
1: மலர் இருக்கு இருக்கு. அதான் மலர் கொடுத்தேன்.
0: மலர் கொடுத்தேன்.
1: அப்புறம் என்ன? மலர்களே, மலர்களே,
0: மலர்களே,
1: மலர்களே, என்ன கனவா இருக்கு? மலர்களில் ஆடும் இளமை புதுமையோ?
0: மலர்களில் ஆடும்.
1: அப்புறம் பழைய பாடல் ஒண்ணு இருக்கு, மலர் மலர் அப்படின்னு.
0: என்னென்னது
1: மலர் மலர் இன்னொரு இருக்கு மாதிரி
0: இருக்கு. ஆனா அது எப்படி வரும்? மலர் மலர் மலர் எது? என் கண்கள் தான் இன்று கண்டேன்.
1: அந்த பாடு, அந்த பாடு தான், அதே பாடு தான்.
0: மலர் எது? அடுத்த இன்னொரு பாட்டு என்ன உண்டு?
1: மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள, அந்த பாடல் ஒண்ணு இருக்கு.
0: மலர்களே
1: என்ன
0: பாட்டு?
1: உங்க மலர் நினைவுல சொன்னீங்க, அவருக்கு மறந்துட்டாரு போல் இருக்கு குருபாஸ்.
0: அவர் மறந்துட்டாரு. என்னையே ரதீஷ் கூட்டிட்டு போனார், ஆசையோட கூட்டிட்டு
1: போனார். சின்ன வயசுல படிச்சதெல்லாம், காலேஜ்ல இது பண்ணதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கு.
0: ஒரு 2017 எனக்கு மறக்க முடியாமலே இருக்கு.
1: அதெல்லாம்
0: தெரியலையம்மா, ஏதோ கோயிலுக்கு போனது மட்டும் தெரியுமா. சரியான கவலையா போச்சு எனக்கு. சரி சரி, நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த பாடல் காட்டணியில் யார் பாடல் எடுத்து வருவதாக இருந்தது? சாந்தியம்மாட கொடுத்தாச்சு. உண்மையா இப்போ எடுத்து வந்த பாடல்களில் ஒரு பாடலை ஒளிபரப்பி கொண்டு ஜெகவர் சாதி கண்ணா இணைகிறார். அவரை இணைச்சு கொண்டு வணக்கம் ஜெகவர் சாதி கண்ணா. அண்ணா வணக்கம்.
2: அம்மா வணக்கமா, வணக்கமா, வணக்கமா அம்மா. நம்ம உலக எம்டிஆர் எஃப்எம் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோமா. முதல்ல
0: முதல்ல சித்திர புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜெகபர் சாதி கண்ணாவுக்கும், குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் எல்லோருக்கும். நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வமும், எல்லாம் சந்தோஷமாகவே வாழ்க்கை போக வேணும் என்று நாங்கள் எல்லோரும் வாழ்த்துறோம் அண்ணா உங்களை.
2: நன்றிமா, நன்றிமா, நன்றிமா, நன்றிமா.
0: சரி, இப்ப உங்களுக்கு என்ன சொல்லு கொடுக்கணும்? இந்த அவன்ல உங்களுக்கு கூப்பிட்டான், அவன்ல நீ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கொடுப்பீங்க.
2: அவன் முடிந்தவரை எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா. அவன்ல
0: சொல்லிட்டாங்க.
2: அண்ணா
0: அவன் என்ற சொல்லல பாடல்கள் எடுத்து வரல என்ன நீங்க? எனக்கு ஞாபகமா இல்ல, பாக்கலாம், அத எடுத்து போடலாம். அந்த
2: என்னடா
0: நீங்க எடுத்து வர்ற அந்த பாடல்கள் தான் நாங்க கண்டுபிடிக்கிறது. ஒரு சொல்லுல இத்தனை பாடல்கள்
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, இப்ப அண்ணாக்கு ஒரு பாட்டு கொடுக்க போறேன், நான் ஒரு சொல்ல கொடுக்க போறேன்,
2: சொல்லுங்கம்மா.
0: அண்ணாக்கு குடுக்குற சொல் சரி கண் சொல்லுல சொல்லுங்க. கண்,
2: கண் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே.
0: மூடும் வேளையிலும்,
2: ஆமா.
0: அடுத்து,
2: கண் எதிரே தோன்றினால் கனி முகத்தை காட்டினால்
0: தோன்றினால் கெட்டிக்காரு. அடுத்தது,
2: கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை.
0: புது பாட்டுக்கும்
2: வந்துட்டேன்.
0: வார்த்தைகள் அடுத்து
2: கண்வழியா, கண் வழியே கண் வழியே போனது கிளியே. அந்த பாட்டுமா,
0: கண் வழியே போனது கிளியே. அடுத்து,
2: ஆமா அடுத்து,
0: கண் கண்
2: சொல்லமா
0: நிறைய பாட்டு இருக்கு இல்லையா?
2: நிச்சயம் நிறைய இருக்குமா, நிறைய இருக்குமா.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இதுல? கண்ண இந்த அஞ்சில
2: எனக்கு போனீங்கல்லக்கா, இந்த கண் மூடும் வேளையிலே கலை என்ன கலை, இந்த பாட்டு போடுமா?
0: ஆமாமா. நன்றி நன்றி அண்ணா, கெட்டிக்கார.
2: நன்றி நன்றி.
0: நீங்க உங்களை உங்களை ஒரு வகுப்பு மேல நாங்க ஏத்தி விட்டுட்டோம். நன்றி அண்ணா,
2: நன்றி
0: நன்றி நன்றி. சரி, உண்மையிலேயே அண்ணனுக்கு அண்ணா கெட்டிக்கார். அண்ணா அந்த பாடல்களை எடுத்து வந்து வந்து நல்ல பழக்கம், அதனால அவர் டக்குண்டு சொல்லிட்டார் உடனே. சரி, அடுத்த பாடல் மாமாவுடைய பாடல் தான் எடுத்து வருவானு. மாமா சொன்ன பாட்டு வந்து மலர்களே நாதஸ்வரங்கள்னு சொல்லியிருந்தார். அதுக்கு முன்பாக ஒரு பாடல் எடுத்து வரலாம். அந்த பாடலை எடுத்து வந்து அந்த பாடலை எடுத்து வந்து கொண்டு எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் அது, அவனில் தான் அந்த பாடலை எடுத்து வரலாம். எங்கே இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும், நல்ல அருமையான பாடல், பழைய பாடல் என்றாலும் நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் படம் பார்க்க வேண்டும் என்று எண்ணுவது வழக்கம், ஆனால் நினைவிடுக்கும், ஆனால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அந்த செல்வ மகள் திரைப்படம் நினைக்கிறேன், அந்த பாடலை எடுத்து வரலாம். அதை அடுத்து மாமாவுடைய பாடல், ஜெயபிரசாதி கண்ணாவுடைய பாடலை எடுத்து வரலாம்.

ஏழை உன் கோவிலை நாடி வந்தான். அன்று எங்கிருந்தோ ஒரு ஏழை வந்தான். அந்த ஏழை உன் கோவிலை நாடி வந்தான். நல்ல காவல் கொண்டாய் நீ.

அருமையான பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து. அத்தனை வரிகளும் இனிமையான, எனக்கு மிகவும் பிடித்த அந்த பாடல். அது எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சரி, அடுத்தது மாமா உங்களுடைய பாடல் காட்டளிக்கு வருகிறது.

இனிமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இனி என் விருப்பமாக ஒரு பாடல் காட்சியை எடுத்து வரப்போகிறேன். யாராவது இணைந்து கொண்டால் மிக சீக்கிரமாக அவர்களுக்கு அந்த போட்டி நிகழ்ச்சியில் அந்த சொல்லை கொடுத்து உங்களுக்கு பாடல் எடுத்து வரலாம். ஆனால் இணையாத பட்சத்தில் நான் என் விருப்பமாக சில பாடல்கள் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். எனக்கு பிடித்தமான நீல மலர்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இது காட்டடியில் அடிக்கடி அன்பு உறவுகள் கேட்காத பாடல். ஒரு பாடலையே சில நேரம் அன்பு உறவுகள் எல்லோரும் ஒரே பாடலை அடுத்தடுத்து கேட்பார்கள். ஆனால் இந்த பாடலெல்லாம் வருவது கொஞ்சம் குறைவு. சரி, இந்த பாடலே எடுத்து வரலாம். எனக்கு பிடிச்ச பாடல் இது. இரவா பகலா அப்படித்தான் இப்போ வாழ்க்கையே போகுது. நல்ல ஒரு பாடல் கேட்கலாமா?

நேரம் சரியாக 12:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிறைவாக ஒரு பாடல், பொன்வானம் பன்னீர் தூவுது. மழை வேணும் மழை வேணும்னு கேட்குறீங்கல்ல, உங்களுக்காக இந்த பாடல். இன்று உறவுகள் இணைந்து சிறப்பித்த சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியில் எல்லாமா 12 பேர், 13 பேர் இணைந்திருந்தீர்கள். ஆனால் அருள் அன்பை கொடுத்த உடனே ஒரே ஓட்டமாக ஓடிட்டார். அவர் பாட்டும் கேட்கல. சரி, இந்த நிறைவான பாடலோடு அவரையும் சேர்த்துடலாம். அவர் போட்டியில் பங்கு பெறவில்லை, வாழ்த்து சொல்லிவிட்டு ஓடிவிட்டார். சரி, அருள் இணைந்திருந்தார், எங்களுடைய லெனின் இணைந்திருந்தார். எல்லாரும் வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருக்கிறீர்கள், யாருமே வெற்றி பெறாமல் இல்லை. லெனின், ஃபாரூக், எங்களுடைய கடைக்குட்டி சிங்கம், 2 நாளாக எங்களைய சற்று மனசு கலங்க வைத்து விட்டார். சரி, ஃபாரூக், ஷியாமலாமா, விஜயராகவன், ராஜ்குமார், ஆனந்தன், ராஜேந்திரன், செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார், குருபாஸ்கர், அடுத்தது வந்து சாந்தியம்மா, சந்திரராஜ் மாமா, ஜெகபர் சாதி கண்ணா, இவ்வளவு பேரும் இணைந்து எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். சொற்களுக்கு எல்லாம் பிடிச்சிட்டிங்க. அந்த அவன் தான் வரையலை, அவன் என்றாலே எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. அவள் பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு வந்துடுச்சல்ல. சரி, நான் ஒரு இந்த கடைசி இந்த பாடலை எடுத்துக்கொண்டு வந்து அடுத்த ஜெகபர் சாதி கண்ணாட நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நல்லது என் அன்பு உறவுகளை, சொல்லெடுத்து பாடுவார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட என் அன்பு உறவுகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கு இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்று சித்திர புத்தாண்டு, எல்லோருக்கும் இந்த புத்தாண்டிலிருந்து எல்லாம் நலமாக நோயற்ற வாழ்வோடு நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் என்று என் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இனிதே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே. இந்த பாடல் என் விருப்பமாக ஒலிக்கிறது. இந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் காற்றலையில் வரும். அது ஜெகபர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

இன்னைக்கு பார்த்து நேற்று கச்சேரிக்கு போனபடியா எனக்கு கூட குரல் சரியில்லை. அல்லாடி நானே ஒரு 10 பாட்டு பாடியிருப்பேன் இல்ல. இளவரசி, நான் அன்றைக்கு ஒரு விடையா உங்களுக்கு சொன்னேன், எங்களுடைய அறிவிப்பாளருடைய பெயரை அப்படியே பட்டியலா எழுதி கொண்டு வாங்க, எத்தனை பேர் கடமையாட்டுகிறாரு பாக்குறதுக்கு. முதல்ல சிந்தனை செல்வன், மீரா, அதை தொடர்ந்து எல்லா அறிவிப்பாளருடைய பெயரையும் எங்களுடைய அனுசாத் பிரம்மா, ஜனனி ராதாகிருஷ்ணன், இப்படி எல்லாருடைய பெயரையும் அப்படியே தெரிந்த பெயர்களை நீங்கள் எழுதி பாருங்கள், எத்தனை அறிவிப்பாளர்கள் கடமையாற்றுகிறார்கள் என்று. கமலன் பாரதிக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். இன்னும் பேசிக்கொண்டிருக்கும் இங்கே காற்றலையில் வந்து எங்களோடு உறவாடி பேசிக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள், இனி எத்தனை பேர் இப்படி அறிவிப்பு துறையில் வரப்போகிறீர்களோ தெரியவில்லை. எங்கிருந்தாலும் இந்த கலையில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தால் அது உச்சத்தில் போய் நீங்கள் நிற்க வேண்டும், வளர வேண்டும். நன்றாக அறிவிப்பு என்பது உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல அழகாக பேசுகிறீர்கள், உங்களுடைய அழகான நா வளைந்து கொடுக்கிறது என்றுதான் சொல்லலாம், அது மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடுறதுக்கு யாரும் வராட்டி நான் பாடிடுவேன் சொல்லிட்டேன். இப்ப இந்த நீங்க எல்லாம் துக்கப்படக்கூடாது, எல்லாரும் பேர்ந்து நீங்க துக்கப்படுவீங்க, அடடா நாங்க பாடுறது கிடையாது நீங்க பாடிட்டீங்கம்மா என்று சொல்லி துக்கப்படக்கூடாது, சரியா? அதான் சொன்ன, நேற்று ஒரு கச்சேரிக்கு போனபடியா குரல் வளம் எல்லாம் எனக்கு சரியில்லை, இருந்தாலும் பாடுவோர் பாடலாம் உடைய அந்த பாட்டை ஒருக்க எடுத்து வரலாம், அப்பதான் எல்லாரும் ஓடி வருவீங்க.

0: இந்த பாட்டை எடுத்தோன்னு தான் பாருங்க, ஓடி வந்திருக்கிறாங்க பாக்கலாம். முதல்ல முத்து பதித்து ஒரு அன்பு உறவு வந்திருக்காரு பாக்கலாம். வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: யாராவது லைனுக்கு வந்தாங்களா?
0: யாரும் வர,
1: நல்லா இருக்கு.
0: வர்ற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வருது, அதுதான் யோசிக்கிறேன். பாருங்க, நீங்க வரணும்னு போட்டிக்கு பாட, நான் பாடலன்னு நீங்க போட்டிக்கு பாட வந்துட்டீங்க பாருங்க.
1: நான் வராம இருக்க கூடாது இல்ல?
0: அதான் பாடிக்கணும் இல்ல, எங்கேயோ வெளியில நிக்கிறீங்க போல இருக்குது. மியூசிக்கும் போடுறது.
1: ஆமா, இங்க நாகப்பட்டினம் இல்ல, நாகப்பட்டினம் வந்தேன்.
0: உங்களோட பெயர் வந்து முத்துவேல், சரியா? சரி, முத்துல ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்ச முத்து என்று தொடங்குற ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். எங்க
1: உடனே பாடிடவா?
0: ரெண்டு வரி.
1: முத்து உன்னை நான்
0: சரி
1: மறுபடியும் பாடுறேன், வந்துட்டாங்க.
0: முத்து எங்கேயோ போன இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு பாடுகொண்டு ஓடி வந்தாருங்க. சரி, இப்ப என்ன அவர் இணைஞ்சு பாடட்டும். எங்களுடைய ரேவடி அம்மா, நீங்க இணைந்து கொண்டீங்க ஓடி வாங்க பாடுறதுக்கு. ஓகே, அடுத்தது நீங்கள் தான். ஏனென்றா அவர் கொஞ்சம் விடுபட்டு கொண்டார், தன்னுடைய ஏதோ ஒரு விடயமாக வந்தவர் அவர்களை காணவில்லை என்று பாடலாம்னு பாருங்க. எப்பக்குள்ள அந்த டைம் சரி செய்துறாங்க. அந்த உண்மை அந்த நேரத்தை யூஸ் பண்ணி கொள்ளுகிறார் பாருங்க, உண்மையாக. அழைப்புக்கு வாங்க. நான் இந்த பாடலோடு பாடலை இசையை நிறுத்தி உங்களை பாட்டுக்கு எடுத்து வரலாம். இது இந்த டைட்டில் சாங் தான், இந்த ஆடலுடன் பாடலும் சேர்ந்து என்று வருகிற இந்த பாடல்.

இப்ப எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜெயபிரசாதிக்க அண்ணா, நீங்க விச பறிச்சு ஒன்றை வச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் நேற்று கச்சேரிக்கு போய் எனக்கு தான் சற்று குரல் உள்ள நல்லா இல்ல, பாடி பாடி களைச்சு போச்சுன்னு சொன்னேன். ஆனா பாடுங்கம்மாண்டு போட்டிருக்கீங்க. சரி, நான் பாடி இப்ப இந்த நீங்க எல்லாம் பாடாம விட்டுருவீங்கன்ட்டு தான் நான் பாடாம இருக்கேன். ரேவதி அம்மா, நீங்க நானும் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ராஜவேல், நீங்களும் வந்திருக்கிறீங்கன்ட்டு உண்மையிலேயே மிக சீக்கிரமாக ராஜவேலுக்கு இந்த இணைப்புக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும். அவர் இருந்தா எனக்கு கவலை இருக்காது, அடிக்கடி பாடிடுவாரல்ல. சரி, பார்க்கலாம். இங்க ரேவதியம்மா, நீங்க ஓடி வாங்க பாடலே பாடுறதுக்கு.

0: இங்கே ரேவதி அம்மா சந்திக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். பாருங்க எல்லாரும் சத்தம் போடாம இருக்கீங்க. நான் பாட போறேன் பாருங்க. கச்சேரி போனேன். உண்மையாவே நாங்க ஒரு பொங்கல் விழா ஒன்று நடந்தது, ஒன்று ஒரு மணித்தியால ஓட்டம் எங்களுடைய மொன்ட்ரியல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் இதுக்கு. அப்ப எங்களை அழைப்பு கொடுத்திருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்பாக நாங்கள் இங்கிருந்து அங்கு போக ஒரு மணித்தியாலந்தான் ஒரு எங்களுக்கு போகிற நேரம். ஆனால் நேற்று நாங்கள் போனது வந்து மூன்று மணித்தியாலத்துக்கு மேலே ஆகிடுச்சு இங்கிருந்து போறதுக்கு. ஏனென்றா இந்த பனிப்பொழிவு பொழிந்து கொண்டிருந்தது. பெருந்தெரு எல்லாம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மெதுவாக எல்லாம் லைனாவே போய்கொண்டிருந்தது. ஓடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் போயிட்டோம். போய் அங்கே நிகழ்ச்சி பார்த்துட்டு இரவு 2 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு திரும்பணும். அங்க அப்ப பாட்டு போட்டி எல்லாம் நடந்தது. அங்க பொங்கல் விழாண்டு குழந்தைகளுடைய இல்ல இல்ல இல்ல இல்ல நான் எங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க சொன்னாங்க. எங்களை நாங்க பாடணும். அங்க இருக்கிற எல்லாரும் ஓடிடுவாங்க இல்ல. 700 பேர் சிற்றுண்டியும் குடுத்திருந்தாங்க பேக்ல போட்டு. எல்லாத்தையும் தூக்கி எனக்கு தான் வீசிருப்பாங்க.
1: மேடம் இட்லி இருந்ததா
0: இல்ல? அதுக்குள்ள மோதகம் மட்டும் சொல்லுவாங்க இல்ல, அந்த பிள்ளையாருக்கு வைப்போம் உள்ளுக்க உள்ளுடன் வச்சு மாவால கொழுக்கட்டை, அது இருந்தது. மற்றது சீனி அரிய தரம் அந்த அரிசி மாலை சீனி எல்லாம் போட்டு ஒரு ஒரு சின்ன பலகாரம் செய்வாங்க. அதால எரிஞ்சா உண்மையா நோகும் கொஞ்சம் அடிபட்டா. அது அடுத்தது வடை இருந்துச்சு. மற்றது ஒரு கேக் துண்டு இருந்துருச்சு. அது வந்து வெஜிடேரியன் கேக் தான் அவங்க செய்திருக்கிறாங்க. இங்க செய்யலாம் முட்டை போடாம இருந்தது. பத்தாத்துக்கு அந்த மண்டபத்துல பொங்கல் பானை பொங்கி
1: வச்சிருந்தாங்க.
0: நீங்க என்ன பாட சொல்லி ஒரு ஒரு உண்மையான மாடு மாடு ஒரு பசு கொண்டு செய்து வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான மாடு இல்ல, அது அது ஆர்டிபிஷியல். இது ஆனா பெரிய பசு, அந்த உயிர் இல்லாத பசு கூட ஓடி வந்து முட்டி இருக்குங்க. நான் பாடி இருந்தேன். சிற்றுண்டி அத பாத்துட்டு தாங்க நான் ஸ்டேஜ் ஏறேன். ஏதோ எரிஞ்சிருவாங்கல்ல. சரி, நீங்க இப்ப
1: ஒரு கல்யாணம் போயிட்டு வந்தோம்.
0: நாங்க
1: போய் வாங்கி அவங்க வந்து போடுவாங்க. தட்டை கொண்டு போய் காமிச்சாக்கா தட்டை தூக்கிட்டு போனோம்னா அவங்க என்ன நம்மளுக்கு தேவையோ எல்லாம் வரிசையா போடுவாங்க.
0: நானா இங்கிருந்து அங்க இந்தியா வந்த போது ஒரு முதல் ஒரு கல்யாணத்துக்கு தான் போனேன். அப்ப முதல் கோயிலுக்கு, கோயில் இல்லாத குருவாயூரப்பர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த விசிட் வந்து ஒரு கல்யாணம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு என்னுடைய அன்பு உறவுகள் நேர்கள் தான் கூட்டிட்டு போய் நாங்க அன்பு உறவுகள் எல்லாரும் புடைசூழ எல்லாரும் அங்கு வந்திருந்தார்கள். அந்த கல்யாணத்துல பெரிய மண்டபம், அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா அந்த மண்டபத்துல ஒவ்வொரு பூத் போட்டு ஒவ்வொரு சாப்பாடு, இதுல இட்லி, அதுல தோசை பேர்ந்த, அதுல ஐஸ்கிரீம் பேர்ந்த, அங்கால உப்புமா அங்கால அப்படியே சுத்தி நடந்து கொண்டு வாங்கி தட்டை கொண்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்து கடைசியா தண்ணியும் தண்டு அதுல அந்த பிளேட்டை வச்சிட்டு வரணும். அப்ப அது நல்லா இருந்தது. ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு அது. என்னடா இங்க எல்லாம் புஃபேல ஒவ்வொரு ஐட்டத்தை வச்சுட்டு நாங்களாவே எடுக்க விட்டு அது ஆனா அவங்க அங்கேனா அவங்க போடுறாங்க, ஒவ்வொரு பூத்துக்கும் போகணும். அப்ப சன நெரிசல் குறைவு, விருப்பமான நாட்கள் அதுல போய் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, அவ்வளவு பேரும் அங்காங்க சாப்பிட்டு ஒரு இடைஞ்சல் இல்லாம ஒரு ஒரு தடங்கள் இல்லாம சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க எல்லாரும். நல்லா
1: இருந்தது
0: அப்படித்தான் நாக்க உங்களுக்கு இல்ல?
1: ஆமா, நம்மளே எடுத்து போட்டும் போது நம்மளுக்கு என்ன ஒண்ணா
0: நாங்க சாப்பிட்டு கொண்டிருந்தா பாட முடியாம
1: ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து பாடுறதுக்கு ஓடி
0: வந்துட்டேன். சரி சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடாம எங்க பாடுங்க.
1: பட்டு பட்டு நான் பாட்டு பாட போறேன் டிவா. நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா. நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறி தேனா. தன்னை

மெல்ல மெல்ல மாறினேனா, ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிக்க, உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் மதுவின் மயக்கமே உனது மடியில் இனிமே இவள்தான் சரணம் சரணம். நானே நானா யாரோதானா, மெல்ல மெல்ல அறிமேனா, திரையில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே, உறவில் கலப்பதும் பிரிவில் தவிப்பதும் ஒரே மனது, பருவ வயதிலே இரவும் பகலும் விரகம் நரகம் சரணம்

0: நானே நானா யாருதானா, மெல்ல மெல்ல மாறினா, மெல்ல மெல்ல மாறினா. மேடம் ஓகேவா?
1: மெல்ல மெல்ல மாறினா மாறினா.
0: என்னோட பேரனும் சேர்ந்து
1: பாடிட்டான். எத்தனை வயது அவருக்கு?
0: அவனுக்கு 4.
1: 4 வயது. இந்த நேரம் தான் அவர்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குண்டு நீங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் பின்பற்றி கொள்ளுவார்கள். அதே மாதிரி இப்ப எல்லாம் அந்த இசையில இந்த கலையில எல்லாம் நீங்கள் ஈடுபாடு எடுத்து கொடுத்தா அவங்க அதை பின்பற்றி செல்வார்கள் இல்லையா? அருமையா பாடுனீங்க. நானே நானா நல்ல அருமையா பாடுனீங்க. அப்ப இப்ப இந்த ஐஸ்கிரீம் அணியாம போப்போ, நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதுதான் இப்ப நான்
0: சாப்பிட்டுட்டேன். அதை விடலையே.
1: அப்ப
0: அதெல்லாம் விடுற கதையே கிடையாது, சாப்பிட்டாச்சு.
1: ஒரு வகைக்கு சில நேரம் எங்களுக்கு கோல்டு வந்தா இங்க ஒரு அன்பு உறவு சொல்லி இருந்த அந்த நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க எடுக்க சில நேரம் இல்லாம போகும் சொல்லி இருந்தா. நல்லா
0: பாடுனீங்க.
1: நன்றி. எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அழைப்புக்கு யாரோ அடிக்கடி வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். வரதராஜன், வரதராஜன் ஓடியாங்க, நல்லா பாடுவீங்க நீங்க. உங்களோட பாட்டை நாங்க கேட்கணும். ஒவ்வொரு உறவும் அன்பு உறவும் பாட பாடத்தான் நானும் பாட்டு பாட பழகி கொண்டு வருகிறேன். எங்கே வணக்கம் வரதராஜன்.
2: உற்சாகமான இரவு வணக்கங்களுடன் விடுமலை. வணக்கம் வரதராஜன்.
1: உற்சாகமான அடிவாங்காத இரவு வணக்கத்தோடு வரதராஜன்
2: வந்து
1: நல்லா இருக்கிறீங்களா? நேற்றுதான் நான் நீங்க வந்திருந்தீங்க, ஒரு அன்புறவு பேசிக் கொண்டிருந்தார். அப்ப நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கிடையே நீங்க அவங்க காணும் போதும் போதும் நீங்க பேசினா காணும் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தூங்கிட்டீங்க.
2: அப்படிதானே?
1: ஏன் இந்த வருஷத்துலயும் அடி வாங்குவானு நீங்க தூங்கிட்டீங்க, அப்படிதானே? உங்களுடைய பாடலை கேட்கலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறக்க வேணாம். எங்க பாக்கலாம் எங்க என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?

0: இதை கண்ணி செய்வதில்
1: அது சரி, நான் இவ்வளவு நேரம் பேசினது பேச்சு வந்ததோ என்னமோ தெரியல, பாக்கலாம் வந்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அருமை ஊதக்காத்து வீசையிலே அடுத்த வரி என்னங்க? ஊதக்காத்து வீசையிலே அங்கால அடுத்த வரி என்ன?
2: குயிலே கோவையிலே,
1: அந்த காத்து வீசைக்கு தான் குயிலு கோவம். குயிலே கோவையில, அப்புறம் அடுத்த வரிகள் என்ன?
2: காயந்தாயும் மாறுமோ,
3: லிரிக்ஸ் கொஞ்சம் நினைக்கணுங்க.
1: போட்டு பாடிடலாம் இல்லையா? மறுநாளும் பரவாயில்ல, போட்டு பாடி. சரி, இன்னொரு பாட்டு பாடுங்க.
2: நீரமிது நீரமிது நெஞ்சின் ஒரு பாட்டினது, அன்றும் என்றும் சொல்லினது, நீ எழுது பிறந்தது பேரெழுத, பிறந்தது பேரெழுத, நெஞ்சில் பாட்டினுதேகத்தினா காலமெல்லாம் தீருது இல்லையின் தான்.

0: பிள்ளையும் தாளாட்டினா நீ பெற்ற பின்னையும் மேகமும் சோகமும் உன்னை போல ஏங்குமே நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டிலிருந்து அழகான் மேடம்
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் பேர் என்ன அந்த படித்த ரெண்டு பாட்டும் இரவு எல்லாருக்கும் தூங்குறதுக்கு மாதிரி இருந்தது. எல்லாரும் போய் தூங்கிருப்பா பாட, இனி பாட வேணாம் உடனே தூங்கிருங்க. எங்க இப்படி பாடி எல்லாரும் நீங்க இவ்வளவு சாஃப்டா அமைதியா நல்ல ஒரு பாட்டை இப்படி அழகா பாடி விட எல்லாரும் சரி நல்ல பாட்டா இருக்கு அப்படியே கேட்டு தூங்கிட போறாங்க. நல்லா
0: பாடுவாங்க
1: சொல்லி உங்களுக்கு ரெண்டு அடி போடலாம். நல்லது நல்ல இனிமையாக பாடுனீங்க. மீண்டும் இப்ப இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில பாடு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதி கொள்ளணும் சரியா?
0: கண்டிப்பா வர்றேங்க மேடம், கண்டிப்பா வர்றேன்.
1: நன்றி நன்றி நன்றி வரதராஜன், நன்றி நன்றி
0: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே நீங்க பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் என் நண்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 647-874-6415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வரவணும். எங்க பாக்கலாம் அடுத்த யாராவது பயம் இல்லாம பாடுவதற்கு வருபவர்கள் யார் என்றதை பாக்கலாம். பாட இப்ப தமிழன் பாரதி ராஜவேல் முழுமையாக ஒரு பாட்டை நீங்க பாடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுல வைங்க, நான் அதை பிளே பண்ணும், அப்ப உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். என்ன அப்படி என்ன உங்களுக்கு சுகமாக இருக்கும் பாடுவதற்கு, என்ன வந்து பாட முடியாவிட்டாலும் நீங்க அப்படி பாடி வச்சிருங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கு, இந்த பாடுவோர் பாடலாம் வந்தா இப்படித்தான் உங்களையெல்லாம் தட்டி கொடுத்து மெல்ல பாட சொல்லி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தான் கேட்போமா? இந்த பாட எடுத்து வந்தா தான் இந்த பாட்டை நீங்க எல்லாரும் பாட வருவீங்க.

ஒரு பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739. நான் இப்பொழுது ராஜவேலுக்கும் சொல்லியிருந்தேன், பாடலை நீங்கள் அப்படியே பாடி பதிவு செய்து இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படியே பதிவு செய்து விடுங்க, நான் அதை எடுத்து வருவேன் இப்பொழுது பாடுவது சொல்லி. இப்பொழுது தமிழன் பாரதி பதிவில் வைத்திருக்கிறார், அவருடைய பதிவை என்னன்னு கேட்டு பார்க்கலாம். இப்ப உடனே, ஏனென்றால் அவர்களுக்கு காட்டிலுக்கு நேரடியாக வர முடியாத நிலையினால் தான் பதிவு செய்ய சொல்லுகிறேன். அதுக்காக எல்லாரும் பதிவு செய்து வச்சிடாங்கப்பா. இப்பொழுது தமிழன் பாரதி, உங்களுடைய பதிவை நாங்கள் கேட்கலாம்.

0: என்ன நடந்தது?
1: வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி.
0: என்ன நடந்தது? உங்களோட சத்தம்.
1: மகிழ்ச்சி அம்மா, வணக்கம். உங்கள்
0: உங்களுடைய சத்தம் வர மறக்கிறது, அது மட்டும் தெரியுது. பார்க்கலாம், எதுக்கு என்னோட தடவை அதை எடுத்து வரலாம். உங்களுடைய பதிவை
1: காற்றுக்கென்னவேலி. மகிழ்ச்சி அம்மா, வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி, தர்மபுரியிலிருந்து. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மோடி, கங்கை வெள்ளம் சங்கக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்கு ஏது. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும்போது.

நான் போ

கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு, காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள்ளியது, தேர் கொண்டு வா தென்றலே இன்று நான் என்னை கண்டு.

0: பிள்ளை பெற்று பிள்ளையானேன், பேசி பேசி கிள்ளையானேன். பிள்ளை பெற்று பிள்ளையானேன், பேசி பேசி கிள்ளையானேன். கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்னை சுயேற்றுக் கொள்வேன். கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்னை ஏற்றுக் கொள்வேன். காட்டுக்கின்னு வேலி, கடலுக்கின்னு மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது. மங்கை வெள்ளம்
1: அம்மா வணக்கம். நிகழ்ச்சிக்கு நான் இந்த பாட்டை அனுப்பியிருக்கேன். எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் தான் அந்த குரல் சற்று கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு முதல் ஒரு படப்படுத்து முதல் முதலா நிறைய வானொலிகள்ல நான் வந்து பேசியிருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, முதல் முதலா நம்ம எம்டிஆர் வானொலியில பேசும் பொழுது நிலையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நான் கடந்து சென்றுட்டேன். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நான் ஒரு நேயரா நான் பேசும்போது நிறைய பேசியிருக்கேன். ஒரு ஆர்ஜேவை போல, அதாவது அறிவிப்பாளரை போல பேசுவேன். நிறைய அறிவிப்பாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க, என்ன நாங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஆர்ஜாவா நாங்க ஆர்ஜாவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ முதல் முறை நான் நம்ம நிலையத்துல ஒரு அறிவிப்பாளர் அப்படின்ற இது அறிவிக்கப்பட்டு நான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஒரு படப்பிடிப்பு நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் துடிப்போடு நான் அடுத்த முறை நிகழ்ச்சியில துடிப்போட நான் வருவேன். நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன். நிச்சயமா கற்றுக்கொள்வேன் அப்படின்றது ஏன்னா எனக்கு கடவுள் உண்மை அன்பு என்னோடு கூட இருக்கிறதுனால எதையும் செய்வேன், சொல்லுவேன், சொல்லுவது மட்டும் இல்லாமல் செய்தும் காட்டுவேன் என்று நான் இந்த நேரத்தில் நம்ம நேர்கள் குறிப்பாக சொல்லணும்னா நேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீரம்மா ஐயா அவங்களுக்கும் நான் நன்றி வாழ்த்தும் சொல்றேன். அனைவருக்கும் குறிப்பா இளவரசுக்கு என் மனமார்ந்த நன்றி பாராட்டுக்கள். நிறைய அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு பார்த்தேன். முதல் இந்த தோணி வந்து கடல்ல தனிமையா பயணமாயிருக்குது. ஒரு துடுப்பு தான், நான் மட்டும்தான் அதில் பயணிச்சுட்டு இருக்கேன். அதனால இனி வரும் நாட்கள்ல உற்சாக துடுப்புகள், என் நேய அன்பு உறவுகள் என்னோடு கூட பயணிப்பாங்க அப்படின்னு நான் நம்பிக்கையில வருகிறேன் உங்களோடு வானலையில். மகிழ்ச்சி அம்மா, நன்றி.
2: நன்றி தமிழன் பாரதி. என்னவென்றால் நீங்கள் பதிவு செய்து வைத்ததை நான் இப்பொழுது ஒளிபரப்பிலிருந்து இப்பொழுதுதான் நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பயணம் எப்பொழுதும் சிறக்கட்டும். நீங்கள் தனிமையாக ஒரு துடுப்போடு போக வேண்டாம். நீங்க இந்த காட்டிலையில நீங்க காலடி எடுத்து வச்சு இந்த கப்பல் இந்த கப்பலுக்குள்ள கால் வச்சிட்டீங்கல்ல, துடுப்புகள் நிறைய உங்களை அப்படியே நீங்க உங்களை அப்படியே ராசா மாதிரி இருத்தி நாங்க கொண்டு போயிருவோம் உங்களை சொல்லிருக்கிறேன்னு சொல்லி அருமையா பாடுறீங்க. சூப்பர். காட்டுக்கு என்ன வேடி, அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது பாடல எடுத்திருக்கிறீங்க. கடலுக்கு என்ன மூடி என்று பாடியிருந்தீங்க, நன்றாக பாடுறீங்க. இன்னும் நீங்கள் பாடி நிறைய, அதாவது பயம் இல்லாமல் பேச பாட. உங்களுக்கு பயம் இருக்காது, சும்மா நீங்க அந்த ஒரு ஒரு கூச்சத்தோடு அதை மெல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால தாராளமா நீங்க உங்களுடைய பாடுவது, பாடும் செயல்பாடு மற்றும் பேசுவது, அறிவிப்பு துறை நேர்களோட எல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து வரலாம். இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு. நீங்கள் கலை என்றும் பாதையில் பயணிக்க சரியான இடம் என்று சொல்லிக்கொண்டு வளர வேண்டும் சிகரம் போல் என்று வாழ்த்தி கொண்டு அருமையாக பாடுறீங்க. என்ன அன்பு உறவுகளே, நாங்கள் தமிழன் பாரதி பாட தொடங்கணும்னு எல்லாரும் சத்தம் போடாமல் இருக்கிறீங்க. மற்ற எங்களுடைய உறவுகள் யார் எல்லாரும் ஏனது எதுக்கு பாடாமல் நீங்கள் இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. சரி, சீக்கிரமாக உங்களுடைய பாடலை எடுத்து வாங்க. சரியாக 12 மணிக்கு பாடுவோர் பாடலான் நிகழ்ச்சி நிறைவு பெற்றுவிடும் பெற்றுவிடும். எத்தனை பாடல் வந்தாலும் இது போல ஒரு பாடல் இனி வரும் ஆண்டு ஜெயவர் சாதிக்கண்ணா கேட்டுக்க எந்த பாடலையும் என்ன சொல்லிக்கிறீங்க எங்களுடைய தமிழன் பாரதி பாடிய பாடலா? சரி, கலம்பம் அசத்தலாக பாடலோடு ஆடலோடும் கேட்டு அட்டாசமாக இருக்கு, நன்றி என்று போட்டுக்க ராஜவேல். எங்கள் ராஜவேல், நான் வேலையில் இல்லை உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்க, அதனால தான் நீங்கள் பதிவு செய்ய முடியல. சரி சரி சரி, அழைப்புக்கு அன்பு உறவுகள் வர வேண்டும். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும்.

இன்று தமிழன் பாரதி பேசிய அந்த பேச்சில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அது அவர் பேசிய அந்த பேச்சில் ஒரு படத்துல ஒரு நடிகர் பேசிய ஒரு வரி, என்னவோ தெரியல ஏதோ தெரியல என்று சொன்னார்ல, அந்த வரி ஒரு நடிகர் பேசிய அந்த வரி எந்த படத்துல யார் அப்படி பேசியிருப்பார் என்று நீங்க சொல்லணும். அந்த வரிய என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ தெரியல ஏதோ தெரியல என்ற வரி வந்ததில்ல, அது ஒரு படத்துல வந்தது. ஒரு பாட்டு பாடல் வரும் முன்பாக இல்ல பாடலுக்குள்ள வந்தது, அது எந்த பாடல் என்று நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நீங்க கெட்டிக்காரர். பாக்கலாம் யார் அந்த கெட்டிக்காரர்ன்னு பாக்கலாம். அவர் சொல்லியிருந்தார் என்னமோ தெரியல ஏதோ தெரியல என்று அந்த வரிகளை சொல்லியிருந்தார். அதை நான் மீண்டும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், அந்த வரி ஒரு பாடலுக்குள்ள வந்தது, அது பாட்டாக இல்லை, ஒரு நடிகர் பேசியிருப்பார். எங்கே அது என்ன, எந்த படம், என்ன பாடல் என்றதை நீங்க சொல்லிட்டா பார்க்கலாம். கெட்டிக்காரன் எப்படி டெஸ்ட் வச்சாச்சு உங்களுக்கு?

0: அடடா கண்ணன் வாங்க பாட வாங்க. ஆஹா, இன்னைக்கு தானுங்க அவர் கேட்டிருக்காரு. கண்ணன் எங்க பாக்கலாம், அந்த பாட்டை வந்து நீங்க பாடி காட்டணும். அது என்ன பாட்டு சரியா? என்ன நீங்க பொய்க்கும் சொல்லலாம் தானே. குணா படத்துல கமலன்னு நீங்க சொல்லலாம். காட்டலைக்கு வாங்க, வந்து நீங்க அதை பாடி காட்டுனா தான் நாங்க அது உண்மையுன்னு நம்புவோம். எங்க பாக்கலாம். அதுக்கு முன்பாக காட்டலையில இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி
1: என்ன பாட்டு ப்ரோக்ராம் பாடுறோம்?
0: பாடுவோர் பாடலாம். உங்களை பாட வைக்க போறோம் இப்ப நாங்க. திரும்பி நீங்க பாருங்க. பேச்சு வராட்டி பாட்டு நல்லா வரும். சில பேர் நல்லா பாடுவாங்க, நீங்க அப்படி என்ன சொல்லக்கூடாது?
1: அஞ்சு வருஷத்துக்கு
0: நல்லது.
1: மீண்டும் குணா படத்துல கமலஹாசன் பாடினது
0: எங்க பாக்கலாம். அது என்ன சொல்லி இருப்பார் எங்க? என்னவோ தெரியல. என்ன பாட்டு?
1: என்ன பாட்டு அது? அவருக்கு அது நல்லா இருக்கு. என்ன புள்ளி என்ன புள்ளி கமலஹாசன் பாருங்க.
0: அது அவருக்கு பாடினவருக்கு தெரியும். நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டது. சரி, என்னாலும் பாக்கலாம். யாரும் வந்து பாடி காட்டுறாங்கன்னு பாக்கலாம். ரெண்டாலும் உங்களுக்கும் கொஞ்சம் கெட்டித்தனம் இருக்கு, பாட வரணும். சரியா, வந்து பாடுங்க. கட்டிகாரன்டா நீங்க சொல்லணும். சுகன்யா, எங்களுடைய சந்திரசேகர் சுகன்யா, நீங்க கூட அப்படித்தான் எழுதியிருக்கிறீங்க. ஓ, நீங்க பாட்டையும் எழுதியிருக்கீங்களா? கண்மணி அன்போட அது அந்த பாட்டை அந்த வரியை மட்டும் நீங்க பாடி காட்டணும். மறுபடியும் போட்டு காட்டுங்க என்று சொல்லியிருக்கிறார் ரேவதி அம்மா. சரி, எங்க வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம் சொல்லுங்க. எப்படி கண்ணன் இருக்கிறீங்க?
2: பாட்டு
0: நாங்க எல்லாம் உருகி உருகி பாடினமே உங்களுக்கு கேக்கலையா கண்ணன்? இது நல்லா இருக்கா உங்களுக்கு? ஓடி வந்திருப்பீங்க. சரி, என்ன பக்கத்துல நாகலிங்கம் பேசுற?
2: ரெண்டலா இருக்காரு.
0: என்ன செய்யற?
2: ரெண்டலா இருக்காரு.
0: யாரு இருக்காங்க? ஃப்ரெண்ட் இருக்காங்களா?
2: ஃப்ரெண்ட் அங்க தான் கத்திட்டு இருக்காங்க பாருங்க. அதானே கேட்டீங்க?
0: நாகலிங்கம்.
2: நாகலிங்கம்
0: யார் கத்திட்டு இருக்காங்க?
2: அது யாரு?
0: அதான் பக்கத்துல கேட்டு. பக்கத்துல கேட்டுச்சு. என்ன ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது
2: உங்களுக்கு
0: பேசும்போது? ஒரு எதிரொலி
2: மாதிரி.
0: இப்ப இல்ல. நாகலிங்கத்தை தெரியாதா உங்களுக்கு பேர்?
2: தெரியாதுங்களே.
0: அங்க ஒரு சத்தம் ஒண்ணு போட்டாருல்ல, நானும் அடுத்த வீட்டுல
2: இருக்காரு.
0: வேற யாரு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது? உங்க சொன்ன நீங்க எனக்கு காது கேக்க. யார் இருக்கிறது? ஏங்க ஊ, யாரு கண்ணன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது? கண்ணன்
2: பக்கத்துல யாரு இல்ல மேடம், நான் மட்டும் தான்
0: இருக்கேன். அப்ப பேந்து அதுக்குள்ள அது ஒரு சின்ன கேப்புக்குள்ள அனுப்பிடுங்க பாருங்க. டக்கண்டு ஓடு ஓடு ஓடு இப்படிதான் சொன்னீங்க. ஓடு ஓடு ஓடு ஓடு, அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. ஓடு ஓடு, நான் பாடிட்டு வரேன். அதுக்குள்ள அனுப்பிட்டீங்கல்ல. சரி, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாக்கலாம். அத நீங்க பாடி காட்டுங்க பாக்கலாம்.
2: அதான் கண்மணி அன்போட காவலன் நான் நான் எழுதும் மடல் இல்ல கடதாசி
0: கண்மணி
2: லெட்டர்
0: லெட்டர் கண்மணி அன்போடு காதலன் கடிதமே. அப்புறம்
2: பாட்டாவே பாடிட்டீங்களா? அப்ப இப்ப கண்மணி சொன்னதுல இப்ப பொன்மணி பாடுங்க. பொன்மணி உன் வீட்டுல சவிக்கமா? நான் இங்க சவிக்கம்.
0: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை அப்படியே அறிவு.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவுமே ஆவறதில்ல. இது எழுதிக்கிங்க, இடையில இடையில மானத்தேனே பொன்மான் எல்லாம் போட்டுக்கணும். காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. நான் அழுது ஏன் சோகம் உன்னை தாக்கு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது.
1: அதை எப்படி அடுத்தது எடுக்கிறது வருது இல்ல. என் காயம் எந்த காயம் இங்கே தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க கவிதை வந்தது. அதா வரும் இல்ல. இது மனிதர் இது மனித
0: காதல் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. அபிராமி ராமியே அபிராமியே சுப்பலாலி லாலியே அபிராமியே.
1: சூப்பர் கண்ணன், நல்லா இருந்தது. நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் அதாவது கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க, பாடுனவங்களுக்கு தெரியும் கேளு. எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இளவரசு சுகன்யா, எங்களை சுகன்யா சந்திரசேகர் சுகன்யா, மற்றது ராஜவேலும் கண்டுபிடிச்சிருக்கான் நினைக்கிறேன். ரேவதி அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து. சரி, இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு,
0: எனக்கு
1: என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க? அத நீங்க சொல்லி அந்த
0: வரியை
1: நல்லா இருக்குது. நீங்க நீங்க அதாவது பக்கத்துல அந்த ஒத்து ஒத்து ஊதுவாங்க தெரியுமா, அந்த நாதஸ்வரத்துக்கு பக்கத்துல அப்படியே நீங்க சொல்லி போட்டு நீங்க பாடுங்கன்னு சொல்லிங்க. நீங்க பாடுங்க, முழுசா ஒரு பாட்டு பாடுங்க. எங்க பாக்கலாம் நீண்ட நாள்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நான் எது ப்ரிப்பேர் இல்லாம வந்துட்டேன் சொல்லுங்க.
1: என்ன பாட்டு
0: சொல்ற பாட்டு பாடுறேன்.
1: கண்ணனுக்கு என்ன பாட்டு, நல்ல ஒரு காதல் பாட்டு பாருங்க பாக்கலாம்.
0: சின்ன
1: பிள்ளைகிட்ட காதல் பாட்டு கேக்குறீங்க நீங்க. அதே இப்பதான் அந்த காதலை பத்தி என்னன்னு பாக்குறதுக்கு பாடுங்க மாமா கேக்கலாம்னு கேக்குது. நீங்க என்னன்னா நீங்க சொல்லுங்க. காதல்ல நீங்க தானே மாமா, நல்லா காதலை பத்தி சொல்லுங்க. நீங்க பாடுங்க மாமா, எங்க பாடுங்க. ஒரு குட்டி ஒரு குட்டி குழந்தை அப்படிதான். மாமா மாமா பாடுங்க மாமா, ஒரு ஒரு காதல் பாட்டு பாடுங்க மாமா, அப்பதான் மாமா நானும் அதை கத்துக்கலாம். பாடுங்க.
0: சரியா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்தரா வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. உள்ளம் துள்ளுகின்றதே மனதை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொன்பதே. உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இன்ப சீதனும். அதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா

0: வானம் கையில் எட்டினால் அங்கும் உன்னை எழுதுவேன், நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன், உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இனிய சீதனம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. அவ்வளவுதான் தெரியும் மேடம்.
1: எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க பாருங்க, பாட சொன்னா கண்மணி காதல நான் எழுது கடிதம், காதல் கடிதம் வந்ததா வந்ததா வந்தோன்னு எப்படி அந்த டீச் பண்ணி கொடுக்கறேன், இப்படித்தான் கடிதம் கொண்டு வந்தா நீங்க துள்ளி அதை கையில கொண்டு ஓடி திரியணும், மறைச்சு மறைச்சு படிச்சு படிச்சு படிச்சு. அப்ப உங்களுக்கு நான் யாருக்கும் கேட்காம கேக்குறேன், உங்களுக்கு யாருங்க முதல் கடிதம் கொடுத்தது அத சொல்லுங்க.
0: எனக்குங்களா? என்னோட காதலி.
1: காதலி தாங்க, அந்த காதலியோட பேரு தானே கேட்டேன். காதலியன்னா இப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியாம
0: இருக்கேன். இப்ப சொல்லக்கூடாது
1: இல்ல, உங்களுக்கு யாரண்டு நாங்க யாரண்டு கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்க, அதுதான் கேட்டேன். பேரை
0: பேரா சொல்ல முடியாது மேடம், இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்துருச்சு, இனிமேல
1: இனி சென்னை
0: சொல்ல முடியாது.
1: சொன்ன பேர் சாப்பாடு கிடைக்காது,
0: சாப்பாடு கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது நிறைய பேர் கேட்டுருப்பாங்க.
1: பாயும் தலானியும் பாயும் தலையணையும் கொண்டு வெளியில போன நீங்க அப்படித்தானே? முதல் நுழைவாசல்ல போன உடனே அந்த கரையோட.
0: ஆமா ஆமா,
1: அதாவது அந்த கதவுக்கு நீங்க கீப்பரா படுத்திருக்கீங்க, அது யாரு கள்ளன் வரா
0: அந்த தாண்டிதான் உள்ள போனோம்.
1: சரி, அதெண்டாலும் குடுத்திருக்கா அதுல படப்பா ரெண்டு விட்டுருக்காங்க. இப்ப இந்த இதுவே பேரை சொன்னா நீங்க இப்ப இந்த முத்தத்துக்கு தான்
0: போறோம்,
1: முற்றாம இல்ல கேட்டுக்கு வழியால அப்படித்தானே? என்ன செய்தாலும் வீட்டுக்கு மேல நீங்க வாங்கியா சொன்னா இல்ல, எப்படின்னா எப்படித்தான் நீ என்ன திரத்தி விட்டாலும் எப்படித்தான் என்ன போகன்னு சொன்னாலும் நான் பாரு உனக்கு அங்க உன்னை விட உயரத்துல படுத்திருக்கேன்னு சொல்லலாம் இல்ல நீங்க. நல்லா பாடுவீங்க கண்ணன், சூப்பரா பாடுவீங்க, அடுத்தடுத்து வந்து பாடுங்க, நல்லா தயார் பண்ணிட்டு நீங்க நல்லா பாடுவீங்க, தயார் பண்ணிட்டு பாடுங்க சரியா? பழையபடி பாடு பாடுவோர் நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் இல்ல, நாங்க முயற்சி செய்து.
0: இரவு வருதுங்களா?
1: இந்த நேரம் தான் வரும், 9 மணிக்கு வரும். இன்னைக்கு புதிய அறிவிப்பாளர் எங்களோட சேர்ந்து கொண்ட
0: குழந்தைகளுக்கு
1: முதல்ல வந்து ஒரு சூப்பு தடி கொடுப்பேன் கையில, அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டில் கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு எங்க ஐயா வாயிலங்க அதை நீங்க சுவைச்சு கொண்டு உங்களுக்கு இல்ல இல்ல சூப்பு தறியை குடுக்கறது இல்ல, கையில சூப்பு தறி நான் வச்சுக்கொண்டு அந்த வண்டில தள்ளி கொண்டு வாங்கன்னு சொல்றேன், அதுதான் என் விருப்பம். அவர் அப்படியே ஒரு புரோகிராம் தள்ளி கொண்டு வந்தோம்னா சூப்பு தறி கையில குடுத்துருவோம். அதுக்கு பிறகு எனக்கு அந்த குழந்தை சொல்லு, எனக்கு நீங்க இத அவ்வளவு தூரத்துல வச்சு ஏமாத்தி தந்தீங்கல்ல, எனக்கு அந்த அந்த இனிப்பே வேணாம் என்னட்டு கடகடன்னு பேச தொடங்கிடுவார்.
0: அவர் பேசுறப்ப நல்லா குரல் நல்லா குரல் இருக்கு, நல்லாவும் பேசுறாரு, நல்லா நல்லா எல்லா நல்லா ஆர்ஜேவா
1: வந்துருவாரு.
0: அவர நிகழ்ச்சி தனி நல்லா கொடுப்பாரு, எனக்கே நம்பிக்கை இருக்கு.
1: அடுத்த அடுத்த காதல் இளவரசன் வாராருங்க, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. காதல் இளவரசன்
0: வணக்கம். வணக்கம்,
1: யாரண்டு சொல்லுங்க பாக்கலாம் கண்ணன், இவர் யாரண்டு?
0: இளவரசன், இளவரசு தான். வணக்கம்.
1: ஏங்க இளவரசு வந்து இளவரசுக்கு பெயர், நாங்க இளவரசன் எங்க குரூப்புக்கு வச்சிருக்கிறது இன்னொரு இளவரசன். எங்க அவரோட குரலை நீங்க
0: கேட்டு இருக்கோம். நம்ம நம்ம இவரு என்ன ஊர் வர மாட்டேங்குதே,
1: யாரு யாரு யாரு யாரு?
0: தர்மபுரி. அவர் பேர் என்ன?
1: அவர் ராஜா. அங்க தர்மபுரி
0: ராஜா. ராஜா ராஜா சொல்றீங்க
1: என்னங்க? ராஜா போய் இளவரசு ஆக்கிட்டீங்க, அவருக்கு வயசு போய் தலைமுடியெல்லாம் நிறைச்சு இப்ப 10வதுக்கு அவரை காய விடுறாங்க இப்ப.
0: அப்ப திருப்பி அப்ப திருப்புக்குழி திருப்புக்குழி
1: விஜயகுமாரா?
0: அவரு விஜயகுமார்.
1: அவர் விஜயன், அவர் வீரன், விஜயன். அவர் இதுல வந்து நீங்க சேர்க்கறீங்க எங்க இளவரசு?
0: அப்ப இளவரசு, அப்ப இளவரசு,
2: இளவரசு ராத்திரி வணக்கம்ங்க.
0: வணக்கம் வணக்கம்,
2: ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம்,
0: வணக்கம், இரவு வணக்கம்.
2: நல்லா பாடுங்க பாட்டு.
1: இளவரசு
2: நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கிறண்ணா.
0: பாட்டு நல்லா,
2: அந்த கண்மணி அன்போடு காதல் அம்மா பாட்டு.
1: இளவரசு அவர் சொல்ற ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு,
0: ரெண்டு பாட்டு,
2: ரெண்டு பாட்டு நல்ல பாட்டா? உண்மையா உண்மையா, ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு தான் நீங்க பாடின, ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு.
1: இளவரசு கடிதத்தை பற்றி
0: பார்த்தாலே அந்த டயலாக் ஞாபகம் வந்துரும்.
1: உண்மையா உண்மையா, ஆனா அத சரியா பேசுவது இளவரசு தான். நாங்க எல்லாரும்
0: இளவரசு தான்,
1: எல்லாரும் பேசி பாக்குறோம். ஆனா அவர் தான் சரியா அத உன்னிப்பா உன்னிப்பா கேட்டு பாத்துருக்காரு. அக்காவோட அக்கா என்ன பேசுறாரு?
2: அவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் அந்த அகராதியில டிக்ஷனரியிலே இல்ல. எப்படிதான் போறீங்களா ஜெயில? அதுக்காக தான் எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு தெரியல. அந்த பாடலுக்கு அடைஞ்சு சேர்க்கிற விதத்துல அந்த வரிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க.
1: ஆனா அந்த அந்த வேர்ட்ஸ் அவங்க போடும் போது அது சரியா அதுல ஜாயின் ஆகி போகுது சரியா?
2: ஆமா.
1: உண்மையிலேயே அந்த பாடலை கேட்டு நாங்க கேட்காதவங்க நாங்க யோசிப்போம், அதுதான் பாட்டுண்டு
2: நம்ம கழவோடு கலகலப்பு அக்கா மகன் அப்படின்னு சொல்றாங்க. அது வரிகளுக்கு ஒத்து போகலன்னா கூட அந்த பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இல்ல மேடம், அவங்க குழந்தை மாதிரி அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப நாங்க இந்த நிறைய ஹிந்தி பாட்டுலாம் பாடும். ஆனா எங்களுக்கு திருப்பி பாட தெரியாது. ஆனா நாங்களா ஒரு வார்த்தை போட்டா
2: பாடலுக்கு அடிமை, அதாவது
1: இன்னொரு விடயம் பாருங்க, புது பாடல் எல்லாம் அவங்க தெரியுது, அந்த ராகம் தெரியுது, ராகத்தோடு பாடுறா அதானே?
2: ஆமா ஆமா, நிச்சயமா. நான் ஒரு பாட்டு பாடுறமா
1: எங்க இளவரசு, அந்த இளவரசு உங்களுக்கு உங்களுக்கு எங்கி மட்டும் கேக்குற இளவரசு கடிதத்தை பற்றி மட்டும் கேட்கலாம். அவர் இப்பவே சொல்லிட்டார், அதாவது உள்ளுக்குல, அதாவது இல்ல கதவுல ஒரு ஓரமா உள்ளுக்குல ஒரு கொஞ்சம் இடம் தானே கொடுத்திருக்கு. நீங்க கடிதத்தை பற்றி பேசுறாங்க, அதை மட்டும் கேட்காங்க. வேணுமெண்டா தனிப்பட்ட முறையா வெளியில வந்த அப்புறம் கேளுங்க.
0: கடிதத்தை பத்தி பேசுங்க, பேர் மட்டும் கேட்டாதீங்க.
1: பேர் மட்டும்
2: எதை பத்தி வேணாலும் கேளு, அதை பத்தி மட்டும் கேட்காத.
1: இளவரசானா இவர் எப்படி நீங்க வெளியில வந்தாலும் நீங்க பேர் எதுன்னு சொல்ல சொன்னா இவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு போத்தல்ல சரியா, ஒரு கண்ணாடி போத்தல்ல ஒவ்வொரு பேரும் எழுதி உருட்டி உருட்டி போட்டு வச்சிருக்காரு இவர். இவருக்கு கடிதம் கொடுத்தாங்க, கைய விட்டு துளாவிட்டு ஒன்று எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த பேரை சொல்லுவேன். என்ன யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேல நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க இல்லாது. இல்ல இப்ப அமைதியா இளவரசு அமைதியா அதை கேட்டுட்டு யோசிக்கிறாரட, நான் கூட அப்படி
2: செய்திருக்கேன்.
1: நான் கூட ஆரம்பத்துல 16 வயதுல இருந்து வாங்கிருக்கேன்.
2: எங்க அண்ணா, எங்க அண்ணாவுக்கு என்ன குறைச்சல்? கருப்பு தங்கம்.
1: தங்கம்
2: அப்படி என்ன நிறைய இருக்கிறதுல என்ன தவறு?
1: பாட்டு செல்வம், பேச்சில யார சொல்ல போறீங்க? வள்ளி
2: நடந்தா, நடந்தா தேரு,
1: தேரு அசஞ்சா.
2: அசஞ்சா திருவிழா என்னென்ன சொல்லுவாங்க சினிமாவில சொல்ற மாதிரி டைலாக் சொல்ல வேண்டியதான்.
1: போடுங்க போடுங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்க, அவ கேட்டா இவரோட நிலை என்ன அதை சொல்லுங்க.
2: கேட்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிருப்பாங்க. ஆனா அப்படிதான்,
1: தூங்க வச்சுட்டு அவர் பேச வந்திருக்கல, அதுவும் மொட்டை மாடி
0: இல்லை.
1: அத பாருங்க எவ்வளவு இதாண்டா. அப்ப சரி, அப்ப நீங்க கண்ணன், நீங்க பாட்டு என்ன பாட்டுன்னு நீங்க சிந்தியுங்க, அவர் பாடட்டும் முதல்ல. அடுத்த பாட்டு என்னண்டு சரியா
0: பாருங்க,
1: அவருக்கு பக்கத்துல அங்க பாருங்க எத்தனை பேர் பாடுறாங்க அது
0: கிட்ட
1: பக்கத்துல. நீங்க இனி பாட்டை தெளிவு செய்து கொண்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கண்ணன். நீங்க
0: சரிங்க,
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இளவரசு எங்க நீங்க பாடுங்க. இளவரசு இளவரசு பாடுங்க.
2: பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும், சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லுன்னு பூத்த செவ்வரளி பூ, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் திலகம், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும், குத்தால மேகம் எல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும், கொய்யாத மாங்கனியை கொடியடைதான் ஏந்தி வரும், மத்த புவானம் எல்லாம் வாய்ச்சிரிப்பு காட்டி வரும், மானோடு மீனி இரண்டை மைவியோ கூட்டி வரும், பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகு பொன்னாக கலந்த முன்னூறு நிலவு, பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும், பெஞ்சாந்து கொண்டெடுத்து தீக்கி வைக்க சித்திரமே, தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த நொத்தினமே, தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே, தென்காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே, பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ, இதேழு உலகில் ஈடாக யாரோ, நெஞ்சோடு கூடு கட்டி கூம் குயிலோ, பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வீரம் கொடுத்தாலும் போதாது சீர்தனத்தி, கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி, பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி, அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி, வந்தாச்சு கால நேரம் மலையிடத்தான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும், சித்தாட போட்ட சின்னமணித்தேரு பில்லின்னு பூத்த செவ்வரளி பூ, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். அவ்வளவுதாம்மா.
1: இளவரசு
2: சொல்லுங்கம்மா.
1: நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இனிமையாக பாடுவார்கள், அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாக நீங்கள் அறிமுகப்படுத்திய அத்தனை நண்பர்களும் இனிமையாக பாடுவார்கள், அதே போல நீங்கள் அந்த பாடல் வரிகளும் அப்படியே பார்த்து பாடுவீங்களா இல்லாட்டி உங்களுக்கு மனப்பாடமா?
2: என்னம்மா இப்போதைக்கு பார்த்துதான் பாடினேன்.
1: பார்த்து ஆனா மனப்பாடமா
2: பாடுனா மனப்பாடமா பாடின வரிகள் முழுசா தெரியாது, அவர் அந்த அக்கா பாடுற மாதிரிதான் ஏதாவது போட்டு
1: சமாளிச்சிருவீங்க.
2: அதாவது பாடலோட வரிகள் தெரியாம இருந்தா கூட தனிமையில பாடல் பாடும்பொழுது அதுக்கு உண்டான வரிகளுக்கு ஏத்த மாதிரியான வரிகளை போட்டு பாடிட்டு
1: சொல்லுங்க.
2: அந்த மாதிரி வரிகளை போட்டு பாடினதெல்லாம் உண்டு, ஆனா இப்போது பாடினது பார்த்துதான் பாடம்.
1: சரி, உங்களுக்கு பக்கத்துல ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவர் ஒரு பெரிய பாடகர், அவர் எந்த நேரமும் முதல் முதல் பாட ஆரம்பிக்கும் போது ரெண்டு ஒரு சத்தம் போட்டுட்டு தான் பாடுவார், நல்லா பாடுவார். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: சாத்தூர் நாகராஜ் அண்ணா தான் சத்தத்தோடு.
1: அதாவது இந்த வானொலிய உன்னிப்பா கேக்குறாங்கன்றதுதான் அர்த்தம் இளவரசு. ஏனண்டா அது உஷன் சத்தம் போற நாகராஜன் கண்டுபிடிச்சிட்ட அப்படித்தானே? வணக்கம் நாகராஜன்.
3: வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம்
1: அண்ணா.
2: வணக்கம. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: நலம் நலம் நலம்.
2: உடல்நலம் தானே? உடல்நலம் எவ்வாறு உள்ளது?
3: நன்றாக தெரிவிக்கின்ற
2: நலமே மலர அன்பான
1: எப்பொழுதும்
3: நன்றி நன்றி மிக்க நன்றி.
1: நலமாக இருக்க எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். இப்போ நீங்க எங்களோட சிரிப்பு பேசி
3: உங்கள் அன்புதான் உங்கள் அன்புதான் என்னை வாழ வைக்கிறது.
1: சின்ன குழந்தைகள் எங்களோட நீங்க துள்ளி குதிச்சு ஓடி வரணும் எப்பவும்.
3: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: அப்ப
2: சொல்லுங்க
1: இளவரசு. நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க. இந்த கடிதத்தை பற்றிய நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க.
2: அந்த டீனேஜ் வயசு சொல்றாங்கல்ல 16 வயது, அந்த வயது காலத்துல நீங்க முதல் முதலில் காதல் கடிதம் பெற்றதுண்டா?
3: வருஷம் படம் டைம்ல 9வது படிக்கும் போது 9th
2: படிக்கிறேன்
3: ஒரு 14 வயசுலயே.
1: 14 நாளைக்கு சோறு கிடைக்குமா? தன்னை விட யாராவது கடிதம் குடுக்கறதுக்கு சரித்திரம் உண்டான்னு
3: கேக்குறாரு.
1: எத்தனை வரி எழுதுனீங்க? எத்தனை வரி எழுதுனீங்க?
3: ஒரே ஒரு வார்த்தை.
1: ஒரே ஒரு வார்த்தை. அது என்ன?
3: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான்.
1: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மூன்று சொல்லு.
3: பிடிச்சிருக்கு.
1: மூன்று சொல்லு. ஒரே அடியா.
2: அவளுக்கு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா
1: பாருங்க. அவள இன்ட்ரெஸ்டா கேக்கு.
2: நீங்க ஒத்த வார்த்தையில பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க?
1: ஒத்த வார்த்தையில நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதை சொல்லுங்க. ரெண்டு சின்ன பிள்ளைங்க கேக்குது. மாமா மாமா சொல்லுங்க மாமா.
3: அவங்க அவங்க அவங்க எல்லாம் ரெடி இருந்தாங்க. எல்லாம் ஓகே ஆச்சு.
1: என்ன சொல்லுங்க
3: காதல் 24 வயசு வரைக்கும் நடந்தது. 23 வயசு.
1: ஆடி அப்பா. அதுவரை காதல் ஆனா திருமணம் நடக்க இல்ல
3: தெரியல. ரெண்டு வீட்டுலயும் சமத்தோடதான் காதல் நடந்துச்சு.
1: ஆனா திருமணம்
3: நடக்கிற ஜாதகம் அது போய்
2: சந்தர்ப்ப சூழ்நிலையே ஜாதகம் மாதிரியான சில விடயங்கள் உங்களை பிரித்திருக்கிறது.
1: இல்ல இல்ல இல்ல அப்படி அல்ல. என்ன நடந்தது அது நாங்க இதற்காக அறிஞ்சு கொள்ளணும். ஏன்டா இனி தான வருஷம் நாங்க லவ் பண்ண போறோம், காதலிக்க போறோம். அப்ப இவருக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காம எங்க என்ன நடந்தது? ஜாதக பொருத்தம் இல்லையா?
3: ஜாதக பார்க்கும்போது எனக்கு வந்து செவ்வாய் இருக்கு. செவ்வாய் இருக்கு. செவ்வாய் இல்ல. இதனால வந்து யாராவது பிரிவு ஏற்படலாம்
1: அப்படின்னாங்க.
3: பிரிஞ்சு வாழ்றத வர சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நான் கல்யாணம் பண்ணதை வந்து அந்த பொண்ணு அப்பாவை கல்யாணம்
1: பண்ணாங்க.
3: வீட்டுல சம்மதம். எங்க வீட்டுல சம்மதம். அது வீட்டுல சம்மதம் தான்.
1: சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காண்டி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க.
3: ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். கடைசி வரைக்கும் சந்தோஷம் இருக்கணும்ல அப்படின்ட்டு. யாருகளே கெட்டு போனாலும் நல்லா இருக்காது. அதனால சக்சஸ் ஆகாது.
2: காலங்கள்
3: யாரும்
2: என்றுமே மாறாதுன்னா மனதுக்குள் நிலைத்து இருக்கும். எப்பொழுது
1: பாருங்க அந்த அனுபவம் பேசுதுங்க சின்ன பையனுக்கு அங்கால. அவர் பாருங்க அவர் வந்து சொல்லாம சொல்றாருங்க. அவருக்கு அந்த எப்பவும் தனக்கு அப்படியே பதிஞ்சிருக்குன்னு சொல்ற அப்படித்தானே இளவரசர்?
2: வயதான காலம் தள்ளாடும் வயது வந்து வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அந்த முதல் காதல்
1: முதல் காதல்
3: கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமான உடனே எங்க வீடுக்கிறவங்க சாத்தியமான கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை காட்டிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி காட்டிட்டு பாத்துக்க சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் போய் பார்த்தே கிடையாது. வீடுக்கிறவங்க
1: கூட்டிட்டு போய் காட்டிட்டு எங்க பேச்சு கூட
2: அமைதியா இருக்கு.
1: எங்க
2: நாகராஜண்ணா
1: அண்ணா அண்ணா அண்ணா பேசுங்க அண்ணா
2: பேசுறது
1: நாகராஜன். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ பேசுங்க. கேக்குது கேக்குது சொல்லுங்க.
3: அதான் கல்யாணம் பண்ணு நிச்சயமான உடனே வீட்டுக்காரமா கூடி நேரம் போய் அந்த பொண்ணு கூட காட்டினேன் இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இனிவேர் வந்து இந்த பொண்ணை சந்திக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்தவந்தா இது வரைக்கும் அந்த பொண்ணு சந்திக்கல. அந்த வீட்டுல நல்லது கிடக்கல வீட்டுக்காரமா போவாங்க வருவாங்க. நான் உடனே என் போய் அந்த பொண்ணு விட்டு பேச கிடையாது மட்டும் பேசுறதில்ல.
1: நீங்க பேசுறது இல்ல அவங்க
3: பேசுறதில்ல
2: அவங்க போவாங்க. சில உறவுகளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வைஸ் மாதிரி இந்த மாதிரி விடயத்தெல்லாம் மனைவி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
3: அப்படி அப்படி இல்லைங்க ஆரம்பத்திலேயே நம்ம அதை சொல்லிட்டோம்னா ஏன்னா இது வந்து ஊரேந்து காவல போச்சு சொல்லி பிரச்சனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப
2: பகுதியில கண்டது உண்டு. இந்த மாதிரி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த உண்மையால பல பிரச்சனைகள் திரும்ப வந்துகிட்டு இருக்கு.
3: ஆள் வந்து அங்க போறது வர்றது அந்த மாதிரி யாருக்கு சந்தேகம் இருப்பாரு. நாம அங்க போகாம இருக்கிறது பெஸ்ட். அங்க போய் இப்ப நானே போயிட்டு வந்திருந்தாலும் அது சந்தேகம் ஏதோ ஒரு நாள் நான் வீட்டுல குடும்பத்தை சண்டை வரு இந்த சண்டை வரும் போது நாம அங்க போகும்போது ஒரு ஆதரவு கிடைக்கி அப்ப வந்துரு.
2: பொதுவாகவே பெண்கள்கிட்ட ரகசியம் சொல்வதை தவிர்ப்பது
3: நல்லதுண்ணா.
1: ஆனா நாகராஜன் அது உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி அப்படி அப்படி
3: இருந்திருக்கிறார்.
1: கண்ணன் ஒரு நிமிஷம் நாகராஜன் ஒரு நிமிஷம் கண்ணன் ஒரு பேசுங்க கண்ணன். நீங்க ஏன் இந்த கரகரப்பு வருதுன்னு கண்ணன் பக்கம் அந்த கரகரப்பு வந்தது. ஆனா நாகராஜன் நான் சொல்றேன் எல்லா பெண்களும் அப்படி அல்ல. அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கொடை உங்களுடைய மனைவி அன்பு மனைவி அப்படி ஒரு அன்பாக அவர் நடை போடுறது. எல்லா பெண்களும் 99% எந்த பெண்ணுமே அதை அக்ரி பண்ண மாட்டாங்க. கடைசி மட்டும் எங்க பாக்கலாம் கண்ணன்
4: இப்ப கேக்குதுங்களா மேடம்.
1: உங்களோட பக்கம் தான் அந்த இறைச்சல் வருது அது அப்போதையும் நான் பார்த்தேன். அதனால உங்களோட பக்கம் தான் அந்த சத்தம் வந்தது. கவனமா
4: ஹெட்போன் போட்டேன் மேடம் போட்டது அப்படி வரும் போல.
1: கொஞ்சம் பாருங்க கண்ணன் நீங்க எல்லாம் இவ்வளவு பயப்படுறீங்க பாருங்க. நாகராஜனுக்கு எல்லாம் இவ்வளவு சுதந்திரமா நல்ல ஒரு மனைவி என்று பாருங்க. அந்த காதல்ல முதல் தன் காதலிச்ச காதலி வீட்டையே அவ போய் சென்று வருகிறான். இவர் காட்டி கொடுத்து எல்லாம் இப்பவும் போய் வருகிறான். நல்லதுக்கெல்லாம் போய் எல்லா பங்கனுக்கும் போய் வர அப்ப அவர் இவ்வளவு கொடுத்து வச்சவர் உங்களால முடியுமா பாத்தீங்களா. எல்லாருக்கும் எழுதின எழுத்து காலத்து தலையில இல்ல என்னண்டே நீங்க போயிட்டு வருவீங்க. இது நல்ல
2: எப்படி
1: இல்ல நாங்களும் போயிட்டு வரோம். அவர் சொன்னது மனைவி போயிட்டு
2: மனைவி காதலிய அவங்க மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி
1: அதெல்லாம் கேட்டுக்கணும் வந்துருக்க
0: அவங்க மனைவிய வந்து என்ன சொல்ற அவருக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பிரியம் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க.
2: அவருக்கு
1: கிடைச்ச சொர்க்கலோகம் அவருக்கு கிடைச்ச சொர்க்கம் இவர் தானா போறாரு தான் இன்னும் போய்கொண்டிருக்கிறார். பயந்து பயந்து போறாரு நரக அதாவது நரகலோகத்துல போனமா என்ன அங்க போய் வரும்பட்டே திக்கி திக்கன்னு அடிக்க நினைச்சு நல்ல கூலா வந்து சொல்லி நாங்களும் போயிட்டு வரோம்.
0: அப்படி சொல்ல ஏதாவது விசேஷம்னா நாங்களும் போயிட்டு வரோம் மேடம். நாங்களும்
1: நீங்க நாங்களும் சொன்னது என்ன நீங்க மட்டும்தானே போறீங்க மனைவி வரவா அதை சொல்லுங்க முதல்ல.
0: மனைவி வருவாங்க வரமாட்டாங்க
1: வருவாங்க வருவாங்க சந்தர்ப்பம் கிடைக்காது வந்தா பேந்தென்ன
0: அதிகமா சொல்ல மாட்டாங்க விசேஷம் அப்படின்னு சொல்லவே மாட்டோம்.
1: பாத்தீங்களா அங்க சொல்ல மாட்டாங்க இவங்க போயிட்டு வருவாங்க தலைகளா கட்டி வச்சிருவாங்க கால மனைவி உண்மை பாத்தீங்களா
0: அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு
1: சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இல்ல அண்ணன் நீங்க அதுவும் இவ்வளவு பப்ளிக்கா இதுல வந்து நாங்க எல்லாம் போயிட்டு வரோம் மேடம் வந்து நீ அதை நீங்க நிமிர்த்தி கொண்டு இத கேட்டு இளவரசு பாருங்க சத்தம் இல்லாம நிக்கிறார் ஐயோ இளவரசுக்கு ரெண்டு
3: காலையில சாப்பாடு வர மாதிரி போறாங்க அண்ணா
1: இல்ல சின்ன பையன் சின்ன பையன் இளவரசு ரெண்டு விஷயத்த நினைக்கிறாரு இப்ப என்னன்னு நான் சொல்றேன். ஒன்று வந்து ஐயோ நாகராஜன் அவருடைய மனைவி மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கலையேன்னு யோசிக்கிறேன். ரெண்டாவது அட இவர மாதிரி போய் வர முடியல ரெண்டு வச்சு இவர் யோசிக்கிறார் ரெண்டுமே எனக்கு கிடைக்கல ஏதாவது மூன்றாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்க இளவரசு அடுத்த முறை பேசலாம். அப்ப அப்ப நாகராஜன் நீங்க இந்த சூட்டோட ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம் உங்களுக்கு துணையா இவங்களும் பாடுவாங்க சேர்ந்து வரிய சொல்லுங்க உங்க பாடுவாங்க ரெண்டு பேரும்
3: பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏனறியே எழுத்தறியே எழுத்துவே
1: எங்க நீங்க
3: எழுதவில்லை எழுதி வச்சு படிக்கவில்லை பாட்டு வர
1: சரி நீங்க ரெண்டு பேரும் பாடுங்க பாக்கலாம் அந்த பாட்டை அவருக்காக
0: இலக்கணம் படிச்சது இல்ல, தலக்கணமும் எனக்கு இல்ல, பாடறியே படிப்பறியேன், பள்ளிக்கூடம் தானறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், எழுத்துவகனறியேன், எட்டுல எழுதவில்ல, எழுதி வச்சு பழக்கம் இல்ல, இலக்கணம் படிச்சதில்ல, தலக்கணமும் எனக்கு இல்ல, அத்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாசம் இல்ல, பழகின பாசம் இல்ல அதுக்கு தெரியல. அடுத்த வரி புரிய
2: என்னமோ ராகம், என்னென்னமோ தாளம்,
0: தலையாட்டும் புரியாத கூட்டம், எல்லாமே சங்கீதம்,
2: எல்லாமே சங்கீதம் தான், சட்டத்தில் பிறந்த சங்கதிதான்,
0: சச்சமம் என்பதும்
2: ஐவதம் என்பதும்
0: பஞ்சபரியும்
2: படிப்பறியும் பள்ளிக்கூட்டம் தானறியும் ஏடறியும் எழுத்தறியும் எழுத்துவக நான் அறியும்.
1: இப்ப இந்த பாட்டை நாகராஜன் மாத்தி பாடுனா நான் போயறியேன் போக மாட்டேன் இப்படியே இருப்பேன் என்று பாடுவார். அவர் போனா நான் போயிடுவேன் போய்கொண்டே இருக்கிறேன் என்று பாடுவார். அவர் கண்ணன் பாடுனா இல்லையா? என்னண்டு அவர் பாடுவார்? எதுவுமே அறியேன் இனித்தான் அறியேன் என்று பாடுவார். இது ரெண்டு பேரையும் பச்சுத்தானே இப்ப அவர் யோசிச்சு கொண்டு இருக்க பாருங்க, கலங்கலன்னு பேசிக்கொண்டிருந்த சின்ன பையன், நீங்க ரெண்டு பேர் வந்து அவரை கெடுத்துட்டீங்க பாருங்க. இப்ப அவர் அந்த
3: சிந்தனையிடம்
1: போய் வர ஒன்று பாட போறார் அவரு.
2: அம்மா சொல்றத நம்பாதீங்க நாகராஜன், அம்மா சொல்றத நம்பாதீங்க.
1: ஏன் அப்ப அப்ப எப்படி உங்களோட மனம் சொல்லுது? எங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி என்ன சொல்லுது உங்களோட மனம்?
0: ரெண்டுமே உண்மைதாங்கிறாரு.
1: இப்ப சொல்றாரு அக்கா, நாராய அண்ணாக்கு நடக்கிற மாதிரி நடக்காட்டியும் பரவாயில்ல, கண்ணன் அண்ணா நான் செய்யற மாதிரி நான் செய்யறேன், அது என் மனசுக்கு தான் தெரியுதுன்னு சொல்றது.
2: ஐயோ, அடி வாங்கறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல.
1: இல்ல அதண்டா இல்ல, நான் இதை பேசக்கூடாது. பேருந்து ஒரு மாதத்துக்கு அவரோட குரல் கேட்காம விட்டுருங்க. இளவரச பற்றி இப்படி எல்லாம் பேசாங்க பேருந்து, நாங்க பேருந்து வருந்தி வருந்தி கூப்பிடாங்க இளவரச சங்கியன். சரி, இப்ப நாகராஜன் நீங்க பாடிட்டீங்க, உங்களுக்காக அவங்களும் பாடிட்டாங்க வசனமும், இன்னும் நீங்க அழகா அந்த வரிகளை சொன்னீங்க, நல்லா இருந்தது. விடைபெற்றுக் கொள்ளலாம் நாகராஜன். நாங்க
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி இளவரசு, நன்றி இளவரசு. கண்ணன்
0: சொல்லுங்க மேடம்.
1: நீங்க இன்னொரு பாட்டு பாட போறீங்களா?
0: பாடுறேன் மேடம்.
1: பாடுங்க.
0: நம்ம ஜவர் சாதிக்கான ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு, அந்த பாட்டை பாடுறேன்.
1: சரி பாடுங்க.
0: நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பார்

0: இல்லையே, மறந்தது நீதான், நான் இல்லையே நீதானே. சொல்லுங்க மேடம். ஐயோ
1: மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இப்ப எந்த ஆளையும் ஏத்தாம நான் பேசிட்டு. சரி, முதலே வந்து பாடுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, முதலே வந்து பாடுங்க. மற்ற ஆளிய உயர்த்தி வச்சுட்டு உங்களோட ஆளி, இது என்னடா இது என்னடா, இதுல எதுவுமே ஆடாம இருக்க பாடு என்று பார்த்தா, இப்ப பாருங்க இளவரசு வந்து சொல்ல போறாரு பாருங்க. வணக்கம் இளவரசு.
2: என்னண்டு
1: பாடினது கேட்கலையா உங்களுக்கு? கண்ணன் பாடினது
2: இல்லையே.
1: என்னங்க நீங்க கண்ணன், நீங்க பாடினது கேட்டிருக்குமல்ல?
0: பாடி முடிச்சேன்.
1: பாடி முடிச்சு கேட்கலையா உங்களுக்கு?
2: இல்லமா, இப்போ ரேடியோ சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது.
1: எனக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்ல, கேக்குதுண்டு, எல்லாரும் சொல்றாங்க நல்லா கேக்குது, நல்லா அது என்ன உங்களுக்கு மட்டும் கேட்கல. நான் நினைக்கிறேன் நீங்க அந்த அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன்.
0: நினைத்தது யாரோ இளவரசுதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நினைத்தது யாரோ நீதானே.

கீதை உன் மனமே படிப்பேனும் தினம் தினமே பரவசமானேன் அன்பே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே பூவெடுத்தேன் நான் தொடுத்தேன் பூஜையின் நேரம் நான் கொடுத்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன் பூவிழி மூட முடியவும் இல்லை மூடிய போது

இது புது சொந்தம் அன்பே, நினைத்தது நான் தான் நீ இல்லையே.

0: நினைவினில் நான் அழுகின்றேன். நடந்தது யாவும் நடந்தவைதான்.
1: இளவரசு பாடு, இவ சரியான வரிகள் போட்டு பாடினாரா? கடைசியில தந்த சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டார் போல இருக்கு.
2: ஆமா, அழுகிறேன்னு சொல்லிட்டாங்க.
1: இல்ல தந்த
2: சிச்சுவேஷன் ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம். நீங்க ஒரு லைனை மூணு முறை நாலு முறை சொல்றாங்க,
1: சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இந்த லைன் அடிக்கடி.
2: நீதானே மறந்தாயே, நான் மறக்கலையே
1: மறக்கலையே. இப்ப அடிக்க சொல்லிட்டுதான் வந்தேன், அதான் விடுபட்டு போய் சொன்னாரு நான் இந்த ஒரு வரிய அடிக்கடி சொல்லுவேன் நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியுமா, நானும் யோசிச்சேன்.
3: அருமையா பாருங்க,
1: அருமையா அருமையா இருந்தது. அதுவும் ஜெகபர் சாதிக்கண்ணா தான் கேட்டுக்க அந்த பாட்டை பாட சொல்லி. அண்ணா அண்ணாக்கு என்ன சோகமோ எனக்கு என்ன தெரியும், அண்ணாவே மாட்டி வச்சிடலாம்.
0: என்ன பாட்டு தெரியாம இருந்துச்சு பேசிட்டு இருந்தோம்ல, அவர் அந்த பாட்டை பாடுங்கன்னு
2: அனுப்பியிருந்தாரு.
0: என்ன பாட்டுனா பிரிப்பர் இல்லாம வந்தேன்னு சொன்னால, அதனால அவர் ஒரு பாட்டு அனுப்பியிருந்தாரு.
1: நீங்க ஜெகபர் சாதிக்கண்ணாவை தப்ப வைக்கிறீங்க. அவர் என்ன சோகத்தோட இதை பாடுங்க கண்ணன், பழைய வரையும் இதை நேசிக்கலாம். நீங்க என்ன பழைய நினைப்போட இருக்கிறீங்க, நானும் இந்த பாட்டை இருக்க கேட்டுக்கலான்னு கேட்டிருக்கேன். நீங்க அதை போய் நீங்க தப்ப வைக்கிறீங்க அண்ணாவை. சரியான சூப்பரா நல்லா பாடுனீங்க இளவரசு. இன்னொரு நான் தான் அவருடைய ஆலிய உயர்த்தாம இருந்துட்டேன். பாட்டு முக்காவாசி முடிஞ்சது, என்னடா இதுல மிக்சம், இதுல கன்சல்ல இது ஆடே இல்லையேன்னு பாத்தேன். அடடா, அது நீங்க உண்மைதான் பார்த்தா பேந்து நான் பேசுறேன், அவருடைய உயர்த்திட்டு நான் பேசுறேன், எந்த ஆலி உயர்த்தல.
2: கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது, நான் வச்சு பார்த்தேன் வேற ஒரு சேனல் வச்சு பார்த்தேன், அதுல பிளே ஆச்சு.
1: என்ன விடைய
2: மாட்டேன், சைலண்டா இருக்கு.
1: இல்ல என்ன விடைய மாட்டேன், அவரோட பாட்டு எந்த காதுக்கு கேக்குது, நல்ல ஜாலியா நான் முக்காவாசி மட்டும் நான் கேட்டுட்டு தான் கட்டி பார்த்தேன். கண்டிப்பா ஆடே இல்ல, இதுன்னா ஆடே இல்ல. அப்ப பாட்டு என்ன நடந்தது, இவர் பாடுறது எங்க ஆலிக்கு இருக்கு. அது என்ன, நீங்க விடுபட்ட உடனே அந்த ஆலிய நான் கீழே இறக்கிட்டேன். ஒரு ஒரு நேர் வந்து போனா இறக்குறது தானே, உடனே அப்ப இறக்கிட்டேன். இறக்கிட்டு நான் மற்ற ஆளி உயர்த்தி இருக்குது, இவர் பாடுறார் இது அப்படி. நீங்க சொன்னது சரி, அது நான் உண்மையை சொல்லிடணும் இல்ல, அல்லாட்டி பாவம் இளவரசன் நாங்க அப்படியே நான் செய்யக்கூடாதுல்ல.
2: ஒருவேளை எனக்கு மட்டும் அப்படி பிரம்மையா இருக்கு அப்படின்னு
1: நினைக்கிறேன். இப்படி தாங்க ஒரு நல்ல மனுஷன் பைத்தியமாக்குறது, தெரியுமா? இப்படித்தான் பைத்தியம் வந்து சூட்டுறது, பைத்தியம் ஆக்குறது இப்படித்தான். உண்மையா இப்படி சில சில இடங்கள்ல இப்படி நடக்குது. செய்யாத இல்ல இல்ல, எனக்கு கேட்டு உனக்கு கேட்கலையா என்று கேட்பாங்க. அப்ப அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஐயோ என்ன யோசிப்பாங்க. இப்படி நடக்குது, இப்படி நல்ல ஒரு அறிவாளிய அப்படியே பைத்தியமாக்கிடுறாங்க சில இடங்கள்ல தங்களோட சுயநலத்துக்காக, இல்லையா?
0: இல்ல பைத்தியம் ஆவறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப அறிவாளியே தான் அப்படி ஆவாங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளி.
1: அப்ப மொத்தத்துல நாங்க ஆக மாட்டேன்னு சொல்லி அது என்ன உங்களை மாதிரி சொல்லிட்டீங்க, நாங்க ஆக மாட்டோம்னு உங்களை தான் எங்கட குரூப்ல போட்டு. இளவரசு இப்ப உங்களுக்கு பாடல் நல்லா கேட்டுச்சல்ல, நாங்க பொய் சொல்ல
2: மாட்டோம்,
1: நாங்க பொய் சொல்ல மாட்டோம். நாங்க உங்களே உண்மையா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நாங்க அது பேசினது, அது எனக்கு தெரியும். ஆனா அது எந்த பிள்ளை தான் என்ன மன்னிச்சுக்குங்க, சரியா? ஆளி உயர்த்து மறந்து போங்க, சரியா? இல்ல வரிசை நன்றி. இல்ல இல்ல, தவறு செய்தா மன்னிப்பு கேட்க தானே. இப்ப பாருங்க கண்ணன் அடிக்கடி தெரியாம போற, நாங்க எல்லாம் போறோம்னு போற, தெரிய வந்தா இவர் மன்னிப்பு கேட்பாரு இல்ல? அதுவும் எப்படி கேட்பாரு, வாயில கைய வச்சு அப்படியே பொத்தி கொண்டு கைய கட்டி கொண்டு மன்னிச்சிரமா மன்னிச்சிரமா அப்படித்தான் கேட்பாரு, தெரியுமா?
0: நான் டைரக்டா கேட்டுருவேன், நேரடியா கேட்டுருவேன்.
1: நீங்க கேட்டாலும் அவங்க குடுக்கணும், அவங்க உங்களுக்கு குடுக்கறத குடுத்துட்டு
0: என்ன கொடுத்தாலும் சரி, மன்னிப்பு கேட்டுருவீங்க முதல்ல.
1: நல்லது நல்லது, இருவருக்கும்
0: அடிக்க வந்தாலும் மன்னிப்பு
1: அடிக்க வந்தாலும் மன்னிப்பு கேட்பீங்க, அப்படியா? அடிய வாங்கி கொண்டு கேப்பீங்களா?
2: வணக்கம் போட்டா சரியாயிடும்.
1: அது அந்த ஒரு படத்துல சொல்லுவாரு, எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் நான் திருப்பி எடுப்பேன் தெரியுமா, எனக்கு தெரியும் அவங்களை எல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு. எப்படி பாப்பேன், முதல்ல நான் எனக்கு கைதான், எனக்கு முதல்ல கை வேலை செய்யும், ரெண்டாவது கால் வேலை செய்யும் சொல்லுவார். என்னடா கையால போய் அடிச்சுட்டு சேர்ந்து காலால் அடிப்பார் போல, என்ன எப்படி எங்க எப்படி அடிப்பீங்க சொல்லுங்க சொல்லு. முதல்ல அவர் வந்தாலும் கும்பிடுவேன், ஐயா என்ன விட்டுடன்னு கும்பிடுவேன், அப்புறமா கால விழுந்து கும்பிடுவேன்
0: அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் என்ன அடிக்க வந்தா நானும் ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்டுருவேன், மன்னிப்பு சாரி சாரிம்மா மன்னிச்சிருமே. அதே மாதிரிதான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்லிடுவேன்,
0: அதை அடிக்க மாட்டாங்க.
1: என்ன அப்படி சொன்ன அடிக்க மாட்டாங்களா, இந்த பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு அடி கூட விடும். ஏ அழகா இல்ல என்ன பத்திரி பொய்யா சொல்ற அப்படி
0: உங்களோட
1: கோவிச்சுக்கொண்டு வந்தா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லட்டான்,
0: யாரா இருந்தாலும். ஆமா ரொம்ப அழகா கோவத்திலயே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க, சிரிக்கிறாங்களே இதை மட்டும் பாருங்க.
1: ஐயோ
2: இன்னைக்கு இந்த இந்த நேரத்துல இருந்து இத ஒரு கையில எடுக்கிறோம்,
1: நீங்க கையில எடுக்கிற சரி
2: நாளையில இருந்து யார பார்த்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கு
1: இளவரசு, நீங்க கையில எடுக்கிற சரி எதுக்குன்னு தள்ளி நின்று சொல்லுங்க, அவ கையில எடுத்தா வந்து நீங்க தாங்க மாட்டீங்க. நல்லது இளவரசி, நன்றி நன்றி இளவரசி, நன்றி.
2: அப்படி
0: இல்லன்னா
1: என்ன சொல்லுவீங்க, என்ன செய்வீங்க நாராஜா, எழுதி கொடுப்பீங்களா
2: உங்களை ரொம்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எழுதி கொடுத்துருவோம்.
1: ஏதோ அந்த
2: நாராஜா
1: எப்படி அந்த ரிலே இல்ல, அவர் வந்து துணிவா அப்படி போய் டக்குன்னு பைக்க நிப்பாட்டினாரா, இந்த புடி லெட்டர் எழுதி கொடுத்துட்டார், அவர் துணிவா நின்றார் அப்படியே முன்னுக்கு, அவர் சொல்ல மாட்டோம். நீங்க அப்படி இல்ல ரிலேயில அந்த ஓடுவாங்க இல்ல தடியோட்டம், அத மாதிரி அப்படியே எழுதி கொண்டு கொடுத்ததை கையில கொடுத்துட்டு ஓடணும் நீங்க.
0: மேடம் நாங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் மேடம் நிறைய, போற வழியில எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே போயிருவோம் வரிசையா.
1: இது அந்த படம் வந்தா அப்படியே அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இப்படி போட்டுக்கொண்டு போவாங்க கிராமங்கள்ல.
0: ஆமா அது மாதிரி கூட்டிட்டு போயிருவோம், யார் யாருக்கு ஓகே ஆகுது ரிப்ளை வரும், வேற அடியும் வரும், பாத்து பேச வேண்டியதான்
1: பேசுவீங்க. நல்ல வயசானவங்க அப்படியே பல்லும் இல்லாம வந்து ராசா பாட்டிங்க அப்படிதான் இளவரசர்.
2: நிச்சயமாமா நிச்சயமா, ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரு, ஒரு பேர்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவர் அந்த நண்பர் வந்து ஒரு 24 வயது நண்பரா இருப்பாரு,
1: சினிமாவில்தான்.
2: அவர் என்ன செய்வாரு, இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டாரு அந்த பெண்மணிய, ஆனா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையில அவரு போய் யாரு என்னன்னு விசாரிச்சு போய் பார்த்தா, அங்க ஒரு 80 வயசு பாட்டியா இருப்பாங்க
1: அவங்க, வயசானவங்க சின்ன பிள்ளைங்கள ஆண் பெண் இருபாலாரும் நடக்கிறது ஏமாத்துறாங்க. பெண்கள் எல்லாம் வயசான பெண் ஒரு சின்ன நல்ல பணம் படைத்தவர்களோட எல்லாம் பேசி தனக்கு திருமணமாக இல்லையே என்று சொல்லி, இது உண்மையிலேயே எங்களுடைய தாயகத்துல நடந்திருக்கு. அங்க போய் பார்த்தா அவ வயசானவ, அவ பணங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறான் அப்படியே
2: போடக்கூடாது.
0: நம்ம அப்படிப்பட்ட நேரத்துல என்ன நம்ம யோசிக்கணும், பாட்டியா இருந்தா பாட்டி வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல பேத்தியது இருக்கா பாட்டி அப்படின்னு
1: கேட்டோம். பாருங்க இளவரசு, இளவரசு பேட்டி இருக்கான்னு கேக்குற. இப்ப நானே என்ன, நானே எப்படி நினைச்சேன்டா இவர் என்ன சொல்ல போறாண்டா, பாட்டியா இருந்தா வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருந்தா அது நியாயம் சரியா, இது இவர் பேத்தி இருக்கான்னு கேக்குற பாருங்க, இவர் உருப்படுவார அப்படி பாட்டி வந்தா கேக்கணும், பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க,
0: பள்ளி இல்லாட்டி
1: நல்லா இருக்கீங்க, உங்க பேத்தி உங்களோட
0: நல்லா இருப்பாங்களா
1: இவரே உருப்பிட மாட்டார், நீங்க கேக்குற கேள்வி உங்களோட சொத்து மதிப்பு என்ன பாட்டி என்ன கேக்க. சரி, இரண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆஹா, இவங்களோட சேர்ந்து நான் சின்ன பிள்ளை நானும் கெட்டு போனேன் தான் சொல்லலாம். அன்பு உறவுகள், அழைச்சிருந்தீங்க, நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். காட்டலையில் வந்து பேசுவதற்கு பாடுவதற்கு இவர்களோடு பேசின நிறைய ஏன்னா இன்றைக்கு தான் முதல் நாள், அதனால பற்றி கூட வீக்காக போச்சு பாருங்க நேர்களை சந்திக்கிறதுக்கு. சரி, காட்டலைக்கு வர வேண்டும். அழைத்து கொண்டிருந்தார் ரதீஷ், நீங்கள் காட்டலைக்கு வாங்கோ. பாடுறதுக்கு அழைச்சி கொண்டு வந்து கழிச்சிட்டாங்க. ரதீஷ் அடிச்சிருக்கிறார், முத்துவேல் அவர் தான் பாடுறதுக்கு அழைச்சிருக்கிறார். சரி, நீங்கள் இணைப்புக்கு வந்து பாடணும். அடுத்தது எங்களுடைய கல்யாணி அம்மா கூட பதில் சொல்லியிருக்கிறா பாருங்க. அபிராமி கண்மணி அன்போடன்னு சொல்லியிருக்கிறார். வணக்கம் கல்யாணி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? வருஷம் பிறந்ததோட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இங்கே ரதீஷ் நீங்கள் மீண்டும் இணைப்புக்கு வாங்கோ. கண்ணன் எல்லாரும் எட்டு பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ரெண்டு பேர் பாடினீங்கன்னா பத்து பேர் பாடிடுவீங்க. இல்லை ரெண்டு பேர் பாடாவிட்டால் ஒட்டு மொத்தமாக நான் ஒரு பத்து பேருக்கு சம்மனா பத்து பாட்டு பாடிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா, யார் பாடினாலும் அது சரியாக வராது. என்ன, நான் தான் பாடி முடிச்சிட்டேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர்எஃப் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. கதம்பனி நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. வணக்கம் எங்கே ரதீஷ், நீங்கள் நீண்ட நேரம் அழைப்பில் இருந்தீங்க, ரெண்டு பேர் இணைப்பில் இருந்ததால உங்களை எடுக்கல. நலமா இருக்கிறீங்களா ரதீஷ்? கேக்குதா நான் பேசுறது?
3: நலமா இருக்கு, நலமா இருக்கு, எல்லாமே கேட்டு. நீங்க நல்ல அழகா இருக்கு, உங்களை பார்த்து
1: சொத்து மதிப்பு மட்டும் கேட்டுறாங்க.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு இல்லங்க.
1: இல்ல சிரிக்கிறது சரி இருக்கட்டும், அடடா எப்படி வந்து பிடிக்க. இல்ல எனக்கு வேற பயம், அதான் சிரிச்சேனா. நீங்க அழகா இருக்கு சொல்லிட்டு அம்மா சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா
3: நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏதாவது இருந்து எழுதி வைக்கீங்க
1: சொல்லாம எழுதி கொடுப்பீங்க, சொத்து மதிப்ப எழுதி வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது சரி, இப்ப பாருங்க இவங்க எல்லாம் கடிதம் ஆரம்பத்துல கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் வராங்களா? நீங்க போய் வாரீங்களா? அதாவது நீங்க 16 வயதுல 14 வயதுல கொடுத்த கடிதம் கொடுத்தவங்கள்ட்ட இப்பவும் போய் வராறா கண்ணன்?
3: கண்ணன்
1: நீங்க என்ன மாதிரி?
3: நான் வந்து
1: எதுக்கும் பக்கத்துல பாத்துட்டு பேசுறேன். எதுக்கு? வீட்டில இருந்து கூட பேச்சு வாங்கினீங்க, அது எப்படி மீரா அம்மாக்கு தெரிஞ்சது உங்களோட காதல் கதையாண்டு? பேச்சு வாங்கினீங்களா இல்லையா நீங்க? அதுவும் நீங்க அழகா சொல்லி இருந்தீங்க இல்ல, என்ன பூ கொடுத்தது, எப்படி அந்த கடிதத்துல தெரியாம அந்த பேப்பர் பேப்பருக்கு இடையில எழுதி கொடுத்தது? ஏங்க நாங்க கொஞ்சம் பாருங்க,
3: வருஷமாச்சு நீங்க மறந்து
1: அதுதான். இவன் என்ன சின்ன புள்ள தானே, இவன் மறந்துருவானா இது சொன்னாலு நீங்க
3: நினைச்சிட்டீங்க? மறந்து போச்சுங்க,
1: அதனாலதான். என்னட்ட சொன்னதை மறந்துட்டீங்கன்னு நான்
3: நினைச்சேன். உங்ககிட்ட சொன்னதும் மறந்து போச்சு, கொடுத்ததும் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து.
1: நீங்க மறந்துட்டீங்க சொல்லுங்க, நாங்க மறக்க இல்லையே. என்ன சார்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த கதை
3: மறுபடியும் நீங்க மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுனால ரொம்ப சந்தோஷம்.
1: அப்ப இனி போகலான் இருக்கீங்க அப்படிதானே? அச்சா நல்ல பிள்ளை நீங்க, உங்களுக்கு நாங்க எல்லாரோட சொத்தும் நாங்க உங்களுக்கு எழுதி வைக்கிறோம். என்ன பாட்டு பாட போறீங்க ரதீஷ் நீங்க?
3: ஓ அப்படி ஒரு வேலை இருக்குல்ல, இன்னைக்கு
1: இன்னைக்கு பாடணும் இல்ல, ஏதோ ஒரு ரெண்டு வரி என்ன நீங்க பாடணுங்க, பாடுங்க பாக்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, என்ன பாத்து? எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு உங்களை பாட வைக்கிறதுக்கு. காக்கா காக்கா, காக்கா காக்கா நீ அழகான பறவை, ஒரு பாட்டு பாடு பாக்கலாம் கண்டு கடிச்சா நரி வாயில இருந்த வடையை எடுக்கிறது அப்படிதான்.

0: கரும் பார மனசில மயில் தோகை விரிக்குதே, மகச்சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, வானவில் கூடையும் புடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே. ஓகே,
1: நாலு வரி தானு படிக்குதே, நாலு வரி
0: வானவில் கூடையும் புடிக்குதே,
1: நாலு வரி
0: கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்று மிதுக்குதே, நீளம் காத்து வீசுதே, இசை போல பேசுதே, வயலாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. ஓகே,
1: சூப்பர். நான் அந்த நாலு வரி என்ன சொன்னோன்னா மற்ற மூன்று வரி வந்துடுச்சு உங்களுக்கு இல்ல?
2: அடுத்த ஒரு பாட்டோட ரெண்டு நாலு பாடுறோம்,
1: அங்க பாடுங்க.
0: ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான உண்ண ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடு, கண்ணு குருவண்ண கிளி காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணு குருவண்ண கிளி காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவளும் தங்கச்சிமிழே.
1: அடுத்தவளும் தங்கச்சிமிழே
0: உங்கள் பெருகும் சங்கத்தமிழே, மொத்தம் தர நித்தம் தர முத்தம் தர முத்தம் தர நித்தம் பெறும் நட்சத்திரம்
1: நீதானே
0: கண்ணே நான் வாங்கும்.
1: முழுமையாக நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்து முழுமையாக ஒரு பாடலை அப்படியே பாட. இப்ப வந்துட்டீங்க நீங்க, இப்ப முக்காவாசிக்கு வந்துட்டீங்க, இருந்தாலும் நல்லா பாடுறீங்க. நல்ல பாடல் இரண்டு அருமையா இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சா, கொஞ்ச நேரம் அப்படி மயக்கத்துக்கு போயிட்டோம் என்று சொல்லலாம். இது எப்படி இருக்கு?
2: மயங்கக்கூடாது.
1: மயங்க போறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒரு பாட்டு நல்ல பாட்டை கேட்டு மயங்குறவங்க இருக்கிறாங்க, பாடுற பாட்டு பாயாசம் குடிச்சா மயங்க, மற்றது ஒரு அந்த நீங்க சாப்பிடுறதுல இருங்க, பிரியாணி சாப்பிட்டாலும் மயக்கம் வருமா? இன்றைக்கு தான்
2: நாங்கள் நீங்க சாப்பிட்டு பாருங்க, வயர் நிறைய பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து
1: பாயாசம். சரி, பிரியாணி சாப்பிடும் போது பாயாசம் சாப்பிடலாமா இல்ல தானே? அதாவது எல்லாரும் கேட்டுக்குங்க, எப்ப எப்ப எது எது எது எதெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் வரும் என்று இந்த டாக்டர் தான் சொல்லி இருக்காரு. சரியா?
2: அப்புறம் நல்ல மாத்திரை
1: சாப்பிட்டா அது சரி, ஒரு அடியா போகும் அப்படியே ஆள் இல்ல தூக்க மாத்திரை. நல்லது ரதீஷ், விடைபெற்றுக் கொள்ளலாம். ஷாகுல் வந்த மாதிரி இருக்கு, அவரையும் சந்திச்சிடலாம். என்னண்டு ஏது காதல் கடிதம் பண்ணணும், ஓடி வராருங்க, அவரை பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே ஷாகுல், நீங்கள் காதல் கடிதம் பண்ணணும் ஓடி ஓடி வந்தீங்க, இங்கே இணைப்புக்கு வாங்க பார்க்கலாம். அது நீங்கள் தான் அந்த அழகாக சொல்லும். எங்கே பார்க்கலாம் உங்களுடைய

0: காதல் கதையும் நாங்கள் கேட்டுடுவோம். இப்பவும் போய் கொண்டிருக்கிறீங்களா? அது என்ன மாதிரின்றது நீங்கள் வந்தால் தான் நாங்கள் அறியலாம். அருமையாக இப்பொழுது 9 பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ஒருத்தர் பாடினா சக்சஸ் பாருங்க. காதல் மன்னன் வாரர், வணக்கம், வாங்க.
1: வணக்கம், வாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு பாயசம் சாப்பிடலாம்.
0: யார் சொன்னது? உங்க பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. எல்லாரும் மாறி அப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்றுக்களே எதுவும் செய்திடும். சொல்லுங்க, பிரியாணிக்கு எது பொருந்தும்? பிரியாணி சாப்பிட்ட அப்புறம் என்ன கொடுப்பாங்க?
1: பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணில கடைசியில அந்த ஸ்வீட் வச்சிருப்பாங்க, பாயசம். அந்த இது அந்த கோதுமையில செஞ்சது பாயசம் வச்சிருப்பாங்க.
0: அது என்ன கோதுமையில செய்யற பாயசம்? எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான்
1: எனக்கு தெரியும். அது அந்த சம்பா கோதுமை இருக்குல்ல,
0: அது எப்படி எப்படி அரிசி பாயசமா?
1: அதுல அரிசி கிடையாது, சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சிருப்பாங்க. அந்த பாயசத்துல எல்லாரும் கல்யாண வீட்டுல இல்லாம
0: வைக்கிறாங்க. தமாஷா பேசல, சீரியஸா சொல்லுங்க. அது எப்படி கோதுமை, கோதுமையில எப்படி பாயசம் எங்க சொல்லுங்க?
1: சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சு வச்சிருப்பாங்க, சரியா? அதுல வந்து இந்த நம்ம பால் டப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த டின்னு ஊத்திருப்பாங்க. இந்த
0: பால்
1: அது பேரு என்னது, டின்பால் ஊத்திருப்பாங்க.
0: அது ஊத்தி அது ஒரு நிமிஷம், கோதுமையில அது எப்படி மாவா இருக்குமா? அது மாவு போல இருக்குமா?
1: அது சம்பா மாவு போல இருக்காரு, ஒரு அரை அப்படியே இந்த குருணை இருக்குமா? அது
0: குருணை இருக்கும், கோதுமை குருணை இல்ல. அது நீங்க சொல்றது ரவைய சொல்றீங்க, ரவை சம்பா கோதுமை, அந்த குருணல், அந்த அரிசியில குருணல்ல பாயசம் செய்திருப்பாங்க.
1: அப்படிதான்
0: அப்படி சொல்லுங்க நீங்க. இன்னும் நான் கோதுமை மாவுல, நான் மாவு இருக்கல்ல கோதுமைமா, உங்க மைதாமா.
1: நீங்க கோதுமை மாவுல வந்து சப்பாத்தி தான் செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம்.
0: உண்மையா நான் அப்படிதான் நினைச்சேன், கோதுமை மாவுல யாருங்க பாயாசம் காய்ச்சினது? அது எப்படி அதையும் நாங்க பழகிருவோம்
1: கிடையாது. காதல் காதும் போயிடுச்சு
0: இல்ல, காது கேக்குதுங்க. நீங்க கோதுமை கோதுமை, நான் கோதுமை மாவுல எப்படி இவர் பாயாசம் காய்ச்சினேன் அதையும் நாங்க அறிஞ்சிருவோம். அது குருணல் இல்ல, கோதுமை குருணல் அதுல காய்ச்சி இருக்கிறாங்க. சூப்பர். சரி, எங்க காட்டு பாயாசம் குருணாகல் இல்ல, அது வந்து எங்கட ஊர்ல இருக்கு. நீங்க எங்க குருணல எங்க எப்படி எப்படி நீங்க பாயாசம் காய்ச்சிற விதத்தை முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். எங்க கட்டிக்காரன்
1: பாயாசம் நம்ம காய்ச்சினது கிடையாது, நான் சாப்பிட்டதுதான் அந்த பாயாசம்.
0: அப்ப காய்ச்சிற விதம் தெரியாது உங்களுக்கு பாயாசம்?
1: பேரிச்சம்பழம் இது செஞ்சிருப்பாங்க, ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, அந்த அதுல தூக்கி அதுல வச்சிருப்பாங்க. இல்லாட்டி தக்காளியில அந்த ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, வச்சுட்டு கடைசியா சாப்பிடும் போது நல்லா இருக்கும்.
0: தக்காளியில எப்படி ஸ்வீட் செய்யறது அது சொல்லுங்க எனக்கு.
1: தக்காளியில தக்காளி நல்லா இது நெய்ய ஊத்திட்டு தக்காளி நல்லா போட்டு
0: அடுப்புல
1: முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, முந்திரி பருப்பு, திராட்சை, சீனி எல்லாத்தையும் போட்டு தலையில கொட்டி நல்லா பாகு பாக்கி பேரிச்சம்பழம் போடலாம். தலையில தக்காளி தலையில கொட்டி
0: அந்த முந்திரிய முந்திரி, அதாவது தக்காளி தோல் எடுத்துடணும்.
1: ஆமா, தோல் எடுத்துடணும். அது நம்ம கொஞ்சம் அப்படியே வெவிச்ச மாதிரி வெவிச்சம்னா அப்படியே தோல் வந்துடும்.
0: கும்பிட்டு பொய்யா எல்லாம் சொல்லிடாதீங்க,
1: பேரிச்சம்பழம் இந்த விதைய எடுத்துட்டு பேரிச்சம்பழம் போட்டு இது பண்ணா நல்லா இருக்கும்.
0: அந்த தக்காளிக்குள்ள அப்படியா?
1: தக்காளிக்குள்ள. ஆமா.
0: ஓ, அது நல்லா இருக்கும். அது நீங்க சொல்ல முதலே அது அதை யோசிச்சோடனே நல்லா இருக்குன்னு தெரியுது.
1: முஸ்லிம் வீட்டுல பிரியாணி, அந்த பிரியாணிக்கு அந்த இது இருக்கும், அதோட இந்த வெங்காய சட்னி இருக்கும், அப்புறம் தாளிச்சா இருக்கும். அப்போ சிக்கன், இப்ப எல்லாம் வந்து சிக்கனும் 65 போட்டு அதுவும் வறுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கும்.
0: நீங்க அந்த வெங்காய சட்னி என்று சொல்றீங்கல்ல, அது எப்படி வைக்கிறது அதை சொல்லுங்க.
1: வெங்காயம் அந்த கேரட் வந்து அப்படியே மெல்லிசா திருவிக்கிறாங்க, பச்சை மிளகா இருக்கும், அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. இது போட்டு நம்ம இங்க என்ன செய்யறாங்கன்னா கேர் போட்டுக்கிறாங்க. கேர்னா அந்த வெள்ளரிக்காய்
0: அது போட்டுக்காங்க, சின்ன நாவட்டி. அது அது சரி. ஆனா அதுக்கு என்ன சும்மா எலுமிச்சம்பழம் விட்டு உப்பும் போட்டு
1: எலுமிச்சம்பழம் போட்டு செய்யும் போது நம்ம வந்து இதுனா தயிர் ஊத்த கூடாது.
0: தயிர் ஊத்த கூடாது. அப்புறம் எலுமிச்சம்பழம் போடாட்டி தயிர் தான் நல்லா இருக்கும். தயிர் போட்டு உப்பு போட்டு அது அது தெரிஞ்ச உண்டு. இவ்வளவு தூரம் சமையல் கட்டி வச்சிருக்கீங்களே, எங்கேயாவது ஹேட்ரிங் செய்யலாம் இல்ல? அப்படி நீங்க ஒன்று தொடங்கினா சொல்லுங்க, நானும் வரேன். சம்பளாவது போட்டு
1: கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
0: சரி, உதவிக்கு யாரை யாரும் சேர்த்துக்கலாம். சரி, டேஸ்ட் பார்க்க நான் இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் கொண்டு உப்பு காணுமாண்டு அப்படியே இருந்த இருந்த ஏன்னா ஒரு இடத்துல இருப்ப, நீங்க எல்லாம் தரணும், நான் சாப்பிட்டு சாப்பிட்டு
1: சொல்லலாம்.
0: மாமா வந்து பார்சல் வாங்க தான் வருவாங்களே, அவரு ஹெல்ப்புக்கு வரமாட்டேன். இப்ப எங்கள்கிட்ட வாரவங்களை யார் யார சேர்த்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க? உதவிக்கு
1: இல்ல, நம்ம ஒரு அவங்க ஒரு இல்ல உதவிக்கு இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வைக்க போறோம்னா அவர் வந்து எப்படி பார்சல் வாங்க வருவாரு கடையில? அவரு தானே செய்யணும்.
0: உங்களுக்கு மாமா அப்படி அப்படியே மாமா மாதிரி அப்படியே வந்து ஒரு பாசல் ரெண்டு கேக்குறது உங்களுக்கு பிடிக்கல, பாவம் இல்ல அவரு. அவர் ஒரு பெரியவர், அவர் வந்து சரி
1: இல்ல பெரியவர் இல்ல, அவர் சித்திக்கு வர பெரியவர் ஆயிட்டீங்க. அவர்
0: நீங்க நீங்க சரி இல்லைங்க. நீங்க நாங்க எல்லாம் இவ்வளவு மதிப்பா மாமா வந்து பாசல் நீங்க அவரை கொண்டு வந்து சமையல்ல விட பாக்குறீங்க. மாமா மாமா கவனமா இருந்துருங்க, அவங்க வீட்டு பக்கம் மட்டும் போயிடறாங்க. வீட்டு பக்கம் என்ன விக்குது பாத்தீங்களா மாமா பத்தி? நீங்க
1: உங்களோட
0: வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்ல இல்ல, யாரையும் போறதுக்கு அவனா? இவர் இப்படித்தான் வாங்க கிச்சன்ல போய் ஒரு டீ குடிக்கலாம்னு அங்க உங்களே வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்க விட்டுருவாருங்க எல்லாம் சமைக்கிறதுக்கு கவனம்.
1: சாப்பாட பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஜாமம் வந்துச்சு. இந்த சம்சோதி எனக்கு கல்லா அவர் சொல்லுவார் அடிக்கடி. அது மாதிரி நான் ஒரு வீட்டுக்கு போனேன், வீட்டுல ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி ஒரு மணிக்கு போனேன். அந்த ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க பேசிட்டே அவங்க அண்ணன் தம்பி என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் என்ன செஞ்சாரு, அப்படியே பேசிட்டு இருந்த தம்பியோட நான் உள்ளாரத்துக்கு வரேன் சொல்லிட்டு போனாரு. போயிட்டு போயிட்டு பாத்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அண்ணன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி
0: எங்கயோ
1: போயிருக்காரு, அந்த மாதிரி கதை நடந்தது. புரியுதா இல்லையா உங்களுக்கு?
0: இல்ல எப்படி இல்ல, அவரு சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு கண்டு தான் கூட்டிட்டு போனாரு.
1: இல்ல இவரு யதார்த்தமா ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, மதியானமா போயிட்டார்.
0: சரி, அவரு போனார், நீங்க இல்ல. போன அண்ணனும் தம்பியும் மாறி மாறி உள்ளுக்க போனாங்க, ஒருத்தருக்கு பேச ஒருத்தர். அப்படியா ராகுல்? ராகுல்
1: இல்ல, இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு இல்ல, நீங்க ஒரு வீட்டுக்கு
0: ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கார், சம்சுதீன் போயிருக்கார். அவர் போய் இருந்த போது அண்ணன் தம்பி இருக்கிற வீடு. அந்த நேரம் தம்பி பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணன் உள்ளுக்க போய் கன நேரமா வரையல. இந்த தம்பி உள்ளுக்க போன நேரம் அண்ணன் பேசிக்கொண்டு கன நேரமா வரையல. ஆனா மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க உள்ளுக்க போய். இவர் பட்டினி இருந்திருக்கார், அவ்வளவுதானே? இஸ்லாமிய மக்கள் உபசரிப்புல ஒரு நாள் அப்படி செய்ய தாங்கள் சாப்பிடுற அந்த டைம் வந்து யாராவது வந்தா வாங்க எங்க கூட சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போவாங்க. நீங்க இது ஒரு தமாசுக்கு சொல்றீங்க?
1: நீங்க
0: அவர் பட்டு தேறியிருக்க. ஒருவேளை சாப்பாடு ஏதோ கொஞ்சமா இருந்திருக்கலாம், அதனால அவங்க கூப்பிடாம தாங்களே அதுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா?
1: என்ன
0: பாட்டு பாடலாம் நீங்க?
1: ஏன்
0: இவ்வளவு மெதுவா பேசுறீங்க?
1: நான் திருச்செந்தூரில் போயிட்டு வந்து அவருக்கு
0: என்ன சாகுலுதான் பைகையில் நீராடி
1: பாடுங்க, உங்களோடய சேர்ந்து நானும் பாடுறேன்.
0: எனக்கு பாட்டு முழுக்க தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க நீங்க. சாகுல்
1: ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடித்த
0: அது அவ்வளவுதானே, அப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த வாரம் நீங்க முழுமையான பாடல் எடுத்து வரணும். சரி, அடுத்த கல்வியும் கேட்டலண்ணா, அந்த எத்தனை வயதுல நீங்க காதலிச்சீங்க, எத்தனை வயதுல கடிதம் கொடுத்தீங்க, அந்த முதல் கடிதம் கொடுத்த அந்த பொண்ணு கூட இப்பவும் நீங்க பேசுறீங்களா? இதுதான் இந்த கேள்வி இன்றைக்கு. இந்த சத்தத்தை ஒரு நெட்ஒர்க் இப்ப பலதா இருக்குமே, கேட்காதே இல்லையா? நெட்ஒர்க் சரியில்லை,
1: கேட்கவே மாட்டேங்குது
0: சுப்பரவுக்கு கேட்காத இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே இல்லையா? இந்த கேள்வி
1: கேட்டோன்னே அதுக்கு ஏதோ சொல்றீங்கன்னு மட்டும் கேக்குது, ஏதோ அப்படியே இதா இருக்கு. அது
0: மக்கள் இல்ல இல்லையா அங்க எல்லாம்?
1: இல்ல, சைனா சைனாக்காரங்க நிறைய இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில இருக்க பாத்தீங்களா, ரெண்டு பேரு வந்திருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்
0: இங்க கனடாக்கும் வந்துருச்சு. நேற்று பின்னேரம் நியூஸ் கனடாக்கும் வந்துருச்சு, அமெரிக்கா கனடா.
1: அது எப்படி வரும்? நீங்க இருக்கும் போது அங்கெல்லாம் வராது.
0: அது நான் இருக்கும் போதுதான் என்ன தேடி வருது. இன்னொரு ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்டு வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்டு
1: வந்துருச்சு. அடுத்த வாரம் ஆகுங்க, நான் போக நினைச்சேன். அடுத்த வாரம் இல்ல, நீங்க சொல்லுங்க.
0: என்ன அடுத்த வாரம்
1: மட்டும்தான்
0: தெரியும் இல்ல? ஆஹா, சரி, அவர் விடுபட்டு கொண்டார். சரி, நினைக்கிறேன் உங்களோட நெட்ஒர்க் தான் ஏதோ பிள்ளையா இருக்கிறது. சாகுல், பாடல முழுசா நீங்க ஒரு பாடல் வந்து பாடியிருக்கலாம். நீங்க எல்லா பாடலும் நீங்க பாடுவீங்க. நீங்க இனி அழைப்புக்கு வர்றவங்க தயவு செய்து ஒரு சின்ன விடயத்தை மனத்துல கொண்டு அழைப்புக்கு வாங்க. என்னன்னா, நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி 6477 15 இந்த இணைப்புக்கு நீங்கள் வர வேண்டாம். ஏனென்றால் இந்த இணைப்பில் இணைஞ்சு கொள்ள முடியாமல் அந்த அதனுடைய முடியாமல் இருக்கிறது. அதனால நீங்க அழைப்புக்கு வர்றவங்க இனி வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. அதனாலதான் இது கட்டாயி போயிருக்கிறது. ஷாகுல், நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்குவோம், அதுல நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொலைபேசி இலக்கத்தில் வருவதற்கு அதனுடைய அது வலு இழந்து போய்விட்டது என்று சொல்லலாம். அந்த தொலைபேசி வலு இழந்து போய்விட்டது. நாங்கள் இப்போ சார்ஜில் போட்டிருக்கோம், இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. அதனால நீங்க தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அப்ப தெளிவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த எண்ணையும் நீங்கள் எல்லோரும் பதிவு செய்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இந்த இணைப்புக்கு வர முடியாவிட்டால் அந்த இணைப்புக்கு நீங்கள் வரலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து யாரும் வர வேண்டிய இப்பொழுது நீங்க வர வேண்டிய இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணையும் நீங்க பதிவு செய்து வைப்பீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காற்றலைக்கு வர வேணும். தயவு பண்ணி ஷாகுல் அந்த இணைப்புக்கு வாங்குவோம். முத்துவேல், நீங்க அந்த இணைப்பை நீங்கள் எடுத்து வாங்குவோம், அந்த இணைப்பில் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க எல்லாரும் என்று சொல்லிக்கொண்டு எங்கே ஷாகுல் ஹமீதை இணைத்துக் கொள்ளலாம். காற்றலையில் சரி, அவர் அந்த இணைப்புக்கு அவர் வர்றதுக்கு தயார் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலை கேட்கலாம். இன்று பாடல் வந்து சரியாக 10 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. சரவண பொய்கை என்று சொல்லியிருக்கிறார் ஷாகுல், அது நல்ல ஒரு பாடல். சரவண பொய்கையில் நல்ல ஒரு பாடல். சரி, இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஷாகுல். ஷாகுல், அது நீங்க பேசினதுல அந்த தொலைபேசி வலி இழந்துட்டது, அதனாலதான்
1: புயல் கரை கலந்து
0: போயிருச்சு. அல்ல, உண்மையாகவே உங்களோட நாட்டுக்கு வந்துருச்சா அந்த வைரஸ்? இல்ல இல்ல, அந்த நாட்டு பக்கம் எல்லாம் வராது. இல்ல
1: இல்ல இல்ல, இங்க வரல. இல்ல இங்க இங்க வர இலங்கையில மட்டும் ஒரு 2 பேர் அங்க சைனால வந்தவங்களும் வந்து
0: வேற நாடுகள் பல நாடுகளுக்கு வந்து இப்ப அமெரிக்கா வந்து நேற்று ஈவினிங் வந்து நேற்று மாலை வந்து ஒரு செய்தி கனடாவுக்கும் வந்துருச்சு. அது இப்ப எல்லாரும் ரொம்ப பயமா இருக்கு.
1: யாரோ ஊர்ல இருந்து இங்கே வந்த மாதிரிதான் இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து இங்க
0: வந்து எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல,
1: சுற்றுலா பயணிகள் போல
0: இல்ல சரியா பயந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வைரஸ்.
1: இல்ல இல்ல, அது வந்தா என்னதான் ஆகுதா?
0: அது வந்த எப்படி என்ன, அது முதல்ல காய்ச்சல் அதுல சிம்டம் வந்து அப்படி என்ன காய்ச்சல் காயும் கொஞ்சம் கோல்டா இருக்கும், சளித்தன்மை ஏற்படும், உடம்புல இயலாத மாதிரி. ஆனா அது லங்ஸோட சம்பந்தப்பட்டு உங்களுடைய சுவாசப்பை அதுல போய் மூச்செடுக்க முடியாமல் நிறைய இறந்து விடுகிறார்கள். அதுக்கு வைத்தியம் இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க. அப்ப அதனால எல்லாரும் கவனம். அதனால அந்த அது ஆரம்பிச்ச அந்த சைனாவில் அந்த கிராமத்துல அந்த கடைகளை எல்லாம் பூட்டி எல்லா உறவுகளையும் வெளியில வர வேணாம், உங்களோட வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. கதவு பூட்டிக்கொண்டு இருக்க சொல்லி வெளியில யாருமே வரக்கூடாது. மற்றது பிளைட்ல எல்லாம் செக் பண்றாங்க ஒவ்வொரு ஆக்களையும், இறங்கும் போதும் ஏறும் போதும் உள்ளுக்கு ஏற்றும் போதும் எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்துறாங்க எல்லாரையும். அப்ப கவனமா இப்ப பார்த்தா நேற்று கனடாக்கு வந்த பயமாயிருச்சு. இப்ப என்ன நாங்கள்லாம் இங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றோம் இல்ல போய் சில நேரம் இங்க சைனா டவுன் இருக்குது, சைனா டவுன்ல போய் எல்லா பொருட்களும் வாங்குவோம், எல்லாம் கிடைக்கும். அதாவது எங்கட நாட்டுல கிடைக்காத அங்கிருந்து வராத
1: ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா?
0: சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். அங்க நல்ல வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ் தவளை செய்து வச்சிருப்பாங்க, அது பார்க்க எங்களுக்கு தெரியும், பொரிச்சு வச்சிருப்பாங்க.
1: அதுல பொரிச்சு வச்ச அந்த அந்த தவளையில வந்து உங்களுக்கு பெரிய தவளை தானே பிடிக்கும்.
0: என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும் தவளைன்ற
1: இல்ல நானே ஊர்ல பாத்திருக்கேன், அந்த நரிக்குறவர்கள் இருக்காங்கல்ல அவங்க சாப்பிடுவாங்க பச்சை தவளை.
0: அது எப்படி
1: குரல்ல இருக்கும்ல பச்சை தவளை,
0: எப்படி அது பச்சையா சாப்பிடுறது?
1: குரல்ல உள்ள பச்சை தவளை,
0: பச்சை கலரா இருக்கிற தவளை, பச்சை கலர்ல இருக்கிற தவளைய சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படியா?
1: அது அணில்
0: அவங்கதான் சும்மா பூனை எல்லாம் சாப்பிடுவாங்க, பூனை பிலிப்பைன்ஸ் வந்து நாய் சாப்பிடுவாங்க அவங்க. இது ஒண்ணுமே செய்ய முடியாது, சாப்பிடுறவங்க வாழ்றதுக்கு எதையெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதையெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா?
1: நம்மளுக்கு புதுசா இருக்கும், அவங்களுக்கு அது வந்து பழகி போச்சு, அதனால அவங்க அதை சாப்பிட்டு இருப்பாங்க.
0: நீங்க பாருங்க சைனாவுல ஒரு மார்க்கெட்ல சேல், அதாவது அந்த சேல் வகை, நீங்க எல்லாம் பார்த்து பயப்படுற தேழ்வாக நல்லா பொரிச்சு எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடுறாங்க. பாம்பு தேள் அந்த எல்லா
1: விஷயங்களும் அவங்க வந்து இல்ல, அவங்க வந்து எதையுமே ஒதுக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க,
0: எல்லாத்தையும் சாப்பிட்டுறாங்க. அதுண்டா உண்மை, அது அது எப்படி அப்படி பழகிட்டாங்கன்னு தெரியல. அதனால சில நேரம் நோய்கள், அதாவது தடை
1: செய்யப்பட்ட
0: எல்லா இறைச்சி வகையும் எல்லா ஊர்வனம் எல்லாம் அந்த மார்க்கெட்ல விற்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த அந்த நோய் வர ஆரம்பிச்ச இடத்துல அதெல்லாம் இப்ப மூடி இருக்கிறாங்க. என்ன அந்த கவர்மெண்டே தடை செய்யப்பட்டதான் அந்த மிருகங்களோட இறைச்சி அது இதெல்லாம் அதெல்லாம் அவங்க களவா வித்திருக்கிறாங்க. அங்க இப்படி எல்லாம் இருக்கிறது, இப்ப சாப்பிடவும் பயமா இருக்குது எங்களுக்கு, கடைகள்ல வாங்கி சாப்பிட எல்லாம். அப்ப நேற்று நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அந்த போகும்போது டிம் ஹோட்டன் அந்த காஃபி கடையில ஒரு தேநீர் வாங்குவோம்னு சரி வாங்கி தந்துட்டு நாங்க கொஞ்சம் தூரம் குளிச்சு கொண்டு வந்த அப்புறம் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அதுல வேலை செய்யறது ஒரு சைனீஸ் பையன் பேர் செய்யறான், அவன் தான் அந்த டீய தந்தானு. இது எப்படி இருக்கு, அது ஏன் அப்படி சொன்னாரண்டா? நான் குடிக்காம விடட்டும் என்னட்டு தான் அப்படி சொன்னார். வாங்கி கையில தந்து ஒரு கொஞ்ச தூரம் நான் வாயில வைக்கல சொன்னேன், சைனீஸ் பையன் தான் இது வந்து தந்தது அம்மா, அவர் தான் அங்கதான் வாங்கி அவர் தந்ததான் வாங்கிட்டு வந்தேன், அதுல முன்னுக்கு அவர் தான் நிக்கிறாரு. ஆனா நான் பயப்படுறேன், என்ன நோய் என்றது எங்களுடைய காலம் என்னவோ அது எங்களுக்கு வர வேண்டியிருந்தா வரும்.
1: இல்ல அப்படி இல்ல, இல்ல அவரு இல்ல அந்த நோய் வந்து அந்த நாட்டுல பரவி இருக்கு, அவர் வந்து உங்க நாட்டுல இங்க அங்க இருக்காரு, அவருக்கு வந்து என்ன இதுக்கு தபால் மூலியமா அப்படி வந்துருச்சா, டெலிபோன் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா அவருக்கு வந்துருச்சு அந்த நோய்? அப்படி கிடையாது, அந்த நாட்டுல
0: இல்ல சொல்ல முடியாது. இப்ப வந்து இது இந்த நோய் வெளியில தெரிய முதல் எத்தனையோ பேர் பிளைட்ல இங்க அலங்கலையில வந்திருப்பாங்க இல்ல, இந்த நாடுகளுக்கு போயிட்டு போயிட்டு அந்த நோய் உடனே வெளிப்படாது தானே, எந்த நோயும் அப்படித்தான். இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு ஒரு கோல்டு இருந்தா அது ஒரு இடத்துல எனக்கு தொத்திட்டுதான்டா, எனக்கு ஒரு 2 கிழமைக்கு பிறகுதான், 2 வாரங்களுக்கு பிறகுதான் எனக்கு அது ஆரம்பிக்கும் தெரிய வரும், அது வெளிப்படும். எனக்கு காய்ச்சல் வந்து அப்படி வெளிப்படும், உடனே வராது. இப்ப உங்களோட உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, நான் தைரியமா உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன், உங்களுக்கு என்ன இருந்தாலும் உடனே எனக்கு வராது. என்னடா ஒரு
1: மாத்து இல்ல சார், அப்படி இல்ல டீ குடிச்சிட்டீங்களா நீங்க? அந்த டீ
0: குடிச்சிட்டீங்களா? நான் குடிச்சேன். எதுக்கும் ஒரு மாதம் லீவ் இருக்கு. பாட்டு பாருவீங்களா ஷாவல் நீங்க?
1: இல்ல இல்ல, புதுப்பையும் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா, அடுத்த வாரம் வருவீங்களா? இன்னும் ரெண்டு கிழமை இருக்கு, நீ இன்னும் ரெண்டு கிழமை இருக்குல்ல, அடுத்த
0: வாரம் உங்களோட வார்த்தையில சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதோ கரீனாக்கு, நீங்க இப்படிதான் சொல்லிட்டு போயிங்க. நீங்க இன்றைக்கு சொல்லுங்க, நாளைக்கு வர முடியாது. நிச்சயமா என்னால வர முடியாம போயிடும். ஒண்டியில எனக்கு ஒரு சுயநலம் ஆகும், அது ஏதாவது வந்துடும். அதனால சொல்லாதீங்க நீங்க, சரியா? அது ஏதோ நீங்க இதை மந்திரம் செய்து சொல்லிட்டு தான் போறீங்க. நாளைக்கு பாக்கலாம் வந்துட்டு. அப்படி ஒரு மாதிரி சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு தலை தூக்கலாம நான் படுத்திருப்பேன். ஏதோ ஒரு நோய் வந்து அது சொல்லாதீங்க, சரியா? மாமாவே எதுக்கு சாட்சி? நீங்க நீங்க முதல் நாள் சொன்னா அடுத்த நாள் என்னால வர இல்லாம இருக்கும், சரியா? ஒவ்வொரு சொல்லுல கொடுத்த அழகு பாட்டு எடுத்து வர சொன்ன உங்களை காணல. என்ன நடக்குது, நீங்க வர முடியாமல் இருக்கிறது? வேலையா?
1: என்ன
0: காதல் கடிதத்தை பத்தி நாங்க பழச எப்பயாவது பேசிக்கிறோம். அப்ப எல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகள் இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரேன் காதலை பத்தி பேசுறதுக்கு.
1: அப்படி இல்ல, கண்மணி அந்த இது முன்னாடி நடந்திருக்கு.
0: அதான் மொத்தத்துல யாரும் வரையில, இப்படித்தான் இவங்க பழச போட்டுட்டு இருக்கிறாங்களாக்குன்னு கேட்டுக்கொண்டு. அப்ப நாங்க மாதம் வருஷம் எல்லாம் சொல்லணும் இல்லையா? இன்று தை மாதம்
1: 26ஆம்
0: தேதி பதிவிலையும் வருதல்ல டைம். அப்ப அவங்க நினைப்பாங்க இல்ல,
1: நீங்க ஒரு சமயம் காலையில திருப்பி போட்டிருக்கீங்க.
0: மற்றது ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்திருக்கிறார் ஷாகுல், கேட்டீங்களா நீங்க அவருடைய நிகழ்ச்சிய? தமிழன் பாரதி ஒரு நேரா வந்து கண் விருப்ப பாடல் அதுகள் நான் திரும்பவும் அது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக எடுத்து வருகிறேன், கேட்டு பாருங்க. முதல்ல சில்ல பிள்ளையா பேசியிருக்கிறார், மெல்ல மெல்ல வளருவார். நீங்க ஒரு மூத்த அறிவிப்பாளர், நீங்களும் அவரை வாழ்த்தி இருங்க, வளர வேணும்ட்டு. அவர் இன்னும் வளராம இருக்கல, வளர்ந்துட்டார.
1: அவர் வந்து இசை வாழ்ந்து சீரடிக்கிறோங்கிறீங்க, வளர்ந்துட்டார், பறந்துகிட்டு இருக்காரு, நல்லா சீரகடிச்சு இன்னும் பறக்கணும்.
0: இன்னும் பறக்கணும், பறக்கணும். ஆனா ஒரு வழியா பறந்து போயிடக்கூடாது இல்ல, சுத்தி சுத்தி பறந்து மாதிரி சுத்தி சுத்தி வரணும் எம்டிஆர் எப்படி இல்லையா?
1: பறந்து மாதிரி பறந்து பறந்து சுத்தி சுத்தி வருமா?
0: பறந்து வந்து கீழே கோழி குஞ்சு ஏதாவது சின்ன குஞ்சுமாக தனக்கு இறை ஏதாவது இருந்தா அதை சுத்தி சுத்தியே நிக்குமா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டோன்னு ஓடிட்டார். இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறது என்ன, குட்டியோ குஞ்சோ?
1: இல்ல, பாதிலே குஞ்சிருச்சு.
0: அதாவது பறந்து வந்து தனக்கு இரையாக கோழி குஞ்சோ ஒரு அழகான சின்ன குஞ்சு பறவையோ அல்ல ஒரு குட்டியோ கீழே இருக்கிறத கண்டாதான சுத்தும் அதுல நின்று.
1: அது அழகெல்லாம் பாக்காது, அல்ல அது அழகு கிழகெல்லாம் பாக்காது,
0: இல்ல அழகெல்லாம் பாக்கும் அழகான. அப்ப இதுல இருந்து இல்ல இல்ல இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறதோ ஒரு குஞ்சோ குட்டியோ அழகான குட்டி அதுதான் அது சுத்துது, சரியா? என்ன சத்தத்தை காணையில, இதெல்லாம் பொறுக்காது உங்களுக்கு.
1: என்ன பாக்கணும்னா இல்ல மேல இருந்து அது என்ன பாக்கணும்னா அதுக்கான இறைதான் தேடி பாத்துட்டு இருக்கும். அது அழகா இருக்கா இல்ல அழகா இல்லையா, அதுக்கு ரக்கமா வச்சிருக்கா இல்ல ரக்கமா இல்லையா, அப்படி எல்லாம் பாக்காது. அதற்கு அதுக்கு தூக்கிட்டு போறேன்னா வலிவு இருக்கா வலிமையிறான்னு பாக்கணும்.
0: நீங்க பாத்தீங்களா எது நல்லதா நினைக்கிறீங்களா, நீங்க தூக்கிட்டு போனா எத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது அது தெரியாது உங்களுக்கு. பறந்து தூக்கிட்டு போயிட்டா பேன எங்கன்னுங்க வாயில மற்ற அறிவு போலதான் இருப்பாங்க உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காதுல்ல வந்து பேசுறதுக்கு. நல்லதா சொல்ல மாட்டீங்க பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்க எங்க எல்லாருக்கும் உங்களுக்கு கோபம்
1: வரப்போகுது. இல்ல இல்ல ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு தெரியுமா, அந்த ஆலமரத்துல வந்து இலைப்பாறு நிறைய பறவைகள் வந்து வந்து போவோம் வரும் வந்து போவோம் இலைப்பாறு போயிட்டு இருக்கோம் வரும் போவோம். அது மாதிரி அது ஒரு ஆலமரம், அதுல வந்து நிறைய இலைகள் வந்து தங்கும்
0: தங்கும் போகும்
1: இருக்கும். அது அப்படிதான் சொல்ல முடியும்.
0: அந்த ஆலமரத்துல அழகான ஒரு பச்சைகளையும் இருக்கு ஒரு இடம் போவோம்.
1: இல்ல அது அழகான பச்சை கிளியா அழகு இல்லாத பச்சை கிளியா அது வந்து அடுத்த விஷயம். அது
0: இதெல்லாம் பொறுக்குது இல்ல மாமாண்டா வந்து சொல்லுவார் ஏன் ஷாவில அவ சொல்ல விடுங்களே அப்படி அது புள்ள சொல்லிட்டு போட்டுமே என்று சொல்லுவார். நீங்க என்னன்னா அதெல்லாம் சொல்ல
1: சொல்லிட்டு நான் வந்து யாரையுமே ஏமாத்திக்க கூடாதுன்னு நினைப்பேன். தன்னைத்தானே ஏதாச்சும் சொல்லிட்டு ஏமாத்திக்க கூடாது, அவங்களையும் அவங்களை ஏமாத்திக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். சரியா
0: இந்த ஆலமரம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது எதன்று நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். கிளியும் வருது ஆலமரம் இன்னொரு பாட்டு இருக்கு ஓங்கி வளர்ந்த ஒரு காடு
1: என்ன பாட்டு
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்ல
1: இல்ல
0: அது ஆலமரம்
1: இந்த படத்து இந்த பாட்டுல வந்து ஆலம் ஆலமரம் வேலமா இது இந்த பாட்டுலாம் அச்சம் பசங்கிலி நீ எங்க போற சொல் அப்படிலாம் சொல்லிட்டு வர நல்லா இருக்கும். ஆழ்ந்த கருத்துள்ள பாட்டு
0: ஆழ்ந்த கருத்துள்ள நான் கேட்ட பாட்டு நீங்க கண்டுபிடிக்கல. ஓங்கி வளர்ந்த ஒரு காடு அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம் ஆலமரத்தினிலே
1: ஆமா நீங்க சொல்ல
0: எங்க பாக்கலாம் இந்த பாட்டு என்னன்னு யாரு கண்டுபிடிச்சா கெட்டிக்காரங்க. சரியா சரியா
1: அந்த பாட்டுதான்
0: இல்ல இல்ல நான் சொல்றது வேற இந்த வரிகள் வேற ஓங்கி வளர்ந்ததொரு காடு அதில் ஒரு உயர்ந்ததொரு ஆலமரம் ஆலமரத்தினிலே
1: என்று
0: பாடுங்க சொல்லுங்க சொல்லுங்க கட்டிக்காரன் சொல்லுங்க அங்க அங்க யாரும் எழுதிட்டாங்க பாருங்க நல்லா வாட்ச் பண்ணு நல்லா பாருங்க வாட்ஸ்அப்புக்குல எழுதிட்டாங்கல்ல நல்லா பாருங்க கொஞ்ச நேரம் பாருங்க யாராவது எழுதி இருப்பாங்க பாருங்க.
1: இன்னார்க்கு தேவன் கடவுள் அமைத்து வைத்த மீடை
0: இது உண்மையா நீங்க உண்மையா உங்களுடைய ஹார்ட் உண்மையா உங்களுடைய இடப்பக்கம் ஹார்ட் உள்ள பக்கம் கைய வச்சு வல கைய வச்சு சத்தியமா சொல்லுங்க நீங்க இந்த வாட்ஸ்அப்புக்குல உண்மையை கேட்டு ஓடிட்டாருங்க உண்மையை சொல்லுங்க ஓடிட்டாரு. சரி நீண்ட நேரம் பேசிட்டோம் இனி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இருந்தாலும் முத்துவேல் நீங்க பாடணும் வந்து ட்ரை பண்ணீங்க இணைப்புக்கு வாங்க வந்து நீங்களும் பாடினா நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஏன்னா நீங்கள் தான் முதல் தான் நீங்க இணைஞ்சு கொண்ட ஒரு அன்பு உறவு பாடாமலே போயிட்டீங்க. நான் அந்த பாடலை அதாவது இது என்ன பாடல் என்று கேட்ட உடனேயே சரி இப்பொழுது லண்டன்ல இருந்து எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்றீங்களே ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொள்ளுங்க. ஆனா இதுல தெளிவா வராது கிருஷ்ணா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க உங்களோட பேசலாம். எங்கே வணக்கம் கிருஷ்ணா கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். சரி எங்கே கல்யாணி அம்மா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. நீங்க பதில் எல்லாம் சொல்லிடுறீங்க ஆலமரத்து கிளி அது நீங்க சொல்றது பாடல் அது வேற ஒரு பாடல். கிருஷ்ணா நீங்க இணைப்புக்கு வந்தீங்க ஆனா இந்த இணைப்புல வந்து இது சார்ஜ் இல்லாம இருக்கிறதுனால தான் நான் மற்ற இணைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கு நீங்க இணைப்புக்கு வர பார்க்கலாம். அது வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். இந்த பாடல் என்ன என்று கேட்ட உடனே கண்ணன் கடவுளை அமைத்து வைத்த மேடை என்று அவர் போட்ட உடனே இவர் வந்து சொல்லிட்டார். அவளோட தொடர் கதை எங்களுடைய ஆண்டாள் அம்மா சொல்லி இருக்கிறா பாருங்க, கெட்டிக்காரர் இவங்க எல்லாம். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க முத்துவேல், நீங்கள் அடுத்த இணைப்புக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அந்த தொலைபேசி இலக்க நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். எங்கே எங்களை குவைட்ல இருந்து ஜார்ஜ் இணைந்து கொள்றார். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: எப்படி இருக்கிறீங்க ஜார்ஜ்? நலமா இருக்கிறீங்களா நீங்க?
2: நல்லா மேடம்.
0: நீண்ட நாட்கள் உங்களுடைய குரலை கேட்கல, பாட்டு மட்டும் வருது உங்களுக்காக.
2: ஆமா ஆமா, நானு ஒரு 2 வாரம் ஊருக்கு போயிருந்தேன்.
0: ஆஹா, சொல்லாம போய் வந்திருக்கீங்க, இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
2: ஒரு எமர்ஜென்சில போனேன்.
0: எமர்ஜென்சில போனீங்களா?
2: போயிட்டீங்களா?
0: உங்களுக்கு இப்ப இது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஜார்ஜ், முதல்ல எல்லா வாழ்த்துக்களும், புத்தாண்டு வாழ்த்து, பொங்கல்
2: வாழ்த்து
0: எல்லாம் உங்களுக்கு, உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் உரித்தாகட்டும். உங்களோட சார்ந்தவர்கள் ஜான், ஜாய் இவர்களையும் நான் கேட்டேன் சொல்லுங்க. இங்க ஒரு பாட்டு 2 வரிய பாருங்க, பாக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு உண்டு.
2: கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு மாறந்து எழுதி வைத்தார் என்று. அவ்வளவுதான் மேடம்.
0: சரி, அப்ப இவ்வளவுண்டாலும் நீங்க பாடிட்டீங்க. நாளைக்கு உங்களுடைய பாடல் எல்லாம் வரும், நீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி இருக்குது.
2: சரியா? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி ஜார்ஜ். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: அவர் பாருங்க, அவர் சரியா அந்த பதில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா, கெட்டிக்காரன் சரியா சொல்லியிருக்க. நன்றி ஜார்ஜ். மற்றது சரி, இப்ப இணைஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய கிருஷ்ணா. நீங்க இணைகிறதுக்கு முயற்சி செய்யறீங்க, உங்களுடைய பாட்டையும் கேட்டலாம்னு நானும் ட்ரை பண்றேன். நீங்க காற்றலையில இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடலையும் நாங்க முழுமையாக கேட்டுடலாம். கிருஷ்ணா இங்கே இணைப்புக்கு வாங்க. கிருஷ்ணா முத்துவேல், நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனா லேட் ஆயிடுது, இனி முத்துவேல் பாட இயலாது. நீங்க இனி பாடுனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருந்துருவாங்க நினைக்கிறேன். கிருஷ்ணா அழைப்புக்கு அழைத்து அவரையும் பாட வச்சேன். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா.
3: வணக்கம். என்ன பாட வைக்காது?
0: ஏன் எதுக்கு? ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் சத்தம் போடும் அழகழகா, சரியா? அந்த நேரம் எங்கேயாவது ஒரு குட்டையில இருக்கிற தவளை தானும் சேர்ந்து கத்துது இல்ல?
3: நல்ல
0: நாங்களும் காவல் இருக்கோம், எங்க கிருஷ்ணா வந்து பாடுவாரு. நீங்க எங்க பாடுங்க பாக்குற, 2 வரி என்னன்னு பாருங்க. வாரக்கிழமை பாட போறீங்க, வார வாரம்
3: பழைய பாடம் பாடுங்க, புது
0: பாடுங்க, பழைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க பாக்கலாம், நானும் சேர்ந்து பாடுறேனுங்க.
3: இல்ல எனக்கு என்ன தெரிய,
0: என்ன பழைய பாட்டு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
3: நீ எங்கே நினைவுகள் அங்கே,
0: ஓ நீ எங்கே, அந்த பாட்டா எங்க பாடுங்க பாக்கலாம்.
3: அந்த பாட்டு
0: நீ எங்கே அப்படியெல்லாம் முதல்ல வரும். நீ பாடுங்க, எங்க ரெண்டு வரி பாடுங்க, அவ்வளவு போதும்.
3: என்ன வரி வருது
0: என்னண்டு சொல்லுங்க.
3: பிறப்பிடம் பிறப்பிடம் வேறாயிருந்தாலும் உன் இருப்பிடம் எனது மனமல்லவா, ஆயிரம் காலம் ஆன பின்னாலும்

0: நினைவுகள் அங்கு சாம்பிராயில் கஷ்டமுங்க.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: அதுல என்ன வரி வருது
1: பாடுங்க.
0: சிறகிலேயே நான் பறந்து வரு, என்னுயிரே உன்னை தொடர்ந்து வரு, காணல் நீரில் தோன்றிய நிழல் போல் காதல் என்றும் மறைவதில்லை. நன்றி நன்றி.
1: சூப்பர் கிருஷ்ணா. அட்ரஸ் அக்கே, இவ்வளவு நாளா நாங்க இப்படி எண்ணவே இல்லை. நல்லா பாடுறீங்க.
0: அர்த்தம் அடுத்த முறை ஒரு புது பாட்டு தான் எனக்கு கரையரன் டெஸ்பியும் பாடுற மட்டும்தான் பிடிக்கும். பாட்டு பாடம் தெரியும்
1: எதுவோ, ஆனா நல்ல இனிமையான உங்களுடைய கம்பீரமான குரல்ல முழுமையான பாடல் எடுத்து வரும். பழைய பாடலோ புதிய பாடலோ நீங்க எடுத்து வரணும். இப்ப நீங்க இந்த பாடல நல்லா இருக்குது. சூப்பர், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: நல்லா பாடுறீங்க. நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு திறமைகளை எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். முத்துவேல், நீங்க முடிஞ்சால் நீங்க மற்ற இந்த இணைப்புக்கு வாங்க. கொஞ்சம் கரகரக்கும் தான், என்னால வாங்க அந்த இணைப்புல உங்களோட பாட்டையும் கேட்டுடலான்ட்டு தான் நான் அமைதியா இருக்கிறேன். கல்யாணி அம்மா, என்ன அந்த பாடலை நீங்கள் சொன்னவுடன் மற்றொரு பாடலை நான் கூறினேன். ஓ, ஆலமரத்துக்கிளியன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சரி, எங்கே தமிழன் பாரதி நீங்க ஏதோ இணைப்புல ஏதோ வச்சிருக்கிறீங்க, ஆனா அது என்ன என்று தெரியவில்லை. ஷாகுல் கமீர், நீங்க சரவண பொய்கை என்று பாடியிருந்தீங்கல்ல, அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வர இல்லை, அதனால தான் நான் எழுதாம விட்டுட்டேன். இப்ப நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால எங்கே இணைபவர்கள் இணைந்து நீங்கள் பாடல் பாட எண்ணினால் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். 12:24 இப்பொழுது உங்களுடைய நேரம், எங்களுடைய நேரம் 1:54. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இனிதே சிறப்பாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக எடுத்து வந்தாலும் ஒரு சின்ன குறை, முத்துவேல் முதலில் இணைந்து இப்பொழுது அவர் பாடாமல் இருப்பது தான் என்னோட சின்ன குறை. இருந்தாலும் முத்துவேல், நீங்கள் இணைப்புக்கு வர முடிந்தால் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் சரியாக 12:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்று கதம்பத்தில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. கரண்டிய நேரம் சரியாக 1:57. எனது எனக்கு சற்று நான் சில நேரங்களில் ஒரு இருமல் மாதிரி ஒரு செருமல் ஒன்று வருகிறது, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்ற பேசிக் கொண்டிருக்கும் போது அப்படி எனக்கு வருகிறது. சாதாரணமாக அது அப்படி வரக்கூடாது, அது உங்களுக்கு ஒரு தடங்கலாக இருக்கும் கேட்பவர்களுக்கு. நானும் முயற்சி செய்து அதை சற்று இல்லாமல் பேசத்தான் பார்க்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு அப்படி இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா. அதனால்தான் சில நேரங்களில் அறிவிப்புக்கு வராமல் நான் இருப்பதற்கு காரணம். சரி, எல்லாரும் 2-2 வரி பாடிட்டு போயிட்டீங்க. நானும் ஒரு 2 வரி பாடல், 2 வரி மட்டும் தெரிஞ்ச அளவு கொஞ்சம் பாடிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். மாடி வீட்டு ஏழை திரைப்படத்திலிருந்து அன்பு என்னும் தேன் கலந்து, அது தெரிந்த வரிகள் கொஞ்சத்தை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். அந்த பாடலை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்.

0: நிறைய நேர்கள் இணைந்த இருந்தார்கள். சில நாட்கள் இது இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டு இருந்ததுனால நேர்கள் சற்று குறைவுதான். என்றால் 29 பேர் 30 பேர் பாடிய இடத்துல இப்ப 12 பேர் தான் மெல்ல மெல்ல திரும்பவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேரை காணவில்லை. அதனால் தான் காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த பாடலை நிறைவாக எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக நான் பாட இருந்த, அதாவது முழுமையாக பாட மாட்டேன், என்ன எனக்கு என்னுடைய குரல் வளம் மட்டுமல்ல என்னுடைய நிலை விட்டு கொடுக்கதில்லை. கடகடண்டு பேச தொடர்ச்சியாக பாட விட்டு கொடுக்கதில்லை. அது உங்கள் எல்லாருக்கும் புரிகிறது. இடையிடையே நான் சிரமுகிறேன், இருமுகிறேன். அதனால எனக்கு தெரிந்த அதை முடிந்த அளவு கொஞ்சம் பாடுகிறேன். என்ன மூச்சு பிடித்து பச பாட முடியாத நிலையா இருக்கிறது, பாடலாம்.
1: அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்து. அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து

0: இதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை இணைத்துக் கொண்டு பாடலை நான் கொஞ்சம் தொடரலாம். இங்கே வணக்கம் சிந்தனை செல்வன்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறேனப்பா. நீங்கள் வந்து கொஞ்சம் இப்ப இடையில வந்த வழிவா அந்த செருமல் வர முதல் உங்களை இணைச்சு கொண்டுட்டேன். நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லா பழையபடி உங்களுக்கு அந்த இருமல் பதவிகள் வருவது போல தெரிகிறது. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாளைக்கு பிறகு பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்றால் குறைவான நேயர்களாக இருந்தாலும் நிறைவாக பாடி நிறைவுபடுத்துகிறார்கள். அது காரணம் எங்கள் வானொலியில் இடையில் ஏற்பட்ட தடைகள் காரணமாகவும் இருக்கலாம். அடுத்து வேலைப்பாடு அப்படி என்றும் சிலர் போயிருக்கலாம். சிலர் இன்று நடக்கும் என்று எதிர்பாராமலும் இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் நேயர்களுள் தொடர்ந்து
0: அப்பா ஒரு நிமிடம் அந்த வானொலியை சற்று நிறுத்திவிட்டு பேச வேணும். இங்க கேக்குது, அதை நிறுத்திவிட்டு நீங்கள் பேச வேண்டும். மன்னிக்க வேண்டும் என்ன, அது உங்களுக்கு தெரியும்.
1: ஓடி வந்துதான் வானொலிக்கு கிட்ட போக முந்து
0: உங்களுக்கு
1: முதற்கு நின்று எங்கள் முன்னில் தமிழ் வானொலியில் புதிய ஒரு கன்னி அறிவிப்பாளரை நிகழ்ச்சி கேட்டேன். நீங்கள் என்னோட கூறிய விடயம் தான் அவரை இந்த இதுல அறிவிப்பாளராக எடுக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து அவருக்கு ஒரு ஆக்கம் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு ஊக்கமும் கொடுத்து வெளிக்கொண்டு வந்து இளையமறை காயா இருக்கும் திறமைசாலிகளை வெளிக்கொணர்வதுதான் எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் நோக்கம். அந்த வகையில் இந்த தமிழன் பாரதி அந்த நல்ல ஒரு பெயரோடு வந்து அந்த நிகழ்வை நிகழ்த்தி இருந்தார். ஆரம்பம் கன்னி அப்படித்தான் இருக்கும். மேலும் சிறப்படைந்து எங்களைப் போல் எங்களோடு சக அறிவிப்பாளராக அந்த நிழலில் வருவார் என்று எண்ணி அவரை வாழ்த்துகின்றேன். அவர் உயர்வதற்கு நுழைய இடம் உண்டு, நிச்சயமாக அவருக்கு வெற்றி உண்டு. இந்த வானொலி மூலம் அவர் உலகளாவ தன்னுடைய பெயரை நிலநாட்டலாம் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய வானொலி 5 கண்டங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. ஆசிய, ஆப்பிரிக்க, ஐரோப்பிய, அமெரிக்க, ஆஸ்திரேலியா கண்டங்களிலிருந்தும் எனக்கு நேயர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அந்த நேயம் நேரம் செய்யும் வேளையிலே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கின்றது. அது குறிப்பிட்ட நபர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து வருவர் எழுதும் போல எங்களுடைய ஏனைய குரூப்புகளும் இருக்கின்றது. தானே அங்கு அன்பு உறவு எழுதி கொண்டிருக்கிறார். சிலர் நினைக்கலாம் கேட்காதவர்களோ தெரியவில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்லையும் அடுத்த அனைத்தையும் சேர்த்து நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற போல எங்களுடைய வானொலியில் வந்து கால் வைத்து தங்களுடைய குரல் பதித்து பெயர் கூறும் அன்பு உறவுகள் நிச்சயமாக உலகளாக பரவி கொள்வார்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொள்வேன். இப்ப அண்மையிலே இருந்த நான் இப்ப அண்மை என்று கூறுவதை குறைவாக வேண்டாம். உறையபதி அவர்கள் செய்திருக்கின்றார்கள், முத்துவேல் அவர்கள் செய்கிறார்கள், இன்னும் பல பேர், காளிதாஸ் அவர்கள், அவர் இவர்களுக்கு முன்பு வந்தவர், ஒவ்வொருவரும் வரும்பொழுது அப்படித்தான் இருக்கும். திரு தமிழன் பாரதி அவர்களே, ஒனியமார்க் கெட் செட் கோ. நீங்கள் ஒனியமார்க்கில் இருக்கின்றீர்கள், கெட் செட் கோ. இந்த மூன்று தாரக மந்திரத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள். ஆரம்பம், ஆயத்தம், ஓடு என்பது போன்று நீங்க நிச்சயமாக மலிருந்து வருவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. மகள் மீராவினுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொள்ளும் வேளையில என்று கிட்டத்தட்ட 12-13 நேயர்கள் வந்து பாடுவோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு சிறப்பான அம்சம். அது ஒரு வெற்றி என்றுதான் நினைக்க வேண்டும். இனியோர் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், மீண்டும் வருவார்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். காட்டலைக்கு வந்தவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு, பாடாமல் இருக்கக்கூடாது. ஒரு ஹை பீச் குரலிலே இன்று ஒரு குரல் வந்தது. ஐரோப்பிய மண்ணின் பிரித்தானிய நாட்டில் இருந்து மிகவும் அற்புதமா அவர் பாடமாக்கி மனனம் செய்து பாடுவாரா இருந்தால் அவர் ஒரு சவுந்தரராஜன் என்ற இடத்துக்கு வரலாம்.
0: சவுந்தரராஜன்
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரபல்யமான பாடல்களை முடலாக வைத்துத்தான் வருவார்கள். அவர்களுடைய குரலால் கவரப்பட்டு தாங்கள் இசைத்து தாங்கள் அதை இழைந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணா, நீங்கள் பயிற்சியோடு முயற்சியோடு பாருங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று வரவேற்கிறோம் எங்கள் வானலையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே. பிரதான மீரா, வருபவர்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று கூடியவரை நானும் ஒரு 4 வரியை கூறிவிட்டு செல்கின்றேன்.
0: எங்கே பாடுங்க,
1: மறந்து போன பாடுற பாடலாம் பாடலாம்
0: பாடுங்க.

0: மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நான் முடிந்தவரை பாடியிருக்கின்றேன்.
1: நல்லா இருக்கப்பா, சூப்பரா இருக்கு.
0: பாடியிருக்கேன்
1: முன்பு பாடினது இது.